இசையமுதம் நிகழ்ச்சியின் முதல் பாடலாக வேலுண்டு வினையில்லை திரைப்படத்திற்காக பாடல் இசைக்கு காத்திருக்கிறது. பி. சுசிலா மற்றும் குழுவினர் இணைந்து பாடிய பாடல் இதோ காற்றலைகளில்.

நேரம் 5:38 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வர பண்பலை 100.9 இசையமுதம் கேட்டிருக்கோம். இறைவனை நினைக்கும் போது மனதுக்கு ஒரு அமைதி கிடைக்கிறது. அந்த அமைதியையும் பக்தி உணர்வையும் நமக்குள் விதைத்து கொண்டு இருக்கிறது இன்றைய இசையமுதம். அடுத்த பாடலாக அரண்மனை கிளி திரைப்படத்திற்காக.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இசை அமுதம். தெய்வம் என்றாலே நம்பிக்கை, அப்படிப்பட்ட இறை நம்பிக்கையின் சிந்தனை வரிகளோடு இசை அமுதம் நிகழ்ச்சி இசைத்து கொண்டிருக்கிறது. அடுத்த பாடல் கந்தன் அருளமுது திரைப்படத்திற்காக உள்ளம் என்னும் கோவிலிலே என்ற பாடல். டி எம் சௌந்தரராஜன் பாடிய பாடல் இதோ காற்றலிகளே.

நேரம் 5:48 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இசை அமுதம். அடுத்த பாடல் கந்தன் கருணை திரைப்படத்துக்காக கேட்கலாம். இணைந்திருங்கள் ஆகாஷ்வாணியோடு.

நேரம் 5:52 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேயர்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது இசை அமுதம். அடுத்த பாடல் நாம் கேட்கவிருப்பது உத்தமராசா திரைப்படத்திற்காக.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. இசையோடும் இறை உணர்வோடும் இந்த அரை மணி நேரமும் நம்முடைய மனதுக்கு மகிழ்ச்சியும் அமைதியும் தரக்கூடிய இனிய தருணங்களாக இறைவனின் திருநாமங்களை கேட்டோம். இசை என்பது வெறும் பொழுதுபோக்கு மட்டுமல்ல, சில நேரங்களில் நம்முடைய கவலைகளை மறக்க செய்யும் மருந்து, சில நேரங்களில் நம்பிக்கையை தரும் நண்பன், இன்னும் சில நேரங்களில் இறைவனோடு நம்மை இணைக்கின்ற ஒரு அழகான பாலம். இன்றைய நிகழ்ச்சியில் இணைந்து கேட்டு ரசித்த அனைத்து நேயர்களுக்கும் நன்றி கூறி இசை அமுதம் நிகழ்ச்சி இனிதே நிறைவு பெறுகிறது. மீண்டும் கேட்கலாம் நாளை காலை 5:30. இன்னும் சில நொடிகளில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். சென்னை அஞ்சலாக இணைந்திருங்கள் ஆகாஷ்வாணியோடு.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் முகமது. பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசின் நல்லாட்சிக்கு மக்கள் அளித்த அங்கீகாரமாக இடைத்தேர்தல் முடிவுகள் அமைந்துள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாட்டின் பாதுகாப்பு என்பது ஆயுதப்படையின் பலத்தால் மட்டுமல்ல, பாதுகாப்பு துறையில் தற்சார்பு அடைவதில் அமைந்துள்ளது என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். நாட்டில் தேர்தலை வாக்குச்சீட்டு அடிப்படையில் நடத்த வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவிடம் எதிர்க்கட்சித் தலைவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். கிராமப்புறங்களில் மருத்துவ சேவை அற்ற இள மருத்துவர்கள் முன்வர வேண்டும் என்று தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கேட்டுக் கொண்டுள்ளார். கடல் ஆமைகளை முறையாக கண்காணித்து கடல் பகுதியில் விடுவித்தல் தொடர்பான செயல்பாட்டு நடைமுறைகள் அடங்கிய புத்தகத்தை சென்னையில் நேற்று வனத்துறை அமைச்சர் திரு ரஞ்சித்குமார் வெளியிட்டுள்ளார். விழுப்புரம் மாவட்டம் மரக்காணத்தை அடுத்த சிறுவாடி ஆரம்ப சுகாதார நிலையத்தில் சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு நேற்று ஆய்வு மேற்கொண்டு பொதுமக்களுக்கு வழங்கப்படும் மருத்துவ சேவைகளை கேட்டறிந்தார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் முன்னாள் படைவீரர்கள் வழங்கும் கோரிக்கை மனுக்கள் மீது அதிகாரிகள் குறித்த காலத்திற்குள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஆட்சியர் திருமதி ஸ்னேகா அறிவுறுத்தியுள்ளார். தேர்தல் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் மாவட்ட அளவிலான தேர்தல் கல்வி அறிவு குழுவின் கூட்டம் திருவள்ளூர் மாவட்டத்தில் ஆட்சியர் திருமதி கவிதா தலைமையில் நேற்று நடைபெற்றது.

காவிரி நதிநீர் பங்கீட்டு அளவை மறு ஆய்வு செய்யக்கோரும் கர்நாடக அரசின் முயற்சியை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று மாநில அரசை திமுக கேட்டுக் கொண்டுள்ளது. மின்சாரம் தாக்கி உயிரிழந்த விவசாயிக்கு 14,50,000 ரூபாய் இழப்பீடு வழங்க தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. துர்கா பூஜையை முன்னிட்டு மேற்குவங்க மாநிலம் ஷாலிமரிலிருந்து சென்னை கடற்கரை ரயில் நிலையத்திற்கு இம்மாதம் 15 மற்றும் 22 தேதிகளில் சிறப்பு ரயில் இயக்கப்பட உள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. இந்தியாவுக்கு எதிரான 2வது 2020 கிரிக்கெட் போட்டியில் வெஸ்ட் இண்டீஸ் அணி 6 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 6:03, ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வர பண்பலை 100.9. நீர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை இனிய காலை வணக்கம். இந்த நாளில் ஒரு சின்ன புன்னகையோடு ஸ்டார்ட் பண்ணலாம். ஒவ்வொரு புதிய நாளும் நமக்காக ஒரு புதிய வாய்ப்பை தாங்கி வருகிறது. நேற்றை மறந்து இன்றைய நாளை அழகாக தொடங்குவோம். நிகழ்ச்சியின் துவக்கமாய் முதலாவதாக நாம் கேட்கலாம் சேவை செய்திகள். இன்னைக்கு மதுரை கல்லூரியில் மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையம் இணைந்து நடத்தும் மாபெரும் தனியார் வேலைவாய்ப்பு முகாம் மதுரை இக்கல்லூரியில் நடைபெற உள்ளது. அதனால் இந்த வாய்ப்பை அனைவரும் பயன்படுத்தி கொள்ளுமாறு மாவட்ட ஆட்சியர் சார்பாக கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அடுத்த அறிவிப்பு, காணாமல் போனவர் பற்றிய அறிவிப்பு. காவல் ஆய்வாளர் தாடிக்கொம்பு காவல் நிலையம் திண்டுக்கல் மாவட்டத்தில் இருந்து வந்துள்ள அறிவிப்பு. திண்டுக்கல் மாவட்டம் செட்டிநாயக்கன்பட்டி காந்தி நகர் காலனியைச் சேர்ந்த காளிதாஸ் என்பவரின் மனைவி ஈஸ்வரி என்பவர் தன்னுடைய மகள் கீர்த்தனா என்பவரை கடந்த ஆகஸ்ட் மாதம் 22/8/2026 காணவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவரது வயது 17. அவரது அங்க அடையாளங்கள்: இடது முழங்காலில் பழைய காயத்தழும்பு, வலது கணுக்காலுக்கு கீழ் பழைய காயத்தழும்பு. காணாமல் போனவரை பற்றிய விவரங்கள் தெரிந்தால் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி தகவல் தெரிவிக்கலாம். காவல் ஆய்வாளர் தாடிக்கொம்பு காவல் நிலையம் திண்டுக்கல் மாவட்டம். அலைபேசி எண் 9498101558 மற்றும் ஒரு தொலைபேசி எண் தொடர்பு கொள்ள வேண்டியது 9894081712. சார்பு ஆய்வாளர் அலுவலகம் தாடிக்கொம்பு காவல் நிலையம் திண்டுக்கல் மாவட்டம் 9498101558 மற்றும் ஒரு தொலைபேசி எண் தொடர்பு கொள்ள வேண்டியது 7904910738 என்ற இந்த தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொண்டு தகவல் தெரிவிக்கலாம். நிகழ்ச்சியின் ஆரம்பமாக ஒரு பாடல் மணமகன் திரைப்படத்திற்காக.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நேரம் 6:10.
1: இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் ஆர். ரீனா அவர்கள்.
2: இயற்கை என்பது ஏதோ நமக்கு வெளியே இருக்கும் ஒரு பொருள் அல்ல. அது நாம் சுவாசிக்கும் காற்று, நாம் பருகும் நீர், நாம் நடக்கும் நிலம், நம்மை வாழ வைக்கும் ஆகாயம். சுருக்கமாக சொன்னால், இயற்கை என்பது கடவுள் மனிதனுக்கு தந்த ஆகச் சிறந்த கொடை. உலக புகழ்பெற்ற அறிஞர் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் ஒரு முறை கூறினார், நீங்கள் இயற்கையை அழகாக உற்று நோக்கினால் எல்லாவற்றையும் இன்னும் சிறப்பாக புரிந்து கொள்வீர்கள். இயற்கை ஒரு சிறந்த ஆசான், அது நமக்கு கொடுப்பதை மட்டுமே கற்றுத்தருகிறது, எதையும் திரும்ப எதிர்பார்ப்பதில்லை. நம் தமிழ் மரபு என்பது இயற்கையோடு இயந்த ஒரு வாழ்வியல் மரபாகும். 2000 ஆண்டுகளுக்கு முன்பே நம் முன்னோர்கள் நிலத்தை 5 வகையாக பிரித்தார்கள். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என நிலத்தின் தன்மையை கொண்டே மனிதனின் ஒழுக்கத்தையும் வாழ்வையும் அவர்கள் கணித்தார்கள். புரட்சி கவிஞர் பாரதிதாசன் இயற்கையின் அழகை கண்டு வியந்து பாடுகிறார், காளை இளம் பருதியினை கண்டேன், சீறி கனல் எழுப்பியதை புறப்பட்டான், கங்குள் போயிற்றே சோளகிளை செடிகள் எல்லாம் மலர்கள் ஏந்தி துயரம் நரும் புகையை எழுப்பி தொழுதேன் போன்றே. விடியற்காலையில் சூரியன் எழுவதை, சோலையில் மலர்கள் பூத்து குலுங்குவதையும் எவ்வளவு அழகாக கவிஞர் வடித்திருக்கிறார் பாருங்கள். ஆனால் இன்று நாம் இந்த இயற்கை எழிலை ரசிக்க மறந்துவிட்டோம். இயந்திர உலகிற்கு நம்மை நாமே சுருக்கி கொண்டோம். நிஜமான பசுமை காடுகளை நாம் அழித்து கொண்டிருக்கிறோம் என்பதுதான் கசப்பான உண்மை. உலக புகழ்பெற்ற

0: சிந்தனையாளர் மகாத்மா காந்தி அவர்களின் ஒரு பொன்மொழி இங்கு நினைவு கூறத்தக்கது. இந்த பூமி மனிதனின் தேவைகளை நிறைவு செய்ய போதுமானது, ஆனால் மனிதனின் பேராசையை நிறைவு செய்ய அல்ல. மனிதர்களாகிய நாம் இயற்கையின் மீது தொடுக்கும் ஒவ்வொரு போரும் இறுதியில் நமக்கு நாமே வைத்து கொள்ளும் கொள்ளி என்பதை நாம் உணர்வதில்லை. மரங்களை வெட்டுகிறோம், மலையை இழக்கிறோம், நெகிழியை வீசுகிறோம், நிலத்தை நஞ்சாக்குகிறோம், தொழிற்சாலைகளின் கழிவுகளை கலக்குகிறோம், ஜீவ நதிகளை கொள்ளுகிறோம். நம் பேராசையினால் இன்று புவி வெப்பமயமாதல் என்று மிகப்பெரிய அச்சுறுத்தலை சந்தித்து வருகிறோம். பருவநிலை மாறுகிறது, பனிப்பாறைகள் உருகுகின்றன, இயற்கையின் சீற்றங்கள் உலகை உலுக்குகின்றன. நாம் விழித்து கொள்ளவில்லை என்றால் வருங்கால தலைமுறைக்கு நாம் வெறும் பாலைவனத்தை மட்டுமே மிச்சம் வைத்து விட்டு போவோம். இயற்கையை நேசிப்பது என்பது வெறும் வார்த்தைகளில் இருக்கக்கூடாது, அது நம் செயல்களில் மாற வேண்டும். ஒரு மரத்தை நடுவது என்பது ஒரு புதிய உயிரையும் ஒரு புதிய சுவாசத்தையும் இந்த உலகத்திற்கு தருவதாகும். இயற்கையை நேசிப்போம், பூமியை காப்போம், வருங்கால தலைமுறைக்கு ஒரு பசுமையான உலகையை கையளிப்போம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது இணைத்தானும் நல்லவை கேட்க. வழங்கியவர் முனைவர் ஆர். ரீனா அவர்கள்.
2: ஒரு காபி போடு, உன் கடையில காபி குடிச்சா குடிச்ச மாதிரி இருக்குது.
3: ஆமானே, காபி டே காபி பவுடர்ல போடுறேன்ல, அதான் காபி சூப்பரா இருக்கு.
4: காபி டே காபி பவுடர் வாங்க முரளி காபி டேக்கு வாங்க. சேதுபதி பள்ளி HDFC பேங்க் சிக்னல் அருகில், பந்தன் பேங்க் காம்ப்ளெக்ஸ், மதுரை. இப்போது வாடிக்கையாளர்கள் விருப்பத்திற்கேற்ப ஃப்ரீ டோர் டெலிவரி செய்யப்படுகிறது. 8-300-37-57.
5: அக்டோபர் 10 இந்நாளின் சிறப்பு. உலகளாவிய மனநல கல்வி, விழிப்புணர்வு மற்றும் சமூக மனப்பான்மைக்கு எதிராக வாதிடும் நாளாக கடந்த 1992 முதல் ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் 10 உலக மனநல மையத்தின் முன்னெடுப்பில் உலக மனநல நாள் கொண்டாடப்படுகிறது.
6: மால்குடி எனும் கற்பனை கிராமத்தை தழுவி எழுதிய நாவலாசிரியர் ராசிபுரம் கிருஷ்ணசாமி ஐயர் நாராயணசாமி என்ற RK நாராயணன் அவர்களின் பிறந்த தினம் இன்று 1906 அக்டோபர் 10.
5: பல சிறுகதைகள், புதினங்களை எழுதி 20ஆம் நூற்றாண்டின் புகழ்பெற்ற தமிழ் அறிஞர்களுள் ஒருவராக திகழ்ந்த மூவ என சுருக்கமாக அழைக்கப்பட்ட மு வரதராசன் அவர்களின் நினைவு தினம் 1974 அக்டோபர் 10.
6: உலக மரண தண்டனை எதிர்ப்பு தினம் ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் 10 கடைபிடிக்கப்படுகிறது. மரண தண்டனைக்கு எதிரான உலக கூட்டமைப்பு இதை முன்னெடுத்துள்ளது.
5: 1846 அக்டோபர் 10 நெப்டியூனின் மிகப்பெரிய சந்திரனான ட்ரைட்டனை ஆங்கிலேய வானியலாளர் வில்லியம் இலாசல் கண்டுபிடித்தார்.
6: 1991 இதே நாளான அக்டோபர் 10 தமிழ்நாட்டில் நாகப்பட்டினம் மாவட்டம் உருவாக்கப்பட்டது.
5: தென்னிந்திய கர்நாடக இசை பாடகர் நேதுநூரி கிருஷ்ணமூர்த்தி அவர்களின் பிறந்த தினம் 1927 அக்டோபர் 10.
6: தமிழக திரைப்பட நகைச்சுவை நடிகை மனோரமா அவர்களின் நினைவு தினம் இன்று 2015 அக்டோபர் 10.
5: தமிழக வில்லிசை கலைஞர் சுப்பு ஆறுமுகம் அவர்களின் நினைவு தினம் 2022 அக்டோபர் 10. ஒலித்தது இந்நாளின் சிறப்பு.

நேரம் 6:22 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. புதிய கலை நிகழ்ச்சிதாக கேட்டுட்டு இருக்கோம். அடுத்ததாக நாம் கேட்கவிருப்பது நிகழ்ச்சியும் நேரமும். 6:30 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள் வழங்குவர் பேராசிரியர் ஜி பிரேமா அவர்கள். இன்று காலை 6:35 ஒரு சொல் கேள்வி, இன்று ஒரு செய்தி அறிவிப்புகள். இன்று ஒரு செய்தியில் கூட்டுறவு மேலாண்மை பட்டய படிப்பில் தனது அனுபவத்தை பகிர்கிறார் மாணவி பொன் விசாலி அவர்கள். நற்றினை பதிப்பகம் வழங்கும் இன்று சொல்வோம் நன்றி சொல்வோம் வழங்குகிறார் முனைவர் வைகை செல்வன் அவர்கள். 7:00 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ வைகைப்புகள். 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் வழங்கும் ஆலய அற்புதங்கள். பத்ரிநாத் ஸ்ரீ பத்ரி நாராயணர் கோவில் வழங்குபவர் பரமக்குடி மீ சீனிவாசன் அவர்கள். தொடர்ச்சியாக 7:30 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கைப்புகள். 8:00 செய்தி சுருக்கம் சென்னை ஜலாக. 8:02 பாட்டு வேணுமா. தேனி மற்றும் திண்டுக்கல் மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடல்களாக இசைக்கு காத்திருக்கிறது இன்றைய பாட்டு வேணுமா. எட்டு 50 சைபாலின் இன்று ஒரு தகவல். 8:55 திரை இசை. 9:00 செய்தி சுருக்கம். 9:02 ட்ரை டைம் வீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை. இன்று காலை 10:00 12:00 வரைக்கும் கிளாட்ஸ்டோன் ஃபார்மா இந்தியா பிரைவேட் லிமிடெடின் மருத்துவ நேரம் மனமே நலமா. உலக மனநல தின சிறப்பு நிகழ்ச்சி பங்கேற்கிறார் மூத்த மனநல மருத்துவர் இலக்குவனார் செல்வமணி தினகரன் அவர்கள். 12:00 செய்தி சுருக்கம். 12:02 ஸ்நேகிதியே. 1:00 ஸ்டாம்ப் சீசன் 7. அதனைத் தொடர்ந்து வசந்த கானங்கள். 2:00 கவிதை அரங்கம். 2:55 வானிலை அறிக்கை சென்னை ஜலாக. 3:00 செய்தி சுருக்கம் சென்னை ஜலாக. 3:02 மெல்ல வரும் பாட்டு. 4:00 செய்தி சுருக்கம். 4:02 வசந்தன்கு வழங்கும் ஆட்டக்களம். 4:30 மதுரை பண்பலையின் ஆட்டக்களம். 5:00 செய்தி சுருக்கம். 5:02 மாலை தென்றல். 6:00 செய்தி சுருக்கம். 6:02 சேவை செய்திகள். 6:05 விளக்கீற்றும் வேலை. 6:25 நிகழ்ச்சியும் நேரமும். 6:30 அந்திப்பூக்கள். 7:00 பாட்டு இது ஹிட்டு. 8:00 செய்தி அறிக்கை. 8:05 சக்கரவியூகம் பகுதி 22 எழுத்தும் இயக்கமும் எஸ் கார்த்திகை தீபன் அவர்கள். 8:30 பட்டாம்பூச்சிகள் ராமேஸ்வரம் மெய்யம்புலி கிரைஸ்த கிங் இன்டர்நேஷனல் பள்ளி மாணவ மாணவிகள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சி. 9:00 காற்றில் விரியும் கடித மலைகள். 10:00 பட்டுச்சிறகு. 10:59 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகஹெர்ட்ஸ் அலைவரிசையில் நிகழ்ச்சிகள் நிறைவு பெறும். 11:00 நிகழ்ச்சியும் நேரமும். 11:05 தேனும் பாலும். 11:59 விவித் பாரதி தமிழ் 102.3 மெகஹெர்ட்ஸ் அலைவரிசை சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். நிகழ்ச்சியும் நேரமும் கேட்டும் அடுத்ததாக ஒரு பாடல் ஜெய் பீம் திரைப்படத்திற்காக.

0: மீனாட்சி பிரமாதம்.
1: என்ன நான் சொல்றேன்,
0: இன்னைக்கு காஃபி பிரமாதம்.
1: இது காஃபி டே காஃபினா ஆல்வேஸ் பிரமாதம்.
0: காஃபி டே காஃபி பவுடர், காஃபி டே காஃபி பவுடர் வாங்க முரளி காஃபி டேக்கு வாங்க. சேதுபதி பள்ளி, HDFC பேங்க் சிக்னல் அருகில், மதுரை. வாடிக்கையாளர்கள் விருப்பத்திற்கு ஏற்ப ஃப்ரீ டோர் டெலிவரி செய்யப்படுகிறது. ராணி, விசேஷத்தை கிளம்பலையா?
2: நான் வரலங்க. காலையில எந்திரிச்சாலே கைகள்லாம் நீட்டி மடக்க முடியல, வலிக்குதுங்க.
0: ராணி, இது சாதாரண வழியா இருக்கலாம், இல்ல முடக்குவாதமா கூட இருக்கலாம். எதுவா இருந்தாலும் தீர்வு இருக்குல்ல. அண்ணா நகர் நலன் மருத்துவமனைக்கு ஒரு 8 போயிட்டு வந்துருவோம்.
2: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
3: நேரம் 6:30.
4: இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள் வழங்குகிறார் பேராசிரியர் ஜி பிரேமா அவர்கள்.
5: ஒரு வெள்ளம் புயல்னு இயற்கை சீற்றம் வந்தா அதுல பல உயிர்கள் இறந்து போகக்கூடும். இப்படி இறந்து போன உயிரினங்களை நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சா உடனே அந்த கழிவுன்னு நினைச்சு அதை அப்புறப்படுத்தி ஆள் நடமாட்டம் இல்லாத இருக்கிற இடத்துலயோ அல்லது மண்ணுக்குள்ளேயோ புதைச்சிடுறோம். ஆனா இயற்கை இந்த கழிவை ஒரு வளமாகவும் ஒரு சுகாதார அபாயமாகவும் பார்க்குது. உடனே அந்த இறந்த உடல்களை அகற்றுறதுக்கு ஒரு உயிரினத்தை இயற்கை படைச்சிருக்கு. அந்த உயிரினம்தான் கழுகு. சும்மா வெறும் இறந்த உயிரினங்களை சாப்பிட்ற பறவை கிடையாது, அது இயற்கையோட கார்காஸ் டிஸ்போசல் சிஸ்டம். அதாவது இறந்த உயிரினங்களோட உடல்களை அகற்றி சுத்தப்படுத்துகிற முக்கிய வேலையை பார்க்குது. இந்த கழிவுகளோட சிறப்பே நோய் கிருமி பரவுவதற்கு முன்னமே இந்த கழிவுகளை அகற்றுறது தான். இதனால தான் இயற்கையின் கழிவுகளை சுத்தப்படுத்தும் முதல் பணியாளர்னு கழுக நாம சொல்கிறோம். இப்போ ஒரு முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். 1990களில் இந்தியாவின் கழுகுகளோட எண்ணிக்கை ரொம்பவே

0: வேகமாக குறைய தொடங்கிருச்சு. முக்கியமாக மூணு ஜிப்ஸ் இனங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு. அதாவது ஓரியண்டல் ஒயிட் பேக்டு வல்ச்சர், இந்தியன் லாங் பில்டு வல்ச்சர், ஸ்லெண்டர் பில்டு வல்ச்சர். இந்த மூன்று இனமும் இப்போ கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு. 1992 2007 99% கழுகுகள் இல்லாமல் போச்சுன்றாங்க. அதாவது 100 கழுகுகள் இருந்த இடத்துல இப்போ ஒரு கழுகு மட்டும்தான் இருக்கு. இதை வெறுமனே எண்ணிக்கையில் குறைவுன்னு மட்டும் நாம் எடுத்துக்க முடியாது. இதனால் முழு எக்கோசிஸ்டமும் பாதிக்கப்படுது. அதாவது முழு உணவு சங்கிலியும் பாதிக்கப்படுது. இதற்கான காரணத்தை தேடும்போது தான் விஞ்ஞானிகளுக்கு ஒரு அதிர்ச்சி ஏற்பட்டிருக்கு. என்னன்னா, கால்நடைகளுக்கு வலி அல்லது அலர்ச்சியை குறைக்கிறதுக்காக NSAIDன்னு ஒரு மருந்து பயன்படுத்தப்பட்டிருக்கு. இந்த டிக்ளோஃபெனக் மருந்து கொடுக்கப்பட்ட கால்நடைகள் இறக்கும்போது அதோட உடம்பில் இருக்கக்கூடிய இந்த மருந்தோட எச்சம் இதை கழுகு சாப்பிடும்போது கழுகோட உடலுக்குள்ளே போய் சிறுநீரக செயலிழப்பையும் மரணத்தையும் ஏற்படுத்தியிருக்கு. இதனால தான் எண்ணிக்கை இப்படி மலமலன்னு குறைஞ்சு போச்சுன்னு கண்டுபிடிச்சாங்க. ஒரு மனித மருத்துவ முடிவு எதிர்பாராத விதமாக ஒரு முழு வன உயிரின குழுவையே பாதிச்சிருக்கு. இந்தியாவினுடைய 12 மாநிலங்களில் 67 இடங்களில் சேகரிக்கப்பட்ட 1848 கால்நடை உடல்களோட கல்லீரல் மாதிரிகளில் ஆய்வுக்கு எடுத்திருக்கிறாங்க. அதில் 10.1% மாதிரிகளில் இந்த எச்சம் இருந்தது கண்டுபிடிச்சிருக்காங்க. இதில் இருந்து நமக்கு கிடைக்கிற பாடம் என்னென்னா, இந்த பூமியில் ஒரு உயிரினத்துக்கு நச்சு பொருள் சின்ன அளவில் இருந்தால் கூட அந்த உயிரினம் அதை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் அதோட தாக்கம் ரொம்ப பெருசாக இருக்குங்கிறது தான். கழுகுகள் குறைஞ்சதால ரேபிஸ் நேரடியாக ஏற்படுச்சுன்னு சொல்கிறத ரொம்ப ஈஸியாக தெரியல. ஆனால் கழுகுகள் வீழ்ச்சினால கார்கோஸ் அவைலபிலிட்டியில் மாற்றம், இதனால் நாய்களோட எண்ணிக்கை அதிகரிப்பு, நாய்க்கடி, ரேபிஸ் அபாயம்னு சாத்தியமான ஆதாரங்களை பார்க்கும்போது நமக்கு பயத்தை ஏற்படுத்துது. இதன் பின்னால் தான் நமது அரசு பாதிக்கப்பட்ட கழுகுகளுக்கு பாதுகாப்பான மாற்று மருந்து கொடுக்கறது, அதோட இனப்பெருக்கத்தை பாதுகாக்கிறதுன்னு பல நடவடிக்கைகளை முன்னெடுக்க ஆரம்பிச்சிச்சு. பார்க்கறதுக்கு கூட அரிதாக இருக்கக்கூடிய இந்த கழுகுகளோட முகம் சுளிக்காத இந்த துப்புரவு பணியால் தான் நாம் இன்னைக்கு ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கோம். ஸோ இனிமே கழுக பார்த்தீங்கன்னா கம்பீரமாக ஒரு சல்யூட் கொடுங்க.
1: இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள் வழங்கினார் பேராசிரியர் ஜி. பிரேமா அவர்கள்.

0: மனமார்ந்த உழவர்களே, நேர்களே, இன்று உங்களுக்காக ஒழிக்கவிருப்பது ஒரு சொல் கேளி, இன்று ஒரு செய்தி. பராபவ வருடம் புரட்டாசி மாதம் 23ஆம் தேதி சனிக்கிழமை. ஒரு சொல் கேளி, இன்று ஒரு செய்தி.
1: அன்பார்ந்த விவசாயிகளே, தமிழ்நாடு அரசின் முக்கியமான அறிவிப்பு ஒன்று விவசாயிகளின் நலனுக்காக அனைத்து தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள் வாயிலாக நேரடியாக ரொக்க விலையில் தரமான விதைகள் மற்றும் உரங்கள் வழங்க சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. விவசாயிகள் தங்களின் பயிர் சாகுபடி, பரப்பு மற்றும் நில ஆவணங்களின் அடிப்படையில் நேரடியாக ரொக்க பணம் செலுத்தி இந்த பலனை பெற்றுக்கொள்ளலாம். இடைத்தரகர்கள் இன்றி தரமான விதைகள் மற்றும் உரங்கள் நியாயமான விலையில் தங்குதடையின்றி கிடைப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதற்கு உங்கள் பகுதிக்கு உட்பட்ட அனைத்து தொடக்க மேலாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்களில் வழங்கப்படுகின்றன. தேவையான ஆவணங்கள் பயிர் சாகுபடி, பரப்பு மற்றும் நில ஆவணங்கள் ஆகும். இடைத்தரகர்கள் இன்றி தரமான விதைகள் மற்றும் உரங்கள் சரியான விலையில் உடனுக்குடன் கிடைக்கும். வேளாண்மை துறை மூலம் சான்றளிக்கப்பட்ட நெல் மற்றும் இதர பயிர் வகைகள் வேளாண் விரிவாக்க மையங்களில் மானிய விலையிலும் வழங்கப்பட்டு வருகின்றன. விவசாயிகள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு தமிழ்நாடு அரசு கேட்டுக்கொள்கிறது.
2: சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டி பஞ்சாப் நேஷனல் வங்கி உழவர் பயிர்

0: பயிற்சி மையத்தில் வருகின்ற அக்டோபர் 11 தேதி பாரம்பரிய அரிசிகளில் இருந்து மதிப்பு கூட்டு பயிற்சி நடைபெற உள்ளது. இது கட்டண பயிற்சி என்பதால் முன்பதிவு அவசியம். முன்பதிவு செய்ய காலை 10 மணி முதல் மாலை 4 மணி வரை அழைக்கலாம். முன்பதிவு செய்ய அழைக்க வேண்டிய எண்கள் 63 69 29 39 மற்றொரு எண் 95 97 86 22 07. மீண்டும் ஒருமுறை அழைப்பேசி எண் 63 69 29 36 09. மற்றும் ஒரு அழைப்பேசி எண் 95 97 86 22 07. இப்பயிற்சியில் சேர்ந்து பயன்பெறுமாறு பஞ்சாப் நேஷனல் வங்கி உழவர் பயிற்சி மைய இயக்குநர் தெரிவிக்கின்றார். சிவகங்கை மாவட்டம் பஞ்சாப் நேஷனல் வங்கி உழவர் பயிற்சி மையத்தில் வருகின்ற அக்டோபர் 28 மற்றும் 29 ஆகிய 2 நாட்களில் ஃப்ரூட் ஜாம் ஸ்குவாஷ் தயாரிக்கும் பயிற்சி மற்றும் ஆர்டிஎஸ் பானம் தயாரித்தல் பற்றிய விரிவான பயிற்சி நடைபெற உள்ளது. இது முற்றிலும் இலவச நேரடி வகுப்பு என்பதனால் இதில் கலந்து கொள்ள முன்பதிவு அவசியம். இந்த பயிற்சியில் கலந்து கொள்ள விருப்பமுள்ளவர்கள் காலை 10 மணி முதல் மாலை 4 மணிக்குள் அழைத்து தங்கள் பெயரை பதிவு செய்து கொள்ளலாம். முன்பதிவு செய்ய அழைக்க வேண்டிய அலைபேசி எண் 94 88 57 57 16. மீண்டும் ஒருமுறை அலைபேசி எண் 94 88 57 57 16. கைத்தொழில் கற்றுக்கொண்டு சொந்த காலில் நிற்க உதவும் இந்த அருமையான வாய்ப்பை அனைவரும் தவறாமல் பயன்படுத்திக் கொள்ளுமாறு சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டி பஞ்சாப் நேஷனல் வங்கி உழவர் பயிற்சி மைய இயக்குநர் தெரிவிக்கின்றார். சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டி பஞ்சாப் நேஷனல் வங்கி உழவர் பயிற்சி மையத்தில் வருகின்ற அக்டோபர் 17 தேதி பால் மதிப்பு கூட்டல் பயிற்சி நடைபெறுகிறது. இது இலவச நேரடி வகுப்பு என்பதால் முன்பதிவு அவசியம். முன்பதிவு செய்ய காலை 10 மணி முதல் மாலை 4 மணி வரை அழைக்கலாம். பதிவு செய்ய அழைக்க வேண்டிய அலைபேசி எண் 94 88 57 57 16. மீண்டும் ஒருமுறை அலைபேசி எண் 94 88 57 57 16. இனி கேட்கலாம் இன்று ஒரு செய்தி. கூட்டுறவு மேலாண்மை பட்டய படிப்பில் தனது அனுபவத்தை பகிர்கிறார் மாணவி பொன் விசாலி அவர்கள்.
1: உங்க பேர்?
2: என்னோட பேர் வந்து பொன் விசாலி.
1: நீங்க என்ன படிச்சுட்டு இருக்கீங்க இங்க?
2: இப்ப நான் வந்து சாத்தூர்ல டிப்ளமோ இன் கோஆபரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் படிச்சுட்டு இருக்கிறேன்.
1: இது எத்தனை வருஷ கோர்ஸ்மா?
2: இது வந்து 1 இயர் கோர்ஸ்.
1: இப்போ இதை படிக்கிறதுனால என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்றத வந்து கொஞ்சம் மக்களுக்கு வந்து எடுத்து சொல்லுங்க.
2: நான் எப்படி இந்த கோஆபரேட்டிவ் கோர்ஸ்க்குள்ள வந்தேன்னா, ஃபர்ஸ்ட் நான் என்னோட பிஎஸ்சி மேக்ஸ் டிகிரியை முடிச்சுட்டு என்னோட எய்ம் வந்து கவர்மெண்ட் எக்ஸாம் அப்படிதான் இருந்துச்சு. குரூப் 2 குரூப் 4 தான் நான் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். அதுலேயே வந்து மெயின்ஸ் அப்படிங்கிற ஸ்டேஜ் போகும்போது கோஆபரேட்டிவ் கோர்ஸ் படிச்சிருந்தவங்களுக்கு அந்த மெயின்ஸ்ல நிறைய வாய்ப்புகள் இருந்துச்சு. ஸோ அதனால நான் கோஆபரேட்டிவ் கோர்ஸ் படிக்க ஆரம்பிச்சேன். அப்படி நான் படிச்சுட்டு இருக்கும்போது டிஆர்பி எஸ்ஆர்பி ரெக்யூர்மெண்ட் வந்துச்சு. அதனால இந்த கோர்ஸ் வந்து எனக்கு பெனிஃபிட் ஆயிருக்கு. இப்போ நான் வந்து அர்பன் கோஆபரேட்டிவ் பேங்க் இன் விருதுநகர்ல அசிஸ்டண்டா நான் செலக்ட் ஆயிருக்கேன் டிஆர்பி மூலமா.
1: இப்போ நீங்க எப்போ ஜாயின் பண்ணுவீங்க?
2: ஜூலைல செமஸ்டர் முடியும். எனக்கு முடியவும் அங்க காலேஜ்ல சர்டிபிகேட் வாங்கிட்டு அப்படியே ஜாயின் பண்ற மாதிரி இருக்கும். செப்டம்பர்ல நான் ஜாயின் பண்ணுவேன்.
1: செப்டம்பர்ல ஜாயின் பண்ணுவேன்னு சொல்றீங்க, அதுக்கு முன்னாடி வந்து ஏதாவது ட்ரைனிங் அந்த மாதிரி ஏதாவது இருக்குமா?
2: ட்ரைனிங் அந்த மாதிரி இல்லை. இப்போ நாங்கள் கோர்ஸ்ல இருந்து தான் நிறைய ஃபீல்டு விசிட் அந்த மாதிரி சொசைட்டி நிறைய பேங்க் அந்த மாதிரி இடத்துக்கு நாங்கள் போயிட்டு இருக்கோம். அங்கே பேங்க் எந்த மாதிரி ரன் ஆகுது, சொசைட்டி எந்த மாதிரி ரன் ஆகுதுன்னு அந்த ஃபீல்டு விசிட் மூலமா நாங்கள் தெரிஞ்சுக்கிறாங்க.
1: இந்த கோர்சஸ் படிக்கணும்னா யார் யாரெல்லாம் படிக்கலாம்?
2: எல்லாருமே படிக்கலாம். அதாவது +2 முடிச்ச யாருனாலுமே இந்த கோர்ஸ் வந்து படிக்கலாம். எல்லாத்துக்குமே ரொம்ப பெனிஃபிட்டா இருக்கும் கோஆபரேட்டிவ் கோர்ஸ் வந்து. நிறைய பேருக்கு இது தெரியாம இருக்கு, எஸ்பெஷலி யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து இது நிறைய அவேர்னஸ் இல்லாம இருக்கு இந்த கோர்ஸ் பத்தி. இப்போ நிறைய டிஆர்பி எஸ்ஆர்பி ரெக்யூர்மெண்ட் வந்தனால நிறைய அவேர்னஸ் இப்ப வந்துட்டு இருக்குது படிப்படியா.
1: இது படிக்கிறது வந்து இங்க தங்கி படிக்கிறீங்களா இல்ல டெய்லி பேசிஸா வரீங்களா?
2: நான் வந்து டெய்லி பேசிஸ்ல வரேன். சாத்தூர்ல இருந்து டெய்லி பேசிஸ் என் வீட்டுல இருந்து அப்படியே டெய்லியில வந்துட்டு இருக்கேன்.
1: காலையில வந்து சாயந்தரம் போற மாதிரியா இல்ல மதியம் வரைக்கும் இருக்குமா கிளாஸஸ்?
2: கிளாஸஸ் வந்து காலையில 10 மணில இருந்து மதியம் 1 மணி வரைக்கும் கிளாஸஸ் போயிட்டு இருக்கு டிசிஎம் கோர்ஸ்.
1: இப்போ இந்த கிளாஸஸ்ல வந்து என்ன மாதிரியான பாடங்கள்லாம் நீங்க கத்துக்கிட்டீங்க?
2: அதுல வந்து இப்போ நிறைய கூட்டுறவு அப்படிங்கிறது என்ன, அது கூட்டுறவு ஸ்டார்டிங்ல எப்படி இருந்துச்சு, இப்ப எப்படி ரன் ஆயிட்டு இருக்குது, அதோட ஆடிட்டிங், அப்புறம் கூட்டுறவு வங்கியல் பேங்கிங் பத்தி, கோஆபரேட்டிவ் பேங்கிங்ஸ் எந்த மாதிரி ரன் ஆகுது, அதுக்கான கூட்டுறவு சட்டம், கூட்டுறவு விதிகள், இது எல்லாமே நாங்கள் படிச்சுட்டு இருக்கோம்.
1: இப்போ பேங்கிங் செக்டர்ஸ் எல்லாமே வந்து

0: இது அட்வான்ஸ்டாக வந்து போய்கிட்டு இருக்கு இல்லையா, அதாவது டிஜிட்டல் வங்கி பரிவர்த்தனை அப்படின்லாம் போயிட்டு இருக்கு. அதே மாதிரி ஏஐ தொழில்நுட்பமும் வந்து இன்க்ளூட் ஆகிக்கிட்டே இருக்கு. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கூட்டுறவு இதில் வந்து அதெல்லாம் வந்து இம்ப்ளிமெண்ட் ஆயிடுச்சா, பழகிருக்கீங்களா அந்த மாதிரியெல்லாம்?
1: ஏஐ வந்து கூட்டுறவுல இருக்கு அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு அது எந்த அளவுக்கு இன்னும் வரல கூட்டுறவுல. இப்போ தான் படிப்படியாக யங்ஸ்டர்ஸ் வந்து வந்துட்டு இருக்கிறனால பின்னால் கூட்டுறவு வந்து ஏஐ அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜி பயன்படுத்தி வர்ற மாதிரி கண்டிப்பாக இருக்கும்.
0: ஆனால் டிஜிட்டல் பரிவர்த்தனை எல்லாம் போய்கிட்டு இருக்கு.
1: கண்டிப்பா யூபிஐ இதெல்லாமே யூஸ் பண்ணிட்டு, டிஜிட்டல் இன்டர்நெட் பேங்கிங் எல்லாமே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க.
0: இப்போ இந்த இன்டர்நெட் பேங்கிங் யூஸ் பண்றதுனால மக்களுக்கு என்ன பெனிஃபிட்ஸ்னு சொல்ல முடியுமா?
1: இப்போ என்னன்னா எல்லா கமர்ஷியல் பேங்க்லயுமே அப்படி இருக்கிறதுனாலதான் ஈஸியா வந்து மக்கள் இன்டர்நெட் பேங்கிங் தான் இருக்கிறனால போறாங்க. இப்போ கூட்டுறவு பேங்க்குமே அது வர்றதுனால மக்களுக்கு ஈஸியா அவங்களோட பணத்தை டிரான்ஸாக்ட் பண்றதுக்கும் அதை எடுத்துக்கிறதுக்கு திருப்பி கவர்மெண்ட்டுக்கு அந்த கடனை வந்து பேங்க்குக்கு கொடுக்கறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியா இருக்கு இன்டர்நெட் பேங்கிங் மூலியமா.
0: இது பாமர மக்களுக்கு எப்படி வந்து போய் ரீச் ஆயிருக்குன்னு நினைக்கிறீங்க? அதாவது கூட்டுறவு அப்படின்னு சொன்னாலே வந்து கிராம மக்கள் தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க இல்லையா? இப்ப நாலேஜபிள் பர்சன் இப்ப படிச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த டிஜிட்டல் பரிவர்த்தனை வந்து அவங்களுக்கு ஈஸியா இருக்கும். அப்ப இவங்க வந்து எப்படி எடுத்துக்கிறாங்க, இதை வந்து முயற்சி செய்யறாங்களா, இதுல ஏதாவது டிஃபிகல்டிஸ் இருக்கு அப்படின்றத வந்து உங்ககிட்ட ஃபேஸ் பண்ணிருக்கீங்களா நீங்க?
1: இல்ல, பாமர மக்களும் அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, முயற்சி பண்றாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். அதை இப்ப எல்லார் கையிலயுமே மொபைல் போன் வந்து வந்துருச்சு, அவங்களும் இப்ப அதை இன்டர்நெட் பேங்கிங் அவங்களும் பழகிட்டு வர்றாங்கன்னு தான் நினைக்கிறேன் நான்.
2: இதுவரை கூட்டுறவு மேலாண்மையில் பட்டய படிப்பில் தனது அனுபவத்தை பகிர்ந்தார் மாணவி பொன் விசாலி அவர்கள். இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்று ஒரு செய்தி.
3: நேரம் 6:44 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 புதிய காலை கேட்டு இருக்கும் நேயர்களை இன்று பகல் 2 மணிக்கு விருப்பகானங்கள் நிகழ்ச்சி விளம்பர காத்துட்டு இருக்கு. இன்றைய நேயர் விருப்பத்தில் பங்கேற்கிறார் வேளாங்கண்ணி சொக்கலிங்கம் அவர்கள். இன்று பகல் 2 மணிக்கு ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நேரம் 6:45.
4: நற்றினை பதிப்பகம் வழங்கும் இன்று சொல்வோம் நன்று சொல்வோம் வழங்குபவர் மேனாள் கல்வித்துறை அமைச்சர் முனைவர் வைகை செல்வன் அவர்கள்.
5: நற்றினை பதிப்பகம் உலகத்தரமான நூல்களை மலிவு விலையில் வழங்கும் பதிப்பகம். நற்றினை பதிப்பகம் தொடர்புக்கு 9486177208.
6: அன்பு நண்பர்களே, அருமை குழந்தைகளே, வணக்கத்துக்குரிய பெரியவர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான காலை வணக்கம். அன்பில் தான் ஆற்றல் இருக்கிறது. எப்படி இருக்கிறது? அன்புதானே எல்லாவற்றையும் அரவணைக்க கூடிய ஒன்றாக இருக்கிறது. அன்புதானே மைய புள்ளி. அன்பு என்கிற அந்த தனிமத்தை நாம் பௌதீக ரீதியாக, இயற்பியல் அடிப்படையாக, அறிவியல் அடிப்படையாக பிரித்து பார்க்க முடியுமா? காற்றை போன்றும் இருக்கும், நீரை போன்றும் இருக்கும், எப்படி இருக்கிறது என்பதை நாம் யூகிக்க முடியுமா? அது காற்றும் அல்ல, நீரும் அல்ல, செயல்பட்டு கொண்டே இருக்கும், வாழ்ந்து கொண்டே இருக்கும், இயங்கிக் கொண்டே இருக்கும் ஒரு ஆற்றல். அந்த ஆற்றலில் பெருங்கடலில் அலைகளையும் நீரோட்டங்களையும் போல அது இயங்கிக் கொண்டே இருக்கும். அதுதான் அன்பு. அன்பின் மூலமாக கிடைக்கிற பேராற்றல் ஒவ்வொரு சிந்தனையாளர்களும் உருவாக்குகிறது, ஒவ்வொரு பேராற்றல் படைத்தவர்களையும் உருவாக்குகிறது. புவியீர்ப்பு சக்தி மற்றும் மின்சக்தி போன்ற இயற்கையின் மாபெரும் சக்திகள் நம் கண்களுக்கு புறப்பட விட்டாலும் அவற்றின் சக்தியை நம்மால் மறுக்க முடியாது. அதே போல அன்பின் ஆற்றலும் நம் கண்களுக்கு புறப்படுவதில்லை. ஆனால் உண்மையில் இயற்கையின் சக்திகள் அனைத்தை விடவும் அது மாபெரும் சக்தி தான் அன்பு என்கிற சொல். அதன் சக்திக்கான ஆதாரத்தை உலகில் இல்லை, எல்லா இடங்களிலும் நம்மால் காண முடியும். அன்பு இல்லாமல் வாழ்க்கை இல்லை, அன்பு இல்லாமல் எதுவுமே. ஒரு கணம் அதை பற்றி சிந்தித்து பார்ப்போம். பாருங்கள், அன்பு இல்லாமல் இவ்வுலகம் எப்படி இருக்கும்? எழுத்தாளர்களை, பேச்சாளர்களை, கவிஞர்களை இந்த உலகம் பரிதாபமாக பார்க்கிறது. எழுத்தும் பேச்சும் கவிதையும் இல்லை என்று சொன்னால் இந்த உலகம் எவ்வளவு பரிதாபத்துக்குரியது என்பதை அறியாமல் என்று நான் பேசியிருந்தேன். நண்பர்களே, ஒன்றை நீங்கள் பார்த்து சிந்திக்க வேண்டும். யார் சிந்தனையாளர்களாக இருக்கிறார்கள்? நிறைய வாசிக்கிறவர்கள், படிக்கிறவர்கள், பேசுகிறவர்கள், அவர்கள் புதிய சிந்தனைகளை இந்த நாட்டுக்கு தருகிறார்கள். அந்த சிந்தனை நம்மை செம்மை ஒரு தக்கதாக மாற்றுகிறது, நம்மை ஒரு புதிய வழிகாட்டுதலுக்கோடு அழைத்து செல்கிறது. ஐடியா தானே விலைமதிக்க முடியாத சொத்து. ஒரு புதிய சிந்தனை தானே நம்மை மாற்றக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. ஆக அந்த சிந்தனை வருகிற போது ஒரு கணம் அதை பற்றி சிந்தித்து பார்ப்போம். அன்பு இல்லாமல் இவ்வுலகம் எப்படி இருக்கும், இயங்கும்? அன்புதானே இந்த உலகத்தின் அச்சாணி. நீங்களே இங்கு அன்பு இல்லாமல் இருக்க மாட்டீர்கள். அன்பில்லாமல் உங்களால் பிறந்திருக்க முடியாது.

0: அன்பின் மூலமாகத்தானே நாம் பிறக்கிறோம் இல்லையா நண்பர்களே? உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களும் உங்கள் நண்பர்களும் கூட பிறந்திருக்க மாட்டார். உண்மையில் கிரகத்தில் ஒரு மனிதன் கூட இருக்க முடியாது. அன்பு என்னும் ஆற்றல் இன்றும் மறைந்து விட்டால் ஒட்டுமொத்த மனித இனமும் படிப்படியாக குறைந்து எதுவுமே இல்லாமல் வெறுமையை நோக்கி சென்றுவிடும். ஆக அன்பு என்பது ஆதார சுருதி. ஒவ்வொரு கண்டுபிடிப்பும் மனிதனின் ஒவ்வொரு படைப்பும் ஒரு மனித இதயத்திலிருந்து அன்பிலிருந்து வந்தவைதான். உண்மைதில்லைவா? அந்த அன்பின் இதயத்திலிருந்து வந்தவையாகத்தான் இவைகள் எல்லாம் இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்கிற போதுதான் அந்த அன்பு எவ்வளவு வலிமையானது என்பதை புரிந்து கொள்வது. நன்றி நண்பர்களே, நாம் மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது நற்றினை பதிப்பகம் வழங்கிய இன்று சொல்வோம் நன்று சொல்வோம். வழங்கியவர் மேனாள் கல்வித்துறை அமைச்சர் முனைவர் வைகை செல்வன் அவர்கள்.
2: நற்றினை பதிப்பகம், நவீன தமிழ் இலக்கியத்திற்கான நிலையான அடையாளம். நற்றினை பதிப்பகம் தொடர்புக்கு 9486177208.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 புதிய காலை கேட்டுட்ருக்கோம். நேர்களை இன்று காலை 10 மணிக்கு மருத்துவ நேரம் நிகழ்ச்சி வளம் வர காத்திருக்கிறது. மனமே நலமா உலக மனநல தின சிறப்பு நிகழ்ச்சி பங்கேற்கிறார் மூத்த மனநல மருத்துவர் இழக்குவனார் செல்வமணி தினகரன் அவர்கள். நேர்கள் நேரலையில் பங்கேற்க அழைக்க வேண்டிய அலைபேசி எண்கள் 0452 என்பது மதுரையின் முன்னிணைப்பு, 25 30 170 மற்றும் ஒரு தொலைபேசி எண் 25 30 171. இன்று காலை 10 மணியிலிருந்து 12 மணி வரை மருத்துவ நேரம் நிகழ்ச்சியில் மனமே நலமா உலக மனநல தின சிறப்பு நிகழ்ச்சி பங்கேற்கிறார் மூத்த மனநல மருத்துவர் இலக்குவனா செல்வமணி தினகரன் அவர்கள். 6:53:34.
1: ஆகாஷ் வாணி மதுரை பண்பலை 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz இனி கேட்கலாம் பொந்தளிர்.

0: ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு குழந்தை நம்மளோட பேசி நம்மளை மகிழ்ச்சி படுத்திக்கிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு இன்னொரு குழந்தை தான் நம்ம நிலையத்துக்கு வருகை தந்திருக்காங்க. வணக்கம், உங்களோட பேர் என்னன்னு சொல்லுங்க.
1: என் பேர் மகதி.
0: நீங்க என்ன படிக்கிறீங்க? உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட் ரொம்ப பிடிக்கும்?
1: தமிழும் ஹிந்தியும்.
0: பள்ளிக்கூடத்துல நிறைய விளையாட்டுகள் வந்து நீங்க விளையாடுவீங்க இல்லையா? அப்படி விளையாடுற விளையாட்டுல உங்களுக்கு எந்த விளையாட்டு ரொம்ப பிடிக்கும்?
1: பாஸ்கெட் பால் வச்சு பவுன்ஸ் பண்ண பிடிக்கும்.
0: ஓ, உங்களுக்கு பாஸ்கெட் பால் விளையாடுறதுன்னா ரொம்ப பிடிக்குமா? சூப்பர் சூப்பர், நல்லா விளையாடுங்க, அப்பதான் இன்னும் நல்லா உயரமா வளர முடியும். சரி, உங்களுக்கு நிறைய சப்ஜெக்ட் இருக்கு, ஒவ்வொரு சப்ஜெக்டுக்கும் ஒவ்வொரு டீச்சர் வருவாங்க, அதுல உங்களுக்கு எந்த டீச்சரை ரொம்ப பிடிக்கும்? ஓகே, சரி, இப்போ நீங்க எங்க நேயர்களுக்காக என்ன சொல்ல போறீங்க?
1: சொல்ல போறேன்.
0: ஓகே, பாட்டு பாடிடுறீங்களா?
1: மயில் போல ஆடுவேன், மான் போல ஓடுவேன், குயில் போல ஓடுவேன், குயில் போல பாடுவேன், குருவி போல தேடுவேன், மூனை போல பந்துவேன், புலி போல பாய்வேன், சிறுதம் போல வாழ்வேன், சிறுதம் நான் அஞ்சேன்.
0: ஓகே, பாட்டு வந்து ரொம்ப அருமையா பாடிட்டீங்க. இப்ப எங்களுக்காக ஒரு கதை சொல்றீங்களா?
1: பாட்டி அம்மா கடையில பருப்பு கூட சுரையல, பாவ உண்ணு உடையல, கவி சுடரு காயல, நரியன்னாவன்னாரா காட்டு பாட்டு பாட சொன்னாரா, நரியன்னாவன்னாரா பாட்டு பாட சொன்னாரா, படக்கீழ உளுந்ததா நரி தூக்கி சந்ததா, நரி வந்து வடைய தூக்கதா அது வந்து பாட்டு பாட சொல்லுச்சு. நன்றி.
0: ரொம்ப அருமையா கதை சொன்னீங்க. சரி, அழகா கதை சொல்றீங்க. நீங்க பெரியவங்களானதுக்கு அப்புறம் என்னவா ஆக விரும்புறீங்க?
1: டீச்சர்.
0: ஓ, டீச்சரா ஆகணும்ன்ற ஆசையா? ஓகே, உங்கள் விருப்பப்படியே நீங்க நல்ல டீச்சரா வரணும் அப்படின்னு சொல்லி மதுரை பண்பலை சார்பா வாழ்த்துக்கள் கூறி நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம்.

0: அம்மா அம்மா, நம்ம ஊர் திருவிழாவுக்கு எல்லாரையும் கூப்பிடணுமா? மறந்துடாத, எல்லா நண்பர்களுக்கும் எல்லா உறவினர்களுக்கும் கால் பண்ணுங்கம்மா.
1: என்கிட்ட இருக்கிற எல்லா நம்பருக்கும் சொல்லிட்டேன்ப்பா, ஆனா இன்னும் நிறைய பேருக்கிட்ட சொன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன்.
0: அதுக்கு இதுக்கு இவ்வளவு யோசனை? நம்ம ஆல் இந்திய ரேடியோல சேவை செய்திகள் பகுதிக்கு நம்ம ஊர் திருவிழாவை பத்தி எழுதி அனுப்பினா போச்சு.
1: அப்போ அனுப்ப வேண்டிய முகவரி?
0: இலங்கை இயக்குனர், சேவை செய்திகள் பகுதி,
1: ஆல் இந்தியா ரேடியோ, சின்ன சுக்கி குளம்,
0: மதுரை 2.
1: அது சரி, செய்தி அனுப்புனா மட்டும் போதுமா? நம்ம ஊர் ஆலய திருவிழாவை ரேடியோல நேரலியா ஒளிபரப்ப என்ன செய்யணும்?
0: அதுக்கும் எழுதி அனுப்பலாமே. நிலைய இயக்குனர், விளம்பர பகுதி,
1: ஆல் இண்டியா ரேடியோ, சின்ன சொக்கி குளம்,
0: மதுரை 2. மீண்டும் ஒருமுறை முகவரி உங்களுக்காக.
1: நிலைய இயக்குனர், விளம்பர பகுதி,
0: ஆல் இண்டியா ரேடியோ, சின்ன சொக்கி குளம், மதுரை 2.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேர்கள் இதுவரை கேட்டு இணைந்திருந்தது புதிய கலை நிகழ்ச்சி. புதிய கலையில் பல தகவல்கள் கேட்டும் கூடவே தன்னம்பிக்கை தரக்கூடிய பாடல்களும் இசைத்தது, கேட்ட பாடல்களும் கேட்டு ரசித்த தகவல்களும் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் அப்படின்ற நம்பிக்கையில் நிகழ்ச்சியில் இருந்து விடைபெறுவது ரோசி. மீண்டும் கேட்கலாம் புதிய கலை நாளை காலை 6 மணிக்கு.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: பரபரப்பா சுறுசுறுப்பா விறுவிறுப்பா எங்கிட்டு இருக்க இந்த காலை பொழுதுல ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை போக்கு ஃபாஸ்ட் பீட்டான சாங்ஸும் கூடவே தகவல்களும் கேட்க காத்திருக்கிறோம் இன்றைய பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கைப்புகள் நிகழ்ச்சியில் ஃபர்ஸ்ட் ஒரு பாடலோட ஸ்டார்ட் பண்ணிடலாம். சுக்கரன் திரைப்படத்துக்காக பாடல்

நேரம் 7:06 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கி பூக்கள் கேட்டுட்டு இருக்கும். இப்ப நம்ம தெரிஞ்சுக்க போறது வேலைவாய்ப்பு செய்திகள். மத்திய அரசின் கீழ் செயல்படும் சென்டர் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் அட்வான்ஸ்டு கம்ப்யூட்டிங் நிறுவனத்தில் காலி பணியிடங்களுக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. இதில் ப்ராஜெக்ட் என்ஜினியர் பதவிக்கு 38 காலி பணியிடங்களும், ப்ராஜெக்ட் டெக்னீஷியன் பதவிக்கு 20 காலி பணியிடங்களும், சீனியர் ப்ராஜெக்ட் என்ஜினியர் பதவிக்கு 15 காலி பணியிடங்களும், ப்ராஜெக்ட் அசோசியேட்டில் 15 காலி பணியிடங்களும் என மொத்தம் 88 இடங்கள் உள்ளன. இதற்கான கல்வி தகுதி ஐடிஐ, டிப்ளமோ, பிஇ, பிடெக் முடித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம். வயது வரம்பு 26/10/2026 படி 18 முதல் 45 வயதிற்குள் இருக்க வேண்டும். எழுத்து தேர்வு, ஸ்கில் தேர்வு, நேர்முக தேர்வு என்ற அடிப்படையில் தேர்ச்சி முறை நடைபெறும். ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்ப கட்டணம் என்று எதுவும் இல்லை. விண்ணப்பிப்பதற்கான கடைசி நாள் இம்மாதம் 26 தேதி. 26/10/2020

26. இந்த பணியை பற்றிய முழுமையான விவரங்கள் தெரிந்து கொள்ள அணுக வேண்டிய இணையதள முகவை careers.cdac.in. மீண்டும் ஒரு முறை இணையதள முகவரி careers, அதாவது careers.cdac.in என்ற இணையதள முகவரியை போய் பார்வையிட்டீங்க அப்படின்னா இந்த பணியை பற்றிய முழுமையான விவரங்கள் தெரிந்து கொள்ளலாம். பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பகிர்வுகள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். அடுத்ததாக ஒரு பாடல், அறிந்தும் அறியாமலும் திரைப்படத்திற்காக.

0: காலை 8:50 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 நேர்கள் கேட்க விருப்பது சைபாலின் இன்று ஒரு தகவல். 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேர்கள் கேட்டு இணைந்திருப்பது பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கைப்புகள். நேர்களை இன்று காலை 8:02 பாட்டு வேணுமா நிகழ்ச்சி வளம் வர காத்துட்ருக்கு. இன்றைக்கு பாட்டு வேணுமா நிகழ்ச்சியில் தேனி மற்றும் திண்டுக்கல் மாவட்ட நேர்கள் பங்கு கொள்ளலாம். 0452 மதுரையின் முன்னிணைப்பு. 25-30-170 மற்றும் ஒரு தொலைபேசி எண் 25-30-171. இன்றைய பாட்டு வேணுமா நிகழ்ச்சியில் உங்கள் மனசுக்கு பிடித்த பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். தேனி மற்றும் திண்டுக்கல் மாவட்ட நேர்கள்.

நேரம் 7:19 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள். அடுத்ததாக நாம் இப்ப கேட்கவிருப்பது நாளேடுகள் வெளியான செய்திகள். தென்னாப்பிரிக்காவை சேர்ந்த தமிழ் வம்சாவளி சட்ட நிபுணரான நவநீதம் பிள்ளைக்கு அமைதிக்கான நோபல் பரிசு வழங்கப்பட்டது. காலநிலை மாற்றத்தை எதிர்கொள்ள பாதுகாப்பான தெருக்கள் சாலைகள் உருவாக்கிடும் வகையில் செயல் திட்டம் வெளியிட்ட மதுரை மாநகராட்சி நிர்வாகம். மதுரையில் பள்ளி மாணவர்களுக்காக 8 சிறப்பு பேருந்துகளை இயக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. விமான கடத்தலை தடுத்த இந்திய பைலட் ஸ்மித் மச்சருக்கு உலகம் முழுவதும் இருந்து பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. இந்நிலையில் இஸ்ரேல் அரசின் வீர தீர செயல் விருது ஸ்மித் மச்சாருக்கு வழங்கப்பட உள்ளது. இதற்கான அறிவிப்பை இஸ்ரேல் அதிபர் அவர்கள் தெரிவித்துள்ளார். ஆடவருக்கான ஆசிய சாம்பியன்ஸ் டிராபி ஹாக்கி தொடர் வரும் அக்டோபர் 27 முதல் நவம்பர் 5 வரை பஞ்சாப் மாநிலத்தில் நடைபெற உள்ளது. இதில் வங்க தேசத்துடன் அக்டோபர் 27 இந்திய அணி மோத உள்ளது. நாளேடுகளில் வெளியான செய்திகள் கேட்டும் அடுத்ததாக ஒரு பாடல் லீலை திரைப்படத்திற்காக.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நேரம் 7:25.
1: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நேயர்கள் கேட்க விருப்பது ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட்டின் ஆலய அற்புதங்கள் நிகழ்ச்சியை வழங்குவோர் குறைந்த சேதாரத்தில் தங்கம் வெள்ளி வைர நகைகள் வாங்க அன்பின் அடையாளம் அன்புடன் உங்களுக்காக ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் 217 மேலமாசி விதி போத்தி செய்தில் மதுரை.
2: ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் மேலமாசி வீதி போத்தி செய்தில் மதுரை.
1: இதோ இறைவனை தரிசிக்க ஆலயத்திற்கு நம்மை அழைத்துச் செல்கிறார் பரமக்குடி மீ சீனிவாசன் அவர்கள்.
3: அன்பர்களே, இன்று மகாலய அமாவாசை. பத்ரிநாத் ஸ்ரீ பத்ரிநாராயணர் திருக்கோவிலுக்கு செல்கிறோம். திரு பத்ரி ஆசிரமம் எனப்படும் இந்த கோவில் உத்தராகண்ட் மாநிலம் ஹரித்வார் ரிஷிகேசம் சென்று பின் பேருந்து மூலமோ ஜீப் மூலமோ இந்த கோவிலை நாம் அடையலாம். கடல் மட்டத்திலிருந்து 10,500 அடி உயரத்திலே பனிக்குன்றுகளுக்கு மத்தியில் இளந்தை மர காடுகள் நிறைந்து விளங்கும் இடத்தில் இந்த கோவில் உள்ளது. பத்ரி என்றால் இளந்தை என்பது பொருள். தானாக பெருமாள் சுயம்புவாக எழுந்தருளியுள்ள தலம், மோட்சம் தரத்தக்க தலம். பெருமாள் குருவாகவும் சீடராகவும் இருந்து கொண்டு திருமந்திர உபதேசம் செய்தருடைய இடம். நாராயணன் எனும் திருநாமத்தை உலகிற்கு உகந்த அருளிய இடம். மகாலட்சுமிக்கு மிகவும் பிடித்தமான பத்ரி மரத்தின் கீழே அமர்ந்ததால் பத்ரிகாசிரமம் என பெற்றது. நர நாராயணராக பெருமாள் அவதரித்த தலம். அலகானந்தா ஆற்றின் கரையிலே ஆலயம் அமைந்துள்ளது. இந்த கோவில் ஆண்டுதோறும் அக்ஷய திருத்திய நாளில் நடை திறக்கப்பட்டு கடும் குளிர்கால

0: காலத்தில் நடை அடைக்கப்படும். தற்போதுள்ள கோவில் கர்வால் அரசர்களால் 17ஆம் நூற்றாண்டிலே கட்டப்பெற்றது. கோவில் 50 அடி உயரம் கொண்டது. நுழைவாயில் சிங்கத்வார் எனப்படும். கருவறையில் மகாவிஷ்ணுவின் திருவுருவம் பத்மாசன கோலத்தில் அமைந்துள்ளது. இது கருப்பு நிற சாலக்கிராம கல்லால் ஆகியது. மூலவர் 1 அடி உயரமுடையவர். 4 கரங்களுடன் காட்சியளிக்கும் திருமேனியில் 2 கரங்கள் தியான நிலையிலும் மற்றும் 2 கரங்கள் சங்க சக்கரம் ஏந்தியவாறும் காட்சி தருகிறார். மூலவருடன் நர நாராயண முனிவர்கள் மூலவருக்கு வலது இடதுபுறம் உள்ளனர். உத்தவர், குபேரர், கருடாழ்வார், நாரதர் போன்றோர் இங்கு உள்ளனர். பக்தர்கள் வழிபட சபா மண்டபம், தரிசன மண்டபம் ஆகிய பகுதிகள் உள்ளன. இங்கு பெருமாள் தியான நிலையில் இருப்பதால் பூஜைகள் அமைதியான முறையில் ஒரு யோகிக்கு செய்யும் மரியாதை போல அமைந்துள்ளது. இதை அக்ரதா பூஜை என்கிறார்கள். ஆதிசங்கரர் இந்த கோவிலை புனரமைத்தார். முறையான வழிபாட்டை அவரே வகுத்து கொடுத்தார். இங்குள்ள பூஜகர்கள் கேரள மாநிலத்தை சார்ந்த நம்பூதிரிகள். முந்திரி, திராட்சை, பாதாம், சர்க்கரை, மிட்டாய், உலர்ந்த தாமரை விதைகள் ஆகியவை இங்கு நிவேதனப் பொருட்கள். முக்கிய பிரசாதம் வனத்துளசி. அபிஷேக சந்தனம் சிறு உருண்டைகளாக தரப்படும். இங்கு வழிபட்டால் ஞான நெறி பயப்படும். கோவிலுக்கு அருகில் பிரம்ம கபாலம் உள்ளது. தப்தகுண்டம், நாரத குண்டம், பிரம்ம கபாலம், பஞ்சசிலா, மனுஷ தீர்த்தம் ஆகிய புனித தீர்த்தங்கள் இங்கு உள்ளன. குளிர்காலத்தில் உற்சவர்கள் ஜோஷிமட்டில் வைத்து பூஜிக்கப்படும். பெரியாழ்வாரும் திருமங்கையாழ்வாரும் 32 பாசுரங்களால் மங்களாசாசனம் செய்த தலம் இது. பூலோக வைகுண்டம் எனப்படும் பத்ரி நாராயணரை வழிபட்டு பேரருள் பெறுவோமாக. ஓம் நமோ நாராயணாய.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட்டின் ஆலய அற்புதங்கள் நிகழ்ச்சியை வழங்கியோர். குறைந்த சேதாரத்தில் தங்கம் வெள்ளி வைர நகைகள் வாங்க அன்பின் அடையாளம் அன்புடன் உங்களுக்காக ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் 217 மேலமாசி விதி போத்தி செதில் மதுரை. ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் மேலமாசி வீதி போத்தி செதில் மதுரை. நிகழ்ச்சி அமைப்பு பாலாமணி ஈஸ்வர்.

நேரம் 7:35 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள். நேர்களை இன்று காலை 10 மணிக்கு மருத்துவ நேரம். மனமே நலமா உலக மனநல தின சிறப்பு நிகழ்ச்சி பங்கேற்கிறார் மூத்த மனநல மருத்துவர் இலக்குவனா செல்வமணி தினகரன் அவர்கள். நிகழ்ச்சி இன்று காலை 10 மணி முதல் 12 மணி வரை கேட்கலாம்.

சுப்பமான பாடல் கேட்டு முடித்தோம். மாஸ்கோவின் காவேரி திரைப்படத்திற்காக 7:41 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள் கேட்டுட்டு இருக்கோம். நேர்களை இன்று மதியம் 2 மணிக்கு விருந்தின விருப்பத்தில் நேயர் விருப்பம் தாங்க வளம் வர காத்துட்டு இருக்கு. இன்றைய நேயர் விருப்பம் நிகழ்ச்சி பங்கேற்கிற அபேலங்கனி சுக்கலிங்கம் அவர்கள்.

நேரம் 7:46 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேர்கள் கேட்டு இணைந்திருப்பது பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள். சூப்பரான ஃபாஸ்ட் பீட்டான சாங்ஸ் எல்லாம் கேட்டுட்டு இருக்கோம். அடுத்த பாடல் 12B திரைப்படத்திற்காக.

சுப்பமான பாலைகளோடு இணைந்திருக்கிறோம். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வர பண்பலை 100.9. நீங்கள் கேட்டிருந்திருப்பது பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள். அடுத்ததான் 82 பாட்டு வேணுமா நிகழ்ச்சி விளம்பர காத்துட்ருக்கு. தேனி மற்றும் திண்டுக்கல் மாவட்ட நேர்களின் விருப்ப பாடல்களாக இசைக்கு காத்திருக்கிறது இன்றைய பாட்டு வேணுமா. தேனி மற்றும் திண்டுக்கல் மாவட்ட நேர்களா, நீங்கள் உங்கள் மனசுக்கு பிடித்த பாடல்களை கேட்டு ரசிக்கணுமா அப்படின்னா கால் பண்ணுங்கள் இன்று காலை 8:02 பாட்டு வேணுமா நிகழ்ச்சிக்கு. 0452 என்பது மதுரையின் ஒன் இணைப்பு, 2530 170 மற்றொரு தொலைபேசி எண், 2530 170 என்ற எண்ணில் கால் பண்ணி உங்கள் மனசுக்கு பிடித்த பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள் தரக்கூடிய அடுத்த பாடல் 4 ஸ்டூடெண்ட்ஸ் திரைப்படத்துக்காக.

பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள் நிகழ்ச்சியில் கிட்டத்தட்ட நிறைவு பகுதிக்கு வந்து அச்சு கேட்டு ரசித்த அனைத்து நேர்களுக்கும் நன்றி கூறி நிறைவான பாடலாக கேட்டு ரசிக்கலாம் திருட்டு பயணி திரைப்படத்திற்காக.

0: கேட்டு ரசிக்கும் பாடலோடு நிறைவு பெறுகிறது பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கேப்புகள். இன்னும் சில நொடிகளில் 8 மணிக்கான செய்தி சுருக்கம் கேட்கலாம். சேனஞ்சலாக இணைந்திருங்கள் ஆகாஷ்வாணியோடு.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் முகமது. பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசின் நல்லாட்சிக்கு மக்கள் அளித்த அங்கீகாரமாக இடைத்தேர்தல் முடிவுகள் அமைந்துள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாட்டின் பாதுகாப்பு என்பது ஆயுதப்படையின் பலத்தால் மட்டுமல்ல, பாதுகாப்பு துறையில் தற்சார்பு அடைவதில் அமைந்துள்ளது என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். வளர்ந்து வரும் நாடுகளின் தேவைகளை உலகிற்கு எடுத்துரைக்க இந்தியாவும் ஆப்பிரிக்க நாடுகளும் இணைந்து செயல்பட வேண்டும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கேட்டுக் கொண்டுள்ளார். நாட்டில் தேர்தலை வாக்கு சீட்டு அடிப்படையில் நடத்த வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவிடம் எதிர்க்கட்சித் தலைவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். ஜந்தர் மந்தரில் எந்தவொரு போராட்டத்திற்கும் அனுமதி இல்லை என்று தில்லி காவல்துறை அறிவித்துள்ளது. கிராமப்புறங்களில் மருத்துவ சேவையாற்ற இளம் மருத்துவர்கள் முன்வர வேண்டும் என்று தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கேட்டுக் கொண்டுள்ளார். வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்ப்பதற்கான சிறப்பு முகாம்கள் மாநிலம் முழுவதும் இன்று நடைபெறவுள்ளன. காவிரி நதிநீர் பங்கீட்டு அளவை மறு ஆய்வு செய்யக்கோரும் கர்நாடக அரசின் முயற்சியை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று மாநில அரசை திமுக கேட்டுக் கொண்டுள்ளது. மின்சாரம் தாக்கி உயிரிழந்த விவசாயிக்கு 14,50,000 ரூபாய் இழப்பீடு வழங்க தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. துர்கா பூஜையை முன்னிட்டு மேற்குவங்க மாநிலம் ஷாலிமரிலிருந்து சென்னை கடற்கரை ரயில் நிலையத்திற்கு இம்மாதம் 15 மற்றும் 22 தேதிகளில் சிறப்பு ரயில் இயக்கப்பட உள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் முன்னாள் படைவீரர்கள் வழங்கும் கோரிக்கை மனுக்கள் மீது அதிகாரிகள் குறித்த காலத்திற்குள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஆட்சியர் திருமதி ஸ்னேகா அறிவுறுத்தியுள்ளார். தேர்தல் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் மாவட்ட அளவிலான தேர்தல் கல்வி அறிவு குழுவின் கூட்டம் திருவள்ளூர் மாவட்டத்தில் ஆட்சியர் திருமதி கவிதா தலைமையில் நேற்று நடைபெற்றது. ISL கால்பந்து போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டங்களில் சென்னை அணி கோவா அணியையும் பெங்களூரு அணி தில்லி அணியையும் எதிர்கொள்கின்றன. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 8:03. வணக்கம் வணக்கம் வணக்கம் நேர்கள் அனைவருக்கும் இனிய உற்சாகமான காலை வணக்கம். பரபரப்பா சுறுசுறுப்பா ரெக்க கட்டி பறக்கிற வேகத்துல இன்னைக்கு ஆஃபீஸ் காலேஜ்னு கிளம்பிக்கிட்டு இருப்பீங்க. சில பேருக்கு ஸ்கூல் லீவா இருக்கலாம், அப்படியே ஒரு

0: ஸ்பெஷலான இந்த காலை வேளையில் எல்லாரும் கிளம்பிக்கிட்டு இருக்க இந்த நேரத்தில் அப்படியே மதுரை எஃப்எம் டியூன் பண்ணிங்க அப்படின்னா சூப்பரான சாங்ஸ் உங்களுக்காகவே வந்துட்டுருக்கு. கேட்டு என்ஜாய் பண்ணி இந்த நாளை வந்து ஒரு புத்துணர்ச்சி நாளாக நம்ம மாற்றி நம்மளுடைய வேலைகளில் ஒரு சுறுசுறுப்பாக நம்ம வந்து இயங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நிகழ்ச்சியில் பேசிகிட்டு இருக்கிறது நான் ரோசி. தேனி மற்றும் திண்டுக்கல் மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடல்களாக இசைக்கு காத்திருக்கிறது இன்றைய பாட்டு வேணுமா. நிகழ்ச்சியில் கால் பண்ணி உங்கள் மனசுக்கு பிடித்த பாடல்களை நீங்களும் கேட்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்கன்னா உடனே உங்களுடைய மொபைலில் இருங்க, டயல் பண்ணுங்க 04582 மதுரை எண் ஒன்னிணைப்பு 2530170 மற்றும் ஒரு தொலைபேசி எண் 2530171. இனிப்பில் காத்திருக்கக்கூடிய முதல் நேயர் யார், இங்கிருந்து வருக. வணக்கம். வணக்கம், இனிப்பில் தான் இருக்கீங்க, பேசலாம்.
1: என்ன
0: பாடல் கேக்கலாம்? முதல் நேரா வந்திருக்கீங்க, சொல்லுங்க. சூப்பரான பாடல் கேக்கலாம். என்ன பாடல்?
1: ரஞ்சிதம் பாட்டு போடுங்க.
0: சரி, ஒரு பீட்டான சாங் கேட்டிருக்கீங்க. நன்றி இணைப்பில் வந்தமைக்கு. உங்களுக்கும் கேட்டு ரசிக்கும் அனைத்து நேர்களுக்கும் பாரிசு திரைப்படத்திலிருந்து பாடல் இதோ.

0: தான் மாமா, உங்க ஆட்டத்துக்கு ஊரே ஆடுவேன், அதுக்கு ஒரு அடியை போட்டு விடுவோம்
1: அப்படின்ற.

8:09 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பாட்டு வேணுமா கேட்டுட்டு இருக்கோம். திண்டுக்கல் மற்றும் தேனி மாவட்ட நேயர்களின் விருப்பப்படங்கள்.

0: 8:09 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பாட்டு வேணுமா கேட்டுட்டு இருக்கோம். திண்டுக்கல் மற்றும் தேனி மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடகளா இசைத்துக் கொண்டிருக்கிறது. இனிப்புல காத்திருக்கக்கூடிய அடுத்த நேயர் யார் இங்கிருந்து? வருக வணக்கம்.
1: வணக்கம் சகோதரிக்கு.
0: வணக்கம். யார் இங்கிருந்து? நல்லமா இருக்கும்மா. எப்படி இருக்கீங்க? சொல்லுங்க, என்ன பாடல் கேட்கலாம்?
2: எனக்கு

0: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
1: நமது மதுரை பண்பலை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலையில் தினமும் காலை மணி 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரியின் ஆலய அற்புதங்கள். குறைந்த சேதாரத்தில் தங்கம் வெள்ளி வைர நகைகள் வாங்க அன்பின் அடையாளம் அன்புடன் உங்களுக்காக ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்க், 217 மேலமாசி வீதி, மதுரை.

0: 15 நிமிடம் ஆகாஷ்வாணி 103.3 ராமேஸ்வர பண்பலை 100.9 பாட்டு வேணுமா கேட்டுட்ருக்கோம். தேனி மற்றும் திண்டுக்கல் மாவட்ட நேர்களின் விருப்ப பாடல்களாக இசைத்து கொண்டு இருக்குது. இரண்டு நேர்கள் தேனியிலேருந்து வந்துட்டாங்க, அடுத்த நேயராவது திண்டுக்கல்லேருந்து வராங்களா அப்படின்றத நம்ம கேட்டலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் இங்க? இந்த
1: திண்டுக்கல் மாவட்டம் வத்தலக்கோட்டை கட்டுப்பட்டியிலேருந்து ராம்குமார் மேடம்.
0: சொல்லுங்க, என்ன பாடல் கேட்கலாம்?
1: திருச்சிற்றம்பலத்திலேருந்து லைஃப் ஆஃப் பழம் கண்ணாலா கதை பேச நீ வந்த சாங்
0: கேட்டலாமா? பாடல் நன்றி. இனிப்பில் வந்தமைக்கு பாடலை இசைக்கிறது இது உட்காற்றலைகளில்.

0: அக்கா எப்படி இருக்கீங்க? மிக்ஸி அரைக்கும் போது உங்க கை விரல் கட்டா இருந்துச்சு.
1: ஆமா தம்பி, நலன் மருத்துவமனையில வைத்தியம் எடுத்துக்கிட்டேன். இப்ப ரெண்டு விரலும் பழைய மாதிரியே ஆயிருச்சு.
0: விபத்தால் செயலிழந்த மற்றும் சீதை இந்த கை கால் பகுதி அறுவை சிகிச்சைக்கு.

0: உதயம் திசையில மின்னிசை சார்லாய் இசைக்கிறது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வர பண்பலை 100.9. பாட்டு வேணுமா? திண்டுக்கல் மற்றும் தேனி மாவட்ட நேர்களின் விருப்ப பாடல்களாக இசைத்துக் கொண்டு இருக்கிறது. கேட்டுட்டு இருக்க திண்டுக்கல் மற்றும் தேனி மாவட்ட நேர்கள், நீங்களும் உங்க மனசுக்கு பிடித்த பாடல்களை கேட்டு ரசிக்க கால் பண்ணுங்க. 0452 என்பது மதுரையின் முன் இணைப்பு. 25 30 170 மற்றும் ஒரு தொலைபேசியின் 25 30 171 என்ற எண்ணில் தொடர்பு கொண்டு உங்க மனசுக்கு பிடித்த பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். இணைப்புல காத்திருக்கக்கூடிய அடுத்த நேயர் யார், இங்கிருந்து வருக? வணக்கம்.
1: இனிய காலை வணக்கம் மேடம். திண்டுக்கல் மாவட்டம் வடமதுரை கோபாலகிருஷ்ணன். நலமா இருக்கீங்களா அனைவரும்?
0: அனைவரும் நலமா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நலமா இருக்கோங்க.
0: சொல்லுங்க, என்ன பாடல் கேட்கலாம்?
1: எனக்கு வந்து ரவுடி பேபி அந்த பாடல் கொடுத்துருங்க.
0: சரி, மாரி 2ல
1: அந்த மாரி 2 அந்த படத்துல இருந்தாங்க.
0: நன்றி, நன்றி. இனிப்பில் வந்த பேக்கே பாடல் இசைக்கிறது கேட்டலைகளில்.

0: 25 நிமிடம் ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பாட்டு வேணுமா. தேனி மற்றும் திண்டுக்கல் மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடகளாய் இசைத்துக் கொண்டிருக்கிறது இன்றைய பாட்டு வேணுமா. அடுத்த நேயர் யார், இங்கிருந்து வருக? வணக்கம்.
1: வணக்கம் மேம்.
0: வணக்கம்.
1: வணக்கம் மேம்.
0: சொல்லுங்க. எல்லாத்துக்கும் பாடல் கொடுத்துடலாம். நன்றி பயணிப்பில் வந்தமைக்கு. உங்களுக்காகவும் கேட்டு ரசிக்கும் அனைத்து நேர்களுக்காகவும் நம்ம பாடல் கேட்டலாம்.

0: 8:30 ஒரு சிறிய விளம்பர இடைவேளை தொடர்ந்து கேட்கலாம் பாட்டு வேணுமா?
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் மாபெரும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 10% மற்றும் உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% தள்ளுபடி. குக்கர், மிக்சி, கிரைண்டர், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என அனைத்து வீட்டு உபயோக பொருட்களும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. அத்துடன் ஒவ்வொரு 10,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு வெள்ளி நாணயமும், ஒவ்வொரு 20,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு தங்க நாணயமும் இலவசம். வெள்ளி ஜரிகையும் வாங்கப்படும். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
2: இன்வெஸ்டிங் ஓட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?
3: 2 2 2 4 காது கொடுத்து கேளு, மனப்பாடம் பண்ணு.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: நேரம் 8:31. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. பாட்டு வேணுமா கேட்டுட்டு இருக்கோம். தேனி மற்றும் திண்டுக்கல் மாவட்ட நேர்களின் விருப்ப பாடல்களாய். அடுத்த நேயர் யார், எங்கிருந்து? தேனியா திண்டுக்கலா? கேட்டுலாம் வருக. வணக்கம்.
2: காலை வணக்கம் மேடம்.
1: வணக்கம். சொல்லுது
2: திண்டுக்கல் சுந்தர் மேடம். நல்லா
1: நலமா இருக்கும். சொல்லுங்க, என்ன பாடல் கேட்கலாம்?
2: நன்றி
1: இணைப்பில் வந்தமைக்கு உங்களுக்கும் கேட்ட சுகமான தினையர்களுக்கும் பாடல். இதோ காற்றலைகள்.

வணக்கம், டாக்டர் சுசீந்திரன் பேசுறேன். மதுரை FM 103.3 கேளுங்க, எப்போதும் சந்தோஷமா இருங்க.

0: 8:38 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பண்பதில் நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பாட்டு வேணுமா. இனிப்புல காத்திருக்கக்கூடிய அடுத்த நேயர் யார், எங்கிருந்து வருங்க? வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: யார், எங்கிருந்து பேசுறீங்க?
1: தேனி மாவட்டம் ஆண்டிவேட்டி வட்டம் சுட்டார்பேட்டையிலிருந்து பிச்சை மணிங்க மேடம்.
0: சொல்லுங்க, என்ன பாடல் கேட்கலாம்?
2: நன்றி.

sácale.

0: 8:42 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேர்கள் கேட்டிருந்திருப்பது பாட்டு வேணுமா. இனிப்புல காத்திருக்கக்கூடிய அடுத்த நேயர் யார் எங்கிருந்து அப்படின்றத கேட்டலாம். வருக வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் எங்கிருந்து?
1: கொடைக்கானல் கியூ புதுக்காட்டுல இருந்து மயில்மணி பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்க, என்ன பாடல் நான் கேட்கலாம்?
1: எனக்கு வந்து கருப்பு படத்துல இருந்து கருப்புங்கிற பாட்டு போவாருங்க மேடம்.
0: வேற பாடல் எதுனாலும் கேட்கலாமா?
1: இடைக்கால பாடல் கேட்கவா?
0: சரி, உங்களுக்காக கேட்ட பாடல் கருப்பு திரைப்படத்துல இருந்து வேற பாடல் கொடுத்துடலாமா? சரி, ஓகே, நன்றி இணைப்பில் வந்தமைக்கு. சரி, உங்களுக்காக கேட்ட பாடலையும் கொடுத்துடலாம். நன்றி இணைப்பில் வந்தமைக்கு.

இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. உலக தரத்தில் எங்களது சொந்த தயாரிப்பில் உருவான பல லட்சக்கணக்கான டிசைன்களில் மிக மிக குறைந்த சேதாரத்தில் BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக சேதாரத்தில் 20% தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது சேதாரத்தில் 20% தள்ளுபடியும் பெறுங்கள். உலக தர சான்றிதழ் பெற்ற பெல்ஜியம் கட் நேச்சுரல் வைர நகைகளுக்கு செய்கூலி இல்லை, சேதாரம் மட்டுமே. மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.

0: 8:50.
1: ஆகாஷ்வாணி மதுரை 103.3 நேயர்கள் கேட்கவிருப்பது சைபாலின் இன்று ஒரு தகவல். 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
2: முகத்தில் அனைத்து
3: மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
5: ஒரு அம்மா, அவங்களுக்கு 35 இருக்கும். குடும்பத்தில் எந்த கஷ்டமும் இல்லை. இருந்தாலும் காரணம் இல்லாமல் பிள்ளைங்க பேரில் எரிஞ்சு விழுறது அவங்க வழக்கம். கோவப்படுறது, எரிஞ்சு விழுறது, பிள்ளைங்க அழும். உடனே அவங்க மனசும் சங்கடப்படும். இன்னொரு அம்மா, நல்ல வேலையில் இருக்கிறவங்க வாரத்துக்கு ஒரு தடவையாவது தலைவலி வந்துடும். இவங்களுக்கெல்லாம் உடம்பில் எந்த கோளாறும் இல்லை, மனசு மட்டும் சரியாக இருக்காது. தூக்க மாத்திரை கையில் வச்சுருப்பாங்க. 30-35 வயசுடைய பெண்களுக்கு சர்வசாதாரணமாக காணப்படுகிற மனக்கோளாறு இது. இதுக்கு பேர் வந்து மனவாட்டம், டிப்ரெஷன், மனமடிவு அப்படின்னு சொல்லலாம். இந்த நோய்க்கு அறிகுறி என்ன தெரியுமா? மனசில் வருத்தமான உணர்வு இருக்கும், அடிக்கடி அழலாம் போல் தோணும். முன்னாலெல்லாம் எந்தெந்த செயலில் ஆர்வம் இருந்ததோ அதெல்லாம் குறைஞ்சிரும், அல்லது சுத்தமாகவே ஆர்வம் இல்லாமல் போயிடும். சில பெண்கள் வந்து இளம் வயசில் பக்கத்தில் இருக்கிறவங்கக்கிட்ட கலகலப்பாக பேசுவாங்க, வீட்டை அலங்கரிக்கிறதுல ஆர்வம் இருக்கும். இப்போ அதிலெல்லாம் ஆர்வம் இல்லாமல் போயிடும். எந்த வேலை செஞ்சாலும் சீக்கிரம் களைப்பு அடைஞ்சுடுறது மாதிரி ஆகிடும். நமக்கு யாருமே உதவியா இல்லை, நம்ம எல்லோரும் கைவிட்டுட்டாங்க போல் இருக்குதே அப்படிங்கிற உணர்வுலாம் உண்டாகும். தன்னைத்தானே குறை சொல்லிக்குவாங்க, நாம் தப்பு பண்ணிவிட்டோம் போல் இருக்குதே அப்படின்னு தோணும். குற்றம் பண்ணிட்டதாக நினச்சி கஷ்டப்படுவாங்க. பசி இருக்காது, தூக்கத்தில் தொந்தரவு இருக்கும், அடிக்கடி செத்து போயிடலாங்கிற உணர்வு வரும், தற்கொலை பண்ணிக்கலாங்கிற எண்ணம் உண்டாகும். சில பேர் தற்கொலை முயற்சியில் கூட ஈடுபடுவாங்க. சில பேருக்கு பலவிதமான உடல் வலிகள் இருக்கும், பலவீனம் இருக்கும், சீக்கிரமாக களைப்படைஞ்சு போயிடுவாங்க. இதெல்லாம் மனவாட்ட நோய்க்கான தன்மைகள். இந்த மனவாட்டம், அதாவது டிப்ரெஷனை வந்து ரெண்டு வகையாக பிரிக்கலாமா? ஒன்று தானாக உண்டாக்கிக்கிறது, இன்னொன்று எதிர் விளைவை உண்டு பண்ணுகிற அல்லது நரம்பு சம்பந்தப்பட்ட டிப்ரெஷன். தானாக உண்டாக்கிக்கிற மனவாட்ட நோய் இருக்குது பாருங்கள், அதுக்கு ஏதாவது சூழ்நிலை காரணமாக இருக்கலாம், அல்லது இல்லாமலும் போகலாம். மூளையில் வந்து டொப்பாமைன் அல்லது செரட்டோனின் இதோட அளவு வந்து குறையும் பொழுது இந்த டிப்ரெஷன் உண்டாகுது. இதுக்கு ஓரளவு பிறவி காரணங்கள் கூட இருக்கலாம், குடும்பத்தில் வேறு சிலருக்கும் வரலாம். பாதிக்கப்பட்ட பெண்ணை வந்து பார்க்குறதுக்கு பலவீனமாக தெரியும், கடுமையான குற்ற உணர்வு இருக்கும், தனியாக இருக்கிறதுக்கு ஆசைப்படுவாங்க, நடு ராத்திரியில் எழுந்திரிச்சு உட்காந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க, கொடூரமான முறையில் தற்கொலை பண்ணிக்க முயற்சி பண்ணுவாங்க, தீ வச்சுக்கிறது, அமிலத்தை குடிக்கிறது, தூக்கில் தூங்குறது. இப்படி

0: தானாக வரவழைச்சிக்கிற மனவாட்ட நோய், வந்து மறையக்கூடிய நோய். ஒரு தடவை வந்தால் 3-6 மாதம் வரைக்கும் நீடிக்கும். இடைப்பட்ட காலங்களில் நோயாளி இயல்பாக இருப்பார். எதிர் விளைவை உண்டு பண்ணுகிற அல்லது நரம்பு சம்பந்தப்பட்ட மன வாட்ட நோய் எப்படின்னா, கணவன் மனைவி மாமியார் மருமகள் இப்படிப்பட்ட உறவு முறை பிரச்சனைகள், தோல்விகள், எரிச்சல்கள், ஆஃபீஸு பிரச்சனை, இப்படிப்பட்ட சூழ்நிலையால் உண்டாகிறது. எல்லாத்துக்கும் மருந்து இருக்குது, மார்க்கம் இருக்குது, கவலைப்பட வேண்டியதில்லை, தைரியமாக இருக்கணும். உளவியல் மருத்துவம் இதுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும். சில பெண்களை பாருங்கள், அவங்க எதுக்கும் அலட்டிக்கிறது இல்லை. ஒரு அம்மா அப்படி தான் தன்னுடைய கணவனை அழைச்சிக்கிட்டு ஒரு மனநோய் மருத்துவர்கிட்ட வந்தாங்க. டாக்டர், எங்கள் வீட்டுக்காரர் திடீர்னு ஒரு மாதிரி ஆகிட்டார், வித்தியாசமாக நடந்துகிறார். எப்படின்னா, இவர் தன்னையே ஒரு ஒட்டட குச்சியாக நினச்சிக்கிட்டு இருக்கிறார். அப்படி நினச்சிக்கிட்டு தன்னுடைய தலையாலேயே வீட்டில் உள்ள ஒட்டடையெல்லாம் தொடச்சிக்கிட்டு இருக்கிறார் அப்படின்னாங்க. எவ்வளவு நாளாக இப்படி இருக்குதுன்னு கேட்டார் டாக்டர். 1 வாரமாக அப்படி இருக்குது அப்படின்னாங்க அந்த அம்மா. அப்படின்னா முன்னாடியே ஏன் அழைச்சிட்டு வரல அப்படின்னு கேட்டார் டாக்டர். வீடு பூரா சுத்தமாகட்டுமேன்னு பார்த்துக்கிட்டு இருந்தேன் டாக்டர் அப்படின்னாங்களாம் அந்த அம்மா.
1: ஆகாஷ்வாணி மதுரை 103.3 நேயர்கள் இதுவரை இணைந்திருந்தது சைபாலின் இன்று ஒரு தகவல். 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
2: முகத்தில் அனைத்து
3: மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேர்கள் இதுவரை கேட்டு இணைந்திருந்தது பாட்டு வேணுமா. பாட்டு வேணுமா நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற மற்றும் பங்கு பெற முயற்சித்த அத்தனை நேர்களுக்கும் நன்றி கூறிய நிகழ்ச்சியில் அந்த விடைபெறுவது நான் ரோசி. மீண்டும் கேட்கலாம் பாட்டு வேணுமா நாளை காலை 8:02. இன்னும் சில நொடிகளில் 9 மணிக்கான செய்திச் சுருக்கம் கேட்கலாம். சென்னை ஜலாக இணைந்திருங்கள் ஆகாஷ்வாணியோடு.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் முகமது. வளரிளம் பெண்களின் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தில் சுகாதாரத்துறையினர் அக்கறை செலுத்துவது அவசியம் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். நாட்டின் பாதுகாப்பு என்பது ஆயுதப்படையின் பலத்தால் மட்டுமல்ல, பாதுகாப்பு துறையில் தற்சார்பு அடைவதில் அமைந்துள்ளது என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். வளர்ந்து வரும் நாடுகளின் தேவைகளை உலகிற்கு எடுத்துரைக்க இந்தியாவும் ஆப்பிரிக்க நாடுகளும் இணைந்து செயல்பட வேண்டும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கேட்டுக் கொண்டுள்ளார். நாட்டில் தேர்தலை வாக்குச்சீட்டு அடிப்படையில் நடத்த வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவிடம் எதிர்க்கட்சித் தலைவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். ஜந்தர் மந்தரில் எந்த ஒரு போராட்டத்திற்கும் அனுமதி இல்லை என்று தில்லி காவல்துறை அறிவித்துள்ளது. கிராமப்புறங்களில் மருத்துவ சேவையாற்ற இளம் மருத்துவர்கள் முன்வர வேண்டும் என்று தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கேட்டுக் கொண்டுள்ளார். வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்ப்பதற்கான சிறப்பு முகாம்கள் மாநிலம் முழுவதும் இன்று நடைபெறவுள்ளன. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் வினாடிக்கு 3000 கன அடி தண்ணீர் வந்து கொண்டுள்ளது. தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள கும்பக்கரை அருவியில் நீர்வரத்து சீரானதை அடுத்து சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. குடும்ப அட்டையில் பெயர் சேர்த்தல் நீக்குதல் தொடர்பான விண்ணப்பங்களை தாக்கல் செய்ய இன்று மாநிலம் முழுவதும் சிறப்பு முகாம்கள் நடைபெறுகின்றன. திருவண்ணாமலையில் 10 நாட்கள் நடைபெறும் கைவினை மற்றும் கைத்தறி பொருட்கள் கண்காட்சி மற்றும் விற்பனையை மாவட்ட ஆட்சியர் திருமதி வந்தனா கர்க் நேற்று தொடங்கி வைத்தார். மகாலய அமாவாசையை முன்னிட்டு ராமேஸ்வரத்தில் உள்ள அக்னி தீர்த்தத்தில் ஏராளமான பக்தர்கள் புனித நீராடி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்தனர். ISL கால்பந்து போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டங்களில் சென்னை அணி கோவா அணியையும் பெங்களூர் அணி தில்லி அணியையும் எதிர்கொள்கின்றன. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இனிய உற்சாகமான காலை வணக்கம் நீர்களே. உங்கள் டிராவல் டைமை உற்சாகப்படுத்தக்கூடிய நேரமாக இது. ட்ரெட்டம் வீட்ஸ் காத்திருக்க நேரம் இல்லை. இன்னைக்கு உங்களுடைய சின்ன சின்ன கோல்ஸாக இருக்கட்டும், நீங்கள் செய்ய நினைக்கிற காரியங்களாக இருக்கட்டும், எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்துக்களோட நிகழ்ச்சியில் இணைவது சூரியகலா.

நேரம் 9:08 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இது ட்ரெட்டன் வீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை. ஒவ்வொரு நாளும் இந்த நிகழ்ச்சியில இந்த நாளோட நிகழ்வுகள் சிறப்புகள் இதை பத்தி எல்லாம் கேட்டுட்டே இருக்கோம் இல்லையா. அக்டோபர் 10 இன்னைக்கு ரொம்ப ரொம்ப ரொம்பவே முக்கியமான ஒரு நாள் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா பெரியவங்கள இருந்து சின்னவங்கன்னு எந்த பாகுபாடும் இல்லாம எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று. சூரிய இருந்தாதான் சித்திரம் வரைய முடியும் இல்லையா. ஆனா அந்த சித்திரம் சரியா வரணும் அப்படின்னா அதற்கான தூரிகை நல்ல நிலையில இருக்கணும். அது போலதான் நம்ம உடல் ஆரோக்கியமா இருக்கணும்.

பண்ணணும் அப்படின்னா அதற்கு அடிப்படையே என்ன? நம்ம மனம் நலந்தா இல்லையா? இன்னைக்கு உலக மனநல தினம். 1992 கொண்டு வரப்பட்ட ஒரு தினம் தான் இது.

மனநல தினம். அதை ஒட்டிய சிறப்பு நிகழ்ச்சியாக இன்று காலை 10 மணிக்கு நமது பண்பலையில் கேட்க போறோம் மனமே நலமா. உலக மனநல தின சிறப்பு நிகழ்ச்சி நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார் மனநல மருத்துவர் இலக்குவனார் செல்வமணி தினகரன் அவர்கள். நேர்களை இந்த நிகழ்ச்சியில்

கடிதம் ரொம்பவே அழகான ஒன்று, உயிரற்ற ஒன்று தான், ஆனால் நம்முடைய பல உணர்வுகளை சுமந்து செல்கிற ஒன்று. காத்திரத்துலையும் இவ்வளவு சுகம் இருக்குமா அப்படிங்கிறத உணர்த்துற ஒன்று இல்லையா? இப்போ எதுக்காக இப்படி கடிதத்தை பற்றி நம்ம சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னா, இன்னைக்கு அதற்கான தினம். கடிதங்களை நம்ம கரங்களில் சேர்ப்பிச்சு சேவை செய்கிற அஞ்சல் துறைக்கான தினம் தான் இன்னைக்கு அக்டோபர் 10. இந்த நாள் தேசிய அஞ்சல் தினம். நேற்று அக்டோபர் 9 உலக அஞ்சல் தினம் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பீங்க. அதனுடைய தொடர்ச்சியாக இன்னைக்கு அக்டோபர் 10 தேசிய அஞ்சல் தினம் கேட்டுட்டு இருக்கீங்க. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இல் ரிட்டர்ன் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை.

0: 8 300 37 27 8 300 37 57
1: நலன் மருத்துவமனை வேளாங்கண்ணி சர்ச்சை இளநாநகர் மதுரை தொடர்புக்கு 8 300 37 27 57

0: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9.
1: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
2: ஏமா, காலையில இருந்து குப்பை போடணும் குப்பை போடணும் சொன்னியே, இவ்வளவு நேரம் வீட்டு முன்னாடி குப்பை வண்டி வந்து நின்னுச்சு. என்ன பண்ணிட்டு இருந்தவ உள்ள? இப்பதான் கிளம்பி போகுது.
3: அச்சச்சோ, அதுக்குள்ளயும் போயிட்டாங்களா? நிறைய குப்பைகள் இருக்கே, என்ன பண்றது?
2: அதனால என்னமா, வீட்டுக்கு முன்னாடி காவ ஓடுதுல, அதுல போய் போடு.
3: ஏமா, கொஞ்சமாவது யோசிக்கிறீங்களா? வீட்ல சின்ன குழந்தைங்க இருக்காங்க, வயசான நீங்க இருக்கீங்களேமா.
2: அதுக்கே
3: குப்பைகளை ப்ராப்பரா அதுக்குண்டான இடங்கள்ல சேர்க்கணும். நம்ம வீடு சுத்தமானா சரின்னு இப்படி சாக்கடையில தூக்கி போட்டா குப்பை எல்லாம் சேர்ந்து சாக்கடை அடைச்சிரும்ல. அப்புறம் அதுல இருந்து நிறைய கொசு உருவாகி நிறைய வியாதிகள் வரும்மா. அது மட்டும் இல்லாம இப்படியே எல்லாரும் குப்பைய சாக்கடையில தூக்கி போட்டா சாக்கடையும் நிரம்பி அந்த தண்ணி நம்ம வீட்டுக்கு தானே வரும்.
2: ஓ, அந்த குப்பைய போறதுல இம்புட்டு விஷயம் இருக்காதா? சரி தானா, தெரியாம சொல்லிட்டேன்.
3: குப்பைகளை முறையா குப்பை தொட்டியில சேருங்க, அப்படி இல்லைன்னா அதுக்குண்டான குப்பை வண்டியில சேருங்க.

0: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் மாபெரும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 10% மற்றும் உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% தள்ளுபடி. குக்கர், மிக்சி, கிரைண்டர், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என அனைத்து வீட்டு உபயோக பொருட்களும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. அத்துடன் ஒவ்வொரு 10,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு வெள்ளி நாணயமும், ஒவ்வொரு 20,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு தங்க நாணயமும் இலவசம். மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
1: இன்வெஸ்டிங் ஓட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?
2: ஓ 2 2 2 4 காது கொடுத்து கேளு, மனப்பாடம் பண்ணு.

0: மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 அதிரடியான பாடல்களோடும் தகவல்களோடும் நாம் கேட்டுட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி ட்ரெட்டன் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை. தேசிய அஞ்சல் தினம்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, இந்தியாவில் நவீன அஞ்சல் சேவை 1854 ஆண்டிலே கட்டமைக்கப்பட்டுருச்சு. 150 ஆண்டுகளுக்கு மேலாக சேவையாற்றி நீண்ட பின்னணி கொண்ட இந்திய அஞ்சல் துறையினுடைய சேவையை போற்றுகிற விதமாக தான் இந்த நாள் தேசிய அஞ்சல் தினமாக கொண்டாடப்படுது. உலகின் கடல் மட்டத்திலிருந்து உயரமாக அமைஞ்சிருக்கிற தபால் நிலையம் இந்தியாவில் தான் இருக்குது, ஹிமாச்சல பிரதேசத்தில். அது போல் மிதக்கும் தபால் நிலையமும் இந்தியாவில் இருக்குது, தால் ஏரியில். அதுபோல பெண்கள் மட்டுமே நடத்தக்கூடிய தபால் நிலையங்களும் இந்தியாவில் இருக்கு. இந்த மாதிரி ஏராளமான தனிச்சிறப்புகளை கொண்டது தான் இந்திய தபால் துறை.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர்

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இது ட்ரெட்டம் பீட்ஸ் காத்திருக்க நேரம் கேட்டுட்டு இருக்கோம். 9:34 இன்னைக்கு உலக புலம்பெயர்ந்த பறவைகளுக்கான தினம். ஒவ்வொரு வருஷமும் மே மாதம் மற்றும் அக்டோபர் மாதங்களில் 2வது சனிக்கிழமைகளில் இந்த நாள் அனுசரிக்கப்பட்டு வருது. 2018 இந்த நாள் அனுசரிக்கிறாங்க. புலம்பெயர் பறவைகள், அதாவது வலசை பறவைகள்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த பறவைகள் எதிர்கொள்கிற சவால்கள், அதை பற்றின விழிப்புணர்வை ஏற்படுத்தி அதனை பாதுகாக்கிறது தான் இந்த நாளினுடைய முக்கிய நோக்கம். ஒவ்வொரு வருஷமும் பார்த்தீங்கன்னா செப்டம்பர்லேருந்து அக்டோபர் மாதங்களில் ஏராளமான பறவை இனங்கள் வெளிநாட்டிலிருந்து இந்தியா வருது. குறிப்பாக கடும் குளிர் நிலவர பகுதியிலிருந்து வருது. ஏன்னா அந்த பகுதியோட சூழ்நிலையிலிருந்து தங்களை பாதுகாக்கிறதுக்காக இந்தியா நோக்கி வருது இந்த புலம்பெயர்ந்த பறவைகள். இன்னைக்கு அந்த பறவைகளை பாதுகாக்கிறதுக்கான ஒரு தினம் தான் இன்னைக்கு அக்டோபர் 10, அதாவது அக்டோபர் மாதத்தின் 2வது சனிக்கிழமை.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 அடுத்த நிகழ்ச்சியாக 10 மணிக்கு கேட்கலாம் மனமே நலமா, உலக மனநல தின சிறப்பு நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார் மனநல மருத்துவர் இலக்குவனார் செல்வமணி தினகரன் அவர்கள். நேயர்களை இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறலாம். இது சார்ந்த உங்களுடைய சந்தேகங்களை கேட்கலாம். 25 30 170 அறிமுகங்களும், 25 30 171 அனைத்து நேயர்களும் பங்கு பெறலாம். முன் இணைப்பிற்கு 0452

0: செமஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?
1: ஓ ரெண்டு ரெண்டு இரண்டு நாலு, காது கொடுத்து கேளு, மனப்பாடம் பண்ணு.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
2: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
2: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
3: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள்.

0: உங்கள் தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
1: ராமேஸ்வரம் பண்பலை 100.9. இந்த நாளினுடைய சிறப்புகள் பத்தி எல்லாம் கேட்டுட்டே இருக்கோம் இல்லையா. இன்னைக்கு புகழ்பெற்ற ஆங்கில எழுத்தாளரும் இந்திய நாவல் ஆசிரியருமான தமிழகத்தைச் சேர்ந்த ஆர் கே நாராயணசுவாமி அவங்களுடைய பிறந்த நாள் இன்னைக்கு அக்டோபர் 10. உணர்ச்சி பூர்வமான பல படைப்புகளை வழங்கியிருக்காங்க. கைடு அப்படிங்கிற இவங்களுடைய நாவலுக்கு சாகித்ய அகாடமி விருதும் கிடைச்சிருக்கு. இந்த விருது பெற்ற முதல் ஆங்கில நூல் இதுதான். அது மட்டும் இல்லாமல் பத்மபூஷன் பத்ம விபூஷன் போன்ற விருதுகளையும் வழங்கி ஆர் கே நாராயணசுவாமி அவர்கள் கௌரவிக்கப்பட்டிருக்காங்க.

0: ராணி விசேஷத்துக்கு கிளம்பலையா?
1: நான் வரலங்க. காலையில எந்திரிச்சாலே கைகள்லாம் நீட்டி மடக்க முடியல, வலிக்குதுங்க.
0: ராணி, இது சாதாரண வலியா இருக்கலாம், இல்ல முடக்குவாதமா கூட இருக்கலாம். எது வரனாலும் தீர்வு இருக்குல்ல. அண்ணா நகர் நலன் மருத்துவமனைக்கு ஒரு 8 போயிட்டு வந்துருவோம்.
1: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
2: ஆகாஷவாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 ரேட்டம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை 9:50. மத்திய அரசினுடைய ஒரு திட்டம் பத்தி கேட்டுட்டே இருக்கும் இல்லையா? இன்னைக்கு ஜல் ஜீவன் மிஷன், 2019 மத்திய அரசினால கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம். ஒவ்வொரு கிராமப்புற குடும்பத்துக்கும் தனிநபர் குழாய் இணைப்பு மூலமா தூய்மையான குடிநீரை வழங்குறதா இந்த திட்டத்தினுடைய முக்கிய நோக்கம். இந்த திட்டம் 2028 வரைக்கும் நீட்டிக்கப்பட்டிருக்கு.

வெளிய விட்டு உள்ள விட்டு தம்பு தம்பு கட்டிக்கிட்டு புள்ளி தாண்டிய காய்ச்சா.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இதுவரைக்கும் கேட்ட ஸ்டோம் ரேட்டம் பீட்ஸ் காத்திருக்க நேர்மலை உற்சாகமான பாடல்களோடும் பயனுள்ள பல தகவல்களோடும் மீண்டும் கேட்கலாம் நாளை காலை 9:02.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேயர்கள் கேட்கவிருப்பது மருத்துவ நேரம். மனமே நலமா, உலக மனநல தின சிறப்பு நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்கிறார் மனநல மருத்துவர் இலக்குவனார் செல்வமணி தினகரன் அவர்கள். உடன் உரையாடுகிறார் ரோசி. நேயர்கள் பங்கு பெறலாம் இந்த நிகழ்ச்சியில. மனநலம் குறித்த சந்தேகங்களுக்கு விளக்கம் பெறலாம். இதற்கு அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 25 30 170 அறிமுகங்களும், 25 30 170 171 அனைத்து நேயர்களும் பங்கு பெறலாம். முன் இணைப்பிற்கு 0452.
2: வணக்கம் வணக்கம் வணக்கம் நேர்களே, உற்சாகமான இனிய காலை வணக்கம். மருத்துவ நேரம் நிகழ்ச்சியில் நம்ம இணைந்திருக்கிறோம். மனமே நலமா, உலக மனநல தின சிறப்பு நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக வந்திருக்காங்க மூத்த மனநல மருத்துவர் இலக்குவனா செல்வமணி தினகரன் அவர்களை. நம்மளுடைய நிலையத்தின் சார்பாகவும் நேர்களின் சார்பாகவும் மேம் உங்களை வருக வருக என வரவேற்கிறோம் மேம்.
3: வணக்கம்
2: வணக்கம் மேம். உங்களை பற்றிய சிறிய அறிமுகம் எங்களுடைய நேர்களுக்காக.
3: என்னுடைய பேரை நீங்கள் சொல்லிட்டீங்க, இலக்குவனார் செல்வமணி தினகரன். என்னோட தந்தையார் பேராசிரியர் இலக்குவன் அவர்கள். தமிழ் உலகிற்கு ஒரு மிகவும் முக்கியமானவர். நான் இந்த மனநல மருத்துவத்துறையில் 1979 இன்று வரை பயணித்து கொண்டிருக்கிறேன். நான் இந்த மனநல மருத்துவத்துறையில் சேர்வதற்கு காரணமாக இருந்தவர் உலகம் போற்றும் எங்கள் பேராசிரியர் டாக்டர் வெங்கோபராவ் அவர்களாக எனக்கு வந்து இந்த துறையை தேர்ந்தெடுக்கிறதுக்கு ஒரு ஆர்வத்தை உண்டாக்குனாங்க. அதுக்கப்புறம் என்னை வந்து நேர்முக தேர்வுலையும் செலக்ட் பண்ணாங்க. அந்த 1979 அதாவது ஆக்சிஜன் பயிற்சி மருத்துவம் முடித்த உடனே முதுநிலை பயிற்சி மருத்துவம் பண்ணணும், அதுக்கு மனநல மருத்துவத்துறையை தான் நான் தேர்ந்தெடுத்தேன். அதுக்கப்புறம் டிபிஎம் மனநல மருத்துவத்துறையிலேயே 2 பண்ணிவிட்டு எம்டி சைக்கியாட்ரி 2 பண்ணேன். பிறகு அரசு மருத்துவத்தில் பணியில் சேர்ந்தேன். 2004 வரைக்கும் பல்வேறு இடங்களில் அரசு மருத்துவராக, பேராசிரியராக, உதவி பேராசிரியராக பணியாற்றினேன். இறுதியாக தூத்துக்குடியிலிருந்து பேராசிரியராக விருப்பு ஓய்வு பெற்றுவிட்டு என்னுடைய பயணத்தை தொடர்ந்து கொண்டே இருக்கிறேன். நான் வந்து 1994 தான் என்னோடய தனி ப்ராக்டிஸை பண்ண ஆரம்பித்தேன். அதை இன்றைக்கு வரைக்கும் நான் பார்த்துக்கிட்டுருக்கேன்.
2: கிட்டத்தட்ட 34 தான்,
3: 44 தாண்டி விட்டேன்.
2: மொத்தமாக 44 கிட்டத்தட்ட நீங்கள் வந்து தனியாக ஆரம்பித்ததுன்னு பார்த்தீங்கன்னா 34.
3: ஆமாம்.
2: தங்களுடைய சேவைகளை வந்து பணிபுரிந்து வந்துட்டுருக்கீங்க. உங்ககிட்ட இன்றைக்கி இந்த இடத்துல உட்காந்து பேசுகிறதுல உண்மையிலே எனக்கு பெருமையாக இருக்குது மேம். ஒரே ஒரு க்வெஸ்சனோடு ஸ்டார்ட் பண்ணிடலாமா? இப்போ உங்களுடைய பயணத்தை சொன்னீங்க, உங்களுடைய வாழ்க்கை பயணத்தை திரும்பி பார்க்கும்போது உங்களை இந்த நிலைக்கு உயர்த்தியதில் மிக முக்கியமான பங்கு யாருக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்க?
3: அதாவது என்னுடைய தந்தையார் பேராசிரியர் இலக்குவனார் தன் மக்களில் ஒருவர் மருத்துவராக வேணும்னு ஆசைப்பட்டார். ஆனால் எனக்கு முன்னால் இருந்த சகோதரர்களும் வெவ்வேறு துறைக்கு சென்றுட்டாங்க. ஸோ என்னை வந்து அவர் ஒரு இலக்காக வச்சுட்டாங்க, நான் வந்து மருத்துவர் ஆகணும்னு. அதுக்கேற்ற மாதிரி நான் நல்லா படித்தேன். அவரோட விருப்பம், நான் வந்து சயின்ஸ் குரூப்பில் போய் உட்காந்தேன். எலெக்டிவ் மேக்ஸ் குரூப்பில் போய் எலெக்டிவில் உட்காந்தால் அவர் என்னை கொண்டு போய் சயின்ஸ் குரூப்பில் உட்கார வைப்பார். புதுமுக வகுப்பில் வந்து நான் வந்து மேக்ஸ்

0: ஸ்கூல் படிக்கணும்னு ஆசைப்பட்ட போது என்னை பயாலஜி குரூப்பில் சேர்த்துட்டாரு. அதுக்கேற்ற மாதிரி மதிப்பெண்கள் அதிகம் பெற்றதுனால கடவுளோட கிருபையால் நான் வந்து ஒரு மருத்துவரானேன். மருத்துவராகி முடித்த உடனே பொதுவாக எல்லாரும் மகப்பேறு மருத்துவம், குழந்தைகள் மருத்துவம், பொது மருத்துவம் தான் போகணும்னு ஆசைப்படுவாங்க. எனக்கு இந்த மூன்றாம் ஆண்டில் வந்து ஒரு இன்ட்ரடக்டரி லெக்சர் கொடுப்பாங்க பேராசிரியர்கள்லாம். அப்போ என்னோடய பேராசிரியர் மறைந்த டாக்டர் வெங்கபராவ் அவர்கள் கொடுத்த உரை என்னை மிகவும் அப்படியே கவர்ந்துச்சு. எனக்கே மக்களோடு உரையாடணும், மக்கள் மனசோடு பேசணுங்கிறது தான் என்னோடய ஆசை. அப்போ இந்த துறையை தேர்ந்தெடுத்து தான் என்ன மனநல மருத்துவத்துறை தான் நான் படிக்கணுங்கிறத நான் மூன்றாம் ஆண்டு படிக்கும்போதே முடிவெடுத்துட்டேன். முடித்த உடனே வீட்டில் பெரிய போராட்டம், இல்லை நீ குழந்தைகள் மருத்துவராக தான் ஆகணும், நீ வந்து மகப்பேறு மருத்துவராக தான் ஆகணும்னு. அப்போ என்னோடய பெரிய அண்ணன், இன்றைக்கி நான் இந்த நிலைக்கு வர காரணமாக இருந்தவர், என்னோடய மூத்த சகோதரர் பொறியாளர் திருவேலன் அவர்கள் தான். அவர் அப்போ ஜப்பானில் இருந்தார். நான் அவருக்கு இப்போ மாதிரி நம்ம ஃபோன்லலாம் அப்போ ஈஸியாக பேசிக்க முடியாது, அதனால் ஒரு கடிதம் எழுதுகிறேன். இந்த மாதிரி அண்ணா, நான் வந்து மனநல மருத்துவத்தோடு தான் சேரணும்னு நினைக்கிறேன், விட்டு ஃபோனும் பண்ணுறேன், இன்டர்நேஷ்னல் கால். ஆனால் அம்மாலாம் இதை தான் படிக்கணும்னு சொல்கிறாங்கன்ன உடனே அவர் எனக்கு ஒரு கடிதம் விரிவாக எழுதினார். நீ எந்த துறையும் எடுக்கலாமா, அதாவது நாள்தோறும் மக்கள் குழந்தைகள் பிறந்துக்கிட்டே தான் இருப்பாங்க, ஸோ நீ மகப்பேறு துறையும் எடுக்கலாம். பிறந்த குழந்தைகள் நோய்வாய்ப்பட்டு தான் இருப்பாங்க, குழந்தை மருத்துவராலாம் ஆகலாம். ஆனால் இப்போ வாழ்க்கையில் ஸ்ட்ரெஸ் கூடிக்கிட்டே போதுமா? நீ ஒரு மனநல மருத்துவர் ஆகணும்னு நினைக்கிறது சரியே, நீ அதையே எடுனாங்க. அவங்க அன்றைக்கி தீர்க்க தரிசனமாக சொன்னது இன்றைக்கி வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. ஸ்ட்ரெஸ் கூடிக்கிட்டே போகுது, மனநல மருத்துவர்களோட சேவையும் அதிகரித்துக்கிட்டே போகுது. ஸோ என்னுடைய வாழ்க்கையில் நான் நிலைக்கு முக்கியமான பங்கு வகித்தவர்கள் என்னோடய தந்தையார் பேராசிரியர் இலக்குவனார், என்னோடய பேராசிரியர் டாக்டர் வெங்கபராவ், என்னுடைய அண்ணன் திருவேலன், மற்ற சகோதரர்கள் மறைமலை திருவள்ளுவன், என்னுடைய சகோதரி மதியழகி, அவங்களும் என்னை நிறைய மோட்டிவேட் பண்ணுவாங்க. ஸோ இன்று நான் இந்த நிலைக்கு வர காரணமாக இருப்பது அவர்கள் தான். திருமணமான பிறகு என்னோடய கணவர் எனக்கு மிகவும் ஒத்துழைப்பு கொடுத்தாரு. நான் இந்த துறையில் நான் இவ்வளோ தூரம் வரேன்னா அவர் வந்து அவரும் எனக்கு ஒத்துழைப்பு கொடுத்தாரு. என்னோடய மகன், ஒரே மகன் முருகு இலக்குவன், அவனும் எனக்கு நல்ல ஒரு ஒத்துழைப்பு கொடுத்தாரு. அந்த மாதிரி நிகழ்ச்சிகள்லாம் கலந்துக்கிறதுக்கு அவங்க ரெண்டு பேரும் ஒரு முக்கியமான காரணம்.
1: கண்டிப்பாக அப்படியே குடும்பத்தினுடைய பின்னணியிலே நம்ம போய் சென்றாச்சு. நீங்கள் வந்து சொல்லவும் நான் அப்படியே இமேஜின்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அந்த காலத்தில் வந்துட்டு மொபைல் ஃபோன் வசதி இல்லாத காலத்தில் விரிவாக கடிதங்களும் எழுதியிருக்காங்க அப்படின்னும் அதுக்கு ஒரு
0: கற்பனை. உலக மடலில் கடித தினம்.
1: ஆமாங்க மேம். மேம், இப்போ எனக்கு நீங்கள் சொல்லாமே இன்னொரு கேள்வி இதிலேருந்து வருது. என்ன அப்படின்னா, இந்த காலத்து சின்ன பிள்ளைங்க வந்து ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் அப்படின்னாலே என்னன்னே அர்த்தமே தெரியாமல் சொல்கிறாங்க. அதுக்கு வந்து என்ன பண்ணலாம், அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்துட்டு நேயர்களுக்கு என்ன சொல்ல காத்திருக்கீங்க அப்படின்றதையும் சேர்த்து சொல்லலாம்.
0: கட்டாயமாம்மா, இன்றைக்கி வந்து உலக மனநல நாள். ஏன்னா மனநல விழிப்புணர்வு உண்டாக்கணும், மனநல குறைபாடுகளை பற்றிய களங்கத்தை போக்கணும், ஸ்டிக்மா. அதுக்காக தான் ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் 10ஆம் தேதி உலக மனநல நாளாக நம்ம வந்து சிறப்பிக்கிறோம். ஒவ்வொரு வருடமும் ஒரு தீம் எடுத்துப்போம். இந்த ஆண்டு தீம் என்னென்னா, லிவ்ட் எக்ஸ்பீரியன்சஸ் ஹியர்ட், ரியல் வாய்ஸஸ், ரியல் சேஞ்ச். அதாவது மனநல குறைவால் பாதிக்கப்பட்டவர்களின் அனுபவங்களை கேட்போம், குரல்களை கேட்போம். அதுதான் உண்மையான குரல். அந்த உண்மையான குரல் சமுதாயத்தில் ஒரு மாற்றத்தை உண்டாக்கும். சிகிச்சை முறையிலையும் சரி, அவங்கள வந்து நம்மில் ஒருவராக கருதுவதிலும் சரி, களங்கத்தை போக்குவதிலும் சரி, எல்லா இடத்துலையும் அந்த உண்மையான குரல் உண்மையான மாற்றத்தை சமூகத்தில் ஏற்படுத்தும், சமுதாயத்தில் ஏற்படுத்தும். இதுதான் இன்றைக்கி வந்து நம்மளோட சிறப்பு செய்தி. நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீங்க, குழந்தைகள்
1: ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் இந்த வார்த்தைகளுக்கெல்லாம் அவங்களுக்கு மீனிங்கே தெரியாது மேம். ஆனால் வந்து வீட்டில் உடனே சொல்கிறாங்க, நான் டிப்ரெஷன் ஆகிட்டேம்மா அப்படின்னு சொல்கிறாங்க.
0: இப்போ வந்து மனநல குறைபாடு, மனநலம் என்றால் என்ன, மனநல குறைபாடு அப்படின்னா, அதை பற்றி நான் முதல்ல சொல்லிவிட்டு உங்கள் கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன். இப்போ மனநலம் உடையவர்கள் யார்? சிந்தனையில் மாற்றம் இல்லாமல், உணர்வுகளில் மாற்றம் இல்லாமல், அவங்களோட செயல்பாடுகளில் மாற்றம் இல்லாமல், தானும் மகிழ்ச்சியாக இருந்து தன்னை சார்ந்தவர்களையும் மகிழ்ச்சியாக வச்சுருக்கணும். இவங்க தான் மனநலம் உடையவர்கள். சமுதாயத்தோடு ஒத்து வாழணும், அவங்களுக்கு எந்த விதமான இதுவும் இருக்கக்கூடாது, பிரச்சனைகள். அதாவது சிந்தனையில் ஒரு மாற்றம் இருக்குது, மூடில் ஒரு மாற்றம், உணர்ச்சியில் ஒரு மாற்றம் இருக்குது.

ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்கிறாங்க, கோவப்படுறாங்க, சாமான தூக்கிடுறாங்க, இதெல்லாம் ஆக்டிவிட்டி, செயல்களில் மாற்றம். இதெல்லாம் இல்லாமல் சமச்சீரான மனநிலை உடையவர்கள் மனநிலை உள்ளவர்கள்னு சொல்கிறோம். இப்போ இந்த மனநலம் உள்ளவர்கள் மட்டும் சொல்லாமல் பார்த்தாது, மனநல குறைபாடு உடையவர்கள் யார்? இப்போ 170 பேர் மனநல குறைபாடு உடையவர்களாக தான் இருக்கிறாங்க, ஆனால் அது வெளியே தெரியறதில்லை. பாதி பேர் சிகிச்சைக்கு வராங்க, பாதி பேர் சிகிச்சைக்கு வர்றதில்லை. அப்போ இதுக்கு அவங்க என்ன காரணம் நினைக்கிறாங்க? மனநல குறைபாடுனா தானாக சிரிக்கிறதும் தானாக பேசுகிறதும் மட்டும் மனநல குறைபாடு இல்லை, சோகம் வரலாம்,

0: காதலில் தோல்வி வரும்போது, பொருளாதார தோல்வி வரும்போது, நம்ம விரும்புகிறவங்களே நம்ம இழக்கும்போது, நம்ம உறவினர்களே நம்ம இழக்கும்போது, நண்பர்கள் நம்மளை வந்து வேண்டாம் என்று நினைக்கும்போது, நண்பர்கள் நம்மை ஒதுக்கும்போது, நட்பு வட்டத்திலிருந்து நம்ம ஒதுக்கப்படும்போது பல சூழ்நிலைகளால் சோகம் வரும். இதையெல்லாம் மனநல குறைபாடுன்னு எடுத்துக்கூடாது. ஏன்னா எல்லாருக்குமே சோகம் வரும். நீங்கள் இப்போ குழந்தையை பற்றி கேட்டிங்களே, அதை மாதிரி எல்லாருக்கும் சோகம் வரும். சோகம் வராதவங்க யாரும் இல்லை. ஆனால் அந்த சோகம் ஒரு தீவிரமாக போயிடுச்சு தான். அதிக நாட்களாக ஒரு தூக்கம் இல்லாமல், யாருக்குடையும் பேச பிடிக்காமல், சாப்பிட பிடிக்காமல், நம்ம எதுக்கு வாழணும், நம்ம வாழ்றது என்ன பொருள் இருக்குது, நம்ம தற்கொலை செஞ்சுக்கிட்டால் என்ன, இந்த மாதிரியான எண்ணங்கள்லாம் வரும்போது அந்த சோகத்தை நம்ம வந்து கட்டாயம் சிகிச்சை அளிக்கணும். அதை மாதிரி எனக்கு காதில் குரல் கேட்குது, யாரோ என்னை துரத்துகிறாங்க, யாரோ என்னை பாடப்படுத்துகிறாங்க, யாரோ என்னோடய செயல்கள்லாம் செய்யவிடாமல் தடுக்கிறாங்கன்ற சந்தேகமான எண்ணங்கள் அப்படி வரும்போது நம்ம சிகிச்சை அளிக்கிறோம். இந்த சின்ன குழந்தைங்க கூட ஏன் ஸ்ட்ரெஸ் ஸ்கூலில் இருந்து வரும்போதே தூக்கி தூக்கி போடுவாங்க பையெல்லாம், இரிட்டேஷனாக வருவாங்க. நம்ம எதாவது கேட்டால், நானே ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கேன், நீங்கள் என்னவாங்க, இது யார்கிட்டருந்து கற்றுக்குறாங்க, பேரண்ட்ஸ் பெற்றோர்கள்ட்டேருந்து கற்றுக்குறாங்க. நம்ம பெற்றோர்கள் தான் ரோல் மாடல். நம்ம அடிக்கடி இந்த வார்த்தைகளை உபயோகப்படுத்துகிறோம். நானே ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கேன், என்னை தொந்தரப்படுத்தாதடா, நானே ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸில் வந்திருக்கேன், என்கிட்ட வந்து பேசாதம்மா. நம்ம வந்து நம்மளோட உறவினர்கள்கிட்ட நம்ம ஸ்ட்ரெஸ்ஸாக காமிக்கிறோம். அதை பார்த்தே அந்த குழந்தைங்க வளருது. 2 வயது குழந்தை கூட இப்போ அவ்வளோ அழகாக பேசுது. நான் எங்கள் அம்மா ஒரு குழந்தை, அவங்க அம்மா வந்து படிக்கிறதுக்காக மேலே போகிறாங்க. எங்கள் அம்மா வந்தவொடனே நான் பாடாப்படுத்த போகிறேன் பாருங்கள், கொடுமைப்படுத்த போகிறேன் பாருங்கள், எங்கள் அம்மா என்னை விட்டுட்டு படிக்க போயிட்டாங்க அப்படின்றது அவங்க வந்து அந்த குழந்தை சொல்லுதுமா, நம்ப முடியுதா? 2.5 வயசு ஆகுது.
1: எல்லா வீட்லேயும் இது நடக்குதுமா,
0: இப்படி சொல்லுது. ஸோ அந்த ஸ்ட்ரெஸ்ஸு டிப்ரெஷன் அவங்களுக்கு என்னென்னா, பள்ளிக்கூடம் காலையில் 7 மணிக்கு கொண்டு போய் விட்டுறோம், ஆஃப் டேனா 2 மணிக்கு வராங்க, இல்லை மாலை வராங்க. ஸோ அந்த பள்ளிக்கூடத்தில் உள்ள அழுத்தம், படிப்பு, மன அழுத்தம், எப்போ பார்த்தாலும் ஹோம்ஒர்க்கு, டெஸ்ட்டு, ஹோம்ஒர்க்கு, டெஸ்ட்டு, அதுங்களுக்கு விளையாடக்கூட நேரம் இல்லை. 2வது மொபைல் ஃபோன், மொபைல் ஃபோனை பார்க்குறாங்க, நம்ம பார்க்க விடக்கூடாது, தடுக்கிறோம் பல காரணம். அப்புறம் கூட்டு குடும்பத்தில் இருந்துட்டு இப்போ தனி குடும்பத்துக்கு போயிட்டாங்க, பார்க்குறது குழந்தைய பார்க்க ஆள் இல்லை, அதுக்கு டிவியாவது மொபைல் ஃபோனை தான் பார்த்துட்டு உட்காந்துருக்காங்க. அவங்க கூட பேசுகிறதுக்கு பெற்றோர்கள் நேரம் ஒதுக்கறதில்ல, பிடிவாத குணம் அதிகமாகிடுச்சு. வாங்கு, அதாவது நம்ம வந்து இப்போ இருக்கிற தாய் தந்தைகள் வேலை, 2 பேர் வேலை பார்த்தாங்க, அந்த குழந்தைங்களை வளர்க்குறது மிகவும் கடினம். அப்பாவும் வேலைக்கு போயிடுவாங்க, அம்மாவும் வேலைக்கு போயிடுவாங்க, இவங்க பள்ளிக்கூடத்துக்கிட்ட போயிட்டு வீட்டுக்கு வரும்போது தன்னோட பேசுறதுக்கு ஆள் இல்லையேன்னு உணருவாங்க. அப்போ தாத்தாவோ பாட்டியோ இருந்தால் அவங்களுக்கு துணையாக இருக்கும்,
1: அரவணைச்சிக்குவாங்க,
0: பேசுவாங்க, கதை சொல்லுவாங்க, அது ஒரு இனிமையான ஒரு சூழலாக இருக்கும். நாங்கள் நம்ம வளர்ந்த சூழ்நிலை, என் மகன் வளர்ந்த சூழ்நிலைலாம் அப்படி தான், ஒரு கூட்டு குடும்பத்தில் தான் என் மகன் வளர்ந்தான். ஆனால் இப்போ அப்படி இல்லை, நானும் கூட்டு குடும்பத்தில் தான் இருக்கேன், நான் என்னோடய மகனோட தான் இப்போ இருக்கேன். முதல்ல எங்களோட அத்தை குடும்பத்தோடு, மாமியார் குடும்பத்தோடு இருந்தவன், இப்போ மகன் குடும்பத்தோடு போயிருக்கேன். ஸோ 2 பக்கமும் நான் கூட்டு குடும்பத்தில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். ஸோ ஒரு கூட்டு குடும்பம்போது இந்த பிரச்சனைகளை சில தவிர்க்கலாம். அப்பா அம்மா மட்டும் தனியாக இருந்தாங்கன்னா அதுங்களுக்கு வந்து வார்த்தை ஸ்ட்ரெஸ் தான், ஸ்ட்ரெஸ்ன்னு. ஆனால் அதுங்களுக்கும் அந்த குழந்தைங்களுக்கும் மனச்சோறு வருமா, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஒரு குழந்தை ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு அழுது, எப்போ பார்த்தாலும் வயிற்று வலி, தலைவலின்னு சொல்லுது. ஸ்கூலுக்கே இப்போ எப்போ படிப்பில் கவனம் செலுத்தாமல் இருக்குது. 100 மார்க் 90 மார்க் வாங்கின குழந்தை திடீர்னு 50 மார்க் போயிடுது. தீராத வயிற்று வலி, தலைவலி, இருமல், இப்போ பார்த்தாலும் இதே பண்ணிட்டுருவோம். அடிக்கடி உடல் நோய் வரும், சிக்காகும். அப்படிப்பட்ட குழந்தைங்க டிப்ரெஷனில் இருக்கலாம். அந்த டிப்ரெஷன், அந்த சைல்ட்ஹுட்டில் ஏற்படக்கூடிய டிப்ரெஷனுக்கு பல காரணங்கள் இருக்கின்றன. எப்படி மனநல குறைபாடுக்கு காரணங்கள் இருக்கின்றனவோ, இப்போ மனநல குறைபாடு ஏன் வருதுன்னு எல்லோரும் தவறான கருத்து புரிஞ்சுக்கிறாங்க. அது எதனால் வருதுன்னு நினைக்கிறாங்க, பேய், பிசாசு, பில்லி, சூனியோ, செய்வினைன்னு நினைக்கிறாங்க. ஆனால் அது கிடையாது, இது வந்து பாரம்பரியத்தினால் வரலாம். மூளையில் ஏற்படும் ரசாயன மாற்றம் முக்கியமானது, மூளையில் ஏற்படும் மாற்றங்கள் முக்கியமானது. குழந்தை வளர்ப்பு, பேரண்டிங், இப்போ வரவங்கெல்லாம் ரொம்ப எஜுகேட்டடாக வராங்களா, வந்தவொடனே என்னோடய சைல்டுஹுடே ஒரு டாக்ஸிக் மேம், எனக்கு டாக்ஸிக் பேரண்டிங் மேம் இப்படி தான் ஆரம்பிக்கிறாங்க. இந்த வார்த்தைகள் எல்லாம் அவங்ககிட்ட தான் நம்ம இப்போ தெரிஞ்சுக்கிறோம், டாக்ஸிக் பேரண்டிங், டாக்ஸிக் சைல்ட்ஹுட். ஸோ அவங்க என்ன எதிர்பார்த்து அந்த குழந்தை வளர்ந்துச்சோ அதுக்கு அது கிடைக்கல. ஸோ இதெல்லாம் அதனால் பள்ளிக்கூடத்துக்கு போக மாட்டேங்குது, அதாவது ஆரம்ப காலத்திலேயே பள்ளிக்கூடத்துக்கு போக மாட்டேன்னு ஒதுங்குது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுது, கல்லூரிக்கு போனாலும் பாதியில் வந்துடுறாங்க. சேர்ந்த கல்லூரியிலேருந்து ப்ளஸ் 1 ப்ளஸ் 2

0: கல்லூரிக்கு போகும்போது, ஆறாவது போகும்போது, முதல் வகுப்புக்கு போகும்போது, எல்கேஜி போகும்போது, எப்பெல்லாம் இந்த பிரச்சனைகள் வரும். அப்புறம் தனக்கு பிறகு அடுத்து ஒரு குழந்தை பிறந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், சிப்ளிங் ரைவல்ரி, போராட்டம். நமக்கு அப்புறம் ஒரு குழந்தை பிறந்துருச்சு, நம்ம தானே இந்த வீட்டில் ஒரு இளவரசியாக இளவரசனாக இருந்தோம், நமக்கு ஒரு போட்டி வந்துருச்சு, அதுங்களுக்கு ஒரு போட்டி மனசில் வந்து ஒரு மன அழுத்தமாக வெளியாகும். இதெல்லாம் சொல்ல தெரியாமல் இப்போ பாருங்களேன், பேப்பர்லலாம் 5வது படிக்கிற பொண்ணு, 7வது படிக்கிற பையன் எல்லாம் தற்கொலை பண்ணிக்கிறாங்க. அந்த இன்னும் இந்த வயசுலேயே வருது. நம்ம படிக்கிற நாங்கள் இருக்கிற நம்ம இருந்த காலத்துலலாம் வரலையே. நீங்கள் சின்னவங்க, உங்கள் காலத்தில் வந்திருக்கலாம், ஆனால் எங்கள் காலத்தில் தான் அந்த மாதிரி ஒரு எண்ணங்கள்லாம் யாருக்குமே வந்ததில்லை. ஏன்னா அதை பற்றி சிந்திக்கக்கூட எங்களுக்கு வந்து ஒரு நேரம் இருக்காது. அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை சூழல் எங்களுக்கு இது கிடைச்சிது. அதாவது வி ஆர் ஆல் கிஃப்டட். அப்போ அந்த குழந்தைங்களுக்கு வந்து அந்த தற்கொலை இணைப்பு அதிகமாக வருது. அம்மா அடித்தாங்க, மொபைல் ஃபோன் வாங்கி கொடுக்கல, லேப்டாப் பார்க்க விடலை, டிவி பார்க்க விடலை, டீச்சர் அடித்தாங்க, டீச்சர் திட்டினாங்க, இதுக்காக தற்கொலை பண்ணிக்கிறாங்க. ஸோ குழந்தைகளோட மனநிலை இப்போ அதிகமாக பாதித்து கொண்டு வருகிறது. இந்த குழந்தைகள் நல்ல மனநலத்தோடு வாழ்ந்தால் தான் நல்ல சமுதாயத்தை நம்ம உருவாக்க முடியும்.
1: இப்படி டிப்ரெஷனில் இருக்க குழந்தைகளை வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா, அவங்களுக்கு முதல் ஸ்டெப்பாக ஃபஸ்ட்டு உதவி, முதல் உதவின்னு சொல்லுவாங்களே மேம், அந்த மாதிரி இவங்களுக்கு மனநலம் பாதிக்கப்படுதுன்னு தெரிஞ்சால் அஸ் அ பேரண்ட்டாக என்ன பண்ணணும், இல்லை உடனே சிகிச்சை கொண்டு வந்துடணுமா?
0: அருமையான கேள்வி கேட்டிக்குமா. ஒரு குழந்தை தனிமைப்படுத்தப்பட்டு இருக்கிறது, சோகமாக இருக்குது அப்படின்னா, வீட்டுக்கு வந்தோடனே என்னம்மா உனக்கு பிரச்சனை, நீ ஏமா இப்படி இருக்கிற, அந்த கேள்வியே அதுக்கு வந்து சப்போர்ட்டிவாக இருக்கும், ஆறுதலாக இருக்கும். அதுக்கப்புறம் அது மதிப்பெண் குறைந்து வந்தால் திட்டக்கூடாது, கம்பேர் பண்ணி பேசக்கூடாது. ஒரு குழந்தையின் வாழ்க்கை மதிப்பெண்ணால்
1: ஒப்பிடுதல், பிறரோடு ஒப்பிடுதல்
0: கூடாது. ஒரு குழந்தையின் வாழ்க்கை தரம் அதன் மதிப்பெண்ணால் நிர்ணயிக்கப்படுவது அல்ல. மார்க்சிஸ்ட் வந்து நல்லா பேசாது, அவங்க உள்ளே இருக்கிற திறமை தான், திறமையை வளர்க்குறோன்னா நம்ம வந்து அவங்களை என்கரேஜ் பண்ணோம். அப்படி ஒரு குழந்தை டிப்ரெஷனுக்கு தெரிஞ்சா அதை பேசி பார்க்குறோம், என்ன காரணம்னு. உங்களாலேயே பெற்றோர்களாலேயே தீர்க்க முடியாத, தீர்க்க முடிய காரணங்கள் இருந்தால், பள்ளிக்கூடத்தில் பிரச்சனை, வீட்டில் பிரச்சனை, இல்லை ஏதாவது பாலியல் வன்முறைகள் நடந்து சொல்ல முடியாமல் இருக்குது அப்படின்னா, நம்மளையும் கேட்டு தீர்த்துட்டு ஒரு மனநல மருத்துவரையோ ஒரு மனநல ஆலோசகரையோ நீங்கள் நம்ம வந்து கூட்டு போனோன்னா அவங்க அதுக்கு ஒரு தகுந்த சிகிச்சை கொடுப்பாங்க. குழந்தைகள் மனநல மருத்துவமே நமக்கு இப்போ வந்து அதிகமாக இருக்குது.
1: ரொம்ப அழகாக அருமையாக விளக்கம் கொடுத்துட்ருக்கீங்க. நேயர்கள் கேட்கும்போது வந்து, இப்போ இருக்க பேரண்ட் வந்து ரெண்டு பேருமே வேலைக்கு போகக்கூடிய சூழ்நிலையில் இருக்காங்க, என்ன தான் நம்ம சம்பாதிச்சாலும் குழந்தைகள் வளர்ப்பு அப்படின்றது ரொம்பவே முக்கியம். யாராவது ஒரு ஆள் ஏதாவது ஒரு விஷயத்தை தியாகம் பண்ணி ஆகணும், அப்படி இல்லாட்டினாலுமே வீட்டுக்கு வரும்போது பேசணும்னு ரொம்ப அருமையாக சொன்னீங்க. கேட்டுட்ருக்க நேயர்கள், இதே போல் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கால் பண்ணுங்கள். 0452 மதுரையின் முன்னிணைப்பு, 2530170 மற்றும் 2530171 என்ற இரண்டு தொலைபேசி எண்கள் உங்களுக்காகவே காத்துக்கிட்டு இருக்கு. உங்களுடைய சந்தேகங்களை கேட்டு தெளிவுபடுத்திக் கொள்ளலாம். ஒரு பாடலை தொடர்ந்து மீண்டும் இணையலாம் நேர்களே.

0: அதாவது ஒரு அருமையான பாடல் கேட்டு முடித்தோமா மேம்?
1: ஆமாம், எப்பயுமே சந்தோஷமாக தான் இருக்கணும். அதாவது மேல மகிழ்ச்சியாக இருக்கிறதா நம்ம வாழ்வின் இன்பம். மகிழ்ச்சியாக இருக்கிறதா ஒரு நல்ல மருந்து. அதாவது எத்தனை துன்பம் வந்தாலும் சரி, எவ்வளோ கவலைகள் இருந்தாலும் சரி, சொல்லுவாங்க தெரியுமா, வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகணும். ஆக்சுவலாக இது ஒரு லாஃபிங் தெரப்பி. நம்ம சிரித்தோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம மூளையில் ரெண்டார்ஃபின் ஒரு சுரப்பி கெமிக்கல் சேஞ்சஸ் வந்து நல்லா சுரக்கும். அது இப்போ வந்து இந்த உடல்நிலை மனநல குறைபாடுகளுக்கு பல காரணங்கள் சொல்லிகிட்டே இருந்தேன். அதில் வந்து இந்த ஹார்மோன் நாளமில்லா சுரப்பியின் குறைபாடுகளும், இல்லை அதிகமாக சுரந்தாலும், இப்போ தைராய்டுன்னு ஒரு ஹார்மோன் இருக்குது, அது குறைவாக சுரந்தாலும் பிரச்சனை தான், அதிகமாக சுரந்தாலும் பிரச்சனை தான். இந்த மாதிரி நிறைய ஹார்மோன், அதாவது மூளையில் ஏற்படும் வேதியியல் மாற்றங்களால் தான் இந்த மனநல குறைபாடு வருது. இது பல வகைப்படும், நம்ம இதுதான் சொல்ல முடியாது. அதாவது குழந்தைக்கு இந்த 2 வயதுலேருந்து கூட குழந்தைக்கு 2 வயதே மன வளர்ச்சி குறைவாக இருக்கலாம். இல்லை ஆட்டிசம்னு சொல்லுவோம்ல, அது எல்லாருக்கும் இப்போ தெரிஞ்சிருக்கும். எல்லாருமே என் குழந்தை காது சரியாக கேட்கல, 2 வயசாயிடுச்சு, என் குழந்தை சரியாக பேசலை, அப்போ அது காது கேட்கலையான்னு போய் ENT டாக்டர்கிட்ட போவாங்க, அவங்களும் பார்ப்பாங்க. இல்லை காது கேட்குற மாதிரி தெரியல, நீங்கள் எதுக்கு மனநல மருத்துவரை பாருங்கன்னா, அந்த மனநல மருத்துவரை பார்க்குறவங்க அந்த ஆட்டிசம் சில்ட்ரன் அவங்களுக்கு வேண்டியது தெரப்பி, பயிற்சிகள், மருந்துகள், தாய் தந்தையரின் ஒத்துழைப்பு, உறவினர்களின் ஒத்துழைப்பு. ஐயோ எனக்கு ஒரு குழந்தை, இப்போ நிறைய குழந்தைங்க ஆட்டிசம் சில்ட்ரன் பார்க்குறோம், ஐயோ நமக்கு ஒரு குழந்தை பிறந்துருச்சே அப்படின்னு மனசு வருத்தப்படாமல் அந்த குழந்தைய வளர்க்கக்கூடிய ஒரு தேவதையாக, ஒரு தேவதையாக தான் கடவுள் நம்மக்கிட்ட கொடுத்துருக்காருன்னு அந்த முழு பொறுப்பையும் நம்மக்கிட்ட சுமந்து அந்த குழந்தையை மருத்துவர்கிட்ட கூட்டு போகணும், பயிற்சி கூட்டு போகணும், அதுக்கு என்ன திறமை இருக்குதுன்னு. அதுக்குன்னு ஒரு தனி, என்கிட்ட ஒரு பையன் 4 வயசில் ஆட்டிசம் சைல்டுன்னு ADHDன்னு கூட்டு வந்தாங்க, அதுலேருந்து அவன் வெளியே வந்துட்டான். இன்றைக்கி அவன் வந்து சூப்பர் சிங்கரில் பாடுற அளவுக்கு பாடுறான். இப்போ அவனுக்கு 16 வயசாகுது, அவனை ஒரு ஸ்பெஷல் ஸ்கூலில் சேர்த்துருக்காங்க. 17-16 வயசு ஆனால் கூட 9வது வகுப்பு தான் படிக்கிறான். ஒவ்வொரு தடவையும் என்னை பார்க்க வரும்போதும் அருமையாக பாடுவோம், அதுதான் எனக்கு கிடைக்கிற மகிழ்ச்சி.
0: கண்டிப்பாக.

0: ஸோ இந்த பயணத்தில் இப்படி ஒவ்வொருத்தரும் நல்லாகி நல்லாகி வரும்போது, தன்னுடைய நோயிலிருந்து விடுபட்டு வரும் முந்து எனக்கு வந்து அவங்க நன்றி சொல்லும்போது, அம்மா நீங்கள் ஒரு தெய்வம், அல்லாஹ் முன்னால் நீங்கள் பின்னால், அம்மா நீங்கள் ரொம்ப நாள் இருக்கணும்மா அப்படிலாம் சொல்கிறது தான் எனக்கு கிடைக்கிற ஒரு
1: மகிழ்ச்சி கிடைக்கும் கண்டிப்பாக.
0: ஆமாம்,
1: இன்னைக்கு மருத்துவ நேரத்தில் மனமே நலமா நிகழ்ச்சியில் உலக மனநல தின சிறப்பு நிகழ்ச்சியில் நம்ம கூட பேசிக்கிட்டு இருக்காங்க மூத்த மனநல மருத்துவர் இலக்குவனா செல்வமணி தினகரன் அவர்களுடன் தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். நிறைய கேள்விகள் நம்மளுக்காக வந்து பதில்களையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நேயர்கள் உங்களுடைய கேள்விகளையும் நீங்களும் கேட்டு சந்தேகங்களை தெளிவுபடுத்திக் கொள்ளலாம். 0452 என்பது மதுரையின் முன்னிணைப்பு. 2530170 மற்றும் 2530171 என்ற இரண்டு தொலைபேசி எண்கள் உங்களுக்காகவே காத்துட்ருக்கு. இது உங்களுக்கு மிகப்பெரிய நல்ல வாய்ப்பு. அதாவது மேம், இப்போ வந்து சில பேர் என்னன்னா, நமக்கு இது வந்து தெரியும், சில பேர்த்துக்கு வந்து நம்ம ரொம்ப வந்து சோகமாக இருக்கோம், ரொம்ப ஏதோ ஒரு இதுக்கெல்லாம் ஆழமாக தள்ளப்படுறோம் தெரியும், ஆனால் வீட்டில் நம்ம சொன்னோம் அப்படின்னா இதை எதுவும் தப்பாக எடுத்துக்கிடுவாங்களோ அப்படின்ற ஒரு தயக்கம் வந்து இருக்கும். இந்த தயக்கத்தை உடைக்க என்ன செய்யணும்?
0: அதுதான் உண்மையான குரலை கேட்கணும். அதாவது எனக்கு மனசு கவலையாக இருக்குது, நான் சோகமாக இருக்கேன் அப்படி உட்காந்துருந்தா என்ன, ஒரே சீன் போட்டுக்கிட்டு இருக்க, இந்த வார்த்தை தான் கேட்கணும், ஒரே சீன் போட்டுருக்க, இன்றைக்கி உனக்கு ஸ்கூலுக்கு போக பிடிக்கலையா, இன்றைக்கி உனக்கு காலேஜ் போக பிடிக்கலையா, இப்படி கேட்கும்போது அந்த வருத்தப்பட்ட மனசு இன்னும் கொஞ்சம் வருத்தப்பட ஆரம்பிச்சிடும்.
1: சொல்லக்கூட மாட்டாங்க,
0: சொல்ல மாட்டாங்க. ஸோ அவங்கள வந்து ஃப்ரீயாக பேச விடுங்க, மனசில் இருக்கிறத கொட்ட விடுங்க. வென்டிலேஷன், சிக்மண்ட் ஃப்ராய்ட் சொல்லியிருக்காரு, நம்ம மனசில் இருக்கிறதெல்லாம் கொட்டிட்டாலே நமக்கு மனசில் ஆறுதல் கிடைக்கும். அதாவது புகை கூண்டு இருக்குது, சிம்னி ஸ்வீப்பிங், எதுக்கு சமையல் ரூமில் புகை கூண்டு வச்சுருக்கோம், புகை அழுத்தத்தான், புகை ரொம்ப சேர்ந்துருச்சுன்னா நம்ம வந்து அப்படி சஃபகேட் ஆயிரும். ஸோ மனசில் அதிக வருத்தம் வச்சுருந்தா நம்ம அதில் மன வருத்தத்தையாகி மன நல்ல குறைபாடுக்குள்ளே போயிடும். இப்போ காது கொடுத்து ஒருத்தர் கேட்டு உன் பிரச்சனை என்னன்னு கேட்டு கவலைப்படாத, நான் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாலே போதும். அந்த பிரச்சனைக்கு நான் இருக்கிறேன்ற வார்த்தையே ஒரு அருமருந்தாக அமையும். இல்லையா, அவங்க கூட ஒரு ஃபோனில் அடிக்கடி பேசுறது, அதுக்கு மேலே அவங்க அந்த மனநலத்தில் மன நல இந்த வருத்தத்திலிருந்து வெளியே வராட்டி மனநல மருத்துவற்ற கூட்டு போகிறது தான் மிக முக்கியமானது. இந்த மாதிரி தான் பெற்றோர்கள் பண்ணுறாங்க. இவன் நடிக்கிறா, பொய் சொல்கிறா, ஒரு ஆக்ஷன் போடுறா, வேணும்னு செய்கிறா, வேணும்னு செய்யலை. எந்த மனநல குறைபாடும் வேணும்னு செய்ய முடியாது, நடிக்க முடியாது, பொய் சொல்ல முடியாது. இது பல காரணங்கள், அதாவது மல்டி ஃபேக்டோரியல் அப்படின்னு சொல்கிறோம்ல, பல காரணங்களால் வருது. ஒன்று பரம்பரை, வளர்ப்பு சூழ்நிலை, மூளையில் ஏற்படுற வேதியியல் மாற்றம், ஏதாவது ஒரு இப்போ குழந்தை பெற்றிருக்கப்போ அதிகமாக மனநல குறைபாடுகள் வரும்.
1: ரொம்ப அருமையாக சொன்னீங்க மேம். இன்றைய வாழ்க்கையில் வந்துட்டு எனக்கு இன்னொரு கேள்வி, பெண்களாக ஒரு பெண் சமுதாயத்துக்கு ஒரு முன்னிலை எடுத்து இந்த கேள்வியை நான் கேட்குறேனே வச்சுக்கோங்க. வேலை, குடும்ப பொறுப்புகள், பொருளாதார சூழல்கள், இந்த சிக்கல்களுக்கு நடுவில் வந்து காலையில் எந்திரிச்சு கிளம்பி பிள்ளைங்களை கிளப்பி நம்ம வேலைக்கு போய் அங்கே வந்து பல டென்ஷன்கள்லாம் ஃபேஸ் பண்ணி ரிட்டர்ன் வீடு வரும்போதும் அந்த ரிலாக்ஸேஷன் கிடைக்குதான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடைக்கல. இந்த மாதிரி பல சிக்கல்களுக்குள்ளே இருக்கும். இந்த இடத்துல நம்ம எப்படி மன அமைதியை பாதுகாத்துக்கணும் அப்படின்றது
0: நல்ல கேள்வி தான். ஏன்னா வேலை பார்க்குற பெண்களுக்கு மனச்சுமை அதிகம், வீட்டை பார்க்கணும், வேலையை பார்க்கணும், திருப்பி வீட்டுக்கு வந்தவொடனே அதே சுழற்சி. அப்போ என்ன பண்ணணும், கம்பார்ட்மெண்ட், வேலை ஒரு கம்பார்ட்மெண்ட், வீடு ஒரு கம்பார்ட்மெண்ட், அதை தனியாக பிரிக்க கற்றுக்கணும். பிரிக்க கற்றுக்கிட்டிங்கன்னா வேலையை விட்டு வரும்போதே வேலையில் இருக்க சுமையெல்லாம் செருப்பை கட்டும் போதே கட்டி போட்டு உள்ளே வரணும். கேட்பாங்க சில குழந்தைங்க, ஏம்மா என்னம்மா ஆஃபீஸில் இருக்க டென்ஷன் என் மேலே காமிக்கிறியா, என்னம்மா ஆஃபீஸில் இருக்கு என்னம்மா ப்ராப்ளம் என்கிட்ட வந்து காமிக்கிற அப்படின்னு கேட்பாங்க. இப்போல்லாம் பிள்ளைங்க கேட்குற கேள்விக்கிற அப்படின் பதில் சொல்லவே முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், அதாவது விட்டுறணும். இது முதல் பாயிண்ட். ரெண்டாவது, எதையுமே ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கக்கூடாது. இப்போ நம்ம விருப்பப்பட்டு ஒரு வேலையை செஞ்சால் நமக்கு ஸ்ட்ரெஸ் ஏற்படாது. மேலதிகாரிகளோட ஸ்ட்ரெஸ் இருக்கும், கீழே வேலை பார்க்கறவங்களோட ஸ்ட்ரெஸ் இருக்கும், கூட வேலை பார்க்கறவங்களோட ஸ்ட்ரெஸ் இருக்கும். ஆனால் அதையெல்லாம் ஏன் நம்ம ஸ்ட்ரெஸ்ஸாக உள்ளே கொண்டு போகணும், இதெல்லாம் சாதாரண அன்றாட நடக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டு அதை நம்ம மனசுக்குள்ளே கொண்டு போனால் தானே நமக்கு ஸ்ட்ரெஸ் வருது. இது ரெண்டாவது வந்து நமக்கு பிடிச்ச இதில் ஈடுபடணும். நமக்கு சாப்பிட்ற டைம் ஒரு ஒரு ஹாஃப் அன் ஹவர் கிடச்சா கூட பாட்டு கேட்க பிடிக்குதா பாட்டு கேளுங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூட பேச பிடிக்குதா பேசுங்க, உங்களுக்கு பிடிச்சவங்க கூட ஃபோனில் பேசணும்னு தோணுதா பேசுங்க, வீட்டுக்கு வந்தவுடனே நல்ல ஒரு குளியல் குளிங்க, கொஞ்சம் ஏரோபிக் எக்ஸசைஸ் மாதிரி ஒரு டான்ஸ் ஆடுங்க, அது ஒரு நல்ல ஒரு

0: என்டார்ஃபின் ரிலீஸ்க்கு நல்லாயிருக்கும் இல்லையா. வாக்கிங் போங்க. நீங்கள் உங்களுக்கும் உங்கள் கணவருக்கும் ஒரு புரிதல் இல்லாமல் இருக்கா, எந்த இடத்துல அவர் மாறணும் அப்படிங்கிறது அவருக்கு புரிதல் இல்லாதனால தான் நிறைய மனமுறிவு ஏற்படுது. அப்போ அந்த ஸ்ட்ரெஸ்ஸும் உண்டாகுது. நான் இவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கேங்க. காது கொடுத்து கேட்கக்கூடியவர் சிலர் தான், காது கொடுத்து கேட்காதவர் தான் பலர். ஆனால் அவங்களையும் கேட்க வைக்கணும். அது கேட்க வைக்கிறதுக்கு மனநல ஆலோசகராலும் மனநல மருத்துவராலையும் முடியும். வழி நடத்துதல் கவுன்சிலிங் தான் முறையில் அவங்கள மாற்ற முயற்சி செய்வோம் எங்களால் முயற்சி நிறைய செய்வோம். அப்போ நீங்கள் சொல்லணும், நான் எனக்குள்ள பிரச்சனைகள்லாம் நீங்கள் கேளுங்க, கேட்டால் எனக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும், என்னால் என்னோடய மனசு வந்து நிம்மதியாக வச்சுக்க முடியும், நானும் ரிலாக்ஸாக இருக்க முடியும், எனக்கு வேலை பல அதிகமாக இருக்குங்க, ஆஃபீஸில் வேலை இருக்குங்க, நான் இதெல்லாம் இன்றைக்கி செஞ்சேங்க அப்படிங்கிறத உங்கள் ஹஸ்பண்ட்டை கேளுங்க. உங்கள் ஹஸ்பண்ட் கேட்கலையா? உங்கள் வீட்டில் வேறு அத்தை இல்லை அம்மா யாராவது இருந்தால் சொல்லுங்கள். நான் கல்லணாய் வரும்போது என்னோடய கணவர் வந்து ஒரு என்னோடய வழக்கறிஞர், அவர் ரொம்ப ஆக்டிவ் ப்ராக்டிஸ் இருந்தார். அப்போ எனக்கு வந்து நிறையா டிபார்ட்மெண்ட்டில் பார்த்ததெல்லாம் சொல்லணும் போல் இருக்கும். அப்போ எங்கள் ஹஸ்பண்ட் இருக்க மாட்டார், வேறு வீட்டில் எல்லோரும் மாமனானவங்களாக தான் இருந்தாங்க. நான் ஒரே ஒரு பெண்ணாக தான் வீட்டுக்குள்ளே இருந்தேன். எங்கள் அத்தையை உட்கார வச்சு அவங்க லெவலுக்கு இறங்கி போய் அவங்கக்கிட்ட நான் பேசுவேன். என் கதையெல்லாம் சொல்லுவேன், பார்த்ததெல்லாம் சொல்லுவேன், கேட்டதெல்லாம் சொல்லுவேன். பகிர்ந்து கொள்ளணும். கம்யூனிகேஷன் தான் ரொம்ப முக்கியம். கேரிங் ஷேரிங் கம்யூனிகேஷன். முதல்ல கம்யூனிகேட் பண்ணுங்கள், அதை அவங்க கேர் பண்ணணும், நம்மளோட தான் நம்ம பகிர்ந்து கொள்ளணும்.
1: ரொம்ப அருமையாக சொன்னீங்க. பெண்களே, இது வந்து நம்ம கையில் தான் இருக்குது, ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்க வேண்டாம்னு ரொம்ப அழகாக சொன்னாங்க. சொல்லவுமே மனசில் உள்ள பாரம்லாம் குறைஞ்ச மாதிரி தான் இருக்குது. சரி, அடுத்ததாக முதலாவதாக நம்மக்கிட்ட ஒரு நேயர் வந்திருக்காங்க. என்ன கேள்வி கேட்குறாங்க அப்படின்றத கேட்டுலாம் வருக. வணக்கம். வணக்கம்மா.
0: வணக்கம்.
2: ஹலோ மேடம்.
0: வணக்கம்.
2: நான் சுமதி பேசுகிறேங்க, ராமநாதபுரம் மாவட்டம்.
1: சொல்லுங்க, உங்களுடைய கேள்வியை மேடம் கிட்ட கேளுங்க.
2: எங்கள் அண்ணன் பொண்ணு 3 வயசு ஆகுதுங்க டாக்டர். வந்து சொல்றதெல்லாம் நல்லா கேட்குற மாதிரி, நல்லா ஓடுற ஆடுற அதெல்லாம் செய்கிறா. இப்போ இங்கே நிலா பாரு, இங்கே ஆட்டுக்குட்டி பாரு, இது ஏதாச்சும் காமிச்சான்னா அது கவனித்து பார்க்க மாட்டேங்கிறா. அது ஏன் அப்படி செய்கிறான்னு தெரியல. இப்போ தான் ஒரு வாரத்தை தான் பேசுகிறா. கா 3 வயசு ஆக போகுது, ஆனால் சரியாக இன்னும் பேச்சு வரலை. ஒரு வாரத்தை பேசுகிறா.
0: அவள் சுகப்பிரசவமா ஆயுதம் போட்டு பிறந்ததா இல்லை ஆப்ரேஷன்?
2: ஆப்ரேஷன் தான். ஆப்ரேஷன் தான்.
0: பிறந்த உடனே அழுதுட்டாளா?
2: குறைவா
0: இருக்கும்பா. இல்லாட்டி இந்த வளர் இந்த பருவத்தில் வளர இந்த ஆட்டிசம், ஏடிபிகல் ஆட்டிசம், அதாவது குழந்தை தனிமைப்படுத்தப்படுவது, குழந்தைக்கு ஏற்பட ஒரு மனநல குறைபாடாக இருக்கலாம், மன வளர்ச்சி குறைபாடாக இருக்கலாம். நீங்கள் அருகில் உள்ள மனநல மருத்துவரை போய் இதை பற்றி பேசுனீங்கன்னா உங்களுக்கு தெளிவான ஒரு தீர்வு கிடைக்குமா?
2: சரிங்க மேடம். தனிமையில் வச்சுக்கக்கூடாது. அவங்க அம்மா தனிமையில் தான் வச்சுருக்காங்க.
0: தனிமையில் வச்சுக்கக்கூடாது. எல்லாருக்கூடையும் பேச வைக்கணும், பழக வைக்கணும், உறவினர்கள் வீட்டுக்கு கூட்டு போகணும். நல்ல நல்ல நிகழ்ச்சிகள் போடும்பொழுது நம்ம இந்த டிவிலேயே அந்த சில நல்ல இதெல்லாம் இருக்கும், கார்ட்டூன்லாம், அதெல்லாம் பார்க்க வைக்கணும். பக்கத்து வீட்டுக்கெல்லாம் கூட்டு போய் பேச வைக்கணும், உறவினர்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு போகணும், நல்ல விசேஷங்களுக்கெல்லாம் கூப்பிட்டு போய் அந்த குழந்தைய கலந்து உரையாட வைக்கணும். ஆமாம், தனிமைப்படுத்தக்கூடாது.
2: அம்மா தான் அப்படி கேட்க மாட்டேங்கிறாங்க. அதனால உங்ககிட்ட ஒரு வார்த்தை.
0: அம்மா உங்களுக்கு என்ன வேணும், மருமகளா மகளா?
2: எங்க அண்ணி.
0: உங்க அண்ணியா? ஓகே. அண்ணி தான். அப்பா அவங்க அம்மாட்ட, அவங்க உங்க அண்ணங்கிட்ட சொல்லி அதை மாற்றத்தை ஏற்படுத்துங்க.
2: சரிங்க மேடம்.
1: நன்றிமா உங்களுடைய கேள்விகளுக்கு. நன்றி. நேரம் 10:34 நிமிடத்தில் மனமே நலமாக கேட்டுட்டு இருக்கோம். உலக மனநல தின சிறப்பு நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக இப்போ நம்ம கூட பேசிகிட்டு இருக்காங்க மூத்த மனநல மருத்துவர் இலக்குவனா செல்வமணி தினகரன் அவர்கள். மேம், இப்போ இவங்க பேசவுமே அந்த பாப்பாவுக்கு வந்து 3 இயர்ஸ் ஆயிடுச்சுன்றாங்க. இது வந்து இந்த வயசில் தான் நம்ம கண்டுபிடிக்க முடியுமா? ஸ்டார்டிங் ஸ்டேஜ் ஒரு 2 வயசுலேயே இப்போலாம் பேச ஆரம்பிச்சிடுறாங்கல்ல, அப்பயும் நம்ம எப்படி கவனிக்கிறது?
0: கரெக்டு, நீங்கள் கேட்க சொல்கிறது கரெக்டுமா? சீக்கிரமே கண்டுபிடிக்கணும். ஒரு 18 மாதத்துலேயே குழந்தை, அதாவது 8 மாதத்தில் எடுத்து அடி வைக்கணும். 1 வயசுக்குள்ளே அது பேச ஆரம்பிச்சிடணும். 10 மாதத்துலேயே அது அப்பா அம்மாலாம் சொல்ல ஆரம்பிக்கும். 8 மாதத்தில் கூட சில பிள்ளைங்க இப்போ பேசுதுங்க, ரொம்ப சீக்கிரம் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஸோ நம்ம குழந்தையோட வளர்ச்சியை நம்ம கவனிச்சிக்கிட்டே வரணும். ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் குழந்தை அந்த ஸ்டேஜில் பண்ணுதா, குப்புற விழுதா, முகம் பார்த்து சிரிக்குதா, உட்காருதா, நடக்குதா, அந்த மாதிரி நம்ம பார்த்து பேசுதாப்போ. ஸோ இது இவங்களுக்கு வந்து டிலேடு ஸ்பீச், அவங்களோட பேச்சு டெவலப், ஸ்பீச் டெவலப்மெண்ட்டில் டிலே ஆயிடுச்சு, அவங்களோட பேச்சு திறமையில் பேச்சு வரதில் டிலே ஆயிருக்கு. அப்போ கட்டாயம் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது.

0: அந்த பிரச்சனையை தீர்க்கலாம். சரியான நேரத்தில் சரியான அணுகுமுறையில் சரியான பயிற்சிகளும் சரியான மருந்துகளும் கொடுத்தா இதை மாற்றிடலாம்.
1: குழந்தை பருவத்தில் வந்துட்டு நம்ம கவனிக்கிறோம் மேம், இப்போ நல்லா வளர்கிற குழந்தைகள் இளைஞர்கள் ஆகும்போது சமூக ஊடகங்கள்லையும் இல்லை மற்றவர்களுடைய வாழ்க்கையும் பார்த்து தங்களுடைய வாழ்க்கையை வந்து கம்பேர் பண்ணிக்கிறாங்க. இதனால் ஏற்படக்கூடிய இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய தாழ்வு மனப்பான்மையை எப்படி இந்த காலத்து இளைஞர்கள் வந்து கையாள்வது?
0: ஆக்சுவலாக நீங்கள் இளைஞர்கள்னு சொன்ன உடனே எனக்கு டக்குன்னு மனசில் தோடுறது தற்கொலை, கொலை, போதை மருந்து பயன்படுத்துது. இப்போ நிறைய பேப்பரில் பாருங்களேன், ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளேயே மர்டர், அப்புறம் நிறைய இந்த வந்து உட்கார்ந்த உடனே எனக்கு ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம், அது நான் இப்போல்லாம் நெத்தியடியே கேட்க ஆரம்பிச்சிட்டேன். வந்து இப்படி உட்காந்துட்டே இருந்தாங்க, நான் சொல்லுங்கம்மா என்னம்மா ஏதாவது ரிலேஷன் ப்ராப்ளமாக சொல்லுப்பானேன். பெண்கள் தான் இப்போ அதிகமாக வராங்க ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம்ட்டு. அப்போ நீங்கள் கேட்ட கேள்வி இன்ஃபியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் பற்றி நான் பின்னால் சொல்கிறேன், இதை தொடர்ந்து சொல்கிறேன்
1: கண்டிப்பாக
0: அதுக்குரிய விடைய. அப்போ இப்போ வந்து நமக்கு வந்து தொழில்நுட்பம் அதிகமாக வளர்ந்துருச்சு, எல்லோரும் இன்டர்நெட் அடிக்ஷன் ஆயிட்டாங்க, அடிக்ஷன் ஆயிட்டோம், வலைத்தளத்துக்கு நம்ம அடிமை ஆயிட்டோம்.
1: கண்டிப்பாக அது இல்லாமல் அந்த நாளே,
0: அதாவது மொபைலில் நம்ம யூஸ் பண்ணுறோமோ நம்ம அது நம்மளை யூஸ் பண்ணுறதானே ஒரு சந்தேகத்துக்கு போயிடுச்சு, அந்த மாதிரி ஒரு நிலைமையில் இருக்கும். அப்போ முகம் தெரியாத நண்பர்களோட பழகி ஒரு இன்ஸ்டாகிராம் ரிலேஷன் வச்சு எல்லை மீறி பழகி பிரச்சனைக்கு உள்ளாகி அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட வழிகாட்டுதலுக்கு வராங்க. ஒரு பொண்ணு, அவள் வந்து 12 வயசு இருக்கும், 13 வயசு இருக்கும், ஒரு இன்ஸ்டாகிராம் நண்பரோட பழகிறாள். இன்ஸ்டாகிராமில் ஒருத்தனோட பழகிற நண்பர்னு சொல்ல முடியாது, ஒருத்தரோட பழகிறா, சின்ன பொண்ணு, 13 இயர்ஸ் தான் நினைக்கிறேன், 8வது படிச்சுட்டு இருந்தா. அப்போ முகமே தெரியாது, நண்பராரா, நண்பன் வந்து காதலனாரா, அப்போ அவன் வந்து எப்படி இவளை மிஸ்யூஸ் பண்ணிக்கிறான், அவன் சின்னவனா பெரியவனா எத்தனை வயசு கூட தெரியாது. அவன் இவகிட்ட செலவுக்கெல்லாம் காசு கேட்குறா, கூடுமான வரைக்கும் 100 200லாம் ஜிபே பண்ணுறா. அப்புறம் இவன் 30,000 40,000 50,000 கேட்குறான். வீட்டிலேருந்து அவளுடைய நகை எடுத்துக்கிட்டு அவள் கொண்டு போய் செங்கல்பட்டு கொண்டு போய் கொடுக்க போகிறா. மதுரையை சுற்றிய ஒரு கிராமம், ஆள் காணோம் வீட்டில், என்னோடய ஆளை காணுமேன்னு சொல்லிட்டு தேடுறாங்க. போலீஸில் கூட கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க. அதுக்குள்ளே அவங்க அண்ணன் அவனோட மொபைல் எடுத்து பார்க்குறான், அந்த இன்ஸ்டாகிராம் சேட்டிங்கை பார்த்துட்றான், கண்டுபிடிச்சிட்றான். ஸோ இவன் வந்து நேராக செங்கல்பட்டுக்கு கிளம்பிக்கிட்டு இருக்கான். அவன் வந்துடுறான், வந்த உடனே நல்லா அடிக்கிறாங்க. அடித்த உடனே இவளுக்கு அவமானம் வந்துடுது. அன்றைக்கி கார்த்திகை தீபம், இப்போ தீ எடுத்து வாயில் வச்சு தீ வச்சுக்க போகிறா, ஷால் போட்டிருக்கா, அந்த ஷால் ஃபஸ்ட்டு வாயில் தான் படுது. பட்டவுடனே அவளுக்கு வலி தாங்க முடியல, உடனே ரொம்ப அழுறா, கத்துறா, விட்டுறா, எல்லோரும் ஓடி வராங்க, என்னென்னு கேட்குறாங்க. அப்போ 2 மணி இருக்கும், ஒரே ஒரு விளக்கு அணையாமல் வச்சுருப்பாங்க வீட்டில் கார்த்திகை தீபம் அன்றைக்கி. உடனே அவங்க ரொம்ப பயந்து அடித்ததெல்லாம் மறந்துட்டு, தான் பண்ண தப்பையும் மறந்துட்டு, தான் பிள்ளை எப்படியாவது காப்பாற்றணும்னு அருகில் உள்ள மருத்துவமனை கொண்டு போயிட்டு அவர் எங்கிட்ட கொண்டு வராங்க. எங்கிட்ட வந்தவுடனே அவர் சொல்கிறா எல்லா கதையும் சொல்கிறா, இது எப்படி பாருங்கள், இந்த 13 வயசில் அவளுக்கு உடம்புல ஏற்படுற ரசாயன மாற்றமும் முள மாற்றமும் சைக்கலாஜிக்கல் சேஞ்சஸ் ஃபிசிக்கல் சேஞ்சஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு அட்ராக்ஷன், இன்னொரு ஆப்போசிட் சைடு அட்ராக்ஷன் வருது, ஒரு எதிர்ப்பாளர்கிட்ட ஒரு விருப்பம் வருது, ஈர்ப்பு வருது. அந்த ஈர்ப்புனால் அவன் இந்த தவறுக்கு போகிறது. இது ஒன்றும் இல்லை, இது ஒரே ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஒரு நாளைக்கு தினம் நான் 2 பேராவது இப்படி பார்த்துட்ருக்கேன். 10 வயதுலேருந்து 25 வயது வரைக்கும் முதல்ல வராங்க. திருமணமானவர்கள் இந்த இன்ஸ்டாகிராமில் போய் மாட்டிக்கிட்டு, ஃபேஸ்புக்கில் மாட்டிக்கிட்டு, இன்னும் நிறைய ஸ்னாப் சாட் ரீல் எதுலேயோ மாட்டிக்கிட்டு தகாத உறவுகள், ஆண்களும் சரி பெண்களும் சரி வராங்க. இப்போ பிரச்சனைக்குள்ளே போன பிறகு தற்கொலை முயற்சிக்கு போகிறாங்க, தற்கொலை பண்ணிக்கிறாங்க, இல்லை ஒரு மன அழுத்தத்துக்குள்ளே போகிறாங்க, அந்த மன அழுத்தத்துலேருந்து வெளியே வர்றதுக்கு போதைப் பொருள்களை போகிறாங்க. அதுக்கப்புறம் தான் விரும்பின பொண்ணையும் இன்னொரு பொண்ணு பையன் விரும்புகிறான்ட்டு மர்டர் பண்ணுறாங்க, கூட்டமாக சேர்ந்து மர்டர் பண்ணுறாங்க. தன்னோட மகளை ஒரு பையன் காதலிக்கிறான்னு அந்த பையனை போய் கொலை செய்கிறாங்க. இதெல்லாம் மிக மிக தவறு. காதல்கிறது எல்லாருக்கும் வரக்கூடியது தான், தவறு. அந்த ஏஜில் காதலிக்கிறது தவறு தான். ஒரு பையன் காதலிச்சிடான் தன் மகளைனா அவங்ககிட்ட போய் அறிவுரையை சொல்லி அவங்க ரெண்டு பேரையும் பிரிக்க பார்க்கலாம். அவங்களால பிரிக்க முடியாட்டி மனநல ஆலோசகரையோ மனநல மருத்துவரையோ நாடலாம். இந்த மாதிரி ஒரு வன்முறைக்கு கொண்டு போய் அடித்து துவச்சி அதெல்லாம் கொலை பண்ணுறதெல்லாம் இப்போல்லாம் தினம் தினம் செய்தியாக படிக்கிறோம். இப்போ கூட

0: ரீசெண்டாக ஒரு மாதத்துக்கு முன்னால் கூட நம்ம படித்தோம். அதுக்காக போராட்டம்லாம் நடத்துனாங்க, நீதி கேட்டு போராட்டம்னு. இதெல்லாம் மிக மிக மிக நம்மளால் தாங்கிக்க முடியல. நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ இளைஞர்களுக்கு நிறைய போராட்டம்மா, கல்வியில் போராட்டம், வேலைவாய்ப்பில் போராட்டம், காதலில் போராட்டம், திருமணத்தில் போராட்டம் வரும்போது நம்ம இதுக்கெல்லாம் தகுதி இல்லாதவனா? அப்போ வந்து என்ன பண்ணிடுறாங்க, இந்த நண்பர்களின் சேர்க்கையா, அது அம்மா என் பையன் ரொம்ப நல்லவன் தாம்மா, அவன் தாம்மா இவனை கெடுத்துட்டான், சொல்ல முடியாது. உன் பையன் கெட்டவனாக இருந்து இவன் என் மகனை கெடுத்துட்டாங்கன்னா அந்தம்மா அப்படி கேட்பாங்கல்ல?
1: கண்டிப்பாக.
0: ஸோ ஒவ்வொருத்தரும் உள்ளேயும் ஒரு நல்ல உள்ளம் இருக்க தான் செய்யுது. உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காது. அந்த நல்ல உள்ளம் ஒவ்வொருத்தர் உள்ளத்துலேயும் இருக்குது. ஆனால் ஒரு நமக்குன்னு ஒரு கவலையோ சோகமோ வரும்போது நண்பர்களோட சேர்க்கையும் சேரும்போது ஏன் நம்ம இன்றைக்கி ஒரு நாள் இதை குடித்து பார்த்தா என்ன, நம்ம இதை ஒரு நாள் செஞ்சு பார்த்தா என்னென்ன, மதுக்கு அடிமையாகிறாங்க நிறைய பேர். இதனால் கஷ்டப்படுறது பெண்கள் தான். கணவர்கள் குடிப்பதால் துயரப்படுவது பெண்களே, அடுத்து பெண்கள் குடிக்கிறாங்க. அன்றைக்கி ஒரு பொண்ணு என்கிட்ட தூக்கமின்மைக்கு தான் வந்தால், தூக்கமின்மை மனநல குறைபாடு ஒரு வெளிப்பாடு, முதல் முதல்ல தூக்கமின்மையில் தான் ஆரம்பிக்கும். அவள் சொல்கிறா, நான் வந்து இந்த தூக்கம் வராதுக்கா அம்மா, என் கூட இந்த கவுன்சிலர் வெளியே போயிடுறாங்க, என்கிட்ட தனியாக பேசணும்னு ஆசைப்பட்றா. சொல்கிறா, அம்மா இதுக்காக அவளுக்கு இரண்டு குழந்தைகள் இருக்குது, நான் வந்து ஹாட் ட்ரிங்க்ஸ் கூட குடிச்சிருக்கேன் அம்மா, தினம் வாங்கி அதில் தான்மா எனக்கும் என் வீட்டுக்காருக்கும் பிரச்சனையாகி போச்சு, நான் குடிக்கிறேன்னு தெரிஞ்சோன்னு. ஏன்னா அவரும் குடிப்பார், அவர் கூட சேர்ந்து முதல்ல குடிச்சிருக்கா, அப்புறம் அவர் விட்டுட்டார். இப்போ இவ சொல்கிறா, என் சகோதரர் ரொம்ப குடிப்பாம்மா, என் தம்பி ரொம்ப குடிப்பாம்மா, அவங்கிட்ட கேட்டு வாங்கி நான் தினமும் குடித்தேம்மா, அதனால் எனக்கும் வீட்டுக்காரரும் பிரச்சனை வந்துச்சுமா, என்னை எப்படியாவது தூங்க வச்சுருங்கம்மா. அப்போ அவள் தூங்க வச்சுருங்கன்னு வரும்போது அந்த தூக்கமின்மைன்னா அவன் முன்னால் தெரியுது, உள்ளுக்குள்ளே மன அழுத்தம் தெரியுது. ஸோ நம்ம அந்த மன அழுத்தத்துலேருந்து அவளை வெளியே கொண்டு வந்துட்டாலே நல்லா, அதாவது நல்லா உழைக்கிறா, வேலை பார்க்குறா, ஒரு மருத்துவர்கிட்ட தான் உதவியாளராக பணிபுரியறா, சைட் பிஸ்னஸ் பண்ணுறா, காசை சேர்த்து வைக்கிறா, சீட்டு போடுறா, எல்லாமே பண்ணுறா. ஆனால் அவளுக்குள்ளே ஒரு மன அழுத்தம், அந்த மன அழுத்தம் வெளிப்படுத்த முடியாமல் கேட்குறதுக்கு ஆள் இல்லாமல் இவன் இந்த போதைப் பொருட்கள், தூக்க மாத்திரை எத்தனை நாள் கடையில் கொடுப்பாங்க, கொடுக்க மாட்டாங்க, ட்ரிங்க்ஸ் போட ஆரம்பிச்சிடறான். அதுக்கப்புறம் அந்த மன அழுத்தத்தை கண்டுபிடிச்சி சிகிச்சை அளித்துக்கிட்டு இருக்கேன், இப்போ நல்லாயிக்கிட்டே வரா. அப்போ இதில் இந்த இளைஞர்களுக்கு இதனால் நிறைய போராட்டங்கள் வரதான் செய்யுது. நம்ம யாருக்குமே லாய்க்கு இல்லையோ, இது ஒன்று எப்படியாவது ஆசைப்பட்டு சேர்த்துடுவாங்க கல்லூரியில், பிள்ளைங்க காசு நிறைய கொடுத்து லட்ச லட்சமாக கொடுத்து படித்து முடித்த உடனே வேலைக்கு போகலையா, வீட்டில் இருக்கியா, வேலை. அவன் வந்து ஒவ்வொருத்தரும் ஒரு ஏம் வச்சுருப்பாங்க, ஒருத்தர் படித்த துறையிலேயே போகிறேன்னு நினைப்பாங்க, ஒரு சிலர் நினைப்பாங்க கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதி குரூப் ஒன் குரூப் டூவில் அவங்க தகுதிக்கேற்ற எக்ஸாம் போகணும்னு நினைப்பாங்க. அதையெல்லாம் அந்த பெற்றோர்கள் புரிஞ்சிக்காமல் ஏன் வேலைக்கு போகிற, ஏன் வீட்டிலே இருக்கு, இவன் படிச்சுக்கிட்டு இருப்பான் வீட்டில், அதாவது ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் படித்தா நிச்சயமாக அவனால் கவர்மெண்ட் எக்ஸாமில் செலக்ட் ஆக முடியும். போட்டு அவனை பாடாக படுத்தும்போது அவன், அப்புறம் அவன் வேலைக்கு போயிட்டான், இவன் வேலைக்கு போயிட்டான், நீ வீட்டில் இல்லாமல் தண்டச்சோறு சாப்பிட்ற, நெகட்டிவ் வேர்ட்ஸ், நீ வீட்டில் இருக்கிறதுக்கே லாயக்கு இல்லை, நீ ஒரு சோம்பி, உனக்கு நான் இவ்வளோ பண்ணி இவ்வளோ இத்தனை லட்சம் உனக்கு நான் கொட்டி கொடுத்து என்ன பிரயோஜனம், இதெல்லாம் சேர்ந்து அவனுக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை உண்டாக்கிறது. நம்ம வாழ்க்கையில் இருக்கிறதுக்கே லாயக்கற்றவன் வந்துடுது. ஒவ்வொரு நாளும் விடியறதே அவனுக்கு ஒரு கன இதாக இருக்குது, ஏன் இந்த நாள் விடியுதுங்குது, ஒரு நிமிஷம் போகிறது ஒரு யுகம் போகிற மாதிரி இருக்குது, தற்கொலை பண்ணிக்கணும்னு என்ன வருது, தற்கொலை முடிவுக்கு போகிறான். இந்த தன்னம், இந்த தாழ்வு மனப்பான்மையை வந்து நம்ம வந்து அப்படி ஒருத்தரோட உதவி தேவைப்பட்டால் அந்த ஒருத்தர் உதவி நாடுங்க, அந்த தோழரோ தோழியோ இல்லை உறவினர்களோ அவனோட தாழ்வு மனப்பான்மையிலேருந்து வெளியே வர அவனுக்கு இருக்க குவாலிட்டிஸ் பாசிட்டிவாக எடுத்து அவனுக்கு சொல்லி, எனக்கு இவ்வளோ திறமை இருக்குது, நீ ஏன் இப்படி தாழ்வு மனப்பான்மையில் இருக்க, பாரு உன்னோட ப்ளஸ் எல்லாம் நீ எடுத்து பாருன்னு நம்ம யோசித்து சொல்ல வைத்தோனா, நினைக்க வைத்தோனா தாழ்வு மனப்பான்மை போகும். அவனே அதை வந்து நிறைய புத்தகங்கள் படிக்கலாம், அதுலேருந்து தெரிந்து கொள்ளலாம், நல்ல பாசிட்டிவாக இருக்கிற கொட்டேஷன்ஸ் எல்லாம் மனசில் வந்து நெகட்டிவ் இதை மாற்றும். அதுக்கும் முடியாட்டி ஒரு மனநல ஆலோசகரை பார்க்கலாம், மனநல மருத்துவரை பார்க்கலாம். தன்னம்பிக்கையும் தான் நமக்கு யானைக்கு தும்பிக்கை மாதிரி, தன்னம்பிக்கை தான் நமக்கு. தாழ்வு மனப்பான்மைன்னு ஒன்று இருந்தால் கட்டாயம் மன அழுத்தம் வந்துடும். இந்த மன அழுத்தத்தை வந்து நம்ம வெளிப்படணும், தாழ்வு மனப்பான்மையை நீக்கணும். தாழ்வு மனப்பான்மை மன அழுத்தம் போயிடுச்சா, அது போதைப் பொருள் அடிக்ஷன் எல்லாமே கூட சரியாக போயிடும்.
1: நேர்மறை சிந்தனைகள் உள்ள சூழல்கள் ஏற்படுத்தணும் அப்படின்னு ரொம்ப அருமையாக சொன்னீங்க. அடுத்ததாக ஒரு நேயர் காத்துட்ருக்காங்க, அவங்க கிட்டே நம்ம பேசலாம். மேம் வணக்கம்.
2: டாக்டர் மேடத்துக்கும் ரோசி மேடத்துக்கும் வணக்கம் சொல்வது விஜயலட்சுமி, மகாத்மா காந்தி நகர்.
1: வணக்கம், உங்களுடைய சந்தேகங்களை மேடம் கிட்ட கேளுங்க.
2: மேடம். வணக்கம்.

0: மேடம்.
1: வணக்கம்.
0: எங்களோட மருமகன் வந்து திருச்சியில இருக்காங்க, திருச்சி பக்கத்துல மணப்பாறையில. ஹார்ட் வந்து பிளாக் ஆயிடுச்சு, ஹார்ட்ல பிளாக் இருக்கு, அஞ்சு இருக்கான். அதனால எல்லா டாக்டர்ஸும் ரொம்ப யோசிக்கிறாங்க மேடம் கை வைக்க. அதனால ரொம்ப மன உளைச்சலுக்கு, எனக்கும் எங்க மகளுக்கும் தூக்கமே வரமாட்டேங்குது, மன அழுத்தம் ஜாஸ்தியா இருக்கு, நெஞ்சில அலர்ஜி வச்ச மாதிரியே தூக்கம் வரமாட்டேங்குது மேடம். சாயந்தரம் நம்ம இந்த 103.3 கொஞ்சம் ஒரு மணி நேரம் ரிலாக்ஸ்க்காக ஆட்டக்கலன்னு ஒரு நிகழ்ச்சி சூப்பரா போடுவாங்க, அது பேசும்போது மட்டும் நான் கொஞ்சம் மறந்துட்டு ரிலாக்ஸ் ஆகுறேன். அதுக்கப்புறம் நைட்டு படுத்து தூங்கும் போது பாத்தீங்கன்னா அப்படியே தூக்கமே வரலங்க மேடம். எங்க மகளும் அழுகிறான், நானும் அழுகிறேன். அதாவது ஆபரேஷன் பண்ணாலும் கஷ்டமா, பண்ணாட்டியும் கஷ்டமா அப்படின்ற நிலைமையில இப்ப ஓடிக்கிட்டு
1: இருக்கு. மருந்துகள் மூலம் குணப்படுத்தலாம் சொல்றாங்களா அவரோட உடல்நலம் குறைவுனால நீங்க ரெண்டு பேரும் மன அழுத்தத்துக்கு ஆளாயிட்டீங்க.
0: அதுக்கு வந்து கொஞ்சமாவது ரிலீஃப் ஆகி வர நீங்க தயவு செய்து என்ன மாதிரி வழி சொல்லுங்க மேடம். என்னால வீட்டுல வேலையும் செய்ய முடியல, நாங்க மதுரையில இருக்கோம்.
1: அவர் நல்லாயிருவாரு, எப்படியாவது நல்லாயிருவாரு. உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருந்தா கடவுளை கூப்பிடுங்க.
0: சரி மேடம்.
1: அடுத்து அவர் நல்லாயிருவாருன்னு பாசிட்டிவ் வைப்ரேஷன், வாழ்க நலமுடன், வாழ்க நலமுடன் அவருக்கு நீங்க இங்கிருந்தே சொல்லிக்கிட்டே இருங்க.
0: சரி மேடம்.
1: அவரையும் உற்சாகப்படுத்துங்க, நீங்க நல்லாயிருவீங்க நல்லாயிருவீங்க என்று உற்சாகப்படுத்துங்க. இறுதி மருத்துவர் பரிந்துரைத்த மருந்துகளை வந்து ஒழுங்காக சாப்பிட சொல்லுங்க. உங்களோட டிப்ரெஷன்லேருந்து நீங்கள் வெளியே வர்றதுக்கு வாக்கிங் போங்க. ஒரு 40 நிமிஷம் வாக்கிங் வந்து என்டார்ஃபின்றதை ரிலீஸ் பண்ணும். மனசை இந்த மாதிரி நீங்கள் சொன்னீங்கல்ல, எஃப்எம்ல கேட்குறேன் ஒரு மணி நேரம், அந்த மாதிரி நிறைய இதை கேளுங்க. அதுக்கப்புறமா வீட்டிலையே பயிற்சிகள்லாம் செய்யுங்க, மூச்சு பயிற்சி செய்யுங்க, தியான பயிற்சி செய்யுங்க. இதிலெல்லாம் உங்களோட மனச்சோர்வு குறையாவிட்டால், தூக்கம் விளையாவிட்டால், மன அழுத்தம் நீங்காவிட்டால் மனநல மருத்துவரை பார்க்கவும். இந்த அனுபவத்தவர்களின் குரலை தான் நீ கேட்க சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி மனநலம் குன்றி ஒரு மனச்சோர்வு அடைந்து இப்போ வெளியே வந்து அவங்கெல்லாம் சொல்கிறத கேட்கும்போது, அம்மா நான் இங்கே உங்ககிட்ட வந்திருக்காட்டி நான் என்றைக்கோ செத்து போயிருப்பேம்மா, உங்ககிட்ட வந்ததுனால தான்மா நல்லானே, நீங்கள் கொடுத்த அந்த நீங்கள் சொன்ன வார்த்தைகள் எனக்கு மனசில் நல்ல ஒரு நம்பிக்கை உண்டாக்குச்சுமா. என்னோட கேன்சரில் இருக்க பேஷண்ட் கூட நம்ம கொடுக்குற நம்பிக்கை நல்லாயிரும் நல்லாயிரும் நல்லாயிரும் நல்லாயிரும் நம்பிக்கையிலே நல்லாகக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு மருந்துகளோட. அதனால உங்க மனோர்மக நல்லாயிருவாரு நல்லாயிருவாரு நம்புங்க. நல்ல கடவுள் நம்பிக்கை தான் கடவுளை கும்பிடுங்க. உங்களை நீங்க வந்து சந்தோஷமா வச்சுக்கோங்க. ரொம்ப நல்லதுமா, கடவுள் நிச்சயமா உங்க மருமகனை மருந்துகளோட நல்லபடியா வாழ வைப்பாரு. நீங்களும் உங்க மகளும் மகிழ்ச்சியாக இருங்க.
0: ரொம்ப நன்றி மேடம். தேங்க்யூ மேடம்.
2: நன்றிமா இணைப்பில் வந்தமைக்கு. நேரம் 10:48 நம்மிடம். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மருத்துவ நேரம். மனமே நலமா உலக மனநல தின சிறப்பு நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக நம்ம கூட பேசிக்கிட்டு இருக்காங்க மூத்த மனநல மருத்துவர் இலக்குவனா செல்வமணி தினகரன் அவர்கள். மேம், இப்போ அவங்கக்கிட்ட வந்து சொன்னீங்க மன ஆரோக்கியத்திற்கு நடைப்பயிற்சி, அதாவது இதுவரைக்கும் உடல் ஆரோக்கியத்திற்காக நடைப்பயிற்சி செய்வாங்க அப்படின்றதான் எல்லாத்துக்குள்ளே இருக்க ஒரு பொதுவான கருத்து. இப்போ மனசை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு இனி என்னென்ன பழக்கங்கள் தினமும் நம்ம மேற்கொள்ளலாம்?
1: அதாவது மனமும் உடலும் ஒன்றை ஒன்று சார்ந்தது. மனம் நல்லா இருந்தால் தான் உடல் நல்லாயிருக்கும். மனநலம் மண்ணுயிருக்கு ஆக்கம்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. ஸோ உடலை நம்ம ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு நல்லா தினம் அதை பார்த்து யூடியூப்பில் பார்க்க வேண்டியது. இதை சாப்பிட்டு அது புதுசு புதுசாக எல்லோரும் சாப்பிட்றாங்க. பூசணிக்காய் விதையிலிருந்து எல்லா விதையும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. சத்துள்ள உணவு சாப்பிட்றோம், சத்து ஆகாரம் சாப்பிட்றோம். நம்ம முகத்தை கவனிக்கிறதுக்கே நம்ம என்னெல்லாம்
2: பண்ணுறோம், மேம் நான் சொல்ல வந்தேன்,
1: என்னோட முகம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக என்னென்னலாம் பண்ணுறோம். ஒரு ஃபேஷியல் பண்ணிக்கிறோம், சன்ஸ்கிரீன் லோஷன் போடுறோம், மாய்ஸ்சரைசர் போடுறோம், என்னென்ன அவன் சொல்கிறானோ நீ இந்த கிளிசரினை கலந்து இதில் ஊற்று, அதில் வந்து நீ வந்து படிகாரத்தை போடுங்கிறோம், அதையும் செய்கிறோம். ஆனால் மனதை நன்றாக வைத்துக்கொள்வதற்கு, நம்ம மனசு நல்லா இருந்தால் நம்ம முகமே நல்லா இருக்குமே. அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். நம்ம சந்தோஷமாக இருக்கும்போதே நம்ம முகம் சந்தோஷமாக இருக்கும்ல. நம்ம சோகமாக இருந்தால் நம்ம மனசு சோகமாக போயிடும்ல. அதனால் மனசை நல்லா வச்சுக்கிறதுக்கு பல பயிற்சிகள் இருக்குது. நான் தான் ஒவ்வொருத்தரையாக சொல்லிகிட்டே வந்தேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம எப்பயுமே பிரச்சனைகளை பிரச்சனைகளாக எடுத்துக்கொள்ள

0: கூடாது. பிரச்சனைகளை ஒரு மூன்றாவது மனுஷன் மாதிரி பார்க்கணும். இதுவும் கடந்து போகும் அப்படின்னு நினைக்கணும். ஒரு பிரச்சனை, பெரிய பிரச்சனைக்குள்ளே மாட்டியிருக்கோம், ஐயோ அந்த பிரச்சனைக்குள்ளே நம்ம மூழ்கிடக்கூடாது. பிரச்சனை நம்மளை இழுத்துட்டு போகாமல் நம்ம பிரச்சனையை வந்து மீண்டும் அதுலேருந்து வெளியே வந்துடணும். இதுவும் கடந்து போகும்னு பாட்டு இருக்கும், அது ரொம்ப பிடிக்கும். இதுவும் கடந்து போகும் அப்படின்னு, அப்புறம் வாழ்வென்றால் போராடும் போர்க்களமே ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறதே, வாழ்வென்றால் போராடும் போர்க்களமே. அதனால் அந்த போராடும் போர்க்களத்தில் தான் இருந்தாலும் கூட மனதை நலமாக வச்சுக்கிறோன்னா நம்ம நம்மளை மகிழ்ச்சியாக வச்சுக்கிறோம். பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும். பிரச்சனையாக இல்லாத வாழ்க்கை யாருக்குமே கிடையாதுமா. லைஃப் மைனஸ் ஸ்ட்ரெஸ் இஸ் ஈக்குவல் டு டெத்துன்னு சொல்லியிருக்காரு ஹேண்ட் சைடின்னு ஒருத்தர். எல்லார் வாழ்க்கையிலையும் ஸ்ட்ரெஸ் உண்டு. சிலருக்கு சின்னது ஸ்ட்ரெஸ், அதாவது முள் குத்துனா கூட சிலர் ஸ்ட்ரெஸ்ஸும் வாங்க, இடியே விழுந்தால் கூட ஸ்ட்ரெஸ்ஸும் சொல்ல மாட்டாங்க. அதெல்லாம் இதை பொறுத்து, நம்மளோட மனப்பான்மை மனப்பக்குவத்தை நம்ம பண்பியல் தொகுப்பை பொறுத்து, நம்ம பர்சனாலிட்டியை பொறுத்து. அப்போ நம்ம மன மகிழ்ச்சியாக இருக்கணும்னா, மனசை நலமாக வச்சுக்கணும்னா, எதையுமே கொஞ்சம் எந்த துன்பம் வந்தாலும் அது எதிர்த்து நிற்க போகிறணும். மயக்கமா தயக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கை என்றால் ஆயிரம் இருக்கும் வாசல் தோறும் வேதனை இருக்கும். அது மாதிரி எந்த துன்பம் வந்தாலும் அதை எதிர்த்து நிற்கணும், அது ஓடிடும். ஓகேயா? துன்பத்தை எதிர்த்து நிற்க பழகிக்கணும். இந்த துன்பத்துக்கு வந்து ஒரு பூட்டுக்கு ஒரு சாவி சேரலை, வேறு சாவி போட்டு திறந்து பார்க்கணும். அந்த பிரச்சனை, அந்த கவலை, அந்த பூட்டுக்கு எத்தனையோ திறவுகோல் இருக்குது. எது மூலம் அந்த பிரச்சனையை தீர்க்கலான்னு பார்க்கணும். நம்மளால் நம்ம பிரச்சனையால் சின்ன மூளையால் தீர்க்க முடியலையா? கன்ஃபைடிங் ரிலேஷன்ஷிப்னு இருப்பாங்க உறவினர்கள், உற்றார்கள், தோழியர் தோழர்கள், நமக்கு அனுபவப்பட்டவங்க, அம்மா அப்பா, நிறைய பேர் இருப்பாங்க நம்ம சுற்றி. அவங்கள ஒருத்தவங்கக்கிட்ட அந்த உதவியை நாடலாம். இந்த மாதிரி ஒரு நான் பிரச்சனைக்குள்ளே இருக்கேன், அப்போ உங்கள் பிரச்சனையை வந்து என்ன சொல்லணும், வெளிப்படுத்தணும், கம்யூனிகேட், அதை பகிர்ந்து கொள்ளணும். அதுக்கப்புறம் தான் நான் சொல்கிறேன், அந்த நடைப்பயிற்சி, டான்ஸிங், கிளாப்பிங், சிங்கிங், எல்லாமே நம்ம மனசை நல்லமாக வச்சுக்கிறது தான். மனநலமாக நல்லா இருக்கணும்னா மனம் நலமாக இருப்பதற்கும் நம்ம இந்த பயிற்சிகள்லாம் செய்யணும். உடலுக்கு எப்படி சத்துணவு செய்கிறோம், சாப்பிட்றோமோ, அப்போ நல்ல டிஃபென்ஸ், மனநல கவசங்கள்னு இருக்குது. அதாவது நரி திராட்சைப்பழத்தை போய் பிடிக்க பார்க்கும், பறிக்க பார்க்கும், கிடைக்காது, சீச்சி இந்த பழம் புளிக்கும். ஸோ நம்ம வந்து அந்த மாதிரியான ஒரு மனப்பான்மை எடுத்துக்கணும். எதிர்பார்ப்பை குறைச்சிக்கணும். எதிர்பார்ப்பை குறைத்தாலே ஏமாற்றம் குறையும். ஏமாற்றம் குறைந்தாலே மனம் அழுத்தத்துக்கு நம்ம ஆளாக மாட்டோம். நம்ம ஒன்றும் போட்டிருப்போம் வாட்ஸ்அப்பில், குரூப்பில், எங்கேயாவது, யாருமே கமெண்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதுக்கு ஒரு வருத்தம், என்னோட யாருமே கமெண்ட் பண்ணலையேன்னு. இதெல்லாம் சின்ன சின்ன வருத்தங்கள், இதெல்லாம் போக்கிடலாம். அதை மாதிரி சொல்கிறேன், எதிர்பார்ப்புகள், நம்ம ஒருத்தட்ட அதிகமான அன்பு செலுத்தியிருப்போம், ஆனால் திருப்பி அந்த அன்பு நமக்கு கிடச்சிருக்காது, அதுக்காக வருத்தப்படும். வச்சு நம்ம செலுத்துகிற அன்பை இவங்க திருப்பி செலுத்த மாட்டேங்கிறாங்களே. அப்புறம் ஏதாவது ஒன்று வாங்கணும்னு நினச்சிப்போம், ஏதோ சூழ்நிலையாக வாங்க முடியாமல் போயிருக்கோம், ஒரு எதிர்பார்ப்பு, அதில் ஒரு ஏமாற்றம். வாழ்க்கையில் தொடங்குறதுலேருந்து முடிகிற வரைக்கும் எதிர்பார்ப்புலையே நம்ம வாழ்ந்துட்டு தான் இருக்கோம். குழந்தை பிறந்தவொடனே அதுக்கு எப்படி அதுக்கு மூச்சு விட காற்று கிடைக்கலாதுன்னு எதிர்பார்க்குது. அந்த எதிர்பார்ப்பு தேவையான எதிர்பார்ப்பாக இருக்கணும். தேவையற்ற எதிர்பார்ப்புகள் எல்லாம் குறைச்சிக்கணும். அதை வந்து நம்மளை வந்து ரியாக்ட், அது நம்ம மேலே வேலை செய்ய விடக்கூடாது. எதிர்பார்ப்புகள் ஏமாற்றத்தை தருவதால் எதிர்பார்ப்பை குறைச்சிக்கணும். மனசை மகிழ்ச்சியாக வச்சுக்கணும். எல்லாத்தையும் ஈஸியாக எடுத்துக்கணும்.
1: கண்ட்ரோல் வந்து நம்மக்கிட்டே இருக்கணும்னு ரொம்ப அழகாக சொன்னீங்க. ஒரு பிரச்சனை அப்படின்றது ஒரு கல்லுமாக தான், தூரமாக வச்சு பார்த்தீங்கன்னா அது சின்னதாக தெரியும், பக்கத்தில் வச்சா தான் பெருசாக தெரியும் அப்படின்றது தான் நீங்கள் சொன்னது. நேரம் 10:55. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இல் ஒரு சிறிய பாடலை தொடர்ந்து இணையலாம்.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கண்ணாடி மாளிகையில் தொடர்ந்து கேட்கலாம் மனமே நலமா, உலக மனநல தின சிறப்பு நிகழ்ச்சி. நேரலையில் மனநல மருத்துவர் இலக்குவனார் செல்வமணி தினகரன் அவர்கள் நேயர்களோடு கலந்துரையாடி அவர்களின் சந்தேகங்களுக்கு விளக்கம் அளித்துக் கொண்டிருக்கிறார். தொடர்ந்து கேட்கலாம். நேயர்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 25 30 170 அறிமுகங்களும், 25 30 171 அனைத்து நேயர்களும் பங்கு பெறலாம். முன் இணைப்பிற்கு 04 52 உடன் உரையாடுகிறார் ரோசி.
2: இப்போ இளைஞர்களை பற்றி நீங்கள் கேட்டிங்கம்மா, பெண்களை பற்றி சொல்லலான்னு நினைக்கிறேன். பெண்களுக்கு ஒவ்வொரு பருவத்துலேயுமே மனநல குறைபாடு வரலாம். இப்போ வந்து அவங்களுக்கு வந்து மாதவிடாய் தொடங்கும் காலம் பியூபர்ட்டி, அந்த காலத்தில் அவங்களுக்கு வந்து அந்த ஹார்மோனல் சேஞ்சஸ், கெமிக்கல் சேஞ்சஸ்னால மனநல குறைபாடுகள் வரலாம். அதில் வந்து மனச்சிதைவு நோய் வரலாம். மனச்சிதைவு நோய்னால் ஸ்கிட்ஸோஃபினியா. ஸ்கிட்ஸோஃபினியா மாய ஒளி, காதில் குரல் கேட்குது, எல்லோரும் என் கூட பேசுகிறாங்க, யாரோ என்னை திட்டிக்கிட்டே இருக்கிறாங்க, கமாண்டிங்காக இருக்குது, ரன்னிங் அப்படிலாம் வரலாம். இல்லை உட்காந்த இடத்துல நின்ன இடத்த மூட்டை வழியை பார்த்துட்டே உட்காந்துட்டே இருக்க மாதிரி வரலாம். இல்லை வீட்டிலையே குறுக்க நெடுக்க நடந்துக்கிட்டே இருப்பாங்க, சாப்பிட மாட்டாங்க, தூங்க மாட்டாங்க, தன்னைத்தானே கவனித்து கொள்ள மாட்டாங்க, அந்த மாதிரி வரலாம். அதை தவிர ஒரு பெண்ணை என்கிட்ட கூப்பிட்டு வந்தாங்க, அவள் ஏஜ் அட்டன் பண்ணல. அப்போ தான் அவளுக்கு அந்த ஏஜ் அட்டன் பண்ணுற வயசு. அப்போ அவளுக்கு வந்து என்ன ஆகுதுன்னா, ஒரு நாளைக்கு அவளுக்கு வந்து திடீர்னு ஒரு பயம் வருது. அவளுக்கு ஒரு 12 வயசு இருக்கும், திடீர்னு ஒரு பயம் வந்து அழுதுகிட்டே இருக்கா. அவங்க பாட்டி என்னம்மா அழுறேன்னா, இல்லை பாட்டி நான் தப்பு செய்கிறேங்கிறான். நீ என்னம்மா தப்பு செய்கிறேன்னா, இல்லைம்மா இல்லாச்சு இல்லை பாட்டி, எனக்கு வந்து ஏதோ பண்ணுது, பிறப்புறுப்பில் ஏதோ பண்ணுது, நான் என்னோடய ஹேண்ட் ஷவரை வச்சு வாஷ் பண்ணும்போது அந்த உணர்ச்சி வருது, அதுக்காக நான் பாத்ரூம்லேயே போய் உட்காந்துக்கிட்டே இருக்கேன், அது எனக்கு இப்போ தப்புன்னு தெரியுது, நான் பண்ணக்கூடாது, எனக்கு படிப்புலலாம் கவனம் போய் செலுத்த முடியல, தூங்க வரல, எனக்கு இது வந்து எதுவும் பண்ணிக்கிட்டே இருக்குது. அதான் அந்த பாட்டி புரிஞ்சுக்கிறாங்க, ஏதோ ஒரு பிரச்சனை நம்ம பேத்திக்கின்னு உடனே எங்கிட்ட கூப்பிட்டு வராங்க, கூப்பிட்டு வந்து சொல்கிறாங்க. அப்போ நான் உணர்ந்துட்டேன், இது வந்து அந்த ரசாயன மாற்றத்தினால் ஏற்படக்கூடிய ஒரு உணர்ச்சி போராட்டம், பாலியல் உணர்ச்சி அவளுக்கு தூண்டப்படுது. அப்பா இவ இந்த மாதிரி அதை திருப்திப்படுத்துறதுக்காக அதை பயன்படுத்துகிறா ஹேண்ட் ஷவரை. அதை வந்து அந்த குழந்தைகிட்ட விளக்கி சொல்லிட்டு நல்லா அவளுக்கு அதை பற்றி புரிய வச்சுட்டு ஒரு சிறிய ஒரு மாத்திரை மட்டும்தான் கொடுத்தேன். நான் சொன்ன 3 மாதத்துக்குள்ளே பெரிய பொண்ணாயிட்டான். இப்போ ஃபங்க்ஷனை பெருசாக கொண்டாடினாங்க, நானும் விருந்தினராக அழைக்கப்பட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவன் நல்லா படித்து ஒரு பிஇ முடித்து திருமணத்துக்கும் நான் அழைக்கப்பட்டேன். ஸோ இந்த ஏஜில் இந்த மாதிரி பிரச்சனைகள் நிறைய வரும். இந்த ஏஜில் தான் இப்போ வந்து இந்த இன்ஸ்டாகிராம் மூலம் ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம்லாம் நிறைய ஆரம்பிக்குது. அந்த 13 14 அந்த 18 இயர்ஸ், 12 வயசு பிள்ளைங்களே ஆரம்பிச்சிடுறாங்க, நம்பவே முடியாது நம்மளால். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திருமண வாழ்க்கை. என்கிட்ட ஒருத்தங்களை கூப்பிட்டு வராங்க, 4 நாளைக்கு முந்தி 4 வருஷமாக அவங்களுக்கு தொந்தரவு இருந்திருக்கு. 2022 கல்யாணம் ஆகுது. கல்யாணத்து அன்னைக்கு அவங்க மனச்சிதைவில் ஆளாகிறாங்க. அதாவது அன்றைக்கி நம்ம அதை மனச்சிதைவுன்னு சொல்ல முடியாது, அன்றைக்கே எனக்கு இந்த திருமண வாழ்க்கை வேண்டாம் அப்படின்ட்டு மாலையை கழட்டி போடுறாங்க, ஸ்டேஜை விட்டு ஓடி போகிறாங்க, எல்லாருனாலையும் ஒரு சீன் க்ரியேட் பண்ணிடுறாங்க, அன்னையோட அவங்க வாழ்க்கை முடிஞ்சிடுது. அதுக்கப்புறம் அந்த பெற்றோர்கள் வந்து அந்த நலம், அவங்களோட மனநல குறைபாட்டை சரியாக உடனே ஒரு மனநல மருத்துவர்கிட்ட கூப்பிட்டு போகிறாங்க. அவங்க ஊரில் அவங்க இருக்கிற இடத்துல அந்த மருத்துவர் மனசு மருந்து கொடுக்குறாரு. ஆனால் அதை அவங்க தொடர்ந்து சாப்பிடலை, தொடர்ந்து சாப்பிடாமல் பாதிலே நிப்பாட்டிடுறாங்க, நல்லாயிட்டாக நிப்பாட்டிடுறாங்க. தப்பு, மருத்துவரின் அறிவுரையின்றி மருந்துகளை தொடரவோ நிறுத்தவோ கூடாது. நிறுத்திடுறாங்க, ஒரு கொஞ்ச நாளைக்கு நல்லா இருக்கா, அதுக்கப்புறம் திருப்பி நல்லா இல்லை. இந்த

0: நாலு வருஷத்துக்குள்ளே திருப்பி அவங்க வந்து மதுரைக்கே வராங்க. மதுரைக்கு வந்து அவங்க அக்கா வீட்டிலேருந்து நான் பிஎட் படிக்கிறேங்கிறா, படிக்க வைக்கிறாங்க. அதுக்குள்ளே திருப்பி மன சிதைவு வந்துடுது அவளுக்கு. அப்போ தான் அதில் காதில் குரல் கேட்க ஆரம்பிக்குது, சந்தேகம் வருது. தன்னை எல்லோரும் ஃபாலோ பண்ணுறாங்க, ஃபாலோ பண்ணுறாங்க, ஃபாலோ பண்ணுறாங்க. என்னை ஏதோ பண்ண போகிறாங்க, என்னை போலீஸ் ஸ்டேஷனுக்கு பிடிச்சிட்டு போக போகிறாங்க, என்னை போலீஸ்கிட்ட நீங்களே கொண்டு போய் ஒப்படைச்சிருங்கிறா. அப்போ ஒரு மனநல மருத்துவரை கூப்பிட்டு போகிறாங்க, அவர் மருந்து கொடுக்குறாங்க, நல்லாறாங்க, அதை விட்டுறாங்க. மூன்றாவது முறையாக எங்கிட்ட வராங்க. வந்தால் அவங்களுக்கு என்ன சொல்கிற என்னமா உங்கள் மகளுக்கு பிரச்சனைனா சொல்லத்தில்ல. அக்கா அவங்க படித்தவர்கள் சொல்கிறாங்க, இல்லை அவள் பேனிக் ஆகிறா, பேனிக் ஆகிறாங்கிறாங்க.
1: ஒரே வார்த்தையில்
0: அந்த பேனிக் ஆகும்போது அவள் என்னெல்லாம் பண்ணுறா சொல்ல மாட்டேங்கிறாங்க. அவங்க அம்மா கிட்டே கேட்டால் அம்மா பயந்து போயிடுறாமா, பயந்து போயிட்டு வீட்டுக்குள்ளேயே இருக்கிறாமா, இப்போ குரலை கேட்க சொல்கிறாங்கள. நாங்கள் எங்கள் ஹிஸ்ட்ரியிலேயே அவங்க எல்லாத்தையுமே கேட்டுக்கிட்டே தான் இருக்கோம். எங்கள் மருத்துவ நாங்கள் அந்த ஒரு பயனாளி எங்ககிட்ட வந்துட்டாலே அவங்கக்கிட்ட நாங்கள் நிறைய நேரம் நாங்கள் பேசுவோம். அவங்களோட நோயை புரிந்துக்கிறதுக்கு நாங்கள் நிறைய அவங்கக்கிட்ட கேள்விகள் கேட்டு பேசிக்கிட்டே இருக்கணும். சரி, இரண்டு பேரும் நமக்கு வந்து எந்த மருத்துவ வரலான்னு கொடுக்கல, நம்ம வந்து பயனாளியே கூட்டுறோட அந்த பெண்ணை நான் உள்ளே கூப்பிட்றேன் என்னோடய அறைக்கு. அப்போ அந்த பெண் சொல்கிறாங்க, மேடம் என்னை சீக்கிரம் ஏதாவது பண்ணி தூங்குவீங்க, நான் ஏதோ கொடுமைப்படுத்திடுவேன் யாரையாவது, என் மனசில் ஏதோ கொடூரமாக மனசில் ஓடிக்கிட்டே இருக்குது, நான் ரொம்ப தப்பு தப்பாக நடந்துக்கிறேன், என்னை எல்லோரும் ஃபாலோ பண்ணுறாங்க, என்னை இப்போ போலீஸ் ஸ்டேஷன் கொண்டு போக சொல்கிறாங்க, எப்படியாவது நான் தூங்குவீங்க மேடம்னு அவள் சொல்கிறா. அவளோட பிரச்சனைகள் எல்லாம் நானே பேத்துறேன், பெணாத்துறேன், என் தப்பு தப்பான வார்த்தைகள்லாம் சொல்கிறேன், எனக்கே தெரியுது, என்கிட்ட யாரோ பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்புறமா அவங்க அண்ணா வர்றார், பெரியப்பா பையன் வந்து சொல்கிறாரு, காலையில் அவங்க வீட்டில் ஒருத்தர் மர்டர் பண்ண போயிருக்கா, அதுக்கப்புறம் ரெண்டு நாளைக்கு முந்தி சூசைட் அட்டன் பண்ண போயிருக்கா. இதெல்லாம் அவங்க அம்மாவும் சொல்லலை, அக்காவும் சொல்லலை. உடனடியாக சிகிச்சை அளிக்க வேண்டியனும் பயனாளி. இவளால் அவங்க அதுவும் பார்க்குறவங்களெல்லாம் இவள் கல்யாணம் ஃபெயிலியர், யாரையாவது ஒரு ஆணை பார்த்தா என்னை கல்யாணம் பண்ணுவீங்க, கல்யாணம் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்கிறார். ஸோ இது ஒரு மனச்சிதைவு நோய், எல்லோரும் நினைக்கிறாங்க ஸ்கிசோஃபிரினியா குணப்படுத்த முடியாதுன்னு. தவறு, மனச்சிதைவு நோய்க்கும் மருந்து இருக்குது. அதில் மூன்றில் ஒரு பங்கு நல்லாயிருவாங்க, மூன்றில் ஒரு பங்கு மருந்தோடு நல்லாவாங்க, மூன்றில் ஒரு பங்கு மருந்தை நிப்பாட்டிடுவோம், மூன்றில் ஒரு பங்கில் வந்து மருந்து கொடுத்துட்டே நல்லா இருப்பாங்க, கடைசியாக ஒரு மூன்றில் ஒரு பங்கு தான் மருந்து சாப்பிடும் கொஞ்சம் சரியாகாமல் இருப்பாங்க. எத்தனையோ மருத்துவர்கள், பொறியியல் வல்லுநர்கள், ஐஆர்எஸ், ஐஎஃப்எஸ் இந்த மருத்துவ இந்த மனச்சிதைவு நோயிலிருந்து சிகிச்சையை பெற்று அதிலிருந்து வெளியே வந்து பெரிய பெரிய போஸ்ட் இருக்காங்க. அப்போ எங்கிட்ட ஒருத்தங்க வந்துருந்தாங்க, இது வந்து இது கல்யாணத்தின் போது இதை வந்து நப்ஷல் சைக்கோசிஸ் சொல்லுவோம், கல்யாணத்து அன்னைக்கு உண்டாகிற நோய் இந்த நப்ஷல் சைக்கோசிஸ். அதுக்கப்புறம் ஒருத்தங்களை வந்து என்கிட்ட கல்யாணத்துக்கு திருமணத்திற்கு ஆன பிறகு தான் கூட்டு வந்திருந்தாங்க. கணவர் இருந்தார், எப்படி கூட்டு வந்திருந்தாங்கன்னா ஒரு கெடாவர் மாதிரி பிணம் மாதிரி கொண்டு வந்திருந்தாங்க, சாப்பிடலை, தூங்கலை, குளிக்கலை, ஆடை அணியலை, படுத்த படுக்கையாக மதுரையை பக்கத்தில் ஒரு ஊர். அவங்க வந்து ஒரு ஜூனியர் அசிஸ்டண்ட்டாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஒரு 10 நாளாக இப்படி இருக்காங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. யாரும் அவங்க மருத்துவரை கோடாங்கிக்குரியெல்லாம் பார்க்குறாங்க, ஒன்றும் பண்ண முடியல. கடைசியில் எங்கிட்ட வராங்க, அவங்களுக்கு ரைஸ் டு ஃபீடிங் உணவு குழாய் போட்டு ஆகாரம் கொடுக்குறேன், யூரின் போகிறதுக்கும் டியூப் போடுறோம், எல்லா டியூபும் போட்டு அவங்க உடல் நலத்தை முதல்ல எப்படி இருக்குன்னு பார்க்குறேன், உடல்நலத்தில் ஏதாவது கோளாறு இருக்கா அவங்களுக்கு, ஏன்னா 15 நாள் அப்படி படுத்திருக்காங்க, ஒரு காய்ச்சலோ தொற்று காய்ச்சலோ இல்லை ஒரு டிபியோ எல்லாம் பரிசோதனை பண்ணி பார்க்குறேன். அதுக்கப்புறம் மருந்து கொடுத்து இவங்க சரி பண்ண முடியாதுங்கிற முடிவுக்கு வந்துட்டு மின்சார அதிர்வு சிகிச்சை செய்கிறேன். ஒரு 4 சிகிச்சை கொடுத்ததுக்குள்ளே ரொம்ப நல்லாயிடுறாங்க. ஆனால் அவங்க எங்கிட்ட இருந்தது 20 நாள் இருந்தாங்க, 10 நாள் அவங்களோட உடம்பை தேத்துனேன், அதுக்கப்புறம் அவங்கள சத்து மருந்தாக ஏற்றுனேன். அதுக்கப்புறம் அவங்க ஜூனியர் அசிஸ்டன்ட் வேலையை தொடர்ந்தாங்க. 10 வருஷம் எங்கிட்ட வரவே இல்லை, நல்லா இருந்தாங்க. திடீர்னு ஒரு நாள் அவங்க அப்பா அம்மா கூப்பிட்டு வராங்க, இந்த மாதிரி என் மகளுக்கு திருப்பி வந்துடுச்சுன்னு சொல்லி ஏன் மருந்தை விட்டாங்க. அப்போ நான் ஒரு சிகிச்சை கொடுக்குறேன், சரியாயிடுறாங்க. திருப்பி என்ன ஆகுதுன்னா அவங்க வந்து அவங்க இருக்கிற ஊரில் இருக்க கலெக்டரை அவங்க அண்ணன் ஒருத்தர் காணாமல் போயிடுறாரு. அவங்க ஊரில் இருக்க கலெக்டரோட பெருவிரல் அவங்க அண்ணன் பெருவிரல் மாதிரி இருக்கான். இது மனச்சிதைவு நோயோட வெளிப்பாடு, ஸ்கிசோஃபிரினியா. அப்போ அதை பார்த்துட்டு அவர்

தேடி அவர் ஹைதராபாத் கலெக்டராக போகிறார். அவர் பின்னாலேயே போயிடுறாங்க, ஹைதராபாத் கலெக்டர்னு தெரிஞ்சு ஹைதராபாத்துக்கு போயிடுறாங்க. ஹைதராபாத் போனவுடனே அவங்க தன்னையே தான் மறந்துடுறாங்க, தான் யாருன்னு மறந்துட்டு சித்தால் வேலை பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. அங்கே போய் திடீர்னு ஒரு நாள் அவங்களை சித்தால் வேலை பார்த்துட்டு இருக்கும்போதே அவங்களுக்கு ஒரு நினைவு வருது, ஐயோ நம்ம இந்த ஊரை சேர்ந்தவங்களாச்சு, நம்ம வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தோன்ட்டு. அந்த அவங்க எல்லாம் தெலுங்கு பேசுகிறவங்க ஹைதராபாத்தில், இவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் தெலுங்கு தெரியும், அந்த தெலுங்கில் சொல்கிறாங்க. சொன்னவுடனே கண்டுபிடிச்சி இவங்க வந்து போலீஸ்க்கு ஒப்படைக்கிறாங்க. அவங்க வந்து அங்கே இருக்க மணலில் காப்பகத்தில் சேர்க்குறாங்க. சேர்த்த உடனே அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக பேச ஆரம்பித்து தன்னை பற்றி சுய விவரத்தையும் சொல்லிடுறாங்க, முழு விவரத்தையும் சொல்லிடுறாங்க.

0: ஸ்டார்ட்டோட என்கிட்டே தான் கூட்டு வராங்க. திருப்பி நான் சிகிச்சை அளிக்கிறேன், நல்லா ஆயிடுறாங்க, பேக் டு நார்மல். அதுதான் நம்மளோட எய்மே, நம்மில் ஒருவராக ஆக்கணும், அவங்களுக்கு திருப்பி அவங்கள சிகிச்சை அளிக்கணும். அடுத்து ஒரு 5 வருஷம் வரல, அதுக்கு 5 வருஷம் கழிச்சு வந்தாங்க. வந்தால் எனக்கு எல்லாமே இப்போ அப்போ எல்லாமே மொபைல் கம்ப்யூட்டரில் தான் இந்த வேலையெல்லாம் நடக்குது, அது அவங்களுக்கு தெரியல. அப்போ அவங்களுக்கு வந்து ஒரு 55 வயது இருக்கும், டெக்னாலஜி தெரியல. அப்புறம் சொன்னேன் உங்களுக்கு, ஆனால் அதிகமான சம்பளம் பிஏ டு கலெக்டர் போஸ்ட்டு. அப்போது இது ரவியர் ரிட்டையர் ஆகும்போது அவங்க பிஏ டு கலெக்டர். அப்போ வந்து ஒரு ஆர்டி ஏதோ இதுவாக இருந்தாங்க. அப்போ நான் சொல்கிறேன் உங்களுக்கு ஒரு அசிஸ்டன்ட் வச்சுக்கோங்க, படித்த பெண், அக்கா மகளே படித்த பொண்ணு, அதை வச்சுக்கோங்க. அதை வச்சுட்டு நீங்கள் எல்லாம் பண்ணுங்கள், நீ கற்றுக்கலாம், எளிதாக கற்றுக்கலாம், நானே இப்போ தான் கற்றுக்கிட்டேன் அப்படிலாம் சொல்லி அவங்களை என்கரேஜ் பண்ணி 5 வருடம் அவங்க கூடயே நான் பயணித்தேன். இப்போ 60 வயசு, மே மாதம் அவங்க பிஏ டு கலெக்டராக ரிட்டையர் ஆகிறாங்க. எவ்வளோ ஒரு மகிழ்ச்சி! என் வாழ்க்கையிலேயே இந்த ஒரு பயனாளி ஒரு சேலஞ்சிங்காக எடுத்து அவங்கள சேலஞ்சோடையே கூப்பிட்டு போய் அவங்க கூடயே நானும் சேர்ந்து பயணித்து விட்டு விட்டு அந்த பணி நிறைவு நாள் அன்னைக்கு எனக்கு அழைப்பு விடுத்து என்ன கௌரவிச்சாங்க அவங்க, அவங்களுக்கு அதுதான் என்னோடய வாழ்க்கையில் ஒரு உண்மையிலே என்னால் மறக்க முடியாது. ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. நம்மக்கிட்ட சிகிச்சை கொடுத்து அளித்த அந்த மனச்சிதைவு நோய், ஸ்கிசோஃபினியாவெல்லாம் மோசம் மோசங்கிறாங்களே, ஆனால் அவங்க போன போஸ்ட் பாருங்களேன், பிஏ டு கலெக்டர். ஸோ மனநல குறைபாடுகள் வரும், அதை குணப்படுத்தலாம்.
1: அதாவது மருத்துவர்கள் வந்துட்டு கடவுளுக்கு சமம் அப்படின்றத ஒரு தடவை அவங்களுக்கு வந்து உயிர் கொடுத்தாங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு முறையும் அவர் வந்து மறந்து விட்டாலுமே அவங்களுக்கு நீங்கள் இன்றைக்கி உயிர் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு தான் சொல்லணும். சொல்லும் போதே ஒரு எமோஷனலான ஒரு வைப் கிடைக்குது. நேரம் 11:13, ஒரு நேர சந்திச்சிடலாம் மேம். வணக்கம்.
2: வணக்கம்மா, நான் அரசுக்கோட்டையிலேருந்து குழந்தை திரசமால் பேசுகிறேன்.
0: சொல்லுங்கம்மா.
2: அம்மா, டாக்டர் அவர்களுக்கு மனசார வணக்கங்கம்மா.
0: வணக்கம்மா.
2: நீங்கள் சொன்னதை இவ்வளோ நேரம் நான் நல்லா கேட்டுக்கிட்டு இருந்தேம்மா, ரொம்ப அருமையாக நல்லா சொன்னீங்க. ஆமாம், பயனுள்ளதாக இருந்தது. அம்மா, என் மகன் வந்துமா, மூத்த மகன் வந்துமா, எனக்கு 2 பெண் குழந்தைங்க, ஒரே பையம்மா.
0: ஓகேம்மா.
2: அப்போ மூத்த மகளை வந்து நான் மூத்த மகங்கிறதுனால கொஞ்சம் அளவுக்கு அதிகமாக ஒரே பாசம் வச்சுட்டு பாசம் கொடுத்துட்டேன். அதனால் எந்த வேலையும் செய்ய விடுறது கிடையாது. அவளை படித்தா மட்டும் போது, நீங்கள் நல்லா படித்து நல்லா வேலையில் 2 குழந்தைங்க இருக்குது. ஆனால் என்னோட பாச என்ன வந்து அவள் வந்து என்ன இன்னொரு மகன் இன்னொரு மகன் வீட்டுக்கு போடுறதுக்கா அவங்கள்ட்ட பேசுறதுக்கா சம்மதிக்க மாட்டாங்க. இவட்டையே முழு அன்பையும் காமிச்சிட்டு இவட்டையே இருக்கணும்னு நினைக்கிறாம்மா.
0: ஆமாம், புரியுதுமா. அவள் ரொம்ப பொசசிவாக இருக்கா. உங்கள் நீங்கள் வந்து அவளுக்கு மட்டும்தான் சொந்தம்னு நினைக்கிறா. ஆனால் அது முடியாதுல்ல. உங்கள் அன்பை 3 பேருக்கும் தானே பகிர்ந்து கொடுக்கணும். அவளுக்கு எடுத்து சொல்லி புரிய வைங்க. அவள் புரிஞ்சு காட்டி எங்ககிட்ட கூட்டுவாங்க. மணல்ல மருத்துவர்கிட்ட கூப்பிட்டு போங்க. அதை எடுத்து புரிய வச்சு, அன்பு என்பது பொதுவானது. ஒருத்தரை மட்டும் அந்த அன்பு போனால் அப்புறம் எப்படி? எல்லாருக்கிட்டையும் தான் நம்ம அன்பு செலுத்தணும் அப்படின்றது, அந்த பொசசிவ்னஸை மாற்றணும். இப்போ உங்ககிட்ட பொசசிவ்னஸ் வந்ததுனால அம்மா பிள்ளைங்கள போக விட மாட்டேங்கிறா. இதுவே வீட்டுக்காரர்கிட்ட பொசசிவ்னஸ் வந்துச்சுன்னா எந்த பெண்களோடையும் அவர் பேச விட மாட்டாங்க. அப்புறம் சந்தேக நோய் வரும், அப்புறம் பேரனாய்டு ஆயிடுவாங்க. அது ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் அளவுக்கு அதிகமான அன்பை வச்சுருக்கும் போது அந்த அளவு பகிர்ந்து கொள்ளக்கூடாதுன்னு நினைக்கும் போது ஒரு பொசசிவ்னஸ் வந்து சந்தேகம் வந்து சந்தேக நோயாளி ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. உங்கள் மகளோட பொசசிவ்னஸை நம்ம நல்லபடியாக மாற்றிடலாம். அவன் நல்லா ஆயிடுவா. வாழ்த்துக்கள்.
1: நன்றிம்மா, இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. நேரம் 11:15, ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கண்ணாடி மாளிகையில் மருத்துவ நேரம் தான் கேட்டுட்ருக்கோம். மனமே நலமா உலக மனநல தின சிறப்பு நிகழ்ச்சியாக சிறப்பு விருந்தினராக நம்ம கூட பேசிகிட்டு இருக்காங்க மூத்த மனநல மருத்துவர் இலக்குவனா செல்வமணி தினகரன் அவர்கள்.
0: திருமணத்தை பற்றி சொன்னேன், அதுக்கு நடுவில் ஒரு மனச்சிதைவு நோய் பற்றியும் சொன்னேன். திருமணத்துக்கு பிறகு குழந்தை பேர், குழந்தை பேரில் வந்து நிறைய பேருக்கு 100ல் 50 பேருக்காவது மனநல கோளாறு வருது. இது வந்து மனநல மன அழுத்தமாக இருக்கலாம், மனச்சிதைவாக இருக்கலாம், இல்லை மிதமிஞ்சிய மன அழுத்த நோய், பைப்போலார் மூட் டிசார்டர்னு சொல்லுவோம்ல, இருத்துருவ நோய்களாக இருக்கலாம். அது வந்து போஸ்ட்மார்ட்டம் சைக்கோசிஸ். குழந்தை பிறந்த உடனே கூட இதை ஆரம்பிச்சிடும். குழந்தை பிறந்த அடுத்த நாளே கூட ஆரம்பிச்சிடலாம். 1000 நாட்கள் வரை வரலான்ட்டு இப்போ வந்து அறிஞர்கள் சொல்கிறாங்க. 1000 டேஸ், குழந்தையை பிறந்து 1000 டேஸ்க்குள்ளே எந்த மனநல குறைபாடு வந்தாலும் அது போஸ்ட்மார்ட்டம் சைக்கோசிஸ், போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன், அந்த மாதிரி தான் சொல்கிறோம். போஸ்ட்மார்ட்டம் ப்ளூ. அப்போ என்ன ஆகும்னா, மயிலாக இருந்தால் குழந்தைய கவனிக்க மாட்டாங்க, அழுவாங்க, எப்படி இந்த குழந்தைய நம்ம வளர்க்க போகணும் பயப்படுவாங்க. அப்படி பயப்படும்போது அந்த பால் சுரக்கிறது குறைஞ்சிடும், குழந்தைக்கு பால் இல்லாமல் போயிடும். இதுவே தீவிரமாக வந்தால் சைக்கோசிஸ் உள்ள சிம்டம் ஃபுல்லாக வந்துடும். எல்லோரும் என்னை ஃபாலோ பண்ணுறாங்க, காதில் குரல் கேட்குது அப்படின்ட்டு. ஒரு பெண்மணி என்கிட்ட ஒரு தாய் என்கிட்ட கூப்பிட்டு வந்தாங்க.

0: மதுரைக்கு அருகில் உள்ள கிராமம். குழந்தை பிறந்து 60 நாள் தான் இருந்தது. அவங்க அம்மா வீட்டில் தான் இருக்காங்க. அவங்க ஹஸ்பண்ட் வேறு ஊரில் இருக்கார். தாய் வீட்டுக்கு தானே வருவாங்க எப்போயும் அம்மா குழந்தை பிறக்கிறதுக்கு. அம்மா வீட்டில் இருக்காங்க. ராத்திரி 12 மணி, கொஞ்சம் நாளாகவே கொஞ்சம் டல்லாக இருந்திருக்காங்க. அவங்க அம்மா கவனிக்கலை. சாப்பாடு குறைவா, சரி குழந்தை பிறந்தனால அப்படி இருக்கா போல் இருக்குன்னு நினச்சிக்கிட்டாங்க. திடீர்னு பார்த்தா ஒரு நாளைக்கு ராத்திரி 11 மணி வைக்கி கடைசியாக அவள் குழந்தைக்கு பால் கொடுத்துருக்கா. அவங்க அம்மா தான் பால் கொடுக்குறதுக்கு உதவி செஞ்சுருக்காங்க. பக்கத்தில் படுத்து தூங்க வச்சுருக்காங்க. 2 மணி இருக்கும், ஏஞ்சி பார்க்குறாங்க குழந்தைய காணும். எழுப்பி என்னன்னு கேட்குறாங்க. குழந்தைய கிணத்துல போட்டேங்கிறான். ஏம்மா குழந்தைய நீ கிணத்துல போட்டேன்னா என்னை காதில் இருக்கிற குரல் சொன்னிச்சுமா, இந்த குழந்தை எனக்கு வேண்டாம், நீ கொன்னூறு கிரகத்துக்கு போட்டுரு கிரகத்தை சொல்லிச்சுமா, நான் போட்டுட்டேமா அப்படின்ட்டு அழுற. அவர் செஞ்சது அவளுக்கே தெரியல, இது ஒரு போஸ்ட்மார்ட்டம் சைக்கோசிஸ். அதுக்கப்புறம் அவங்க வீட்டில் இருந்து அந்த குழந்தையையும் அந்த மதுரையும் தூக்கிக்கிட்டு மதுரையில் இருக்க ஒரு பொது மருத்துவர்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டுட்டு என்கிட்ட கூப்பிட்டு வந்தாங்க. நான் அப்புறம் உள்நோயறிய அந்த பயனாளியை சேர்த்து சிகிச்சை அளித்து நல்லான பிறகு இப்போ 2 குழந்தைகள் பிறந்திருக்குது. ஸோ போஸ்ட்மார்ட்டம் சைக்கோசிஸில் வந்து சூயிசைட் ரொம்ப காமன். நிறைய பேர்ட்டு நான் சொல்லுவேன், ரெக்கவர் ஆகி போகும்போது தனியாக விட்டுறாதீங்க, கண்ணையுமே காப்பது போல் காக்க வேண்டும், தற்கொலை இதில் அதிகமாக வரணும். அந்த மாதிரி ஒரு விஐபி பெரிய போஸ்ட்டு அவங்க மகக்கிட்ட மகளுக்கு இந்த மாதிரி வந்துடுச்சு, சிகிச்சை அளிக்கிறேன், 5 மாதத்தில் ஊருக்கு அனுப்புகிறாங்க, நீங்கள் 5 மாதத்தில் ஊருக்கு அனுப்பாதீங்கம்மா, 1 வருஷம் கூட அவங்க வீட்டில் வச்சுக்கோங்கிறேன். அவங்க வீட்டுக்கார் விடமாட்டேங்கிறாரு. அவர் வெளி மாநிலத்தில் வேலை பார்க்குறாரு. ஸோ அந்த வெளி மாநிலத்துக்கு அனுப்புகிறாங்க. அனுப்பும்போது கூட யாராவது துணைக்கு போங்க, கூடவே இருங்க, 24 மணி நேரமும் அவங்க கூட யாராவது இருக்கணுங்க. எல்லாரும் போகிறாங்க, ஊரை சுற்றி பார்க்குறாங்க. ஒரு சின்ன பொண்ணை மெய்டாக துணைக்கி வச்சுட்டு வந்துடுறாங்க. ஒரு 14 வயசு பொண்ணை அந்த பொண்ணோட துணைக்கி வச்சுட்டு வந்துடுறாங்க. அவள் எல்லா வேலையும் செய்வாள், குழந்தைய பார்த்துப்பான்ட்டு. அப்போ அந்த பெண் என்ன செய்கிறா, அவள் அந்த மெய்டு குப்பையை கொட்ட ஒரு நாளைக்கு வெளியே போகிறா. இவ தீ வச்சு இறந்துடுறான். எனக்கு கேள்விப்பட்ட உடனே அவங்க மேலே அந்த உறவினர்கள் மேலே அவ்வளோ தான் வருத்தம் ஏற்பட்டுச்சு. நம்ம எவ்வளோ படித்து படித்து சொல்கிறோம், அவங்களுக்கு அது தெரியாதுங்கிறதுனால கண்ணையுமே காப்பது போல் காத்திருக்க, தனியாக விடாதீங்கன்னு சொன்னால் விட்டுட்டாங்களேன்னு. இந்த மாதிரி நிறைய பேர் நம்ம சொல்கிறது ஏற்றுக்கவே மாட்டாங்க. சும்மா சொல்லுவாமா, செய்ய மாட்டாமா அப்படிவாங்க. தப்பு அது. ஒரு எண்ணம், தற்கொலைங்கிற ஒரு எண்ணம் வந்துருச்சுனாலே அது சில சமயம் பல நேரங்கள் அது முடிஞ்சிடும்.
1: அது போகவே போகாதா மேம் அந்த எண்ணம்? என்னதான் நம்ம
0: சிகிச்சை அளித்தால் தான் போவோம். சில அதாவது கொஞ்சம் மைல்டாக இருந்தால் கவுன்சிலிங் கொடுத்து குறமாக்கலாம். சிவி இந்த மாதிரி ஆடிட்டரி ஹலுசினேஷன்லாம் நம்ம சிகிச்சை அளித்தால் தான் போவோம்மா. இன்னொருத்தவங்க வந்தாங்க, வெளியூர்லேருந்து தான் வந்தாங்க. ஒரு
1: சரி, அவங்கள பற்றி நம்ம இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கலாம், ஒரு நேரிடம் பேசலாம். நேரம் 11:20. வணக்கம். வணக்கம்.
0: ஹலோ
2: 7 வயசு ஆகுது மேம்.
1: அவங்க பையனுக்கு 7 வயது ஆகுதா மேம்?
0: ஆ சரி.
2: சொல்ற பத்தி கேட்க மாட்டான் மேம், ரொம்ப சேட்டை செய்யறான். இந்த வேலை சொன்னா எதுவும் செய்ய மாட்டான், எந்த ஒரு கவனிப்புங்கிறதே இல்ல மேம். அவனுக்கு கவனங்கிறதே இல்ல. ஸ்கூல்லயும் ஒரு இடத்துல உட்கார மாட்டான். மிஸ் சொல்றாங்க அவனை சைக்காலஜி கூட்டிட்டு போங்க அப்படிங்கிறாங்க. ஆனா அவங்க அப்பா கிட்ட சொன்னோம்னா அவங்க அப்பா பயப்படுறாங்க. இப்ப இருக்கிற சுறுசுறுப்பா அவங்க மாத்திரை எது கொடுத்தாங்கன்னா அது ஆட்சி குறைஞ்சிரும், அதனால வேணாம் அப்படிங்கிறாங்க. ஆனா அவங்க மிஸ் சொல்றாங்க நீங்க கூட்டிட்டு போங்க.
0: நம்ம கட்டாயம் இந்த குழந்தைய வந்து மனநல மருத்துவர் பாக்கணுமா? ஏன்னா அவனுக்கு வந்து கவனச்சிதைவு இருக்கு, படிப்பில் கவனமின்மை இருக்கு, அதிகமான துருதுருப்பு இருக்கு. ஸோ அட்டென்ஷன் டெபிசிட் ஹைப்பர் ஆக்டிவிட்டி டிசார்டர் சொல்றது. இதுக்கு சிகிச்சை இருக்கு, கவுன்சிலிங் இருக்குது, தெரப்பி இருக்குது. கவுன்சிலிங் ஃபார் பேரண்ட்ஸ், பெற்றோர்களுக்கு கவுன்சிலிங் கொடுப்போம், உறவினர்களுக்கு கவுன்சிலிங் கொடுப்போம், அந்த குழந்தைய எப்படி நடத்தணும்னு சொல்லித்தருவோம். அதுக்கு நிறைய மருந்துகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன, அந்த மருந்துகள் கொடுப்போம். அதை தவிர தெரப்பி இருக்குது நிறையா குழந்தைகளுக்கு, இதை குணப்படுத்துறதுக்கு அந்த பயிற்சிகள் நிறைய இருக்குது. அதுக்கு தனியாக படிச்சுட்டு இருக்கிறாங்க

0: அதாவது ஸ்பீச் தெரப்பிஸ்ட், ஸ்பெஷல் எஜுகேட்டர்ஸ் நிறைய இருக்காங்க. அவங்கக்கிட்ட நம்ம அனுப்பினோன்னா இந்த மாதிரியான குழந்தைகளை ஓரளவு நல்லாக்கி கொண்டாட முடியும். உங்களோட ஒத்துழைப்பு இருந்தால் உங்கள் கணவருக்கு புரிய வைங்க, துருதுருப்பை குறைச்சிட மாட்டாங்க, நார்மல் ஆக்குவாங்க. இது வந்து ஒரு மூளையில் ஏற்படும் ரசாயன மாற்றத்தினாலையும், மூளையில் அந்த ஒரு மூளையில் ஏற்பட்ட மாற்றங்களாலையும் உண்டாகுது. இதை குணப்படுத்தக்கூடியது, இதுக்கு நிறைய சிகிச்சைகள் இருக்குங்கிறத உங்கள் கணவருக்கு புரிய வச்சு மனநல மருத்துவரை அணுகுங்கள்.
1: ரெண்டாவது பையன் வந்து அவனுக்கு 3 வயசு ஆயிடும் மேம். ஆனால் உச்சரிக்கிறது வந்து என்னமே விளங்காட்டும், சொல்றது எதுவுங்க. ஸ்டார்டிங்ல அம்மா அப்பா சொன்னேன், அனைத்து எந்த ஒரு பொருளுமே அவனுக்கு உச்சரிக்க முடியல. சொல்றது எதுவுமே விளங்க.
0: சொந்த கல்யாணமா அந்நிய கல்யாணமா?
1: சொந்த கல்யாணம் மேம், அத்த பையன்.
0: ஓ, அத்த பையனா? சில சமயம் இந்த மரபு வழி கோளாறுனாலையும் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரலாம். இப்போ 3.5 வயசு தானே ஆகுது. அதனால் இது சீக்கிரமாக மனநல மருத்துவரை பாருங்கள், தகுந்த நேரத்தில் கொடுக்கக்கூடிய சிகிச்சை தகுந்த பயனளிக்கும்.
2: நன்றிம்மா இணைப்பில் வந்தமைக்கு. எதையுமே ஆரம்ப காலகட்டத்தில் பார்த்துட்டோம் அப்படின்னா அதற்கான பலன் வந்து நிச்சயமாக கிட்டும் அப்படின்னு சொல்லிட்டு, நேரம் 11:22, ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மருத்துவ நேரம். மனமே நலமா உலக மனநல தின சிறப்பு நிகழ்ச்சியாக நம்ம நிகழ்ச்சியில் இப்போ பேசிகிட்டு இருக்காங்க மூத்த மனநல மருத்துவர் இலக்குவனா செல்வமணி தினகரன் அவர்கள். மேம் சொல்லுங்கள். மேம்,
0: நான் இந்த மாதிரி அந்த குழந்தை பேற்றுக்கு பின்னால் குரல் கேட்டு தற்கொலை குழந்தைய கிணத்துல போட்டாங்கன்னு சொன்னேன். இந்த மாதிரி குரல் கேட்டு ஒருத்தங்க தற்கொலை பண்ணி முயற்சி பண்ணிட்டாங்க, மாடியிலிருந்து குதிச்சு. நான் ஒரு எலும்பு முறிவு மருத்துவமனைக்கு என்னை அழைத்திருந்தாங்க. நான் அங்கே போனேன். போனால் அவங்களுக்கு வந்து மூளை தண்டுபடத்தில் அடிபட்டிருக்கு, கால் 2 கால்களையும் அடிபட்டிருக்கு. அங்கே இருக்க மருத்துவர் வந்து மனநல மருத்துவர் பார்த்த பிறகு தான் நம்ம சர்ஜரி எடுக்க முடியும்ன்ட்டு கூப்பிட்றாங்க. ஆனால் உறவினர்கள்லாம் சொல்கிறாங்க மாடிக்கு போனால் தடுக்கி விழுந்தாங்கிறாங்க. ஆனால் அது நம்பக்கூடிய தகவலாக இல்லை. அப்புறம் நான் தனியாக அந்த பெண்கிட்ட பேசுகிறேன். அவள் சொல்கிறா, இல்லை எனக்கு கொஞ்ச நாளாகவே காதில் ஏதோ குரல் கேட்டுட்டே இருந்துச்சு, அது நான் யார்கிட்ட சொல்கிறதுன்னு தெரியல, எனக்கு யாரோ என்னை ஃபாலோ பண்ணுற மாதிரி இருந்துச்சு, ஏதோ ஒரு உருவம் நிற்கிற மாதிரிலாம் தெரியும், ஆனால் நான் எப்படி சொல்கிறதுன்னு தெரியாமல் பேசாமல் இருந்தேன். இன்றைக்கி நான் மாடிக்கு போய் துணி எடுக்க போனேன், அது உண்மை தான். அப்போ ஒரு குரல் கேட்டுச்சு, நீ குதிச்சிரு மாடிறதுன்னு. நான் குதிச்சிட்டேன். அதுக்கப்புறம் அவளுக்கு நான் சிகிச்சை அவங்க சிகிச்சை அளித்தாங்க. சர்ஜரி அவங்க தான் பண்ணாங்க. நான் மருந்து மாத்திரைகள் தான் கொடுத்தேன், டேப்லெட்ஸ் தான் கொடுத்தேன். அதுக்கு நல்லா ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு 2 குழந்தைகள், மொத்தம் இப்போ அவங்களுக்கு 3 மகன்கள் இருக்காங்க. இந்த சிகிச்சையும் தொடர்ந்து எடுத்துகிட்டு வராங்க, ரொம்ப நல்லா இருக்காங்க. சிகிச்சையிலேயே இருக்கிறாங்க, நல்லா இருக்காங்க. இன்னொரு கேஸுக்கு நான் வந்து ஒரு விட்னஸாக போயிருந்தேன். சரி, என்னை வந்து ஒரு கேஸை நான் பார்த்துருந்தேன். என்னோடய அரசினர் மருத்துவமனை, அரசு ராசாசி மருத்துவமனையில் உதவி பேராசிரியர் பணிபுரியும் போது ஒரு கேஸ் பார்த்துருந்தேன். கேஸுக்கு சாட்சி சொல்கிறதுக்காக நான் போயிருந்தேன் ஒரு நீதிமன்றத்துக்கு. அது என்னடான்னா, அந்த பொண்ணு வந்து பக்கத்து வீட்டு குழந்தைய தலையில் கல்லை போட்டு கொள்ளுறது. இதனால் காதில் கேட்ட குரலால் தான் இதுவும். ஸோ இந்த மாய ஒளிங்கிற ஹலுசினேஷன் ரொம்ப கொடுமை செய்யும். என்கிட்ட ஒரு பையன் சிகிச்சை எடுத்துக்கிட்டே இருந்தார், நல்லாயிட்டார். அவர் மன அழுத்தம் நல்லாயிட்டார், வேலைக்கு போயிட்டார். 7 வருஷம் எனக்கும் அவருக்கும் தொடர்பே இல்லை. ஒரு நாளைக்கு அவர் மனசில் வந்து சாகணும் அப்படிங்கிற எண்ணம் வருது. நம்ம இருந்து பிரயோஜனம் இல்லை, செத்து போயிடலான்னு தோணுது. அப்போ ஏன் குரல் அவர் கேட்குது? செல்லுமணி மேடம் சொன்னாங்களே, வாழ்க்கையை வாழ்வதற்கே, வாழ்க்கையை வாழ்வதற்கேன்னு. ஸோ அந்த குரல் கேட்டு டக்குனு அவருக்கு ஏன் ஞாபகம் வந்தது, 7 ஆண்டு கழித்து அவர் ஒரு பொறியியல் வல்லுநர் வெளியூரில் இருக்கார். இங்கேருந்து சென்னை மதுரைக்கு வரணும், 6 மணி நேர பயணம். உடனே கிளம்பி காலையில் என்னோடய ஓபி கூட நான் ஆரம்பிக்கலை, ஓ கதவு கூட திறக்கலை, 6 மணிக்கு வந்து வாசல் உட்காந்துருக்கார். வந்தோடனே உண்மையிலே அவர் வந்து தகுந்த சமயத்தில் ஒரு உதவியை தேடி வந்தார், காப்பாற்றப்பட்டார். அப்புறம் அவங்க பெற்றோர்களெல்லாம் கூப்பிட்டு அவரை பயனாளி உள்ளோயரையை சேர்த்து சிகிச்சை அளித்து நல்லா பண்ணிட்டேன். இப்போ அவர் வெளிநாட்டிலேயே இருக்கிறார், வெளியூர்லேருந்து அவர் வெளிநாட்டுக்கு போயிட்டார். ஸோ சிகிச்சையினால் அவர் பயனடைந்திருக்கார். அப்போ அவரோட அனுபவத்தை, அவரோட அனுபவம் என்ன அப்படிங்கிறத நம்ம கேட்டோன்னா, அவரோட அந்த அவர் ஒரு மருத்துவ மனநல குறைபாடு உடையவராக இருக்கும் பொழுது அவர் எவ்வளோனா துன்பப்பட்டார், அவருக்கு என்னெல்லாம் பண்ணிச்சு அப்படிங்கிறத நம்மகிட்ட கேட்கும்போது அதுதான் அந்த உண்மையான குரல். அந்த உண்மையான குரல் அவர் சிகிச்சையில் அவருக்கு

0: மாற்றங்கள் தேவை, இன்னும் சமுதாயத்தில் என்னென்ன மாற்றம் பண்ணணும்னு அவர்கிட்டயே நம்ம கேட்கலாம். அப்போ அவர் சொல்லுவார், இப்படி இருந்துச்சு அப்படி இருந்துச்சு அப்படின்லாம் சொல்லுவார். நான் வந்து என்ன பண்ணுவேன்னா, முதல் முறையாக என்னை பார்க்க சொல்கிற வரும்போது ரொம்ப பயந்து, அது உண்மை தான், அது நான் கடவுள்கிட்ட கும்பிட்றது யாருக்குமே இந்த நோய் வரக்கூடாது, இந்த நோய் வந்துடுச்சு, அதை குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் எனக்கு இருக்குது, என்னால் குணப்படுத்த முடியும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த கேஸ் என்கிட்ட வரட்டும், நான் ஆண்டவர்கிட்ட கும்பிடுவேன். நான் வந்து கடவுள் பக்தி எனக்கு அதிகம் உண்டு, நான் அப்படி கும்பிடுவேன் ஆண்டவர்கிட்ட. ஏன்னா இது ஒரு உடலுக்கு நோய் வந்தால் நம்ம மட்டும்தான் கஷ்டப்படுவோம், ஆனால் ஒரு மனசுக்கு நோய் வந்தால், மன வலி வந்தால், மன முறிவு வந்தால், மனச்சிதைவு வந்தால் நம்ம குடும்பமே கஷ்டப்படும். நம்மளுடைய குழந்தைகள்லேருந்து, நம்மளுடைய கணவன் மனைவியிலிருந்து, பெற்றோர்கள்லேருந்து, உற்றார் உறவு, அவ்வளோ பேருமே அப்படியே ஒரு துன்பத்துக்கு ஆளாயிடுவாங்க. அப்போ அப்படி கூட்டு வரும்போது அழுவாங்க, அந்த பேஷண்ட்டை வயலண்ட்டாலாம் கூட்டு வரும்போது ஒரு பெண்களை, நான் பெரும்பாலும் பெண்கள் தான் பார்ப்பேன், அழும்போது நல்லாயி வந்திருப்பாங்கள்ல, வந்து வெயிட்டிங் ஹாலில் உட்காந்துருப்பாங்க ரிசப்ஷனில், அவங்கள ஒருத்தரை கூப்பிடுவேன், அவங்க உறவினரை கூப்பிட்டு அவரை பேச சொல்லுவேன். சில சமயம் அந்த பயனாளியே உள்ளே கூப்பிடுவேன், நீங்கள் எப்படி இருந்தீங்க, எப்படி ஆகிட்டீங்கன்னு சொல்லுங்கம்மா. நான் அப்போ சொல்லுவாங்க, நான் இந்த மாதிரி கண்டிஷனில் இங்கே என்னை தூக்கிட்டு வந்தாங்க, என்னை கட்டி போட்டு தூக்கிட்டு வந்தாங்க, என்னை இப்படிலாம் கூப்பிட்டு வந்தாங்க, நான் இங்கே வந்து இப்போ நல்லா இருக்கேன், நான் திருப்பி பழையபடி வேலை செய்கிறேன், எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க, நான் பழையபடி வேலைக்கு போயிட்டேன்னு சொல்லுவாங்க, இப்போ நான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கேன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த தடவை நம்மளோட WHO-வோட தொழிற்பொருளே லீவ்டு எக்ஸ்பீரியன்சஸ் ஹியர் ரியல் வாய்ஸ் ரியல் சேஞ்ச், அதுதான் இப்போது
1: இந்த ஆண்டோடைய கருப்பொருளாக அமைந்திருக்கு. அடுத்ததான் ஒரு நேயர் காத்துட்டு இருக்காங்க, அவங்களுடைய கேள்விகள் என்னன்றதை கேட்டலாம். வருக, வணக்கம்.
2: அகில இந்திய வானொலிக்கு ராஜபுத்தி பாண்டியராஜன், காலை நேரம் வணக்கம்.
1: வணக்கம், சொல்லுங்க உங்களுடைய
2: கேள்விகள். வணக்கம்மா. வணக்கம்
0: ஐயா.
2: அம்மா, அந்த சின்ன பிள்ளைனா 1 வயசு 1.5 வயசு ஆகுது, எல்லா பிள்ளையுமே போன்ல அடிக்ட் ஆயிடுறாங்க. அவங்களுக்கு அது போனை புடுங்கினாலோ இல்ல ஏதாவது அதை பத்தி சொன்னாலுமோ வைங்கன்னு சொன்னாலுமோ எமோஷன் ஆயிடுறாங்க, அளவுக்கு மீறி கோவப்படுறாங்க. நீங்க 1 வயசு 2 வயசு அதுக்கு எப்படின்னு அது தெரியல. அது பார்த்து அதுகளா வரல வச்சுன்னு இது பண்ணதுக்கு அதுகளா புடுங்கணும்னா அவ எமோஷன் ஆகுது, ஏன் இப்படி இருக்குன்னு தெரியல.
0: நம்ம தானே போன், நம்ம தானே மொபைல் போனை கொடுத்தோம், சாப்பாடு ஊட்டுறதுக்காக அம்மா மாருங்க மெதுவா மொபைல் போனை கொடுத்து தான் சாப்பாடு ஊட்டுவோம், முதல்ல ஊட்டுவாங்க. அப்ப அதுக்கு அதுக்கு பழகிடுதுங்க. அதுக்கூட ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் ஆன உடனே 1.5 வயசு ஆன உடனே இதுல கண்ணு கெட்டு போயிடும், மூளை கெட்டு போயிடும்ட்டு அப்பதான் தாய்மார்களுக்கு அந்த உணர்வு வருது. அப்ப புடுங்குறோம், கொடுத்ததை புடுங்கும் போது அது போராட்டம் தான் செய்யும். கொஞ்ச நாளைக்கு அது அழுதாலும் அழுது, முரண்டு பிடிக்கிச்சாலும் முடிந்த பிறகு விட்டுறணும், கவனத்தை மாற்றணும், வேறு விளையாட்டு சாமான் தான் கொடுக்கணும். அதுக்கு பிடிச்ச விளையாட்டு சாமான், அவங்க மூளைக்கு வேலை தரக்கூடிய விளையாட்டு சாமான்லாம் நிறைய இருக்குது, அதெல்லாம் கொடுக்கணும். சும்மா மண்ணில் விளையாட விடுறதே ஒரு விளையாட்டு தான், மண்ணில் விளையாண்டா தூசி ஒட்டிக்கும், அது வேறு விஷயம், கையை கழுவிடலாம். ஸோ களிமண், மண், பேப்பர் கிழிச்சு போடுறது, அந்த மாதிரி விளையாட்டுக்கள் எல்லாம் நிறைய விளையாட்டு, கட்டடம் கட்டுற மாதிரி, பில்டிங் செட்டு, இதிலெல்லாம் கவனத்தை திருப்பணும். மொபைல் ஃபோன்லேருந்து அதை விளக்கி வரணும்னா கொஞ்ச நாளைக்கு நம்ம போராடணும், நமக்கும் அந்த குழந்தைக்கும் ஒரு போராட்டமே நடக்கும், உணர்ச்சி போராட்டம். நான் கொடுத்ததும் நம்ம தான், வாங்குறதும் நம்ம தான், கொடுத்தவனே பறித்து கொண்டானேன்ற மாதிரி, கொடுத்தவங்க தான் நம்ம பறிச்சுக்கிறோம். ஸோ அதை வந்து முதல்ல கொடுக்காமல் தவிர்க்கிறது கொஞ்சம் இப்போ கஷ்டமாக தான் இருக்குது. நம்ம டைமை வேகமாக சாப்பாடு விடணும்னா கையில் மொபைல் கொடுத்து வேகமாக ஊட்டி விட்டுரும், ஏன்னா அந்த மொபைல் பார்த்துட்டே வேக வேகமாக சாப்பிட்றாங்க. ஆனால் கையில் மொபைல் இல்லாத போது அவங்களால வேகமாக சாப்பிடாமல் வேண்டாம் அது வேண்டாம் இது வேண்டாம்னு பிடிவாதம் பிடிப்பாங்க. பிடிவாதத்தை குடிக்கிறது குறைக்கிறதுக்காக நம்ம கொடுக்குற மொபைலில் அடிக்ஷன் ஆகிட்டு அப்புறம் பிடிவாதம் அதிகமாயிருது. இதுக்கு அவங்க கவனத்தை மாற்றி அவங்க உணர்ச்சிகள் எமோஷ்னலாக ஆகாமல் தடுத்து நம்ம அதிலிருந்து விடுதலை கொடுக்கணும்.
1: குழந்தைகளினுடைய கவனத்தை திசை திருப்பணும் அப்படின்றத அழகாக சொன்னாங்க. நேரம் 11:30. மேம், எனக்கு ஒரு சின்ன சந்தேகம், இப்போ மாய ஒளி கேட்குது இல்லையா அவங்களுக்கு, அந்த பழக்கம் வந்து அவங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே வந்துடுதா, அதனுடைய வெளிப்பாடு தான் வந்து கொஞ்சம் பெரியவங்களாகவும் அது ரொம்ப ஆக்ரோஷமாக மாறுதா?
0: இல்லைம்மா, அப்படி இல்லை. அந்த மனநல குறைபாடு வரும்போது தான் அது ஆரம்பிக்கும். மூளையில் அந்த ரசாயன மாற்றம் ஏற்படும் பொழுது தான் அந்த மாய ஒளி கேட்கும். இப்போ ஒரு மாய ஒளி கேட்காதவங்க நான் சிகிச்சை அளிச்சுக்கிட்டு இருக்கேன், ஷீஸ் அன் இன்ஜினியர், ஒரு டீச்சராக வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க, இன்ஜினியர் டீச்சராக வேலை பார்க்குறாங்க, அவங்களுக்கு அது ஒரு சந்தோஷம். அவங்க பள்ளிக்கூடம் அது, அவங்க கிராண்ட் பேரண்ட்ஸு எல்லோரும் நடத்துகிற ஸ்கூலு, அப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க

0: வந்து 7 ஆண்டுகளுக்கு முந்தி சிகிச்சை பெற்றாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு முதல் திருமணம் ஃபெயிலியர் ஆகிடுச்சு. ரெண்டாவது திருமணத்தின் போது அவங்க ஹஸ்பண்டும் அவங்க அம்மாவும் என்கிட்ட வந்து நேரடியாக கேட்டு, இவளுக்கு என்ன நோய் இருக்குங்கிறத கேட்டு நான் தெளிவாக விளக்கமாக சொல்லி, இந்த மாதிரி ஒரு ஸ்கிசோஃப்ரினியா என்ற மனச்சிதைவுகள் வந்திருக்கு, இதுக்கு சிகிச்சை அளிக்கணும், அப்படி சிகிச்சை அளித்தால் அவள் நல்லாயிருவா, குழந்தை பிறக்கும் போது இது வரலாம், அப்போயே நம்ம சிகிச்சை அளிக்கணும், இதுக்கு உங்களோட சப்போர்ட் முழுசாக தேவை, இமோஷனல் சப்போர்ட், மாரல் சப்போர்ட், எல்லா சப்போர்ட்டும் தேவை அப்படின்னு சொல்லி தான் அவங்க திருமணம் பண்ணி கொடுத்தாங்க. ஆனால் அதுவும் ஃபெயிலியர் ஆகிடுச்சு. அப்போ நான் அட்மிட் பண்ணி பார்த்தேன். அதுக்கப்புறம் அவள் வரவே இல்லை. இப்போ ஒரு 6 மாதமாக வந்துக்கிட்டு இருக்கா, அவளுக்கு குரல் கேட்டுக்கிட்டே இருக்குது. தெரிந்த தெரியாத பெண்கள் குரல் கேட்குது, ரன்னிங் கமெண்ட்ரி மாதிரி கேட்குது. நானும் அவங்கள உள்நோயாளியை சேருங்க, சிகிச்சை கொடுப்போம், உள்நோயாளி அவங்க மாட்டேங்கிறாங்க சொல்லிட்டு அவங்க நேற்று சொல்கிறது தான். அப்போ நீ இந்த என்ன சரிம்மா, நான் அந்த குரலுடைய அது அதுக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்கு போல இருக்குமா, அந்த குரலுக்கு அது என் கூடயே பேசிகிட்டு இருக்குமா, அந்த குரல் கூடயே வாழ்ந்துக்கிறேம்மா அப்படிங்கிறாங்க. அதுதான் லிவிங் வித் வாய்ஸஸ். சில சமயங்களை குணப்படுத்தவே முடியாது, நாங்கள் சொல்லுவோம் இந்த குரலோடைய வாழ பழகிக்கோங்கன்னு. இவன் அவளே சொல்லிட்டா, இந்த வாய்ஸஸ்க்கெலாம் என்னை ரொம்ப பிடிச்சிருக்கு போல இருக்குமா, பேசுகிறதே ரொம்ப க்யூட்டாக இருக்கும், பிடிச்சிருக்குமா, அதனால தான் அது என் கூட மட்டும் பேசுது, அதனால் நான் அதோடய வாழ்ந்துக்கிறேன்மா. ஆனால் நான் மருந்து கொடுத்துருக்கேன், அவங்க அம்மா கிட்ட எடுத்து சொல்லியிருக்கேன், அவங்க என்ன முடிவு எடுக்க போகிறாங்கன்னு தெரியல. ஸோ இந்த குரல்கள் வந்து நோய் வரும்போது தான் வரும், டிப்ரெஷனில் வரும், இந்த மனச்சரிவுங்கிற ஸ்கிசோஃப்ரினியாவில் வரும், மெயினியாக பைப்போலார் டிஸார்டர்னு ஒன்று உண்டு, மூணுன்னு ஒரு சிரமமாக பார்த்துருப்பீங்க. அதில் வந்து கிராண்டியஸாக வரும், நான் தான் முதலமைச்சர், நான் தான் பிரதம மந்திரி அப்படி, அந்த மாதிரி என்கிட்ட நிறைய பணம் இருக்குது, அவர் வாய்ஸ் வரும், நீ தான் சாமி, சாமி என்கிட்ட பேசுது, அப்புறம் இன்னும் நிறையா, நான் தான் ஜீசஸ், ஜீசஸ் என்கிட்ட பேசுகிறாரு, காளி என்கிட்ட பேசுகிறாங்க, பாண்டிசாமி என்கிட்ட பேசுகிறாங்க, அப்படிலாம் வருவாங்க. ஸோ எல்லா நோயிலையும் வரும், ஆனால் அந்த நோய் வரும்போது வரும். சில சமயம் சாமி உள்ளே வந்து ஆடுவாங்க, பொசஷன் அட்டாக். நம்ம வந்து இந்த முளைப்பாயெல்லாம் தூக்கிட்டு போகும்போது ஆடுவாங்க பார்ப்போம், அப்பயே சரியாக போயிடும். ஆனால் அதுவே நோயாயிடுச்சுன்னா எப்போ பார்த்தாலும் ஆடுறது. ஒன்று இறந்தாங்க உள்ளே புகுந்துக்குவாங்க, இல்லாட்டி கடவுள் உள்ளே புகுந்துக்குவாங்க. ஒரு பொண்ணு வரும், அது பேர் சொல்லாது, உள்ளே புகுந்த பேரை தான் சொல்லும், உள்ளே சுமத்தின்னு ஒன்று புகுந்துக்குச்சுன்னு சொல்லும். நான் தான் சுமத்தி பேசுகிறேன், என்னையே ஆங்காரமாக ஓங்காரமாக பேசும், அதட்டும் திட்டும், ஏன்னா அது சுமதி தானே பேசுது. அவர் பேசி முடிச்சுட்டு அது தன்னோட உருவத்துக்கு போயிடும். இதை வந்து பொசஷன் அட்டாக்னு சொல்லும். இது வந்து ஒரு விதமான ஒரு மனத்தளர்ச்சி நோயில் வரும். இந்த மனப்போராட்டம் உள்ள ஒரு மனப்போராட்டம் இருக்கும், கான்ஃப்ளிக்ட், உள் மனசுக்கும் அடி மனசுக்கும் ஒரு போராட்டம். அந்த போராட்டம் இந்த மாதிரி உடல் ரீதியான மன ரீதியான ஒரு வெளிப்பாடுகளை, சிம்டம்ஸ் வெளிப்படுத்தும்,
1: பிரதிபலிக்குது,
0: பொசிஷன் அட்டாக்ஸ்னு சொல்கிறது. இது
1: நேரம் 11:34 ஒரு நேயர் இணைப்பில் காத்திருக்காங்க, அவங்க கிட்ட நம்ம பேசலாம். வருக, வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம்.
2: வணக்கம். கலச்சிலிருந்து சிலப்பா பேசுறேன் மேடம்,
0: சொல்லுங்க.
2: எனக்கு சில நைட்டு தூக்குறதுக்கு கொஞ்சம் சிரமமா இருக்கு.
0: எத்தனை நாளா?
2: அது ஒரு ஒரு 6 மந்த்ஸ், ஒரு 1 இயர்னு
0: வச்சுக்கோங்களேன்.
2: பிரச்சனை இல்லை, கற்பனை ஓடுது எனக்கு.
0: என்ன கற்பனை?
2: சமூகத்துல ஏதாவது ஒரு சமூகத்துல ஏதாவது நிகழ்ச்சி நடக்கும் போது எனக்கு பாதிப்பு அடைஞ்சது.
0: ஒண்ணு
2: செய்ய முடியாது, தனி மனிதனா இருக்கோமே, ஒண்ணும் செய்ய முடியலையே அப்படின்ட்டு ஒரு எனக்கு ஓடிக்கிட்டே இருக்கு.
0: சமூகத்துல தனி மனிதனால ஒண்ணுமே செய்ய முடியாதுப்பா. இந்த மது போதை ஒழிப்புன்னு சொல்றோம், தனி மனிதனால செய்ய முடியுதா? முடியாது. சமுதாயம் ஒவ்வொரு எல்லாருமே ஒன்று சேர்ந்தால் மட்டும்தான் இதை விரட்ட முடியும், விளக்க முடியும். எது இப்போ லஞ்ச ஒழி போனால் கூட சமுதாயம் ஒவ்வொருத்தரும் நினைக்கணும், சமுதாயம் ஒன்றிணைந்தால் மட்டுமே மாற்றங்கள் செய்ய முடியும். இப்போ வந்து இந்த தேவையில்லாத எண்ணங்கள் உங்களுக்கு மனசில் ஓடுதுல்ல, அது வந்து திருப்பி திருப்பி ஓடுது, நீங்கள் கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அதை உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியல, அப்படி கண்ட்ரோல் பண்ணால் உங்களுக்கு ஒரு பரபரப்பு வருது. இது வந்து ஒரு அப்சஷனாக கூட இருக்கலாம். இதை வந்து ஆட்டுவிக்கும் எண்ணங்கள்னு சொல்லுவோம், அப்சசிவ் கம்பல்சிவ் டிஸார்டர்னு. நிறைய பேர் வருவாங்க இந்த மாதிரி, எனக்கு தேவையில்லாத எண்ணங்கள் வருது, நெகட்டிவ் தாட்ஸ் வருது, இந்த மாதிரிலாம். இதுக்கு வந்து நீங்கள் ஒரு மனநல மருத்துவரை பார்த்தீங்கன்னா உங்கள் தூக்கத்துக்கும் மருந்து கிடைக்கும், அந்த எண்ணங்களோட மாற்றமும் உங்களுக்கு ஏற்படும். அப்புறம் அந்த மாதிரி உலகத்தை நம்ம சமுதாயத்தை நம்ம ஒருத்தரால் மாற்ற முடியாதுங்கிற எண்ணத்தையும் நீங்கள் உருவாக்கிக்கணும்.
1: நன்றி இணைப்பில் வந்தமைக்கு. நேரம் 11:36.

0: நிமிடம் சொல்லுங்கள் மேம்.
1: இப்போ நான் அவர்கிட்ட சொல்லும்போது ஒரு அப்சஷன்னு சொன்னேன். இது நிறைய பேர் இப்போ வராங்க, தேவையில்லாத எண்ணம், கெட்ட கெட்ட எண்ணம். இப்போ ஒருத்தங்க வருவாங்க, அவங்க சொல்லுவாங்க எனக்கு நினைவஞ்சலின்னு பார்த்தாலே எனக்கு பயமாக இருக்கும் மேடம், யாருக்காவது ஏதாவது ஏற்பட்டுருமோ அந்த எண்ணமே என் மனசில் ஓடிக்கிட்டு இருக்கும் மேடம், செத்து போயிடுமோன்னு பயமாக இருக்கும் மேடம், ஹார்ட் அட்டாக் வந்துடுமோன்னு எனக்கு பயமாக இருக்கும் மேடம். இது வந்து இந்த பயம் வந்து அவங்களை என்ன பண்ணுதுன்னா ஒரு ஆன்சைட்டியில் கொண்டு விட்டு படபடப்பு பயம் மயக்கம் உடனே டாக்டர்கிட்ட போகிறது, உடனே டாக்டர் போயிடுவாங்க. இதெல்லாம் சொல்லும்பொழுது நம்ம என்ன சொல்கிறோம்னா இது அப்சசிவ் தாட்ஸ் அவங்களுக்கு வருது, அது பயத்தில் கொண்டு விடுது. திருப்பி திருப்பி ஒரே எண்ணம் வருது, நம்ம செத்து போயிடுவோமோ செத்து போயிடுவோமோ, நம்ம ஹார்ட் அட்டாக் வந்துடுவோமோ. எந்த இரங்கல்னு ஒன்று பார்த்துடக்கூடாது, ஊதுபத்தி வாசனை பார்க்கக்கூடாது. ஊதுபத்தி வந்து இறந்தவர்கள்கிட்ட வைப்பாங்கல்ல, அப்புறம் இறந்தவர்கள் ஃபோட்டோ பார்த்துடக்கூடாது, அந்த மாலை போடுற ஸ்மெல் ஒரு பண்ணு வரும்ல அது பார்க்க, அதெல்லாம் தானே அவங்களுக்கு தாட்ஸ் வரும். இது அப்சஷன்னு சொல்கிறது. ஆனால் இது வந்து அவங்களுக்கு பேனிக் சிம்டம்ஸாக வெளியே வருது, ஒரு ஆன்சைட்டியாக வெளியே வருது. இதில் அப்சஷன் சிவியராக எப்படி வரும்னா, தேவையில்லாத எண்ணம், அருவறுப்பான எண்ணம். சொல்லுவாங்க சாமியை பார்த்தா திட்டணும் போல் இருக்குது, சாமியை உதைக்கணும் போல் இருக்குது, தேவையில்லாத செக்ஷுவல் தாட்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது, அது வந்து தப்புன்னு எனக்கு தெரியுது, என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல. நம்ம கேட்போம், ஒரு சிலராக பார்ப்போம், அடிக்கடி கதவை இழுத்து இழுத்து மூடுவாங்க, செக் பண்ணிகிட்டே இருப்பாங்க, கேஸ் அடுப்பை மூடணா எத்தனை தடவை மூடணும்னு பார்ப்பாங்க, அப்புறம் சுவிட்சாக போட்டு போட்டு ஆஃப் பண்ணுவாங்க, கதவை மூடிட்டு மூடிட்டு வருவாங்க, காரு பைக்கை நிப்பாட்டினா கூட அவங்க திருப்தி இருக்காது, போயிட்டு வந்து பார்ப்பாங்க. இதை வந்து அப்சசிவ் பர்சனாலிட்டின்னு சொல்கிறது. இந்த மாதிரியான பர்சனாலிட்டி உள்ளவர்களுக்கும் அது இல்லாதவங்களுக்கு கூட வரும், தேவையில்லாத எண்ண ஓட்டம், ஓவர் திங்கிங்னு அவங்களே சொல்லுவாங்க. மேடம் எனக்கு ஓவர் திங்கிங்காக வருது மேடம், ஒன்றே நான் நினச்சிக்கிட்டு இருக்கே இருக்கேன் மேடம், ஓடிக்கிட்டே இருக்கேன் மேடம், என்னால் கண்ட்ரோல் பண்ணவே முடியல, இப்படி கண்ட்ரோல் பண்ணால் எனக்கு ஒரு படபடப்பு வருது, பயம் வருது. இதெல்லாம் அப்சசிவ் கையை கையை கழுவிக்கிட்டே இருப்பாங்க, விடாமல் கழுவாங்க. ஒரு பையன்னா கையை கழுவிக்கிட்டே இருப்பான், அது கையை கழுவுறதுக்கு ஒரு ஷாம்பு பயன்படுத்துவோம், அதை கூட தொடமாட்டோம். தங்கச்சியை கூட்டி எடுத்துடணுமா, இவன் வாழ்க்கையும் கெடுது, அவன் ப்ளஸ் டூ படிக்கிறான், தங்கச்சி வாழ்க்கையும் கெடுது. இப்போ சிகிச்சை அளித்துக்கிட்டே இருக்கேன், நல்லாயிக்கிட்டே வரான், ப்ளஸ் டூ எக்ஸாம் எழுத போகிறான். ஸோ இது ஒரு ஓசிடிங்கிறது இப்போ ரொம்ப காமனாக இருக்குது, நிறைய பேருக்கு இதுக்கு சிகிச்சைக்கு வராங்க. ஒழுங்காக வரவங்க அந்த சிகிச்சையும் எடுத்துக்கிட்டு அந்த தெரப்பியும் எடுத்துக்கிட்டாங்கன்னா நல்லா ஆயிடுறாங்க,
0: க்யூர் ஆயிடுறாங்க,
1: குணப்படுத்த முடியும். எந்த நோயும் நம்மளால் முயற்சி செய்தால், ஒத்துழைப்பு கொடுத்தால், தகுந்த சமயத்தில் தகுந்த சிகிச்சை அளித்தால் நம்மளால் குணப்படுத்த முடியும். அடுத்து ஒன்று, தனி அறையில் இருக்க பயம். ஒரு பெரிய ஆஃபீஸர் எங்கிட்ட வந்தார், வந்து திடீர்னு வந்தார். நான் இப்போ வடமலையான் மருத்துவமனையிலையும் கன்சல்டண்ட்டாக இருந்தேன், காலை நேரத்தில் தான் வந்தார். வந்துட்டு அவர் வெளியையும் அலைஞ்சிக்கிட்டே இருந்தார் இப்படி. உடனே நான் என்னடா இவர் இப்படி அலைஞ்சிக்கிட்டே இருக்காருன்னு ஃபஸ்ட்டு கூப்பிட்டுட்டேன் உள்ளே. உள்ளே கூப்பிட்ட உடனே, என்ன சார் உங்களுக்கு ப்ராப்ளம்னு சொன்னோன்னே, இல்லைம்மா எனக்கு பூட்டு நிறையில் இருக்க முடியாதுமா, இப்போ இருக்க முடியாது, இல்லை இப்போ நீங்கள் இருக்கீங்க இருக்க முடியுது, இல்லாட்டி கொஞ்சம் கதவை திறந்து வச்சுக்கோங்கம்மா. ஏன் சார்? இல்லை சார், இல்லைம்மா எனக்கு மூச்சு அடைப்பு வந்துடுமோ, எனக்கு பயமாக இருக்குமா. அப்புறம் இத்தனை நாள் இப்படி இங்கே பணிபுரிந்தீங்க, பெரிய ஆஃபீஸர், என் கூட நான் ஒரு பியூனை வச்சுக்கிட்டே இருப்பேம்மா உள்ள, இன்றைக்கி அந்த பியூன் லீவுமா, அதனால் நான் நடந்துக்கிட்டே இருந்தேன், என் கூட வேலை பார்க்குறவர் வந்து கேட்டார், என்ன சார் இப்படி நடந்துகிட்டே இருக்கீங்கன்னு எனக்குள்ளதை சொன்னேன். பாருங்கள், சொன்னதுனால தான் அவருக்கு ஒரு விடிவு காணும், அவர் வந்து உங்களை சஜஸ்ட் பண்ணார், உங்களை பார்க்க வந்தேன், புரிஞ்சுக்கிட்டேன். இவருக்கு வந்து ஒரு ஃபோபிக் டிசார்டர், தனி அறையில் இருக்கிறதுக்கு ஒரு பயம். அப்போ அதுக்கு ஒரு தகுந்த சிகிச்சை அளித்து தகுந்த தெரப்பி கொடுத்தோடனே அவர் நல்லாயிட்டார். அவர் இப்போ நிறைய பேர் அனுப்பிச்சிட்ருக்காரு. ஸோ இது வந்து ஒரு ஃபோபியான்னு சொல்கிறது. இதில் வந்து தனி ரூமில் இருக்க பயமாக இருக்கும், ஃப்ளைட்டில் போக பயப்படுவாங்க, காரில் போக பயப்படுறவங்க இருக்கிறாங்க, மேலே உயரத்தில் போய் இந்த இதிலலாம் போகிறதுக்கு மாலில் போகிறதுக்கு பயமாக இருக்காங்க, லிஃப்டில் ஏற பயம், எஸ்கலேட்டரில் ஏற பயம். எனக்கே எஸ்கலேட்டர் ஏற பயமா, நான் சொல்லிடுறேன். ஆனால் நிறைய பயம் இருக்கும், சில இதை தான் தவிர்க்க முடியும், எல்லாத்தையும் தவிர்க்க முடியாது. இப்போ ஃப்ளைட்டில் போக பயம்னா, நம்ம இருந்து அமெரிக்கா போகிறதுக்கு ஃப்ளைட்டில் போய் தான் ஆகணும். ஒரு பொண்ணு எங்கிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்தாங்க, அவங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, அவங்க மன கணவர் வந்து அமெரிக்காவில் இருக்கார், இவங்களுக்கும் இந்த தனியறை பயம், காரில் போடக்கூட பயம், பஸ்ஸில் தான் போவாங்க, ரொம்ப வசதியானவங்க, அவங்க பஸ்ஸில் தான் போவாங்க, ட்ரெயினில் போவாங்க, ஃப்ளைட்டில் மட்டும் போயிடவே மாட்டாங்க. கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு, மாப்பிள்ளை அமெரிக்கா, கல்யாணமும் ஆயிடுச்சு, மாப்பிள்ளை போயிட்டார், இவங்க விசா கிடச்சி டிக்கெட் எடுத்து போகணும். அப்போ என்னை வந்து பார்க்குறாங்க, புரிஞ்சிருச்சு இவங்களுக்கு இருக்கிறது ஒரு ஃபோபியா, தனியறை ஃபோபியான்னு. சரி, அதுக்குள்ளே சிகிச்சை ஆரம்பித்தேன், ஆரம்பிச்சுட்டு சொன்னேன், நீ ஃபஸ்ட்டு சென்னையிலேருந்து மதுரைக்கு வாமா, அவங்க சென்னையில் ஒரு ஒர்க் பண்ணியிருந்தாங்க ஒரு ஐடி கம்பெனியில், அதுக்கப்புறம் நம்ம அமெரிக்காவுக்கு போகிறது அடுத்த ஸ்டெப்பு. சக்ஸஸ்ஃபுல்லாக சென்னையிலேருந்து மதுரைக்கு வந்துட்டாங்க, வெரி குட். அதுக்குள்ளே அவளுக்கு விசாவும் கிடச்சிருச்சு, டிக்கெட்டும் கிடச்சி வந்துருச்சு. அப்போ வந்து எங்களை பார்க்குறாங்க.

0: நான் சொல்கிறேன், ஒரு மருந்து இருக்குது, இது 8 மாத்திரை வரைக்கும் நீ போட்டுக்கலாம். இதை நீ கையில் வச்சுக்கோ, ஃப்ளைட்டில் ஏறுனதுலேருந்து உனக்கு பயம் வந்தால் வாயில் வச்சுக்கோ, அது கரைஞ்சிரும். அப்புறம் நீ போய் பத்திரமாக இறங்கிடுவேன் அப்படின்னு சொன்ன உடனே அவள் 8 மாத்திரை எடுத்துகிட்டு போகிறா, 1 மாத்திரை கூட யூஸ் பண்ணல. போய் நியூயார்க்கில் இறங்கிட்டு உடனே எனக்கு ஃபோன் பண்ணுறான், அம்மா நான் போய் இறங்கிட்டேன் நியூயார்க்கில், பத்திரமா இறங்கிட்டேம்மா, அந்த மாத்திரை கையில் இருக்குங்கிற தயவே எனக்கு தைரியத்தை கொடுத்துருச்சுமா. அப்படியே அந்த ரீஅஷூரன்ஸ், நீ நல்லா இருவே, உனக்கு பயம் வராது, நம்ம கொடுக்குற ரீஅஷூரன்ஸ் அதுவே அவனை நல்லாக்கிருச்சு. ஸோ இந்த மாதிரி பயமும் நிறைய வரும். ஸோ இப்போ இதெல்லாம் நம்ம வந்து ஒரு மனநல குறைபாடில் ஒரு வகை தான். ஃபோபிக் டிசார்டர், பேனிக் டிசார்டர், ஓசிடி, அப்புறம் பர்சனாலிட்டி ப்ராப்ளம் நிறைய வரும். தன்னைத்தானே சுட்டுக்குவாங்க, எய்தர் ஸ்பவுஸ்குள்ளே நிறைய பிரச்சனைகள், கணவன் மனைவி பிரச்சனையிலேயே புரிந்து கொள்ளாமல் இருக்கும், புரிந்து கொள்வதிலேயே ஒரு பிரச்சனை, ஒவ்வொருத்தரும் ஒரு பண்பியல் தொகுப்போடு இருப்பாங்க, நண்பர்களோடு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போயிடுவோம், ஆனால் கணவன் மனைவியாக இருக்கும்போது அட்ஜஸ்ட் பண்ணி போக மாட்டோம், லவ் பண்ணும்போது அட்ஜஸ்ட் பண்ணி போயிடுவாங்க. கலனாகி வந்த பிறகு லவ் பண்ணுறவங்க நிறைய கப்பல் இப்போ வந்து கவுன்சிலிங் டிவோர்ஸ் வந்துக்கிட்டு இருக்காங்க. அடுத்து இதெல்லாம் தாண்டி வரும்போது நெருங்கிட்டோம், பிள்ளைங்களுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம், பிள்ளைங்களாம் வெளியூருக்கு போயிடுது, கூடு வெறுமையாக இருக்குது,
1: தனிமை,
0: எம்டி நெஸ்ட், தனிமை, தனிமை வாட்டுது. பிள்ளைங்களாம் இருந்த வீடு, பேர பிள்ளைங்களாம் இருந்த வீடு, எல்லோரும் போயிட்டாங்க, எல்லோரும் வெளிநாட்டில் இருக்காங்க, படிக்க போயிட்டாங்க, வேலைக்கு போயிட்டாங்க, நான் தனியாக இருக்கேன், மகளுக்கு கல்யாணம் போயிட்டான், மகன் கல்யாணம் போயிட்டான், நான் மட்டும் தனியாக இருக்கேன். கணவன் மனைவியாக இருந்தால் கூட அந்த தனிமை உணர்கிறாங்க. ஒரு பெரிய கல்லூரியோட முதல்வரை நான் சந்திக்க இருந்தது, அவங்க வந்து எல்லா குழந்தைங்களும் அமெரிக்காவில் இருக்காங்க, இவங்க மட்டும் தனியாக இருக்காங்க. அப்போ நான் போய் பார்த்தா அவங்களுக்கு உடல் ரீதியான கோளாறு, இந்த உடல் ரீதியான கோளாறு மனசு தான் காரணம், கை வலிக்குது, கால் வலிக்குது, தலை வலிக்குது, அதாவது தீராத தலைவலி, தீராத வயிற்று வலி, தீராத வாந்தி, தீராத வயிற்றுப்போக்கு, எல்லாத்துக்குமே உடல் ரீதியான காரணங்கள் கண்டுபிடிக்கப்படாவிட்டால் அது மனசு தான் அதுக்கு காரணமாக அமையும். ஹைப்போகாண்ட்ரியாஸ்ன்னு சொல்கிறது, சொமட்டைசேஷன் டிசார்டர்னு சொல்கிறது. அந்த மாதிரி இந்த அம்மாவுக்கு உச்சி முதல் உள்ளங்கால் வரைக்கும் வியாதி, ஆனால் அவங்க எல்லாமே பண்ணி பார்த்துட்டாங்க, ஒன்றுமே ஒரு இதுவும் தெரியல, நார்மலாக இருக்குது. ஸோ இது டிப்ரெஷன், என்னை கூப்பிட்றாங்க ஒப்பீனியனுக்கு நான் போகிறேன், பார்த்தா அவங்க சொல்லி அழுகிறாங்க, இந்த மாதிரி எனக்கு என் பிள்ளைங்கள்லாம் அமெரிக்காவில் இருக்காங்கம்மா, 2 பொண்ணு 1 பையன், நான் தனிமையில் இருக்க முடியலம்மா, ஐயா என்னை நல்லா கவனிச்சிக்கிறாரும்மா, அவரும் ஒரு பெரிய முதல்வராக வந்து ஓய்வு பெற்றவர், ஆனால் எனக்கு இருக்க முடியலம்மா, யாரையாவது வர சொல்லுங்கம்மான்னு. எப்படி நம்ம சொல்ல முடியும், அது அவங்க வாழ்க்கை, இருந்தாலும் பேசுங்க பேசுங்க கம்பல் பண்ணி ஃபோனை போட்டு கொடுத்துட்டாங்க. நான் அமெரிக்காவில் இருக்க மகனுக்கு பேசுகிறேன், அம்மா நீங்கள் எங்கள் அம்மாவை எப்படியாவது சரி பண்ணுங்கள், எங்கள் வாழ்க்கையை நாங்கள் மாற்றிக்க முடியாது, கரெக்டாக சொன்னாங்க. அம்மாவுக்காக அவங்க வருவாங்களா? நம்ம தான் ஏற்றுக்கொள்ளணும், நம்ம தனிமை உணரக்கூடாது, நம்ம தோழர்களோட தோழியரோட பேசணும், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசணும், இருக்கிற உறவுகளோட பேசணும். இப்போ தான் எல்லாரும் ஆன்மீக பயணம் ஆன்மீக பயணம் போய்கிட்டே இருக்கிறாங்களே, சுற்றுலா போய்கிட்டே இருக்கிறாங்களே, 60 வயதுக்கு மேற்பட்டவங்க தான் இப்போ சுற்றுலாவே போகிறாங்க, ஏன்னா அவங்களுக்கு தனிமையை அவங்களை கொடுமைப்படுத்துது. ஸோ அந்த தனிமையையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனப்பக்குவத்தை நம்ம உண்டாக்கிக்கணும். அதுக்கப்புறம் அந்த அவங்களுக்கு நான் வந்து மனவழி சிகிச்சை கவுன்சிலிங் கொடுத்து மருந்து கொடுத்து அவங்க நல்லாக்கி அவங்க ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் மட்டும் வாழ்கிற வாழ்க்கைக்கு பழகிக்க சொன்னேன். ஆனால் இதுவே இன்னொரு வீட்டில் என்ன நடந்துருச்சுன்னா, பையங்க ரெண்டு வெளிநாட்டில் இருக்காங்க, பையங்க தான் என்னை பார்க்க வராங்க, அப்பா அம்மா சூசைட் பண்ணி இறந்துடுறாங்க, 2 பேரும் 15 நாளைக்கு முந்தி வந்திருக்காங்க, அவங்க அப்பா அம்மா 2 பேரும் ரிட்டையர் டீச்சர்ஸ், சொல்லியிருக்காங்க, தம்பிங்களா யாராவது ஒருத்தர் வந்து இருங்கப்பா, தனிமையில் இருக்க முடியலப்பா அப்படின்னு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வெளிநாட்டில் இருக்காங்க. ஸோ அவங்க இல்லைம்மா அங்கே தான் எங்களுக்கு நல்லா இருக்குது, பிள்ளைங்களாம் அங்கே தான்மா படிக்கிறாங்க, நீங்கள் இங்கே இருங்கம்மா, 24 மணி நேரம் உங்களை கவனிக்கிறதுக்கு உங்களுக்கு ஆள் போட்டுறேன்லாம் சொல்லிட்டு போகிறாங்க. போன 1 வாரத்துக்குள்ளே இவங்க ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் சூசைட் பண்ணி இறந்துடுறாங்க. கொடுமை பார்த்தீங்களா, யாரோ ஒருத்தன்
1: இருந்திருக்கலாம்.
0: அதுக்கப்புறம் 2 பேரும் கில்ட் ஃபீலிங், எங்களால் தான் எங்கள் அப்பா அம்மா இறந்துட்டாங்க, இறக்குற வயசும் இல்லை, ஒருத்தர் அப்பாவுக்கு 65 அம்மாவுக்கு 63 தான் இருக்கும், அப்போ தான் ரிட்டையர் ஆகியிருக்காங்க, அந்த தனிமை அவங்கள பாடப்படுத்துது. ஸோ பெரியவர்களோட பேசுங்க, கனெக்டாகவே இருங்க, வெளியூரில் இருந்தால் கூட ஒரு ஃபோன் பண்ணுங்கள், எல்லாருக்கூடையும் பேசுங்க, அப்பா அம்மாவை கூப்பிட்டு பேசுங்க, அவங்கள ஒதுக்கிறாதீங்க, அவங்க ஓய்வு பெற்றவர்கள், அவங்களுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு ஒதுக்கிறாதீங்க, அவங்களுக்கும் நம்ம எடுக்கக்கூடிய ஒரு டிசிஷனில் ஒரு முன்னுரிமை கொடுங்க. நீங்கள் என்னப்பா சொல்கிறீங்க, நீங்கள் என்னம்மா சொல்கிறீங்க, படிக்காதவங்களாக இருந்தால் கூட அறிவு இருக்கும், படிக்காத மேதைகளும் பாரினில் உண்டு, கேளுங்க, ஒதுக்கிறாதீங்க, தனிமைப்படுத்தாதீங்க, தனிமை தான் கொடுமை, தனிமை தான் தற்கொலை எண்ணத்தை தூண்டுது, அதுக்கு வலுப்படுத்துது. யாராக இருந்தாலும், அது குழந்தையாக இருந்தாலும், குமரியாக இருந்தாலும், கிழவனாக இருந்தாலும், கிழவியாக இருந்தாலும், சின்ன வயசுலேருந்து வயசார வரைக்கும் தனிமைங்கிறது ஒரு கொடுமை. ஸோ தனிமைப்படுத்தப்படாதீர்கள். நீங்கள் அப்படி தனிமை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, வந்துருச்சு சூழ்நிலையினால் நம்ம வந்து அதை மாற்றிக்கிறதா முயற்சி செய்யணும், நம்மளே நம்மளை மகிழ்ச்சியாக

0: வச்சுருக்க என்னென்ன இருக்குது, இப்போ நிறைய இருக்குது. நம்ம நம்மளே மகிழ்ச்சியாக வச்சுக்கலாம். நம்ம தனிமை இல்லைங்கிற உணர்வை நம்ம உண்டாக்கணும்.
1: நிச்சயமாக மேம், தனிமை ஒரு மிகப்பெரிய கொடுமை கண்டிப்பாக. நேரம் 11:46, ஒரே ஒரு நேயர் மட்டும் நம்ம சந்திச்சிடலாமா மேம்?
0: கட்டாயமா
1: இணைப்பில் காத்திருக்காங்க. வருக, வணக்கம்.
2: வணக்கம்ப்பா.
0: வணக்கம்.
2: நான் தென்பழஞ்சியிலேருந்து விவசாயம் பேசுகிறேன்ப்பா.
0: சொல்லுங்க.
2: என் தம்பி ஒரு பையன் 50 வருஷம் வண்டியில் கிளம்பிட்டான், 2 வருஷம் விழுந்து ட்ரீட்மெண்ட்லாம் இப்போ சரி பண்ணிட்டான். எல்லாம் இப்போலாம் சாப்பிட்றான், தூங்குறான், பேசுகிறான், நடந்தான். அவனுக்கு வரமாட்டேன், அவனுக்குள்ளே எடுத்து வைக்கிறான், எட்டு வைக்க மாட்டேன்றான், தலைக்குள்ள வச்சுக்கிறான். உங்க ட்ரீட்மெண்ட்ல வந்து அவங்களை பார்க்குறான், அட்ரஸ் சொல்ல முடியுமா? அந்த உங்களை பார்க்குறேன்.
0: நாங்கள் நரம்பு மருத்துவரை பார்க்கணும். நரம்பு மருத்துவரை பார்த்து உடல் பிசியோதெரபி பண்ணால் குணமாகும். நான் மனநல மருத்துவர், நரம்பு மருத்துவரை பார்க்கணும். நரம்பு மருத்துவரை நரம்பு யார் அவருக்கு சிகிச்சை அளித்தாங்களோ அந்த நரம்பு மருத்துவர்கிட்டயே போனால் அவரே ஃபிசியோதெரபிஸ்ட்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. அதுலேருந்து அவர் நல்லா வந்துடுவார். அந்த தெரப்பியை மட்டும் ஃபிசியோதெரப்பியை தொடர்ந்து கொடுக்கணும். அதான் நரம்புக்கு கோளாறு, நடக்கிறது கோளாறு, அதுக்கு அதுக்கு ஒரு பயிற்சி கொடுக்கணும், தெரப்பி கொடுக்கணும்.
1: நன்றி நன்றி. இணைப்பில் வந்தமைக்க. மனம் சார்ந்த பிரச்சனைகள் தான் நம்ம இன்றைக்கி பேசிகிட்டு இருக்கோமோ. மூத்த மனநல மருத்துவர் இலக்குவனார் செல்வமணி தினகரன் அவர்களுடன் மருத்துவ நேரம் நிகழ்ச்சியில். நேரம் 11:47 ஒரு பாடலை தொடர்ந்து நம் மீண்டும் இணையலாம். இணைந்திருங்கள் ஆகாஷ்வாணியோடு.

இப்போ முதுமையில் வர தனிமையை பற்றி சொல்லிட்டு இருந்தேன், எம்டினஸ் சின்ரோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன், டிப்ரெஷன், முதுமையில் வர மனச்சோர்வு, மனத்தளர்ச்சியை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். முதுமையில் வந்துட்டால் நமக்கு வந்து நினைவுத்திறன் இழப்பு, அதுதான் கொடுமையான ஒன்று, இந்த டிமென்ஷியா. இந்த டிமென்ஷியா வரும்பொழுது மறந்துடுவாங்க எல்லாத்தையும், சாப்பிட்டதை மறந்துடுவாங்க, தூங்கினதை மறந்துடுவாங்க, தூங்கவே மாட்டாங்க, குளித்ததை மறந்துடுவாங்க, தன்னறியாமல் வழி மாறி போயிடுவாங்க. காணாமல் போனவர்கள் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா டிமென்ஷியா வந்தவங்களாக தான் இருப்பாங்க. ஆனால் அந்த ஓல்டேஜில் ஒரு டிப்ரெஷனில் கூட நிறைய பேர் வழி மாறி போய் டிப்ரெஷனால் தற்கொலை பண்ணவங்களும் இருக்காங்க, டிமென்ஷியாவால் வழி தவறி போனவங்களும் இருக்காங்க. ஸோ இந்த முதுமையில் வர டிமென்ஷியா வந்து ஒரு கவலைக்குரியது. அதில் பார்க்கின்சோனிசம்னு ஒன்று, ஒரு நரம்பு தளர்ச்சி வரும், அதுவும் இந்த டிமென்ஷியாவும் சேர்ந்துட்டா இல்லாதவங்களை இருக்கிறவங்க நினைப்பாங்க. ஒருத்தங்க வருவாங்க, ஒரு அம்மா என்கிட்ட 70 வயசு, அவங்க அப்போ மக அமெரிக்காவில் இருக்கும், என் கன்சல்டேஷன் வந்து பேர் சொல்லி கூடுவாங்க, வந்துட்டான் வாமா வாமா, உனக்கு சாப்பாடு செஞ்சு வச்சுருக்கேன் வாமா, இன்றைக்கி உனக்கு பிடிச்ச மட்டன் குழம்பு வச்சுருக்கேன் சாப்பிடுவான்னு. ஆனால் கற்பனை அந்த மாதிரி வரவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சில முதியோர்களுக்கு 70 வயது தாண்டவர்கள் கூட கணவனுக்கு மனைவி மேலே சந்தேகம், ஒருத்தவங்களை கூட்டு வராங்க, யாரோ ஒருத்தன் வந்து கட்டில் கட்டியில் படுத்துக்கிறான் தினோன்னு, அந்த அம்மா அழுகுது அப்படி எழுதுறாங்க, அவங்களுக்கு இந்த சந்தேக நோயின்னு தெரியல, என்னம்மா என்னம்மா என் வீட்டுக்காரர் எவ்வளோ ஒன்று உத்தமருமா, அவர் என்ன போய் சந்தேகப்படுறாரேம்மான்னு. அப்போ இது முதிர் வயதில் வரக்கூடிய சந்தேக நோய், பேராஃப்ரனியா அப்படிங்கிறது அவங்களுக்கு புரிய வச்சு, அது மாதிரி ஒரு கணவன் மனைவி சந்தேகப்படுறவங்களும் நிறைய பேர்

0: வராங்க. ஒருத்தங்க வந்திருக்காங்க, வராங்க, இப்போ வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க, 60 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு, 65 வயது, என்னை எல்லோரும் ஃபோட்டோ எடுக்கிறாங்க, கண்காணிக்கிறாங்க, என்னையே ஃபாலோ பண்ணுறாங்க அப்படிங்கிறாங்க. ஒரு பெண் சொல்கிறாங்க, விஐபியெல்லாம் வந்து என் கூட உடல் வச்சுக்கிறாங்க, எங்கெங்கேயோ வந்து. இதெல்லாம் ஒரு சந்தேக நோயின்னு கண்டுபிடிக்கிறதுக்கே அவங்க உறவினர்கள் படித்தவர்களாக இருந்தால் கூட கண்டுபிடிச்சிருவாங்க, அதுக்குமே கொஞ்சம் டைம் எடுக்கும். படிக்காதவர்களாக இருந்தால் என்ன பண்ணுவாங்க, இது என்ன இப்படி பெதட்டுது அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ செய்வினை வச்சுருக்காங்க, இதை பேய் பிடிச்சிருக்கு, கோடாங்கி குறின்னு அதுக்கு போயிடுவாங்க. ஸோ முதிர் வயதில் எம்டினஸ் சிண்ட்ரோம் மட்டும் இல்லை, டிமென்ஷியா இந்த மாதிரி பேராஃபினியா என்ற சந்தேக நோய் இப்போ அதிகமாக வருது. அப்போ ஒரு மருமகளை பற்றி ஒரு மாமனார் சொல்லிகிட்டே இருக்கார், ஒருத்தன் வரான், அவன் கூட இவ தினம் பேசுகிறா, சிரிக்கிறா, தனி அருமில் இருக்கான், இதெல்லாம் கற்பனை. அவங்க ஹஸ்பண்ட் ஒரு டாக்டர், அவர்கிட்ட தினம் அப்படி வந்து சொன்ன உடனே அந்த மருமகளும் டாக்டர், சொன்ன உடனே அந்த ஹஸ்பண்ட் வந்து புரிஞ்சிருச்சு, நம்ம அப்பாவுக்கு ஒரு ஏதோ ஒரு மனநல குறைபாடு வந்துருச்சுன்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து சொல்கிறார் அவராக தனியாக வந்து. அப்புறம் அவங்க அப்பாவை வேறு விதமாக வேறு ஒரு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி அங்கே என்னை பார்க்க கூப்பிட்றாங்க. அப்போ அதுக்கு ஒரு தகுந்த மருந்து கொடுக்குறேன். அப்போ அவங்களுக்கு வந்து ஸ்கேன்லாம் பண்ணி பார்க்கும்போது டிமென்ஷியா அவ்வளோவா வரல, இந்த சந்தேக நோய் மட்டும் அந்த ஏ வயசில் வந்திருந்தது. தகுந்த மருந்து கொடுத்தவொடனே அவங்க நல்லாயிட்டாங்க. இந்த மாதிரி எல்லா வயதிலையும் கருவறையில் தோன்றியது முதல்லாம் அந்த ஒரு குழந்தைக்கு வளரும் பருவத்திலேயே மன வளர்ச்சி குறைபாடு இருக்கலாம், மூளை வளர்ச்சி குறைபாடு இருக்கலாம், கல்லறை போகும் வரை இந்த மனநல குறைபாடுகள் வரலாம். இது படித்தவர்கள் படிக்காதவர்கள், ஏழைகள் பணக்காரர்கள், இந்த மதம் இந்த சாதி என்று பார்த்து வருவதில்லை. அதனால் நம்ம என்ன பண்ணணும், இன்றைய நாள் உலக மனநல நாள், மனநலத்தை பற்றி ஒரு விழிப்புணர்வு உண்டாகணும். மனநலம் குறைந்தவர்களுக்கு சிகிச்சை அளிக்கும்போது கலங்கத்தை உண்டாக்கக்கூடாது, அந்த ஸ்டிக்மா நீக்கப்படணும். ஒரு மனநல மருத்துவரை பார்க்கறது அவமானம் என்று நினைக்கக்கூடாது. ஒவ்வொரு மனநல மருத்துவரும் நமக்கு ஒரு உறவினர், நண்பர்கள் என்ற முறையில் கூட வந்து பார்க்கலாம். நம்ம சிகிச்சை அளித்த பின் மீண்டும் அவங்கள வந்து பழைய மனிதராக ஆக்கணும். இதுக்கு தேவை அன்பான அரவணைப்பு, தகுந்த சிகிச்சை தகுந்த நேரத்தில் கொடுக்கணும். ஒருத்தங்க நீங்கள் வந்து சொன்னாங்க, நல்லாகிட்டே வந்தாங்க, திடீர்னு டென்ஷன் ஆகி வந்தாங்க, என்னமான்னு இல்லை, எப்போ பார்த்தாலும் எங்கள் வீட்டுக்காரர் டென்ஷன் ஆனால் நீ மாத்திரை சாப்பிட்றியா நிப்பாட்டிட்டியான்னு கேட்குறாரு, அப்புறம் லூஸு லூஸுன்னு திட்டுறாருங்கிறாங்க. ஸோ லூஸு மென்டல்ங்கிற வார்த்தையை பயன்படுத்தி யாரையும் திட்டாதீங்க. மருந்து கொடுக்கும்போதும் பக்குவமாக கொடுக்கணும். எங்கள் பேராசிரியர் அழகாக சொல்லி கொடுப்பாரு, சாப்பிடும்போது மருந்து எடுத்து பக்கத்தில் வச்சிடணும், சாப்பிட்ட உடனே இந்த மருந்தை சாப்பிட்ருப்பான்னு சொல்லணும், கட்டாயப்படுத்தி கொடுக்கக்கூடாது, அப்போ அவங்களுக்கு வெறுப்பு வந்துடும். இல்லை மனநல மருத்துவர்கிட்ட சொல்லி புரிய வச்சு மருந்து சாப்பிட வைக்கணும். அதுக்கும் ஒத்துழைப்பு கொடுக்காதவங்களுக்கு நாங்கள் தெரியாமல் கொடுக்கறதுக்கு சில கலந்து கொடுக்குற மருந்துகளும் வச்சுருக்கோம், திரவ மருந்துகளும் வச்சுருக்கோம். ஸோ என்ன பண்ணணும், நம்ம மனதை பாதுகாக்க வேண்டும், மனிதரை மதிப்போம், மனநோயை கலங்கப்படுத்தாமல் சிகிச்சை பெறுவோம், வலியில் இருப்பவரின் குரலை கேட்போம், அவர்களின் அனுபவத்தை மதிப்போம், அந்த குரலை மாற்றத்தின் குரலாக மாற்றுவோம். இந்த உலக மனநல நாளில் மனநலம் என்பது ஒவ்வொருவரின் உரிமை, மனித நேயம் ஒவ்வொருவரின் பொறுப்பு என்ற செய்தியை எடுத்து செல்வோம். ஒரு விழும்போது கை கொடுப்போம், ஒருவர் அழும்போது அருகில் இருப்போம், ஒருவர் பேசும்போது இடைமறிக்காமல் கேட்போம், ஒருவர் உதவி கேட்கும்போது கதவை திறப்போம், ஒருவர் நம்பிக்கை இழந்தால் இன்னும் வாழ்க்கை இருக்கிறது என்று அவரிடம் சொல்வோம். ஏனென்றால் ஒரு உயிர் காப்பாற்றப்படும் போது ஒரு குடும்பம் காப்பாற்றப்படுகிறது, ஒரு குடும்பம் காப்பாற்றப்படும் பொழுது ஒரு சமுதாயம் காப்பாற்றப்படுகிறது. மனநலம் காப்போம், மனிதநேயம் காப்போம், நம்பிக்கையை வளர்ப்போம். உலக மனநல நாள் வாழ்த்துக்கள். வாய்ப்பளித்த உங்களுக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன்.
1: ரொம்ப அருமையாக சொன்னீங்க மேம். அதாவது இப்போ நம்ம உடல்நலம் எப்படி முக்கியமோ அதை விட முக்கியம் நம்மளுடைய மனநலம் அப்படின்றது. கிட்டத்தட்ட 2 மணி நேரம் எங்களுடைய நேயர்களுக்காக நீங்கள் சொன்ன செய்திகள் அனைத்துமே கண்டிப்பாக பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும். நம்மளுடைய உடலில் ஏற்படுற மாற்றங்களை நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம், வெளியிலையும் சொல்லிடலாம். ஆனால் மனசில் ஏற்படும் வலியை சில நேரங்களில் நம்மளால் சொல்ல முடியாது. அந்த தயக்கத்திற்கு விடை கொடுப்பதற்கான நிகழ்ச்சியாக தான் இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சி வந்து அமைந்ததுன்னே சொல்லலாம். எல்லாரையும் சிரிக்க வைக்கிற சிலர் வந்து

0: தங்களுக்குள்ளே அழுதுட்டு இருப்பாங்க. அந்த கண்ணீரை யாருக்கிட்டயுமே சொல்ல மாட்டாங்க.
1: சிலர் சிரித்துக்கொண்டே அழுகின்றார்.
0: கண்டிப்பா. அதே போல வந்து எல்லோருக்கும் ஆறுதல் சொல்ற சிலர் வந்து நமக்கு யாராவது ஆறுதல் சொல்ல மாட்டாங்களா அப்படின்னு
1: உள்ளுக்குள்ள உண்மை.
0: அதனால அடுத்தவருடைய மனதை புரிந்து கொள்ள முயற்சி செய்வோம், அதை விட நம்மளுடைய மனதையும் கொஞ்சம் அன்போடு கவனிச்சுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. உடல்நலத்தைப் போலவே மனநலத்தையும் நேசிப்போம், நம்முடைய மனதை புரிந்து கொள்வோம், நம்மை சுற்றி இருப்பவர்களின் மனதையும் புரிந்து கொள்ள முயற்சிப்போம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்து பயனுள்ள கருத்துக்களை பகிர்ந்து கொண்டவர்கள் மனமே நலமா நிகழ்ச்சி உலக மனநல சிறப்பு நிகழ்ச்சியில் பங்கேற்றார் மூத்த மனநல மருத்துவர் இலக்குவனா செல்வமணி தினகரன் அவர்கள். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், மனநலம் என்பது ஆடம்பரம் அல்ல, அது நம் வாழ்வின் அடிப்படை என்பதை இந்த 2 மணி நேர நிகழ்ச்சியில் நமக்கு மிக தெளிவாக புரிந்து கொள்ளும்படி இயல்பான மொழியில் நடையில் சொன்னார் நம்மளுடைய சிறப்பு விருந்தினர் மூத்த மனநல மருத்துவர் இலக்குவனா செல்வமணி தினகரன் அவர்கள். மேம், நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். எங்களுடைய நிலையத்தின் சார்பாகவும் நேயர்களின் சார்பாகவும் உங்களுக்கு நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம் மேம். மிக்க நன்றி. நிறைய தகவல்கள் எங்களுக்கு சொன்னீங்க. கன்சோல்ல உட்காந்துருக்க சூரியக்கலாவும் சொன்னாங்க நிறைய தகவல்கள். இதெல்லாம் ஒரு பிரச்சனையா அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருப்போம், கற்பனையில் ஓடும், இதெல்லாம் பிரச்சனையா அப்படின்னு யோசிப்போம். ஆனால் இப்போ வந்து இதெல்லாம் ஆரம்பத்திலேயே சரி பண்ணணும் அப்படின்றது இப்போ தான் புரிய ஆரம்பிச்சிருக்கு. அதுக்காக தெளிவுபடுத்திய உங்களுக்கு மிக்க மிக்க நன்றி மேம்.
1: மனநலம் காப்போம், உடல்நலம் பெறுவோம். நன்றி, வணக்கம்.
0: மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை விடைபெறுகிறோம். நன்றி நேயர்களே.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 தொடரும் நிகழ்ச்சியாக சிநேகிதே நிகழ்ச்சி வரும் முன் செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக.
1: செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக புற்றுநோய் சிகிச்சைக்கான மருந்துகளின் விலை 70% வரை குறைந்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் மக்களின் நம்பிக்கையை இழந்துள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய தவேக அரசு தவறிவிட்டதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. தேர்தல் ஆணையத்திற்கு எதிராக காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் பொய் பிரச்சாரத்தில் ஈடுபட்டதாகவும் இதனை மக்கள் தங்கள் வாக்குகளால் தகர்த்தெறிந்துள்ளதாகவும் பிஜேபி கூறியுள்ளது. அமைதிக்கான நோபல் பரிசை வென்ற தென்னாப்பிரிக்காவில் பிறந்த தமிழ் வம்சாவளியைச் சேர்ந்த திருமதி நவநீதம் நவிப்பிள்ளைக்கு மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வாழ்த்து தெரிவித்துள்ளார். தமிழக மக்களின் நம்பிக்கையை பெற்ற தலைவராக முதலமைச்சர் திரு விஜய் திகழ்வதாக மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். மனநல சவால்களை எதிர்கொண்டவர்களின் குரலுக்கு செவிசாய்க்க வேண்டியதன் அவசியத்தை மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் உலக மனநல தினத்தையொட்டி வெளியிட்டுள்ள செய்தியில் வலியுறுத்தியுள்ளார். மலேசியாவில் நடைபெற்ற உலக பவுல் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் புட்டுல் சோனோவால் வெண்கலப் பதக்கம் வென்று வரலாற்று சாதனை படைத்துள்ளார்.

உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டி எகிப்தின் கைரோவில் தொடங்கியது. பெண்டிகோ சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அன்ஷ் நெகி இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். துருக்கி சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தாராஷா மற்றும் ஆகாஷி காஷ்யப் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். தில்லியில் நடைபெற்று வரும் தேசிய ஓபன் தடகள சாம்பியன் போட்டியில் தமிழகத்தின் ஆகாஷ் ராஜ் தங்கப்பதக்கத்தையும் தினேஷ் வெள்ளிப்பதக்கத்தையும் மோகன்ராஜ் மற்றும் நந்தினி வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர். லெக்சிங்டன் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சஹஜா யாமலப்பள்ளி மொராக்கோவின் டியாயல் ஜாடி இணை பட்டம் வென்றது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: பெண்களுக்கான சிறப்பான நேரமாக இது சிநேகிதியே. தோழிகளே, இந்த நேரத்தில் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச பாட்டை நமது பண்பலையில் கேட்டு ரசிக்கலாம். இதற்கு அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 25 30 170 அறிமுகங்களும், 25 30 171 அனைத்து நேர்களும் பங்கு பெறலாம். உன் இணைப்பிற்கு 0452. இன்னைக்கு சிநேகிதியே நிகழ்ச்சியில் பேச காத்திருக்கிற முதல் தோழி யார், இங்கிருந்து வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம் மேம்.
1: ஆ, வணக்கம்மா, சொல்லுங்க. சகுந்தலா, சொல்லுங்க, என்ன பாட்டு கேட்கலாம்?
2: மெல்ல சிறந்தது கதவு படம்.
1: ம்,
2: மெல்ல சிறந்தது கதவு படத்துல

0: வெள்ளத்தால் போகாது, வேகாது, வேண்டலாலும் கொள்ளத்தான் இயலாது, கொடுத்தாலும் இறைவழிய குறைபடாது, அல்லர்க்கோ மிக எளிவு, காவலுக்கோ மிக எளிவு, கல்வி என்னும் உள்ளத்தே பொருள் இருக்க உலகெல்லாம்
1: பாடலே வந்து ஒரு அழகான தேடல் சார்ந்த பாடல் கேட்டிருக்கீங்க. நன்றி. இதோ அந்த பாடல் காற்றலைகளில் கேட்டு ரசிக்கலாம். 12:04.

0: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் மாபெரும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 10% மற்றும் உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% தள்ளுபடி. குக்கர், மிக்சி, கிரைண்டர், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என அனைத்து வீட்டு உபயோக பொருட்களும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. அத்துடன் ஒவ்வொரு 10,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு வெள்ளி நாணயமும், ஒவ்வொரு 20,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு தங்க நாணயமும் இலவசம். வெள்ளி ஜரிகையும் வாங்கப்படும். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
1: இன்வெஸ்டிங் ஓட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?
2: ஓ 2 2 2 4 காது கொடுத்து கேளு, மனப்பாடம் பண்ணு.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: மென்மையான மெட்டுக்களால் இதயம் தொட்டு செல்வது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: ட்ரெயின்ல டெல்லி வரைக்கும் போறேன், பேசாம இங்கே.

0: அங்கெல்லாம் போய் நீ ஒன்னும் இன்டர்வியூ அட்டன் பண்ண வேணாம்மா.
1: புரியாம பேசாதீங்கம்மா, இது எவ்வளவு முக்கியமான இன்டர்வியூன்னு உங்களுக்கு தெரியுமா? பா நீங்களாச்சும் சொல்லுங்களேன்.
2: நீ சொல்றதெல்லாம் சரிதாம்மா, ஆனா ட்ரெயின்ல அதுவும் பொம்பளை பிள்ளைய தனியா.
3: என்ன என்ன இங்க டிபேட் நடந்துட்டு இருக்கு?
0: அது வந்துனே,
3: நான் எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் இருந்தேன். ஏன் தங்கச்சி நீ இவ்வளவு பயப்படுற? நம்ம இந்தியன் ரயில்வேயோட ஹெல்ப்லைன் நம்பர் 139 தெரியாத உனக்கு இந்த ஒரே எண்ல பிஎன்ஆர் ஸ்டேட்டஸ், ட்ரெயின் எங்க இருக்கு, டிக்கெட் ரிசர்வேஷன், நைட் நம்ம இறங்க வேண்டிய ஸ்டேஷன் வந்துட்டா அதுக்கு அலாரம், சாப்பாடு, புகார் அப்படின்னு எல்லாத்தையும் இதுலயே நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதனால பயப்பட

0: பன்னிரண்டு மொழிகள்ல மச்சான், யோசிக்காதீங்க. ரயில் பயணத்துல எல்லா வித பாதுகாப்பும் இப்ப நமக்கு கிடைச்சிருச்சு.
1: ரயில்வே ஹெல்ப்லைன் நம்பர் 139. உங்கள் ரயில் பயணங்கள் இனிமையாகட்டும்.
2: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
3: மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. உலக தரத்தில் எங்களது சொந்த தயாரிப்பில் உருவான பல லட்சக்கணக்கான டிசைன்களில் மிக மிக குறைந்த சேதாரத்தில் BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக சேதாரத்தில் 20% தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கே எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது சேதாரத்தில் 20% தள்ளுபடியும் பெறுங்கள். உலக தர சான்றிதழ் பெற்ற பெல்ஜியம் கட் நேச்சுரல் வைர நகைகளுக்கு சைக்கூலி இல்லை, சேதாரம் மட்டுமே. மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம்.
4: இன்வெஸ்டிங் ஓட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?
5: 2 2 2 4 காது கொடுத்து கேளு, மனப்பாடம் பண்ணு.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
2: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
2: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
3: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
4: கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3.

0: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
1: நேரம் 12:15. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 ஸ்நேகிதியை கேட்டு இருக்கோம். இணைப்புல காத்திருக்கக்கூடிய அடுத்த ஸ்நேகிதி வருக. வணக்கம். வணக்கம்மா, யார் எங்கிருந்து சொல்லுங்க, என்ன பாடல் கேட்கலாம்? சரி, பாடல் கேட்டலாம். நன்றி. இணைப்பில் வந்தமைக்கு உங்களுக்காகவும் கேட்டு ரசிக்கும் அனைத்து நேர்களுக்காகவும் பாடல் இதோ காற்றலைகளில்.

0: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?
1: ஓ ரெண்டு ரெண்டு ரெண்டு நாலு காது கொடுத்து கேளு, மனப்பாடம் பண்ணு.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: நேரம் 12:20 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 ஸ்நேகிதியை கேட்டுட்டு இருக்கோம். இனிப்புல காத்திருக்கக்கூடிய அடுத்த ஸ்நேகிதி யார், இங்கிருந்து என்ன பாடல் கேட்க போறாங்க? வணக்கம். வணக்கம், யார் இங்கிருந்துமா? சொல்லுங்க, என்ன பாடல் கேட்கலாம்? சரி, பாடல் கேட்டலாம். நன்றி இணைப்பில் வந்தமைக்கு. ஹரிஹரன் மற்றும் ஸ்வர்ணலதா குரல் கொடுக்க பாடல் இசைக்கிறது காற்றலைகளில்.

திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் மாபெரும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 10% மற்றும் உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% தள்ளுபடி. குக்கர், மிக்சி, கிரைண்டர், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. அத்துடன் ஒவ்வொரு 10,000 ரூபாய் பர்ச்சேசுக்கும் ஒரு வெள்ளி நாணயமும், ஒவ்வொரு 20,000 ரூபாய் பர்ச்சேசுக்கும் ஒரு தங்க நாணயமும் இலவசம். மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.

0: நேரம் 12:27 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 ஸ்நேகிதியை கேட்டுட்டு இருக்கோம். இனிப்புல காத்திருக்கக்கூடிய அடுத்த ஸ்நேகிதி வருக, வணக்கம்.
1: அன்பு அறிவிப்பாளர் அவர்களுக்கு இனிமையான நண்பகல் வணக்கம்மா.
0: வணக்கம், சொல்லுங்க.
1: மேட்டூர் வட்டம் ஐயம்புதூர் உங்கள் அன்பு சகோதரி கலைச்செல்விங்கம்மா.
0: சொல்லுங்க கலைச்செல்வி, என்ன பாடல் கேட்கலாம்?
1: படம் பசாதாரம், பாடல் முகுந்தா முகுந்தா. அனைத்து அன்பு நேயர் உறவுகளுக்காகவும்மா ஒரு ஐக்கு சொல்லட்டுமா?
0: சொல்லுங்க.
1: சிறிதளவு அன்பை பிறரிடம் செலுத்துங்கள், அது பெரிய முதலீடாக உங்களுக்கு கிடைக்கும்.
0: நன்றி இனிப்பில் வந்தமைக்கு. உங்களுக்கும் கேட்டு ரசிக்கும் அனைத்து நேர்களுக்கும் பாடல் இதோ.

0: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?
1: ஓ ரெண்டு ரெண்டு இரண்டு நாலு, காது கொடுத்து கேளு, மனப்பாடம் பண்ணு.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: ஸ்நேகிதிகளின் விருப்ப பாடல்களாக இசைத்துக் கொண்டு இருக்கிறது ஸ்நேகிதியே. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. இனிப்புல காத்திருக்கக்கூடிய அடுத்த ஸ்நேகிதி வருக. வணக்கம். வணக்கம். யார் எங்கிருந்துமா?
2: ராமநாதபுரம் மாவட்டம் காஞ்சிரங்குடிங்கிற கிராமத்துல இருந்து சலீதா.
1: சலீதா, சொல்லுங்க என்ன பாடல் கேட்கலாம்?
2: புன்னகை மன்னன் படத்துல

எதுக்கு போடணும் பாடல், அவ்வளவுதான் பாடல் கேட்டோமே. அடுத்த நேர்கிட்ட பேசி நேருக்கான விருப்ப பாடல் கேட்டலாம்ல. அவ்வளவு அருமையா பாடிட்டீங்க, நாங்களும் இந்த பாடல் கேட்டுட்டோம். நன்றி நன்றி, இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. நன்றிமா, நன்றி. நேரம் 12:36 பாடல் இதோ உங்களுக்கு கீற்றசிக்கும் அனைத்து நேர்களுக்காகவும்.

நேரம் 12:41. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேர்கள் கேட்டு இணைந்திருப்பது சிநேகிதியே. சிநேகிதியே நிகழ்ச்சியில் நீங்களும் பங்கு கொண்டு உங்கள் மனசுக்கு பிடித்த பாடல்களை கேட்டு ரசிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்கன்னா 04-52 மதுரையின் முன்னிணைப்பு. 25-30-170 அறிமுக சிநேகிதிகளும் மற்ற அனைத்து சிநேகிதிகளும் வரலாம். 25-30-171 என்ற எண்ணில்

0: நம்ம கூட இணைய காத்திருக்கக்கூடிய அடுத்த நேயர் யார், எங்கிருந்து அப்படின்றத கேட்டுலாம். வணக்கம் ஸ்நேகிதி. வணக்கம். இணைப்புலதான் காத்திருக்கீங்க, பேசலாம். வணக்கம்
1: மேடம். வணக்கம் மேடம்.
0: சொல்லுங்க, யார், எங்கிருந்துமா?
1: விழாபுரத்துல இருந்து சரவணன் சொல்லிட்டு.
0: சொல்லுங்கம்மா, என்ன பாடல் கேட்கலாம் இன்னைக்கு? உங்களுக்கும் கேட்டு ரசிக்கும் அனைத்து நேர்களுக்கும் பாடல் இதோ கேட்டலைகளில்

0: நேரம் 12:48 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஸ்நேகிதியே. இனிப்புல காத்திருக்கக்கூடிய அடுத்த ஸ்நேகிதி யார், இங்கிருந்து வருக? வணக்கம்.
1: வணக்கம்மா, நான் பரமக்குள்ளேந்து ராஜஸ்ரீ பேசுறேங்கம்மா.
0: சொல்லுங்க, என்ன பாடல் கேட்கலாம் உங்களுக்கு?
1: எனக்கு தனிக்காட்டு ராஜா படம். சந்தோஷ பாட்டு வா வா, அந்த பாட்டு வேணும்.
0: பாடல் கொடுத்துடலாமா?
1: அறிவியல் சாதனங்களை சரி செய்ய நட்டு வேண்டும், வானொலி கேட்க பலவித பணிகளையும் செய்ய நெட்டு வேண்டும், கல்வி கற்க எழுத படிக்க நோட்டு வேண்டும், பிணிகளை தீர்ப்பதற்கு மருத்துவராக நீட்டு வேண்டும், நம் கவலைகளை மறந்து சிரிக்க பாட்டு வேண்டும்.
0: இப்ப ஸ்நேகிதி நிகழ்ச்சியில பாட்டு வேணும்.
1: ஆமா,
0: நன்றி இணைப்பில் வந்தமைக்கு. உங்களுக்காகவும் கேட்டு ரசிக்கும் அனைத்து நேர்களுக்காகவும் பாடல் இதோ.

0: நேரம் 12:53 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 சிநேகிதியை கேட்டுட்டு இருக்கோம். இனிப்புல காத்திருக்கக்கூடிய அடுத்த சிநேகிதி வருக வணக்கம். சொல்லுங்கம்மா, என்ன பாடல் கேட்கலாம்? சரி, அன்போடு அந்த பாடல் கேட்டலாம். நன்றி இனிப்புல் வந்தமைக்கு. உங்களுக்கும் கேட்டரசிக்கும் அனைத்து நேர்களுக்கும் பாடல் இதோ காற்றலைகள்.
1: கண்மணி அன்போட காதலன் நான் எழுதும் லெட்டர் ஜி மடல் இல்ல கடிதாசி வச்சுக்கலாமா? கடிதமே இருக்கட்டும், படி.
2: கண்மணி அன்போட காதலன் நான் எழுதும் கடிதமே.
1: பாட்டாவே படிச்சிட்டியா? அப்ப நானும் முதல்ல கண்மணி சொன்னேன்ல, இங்க பொன்மணி போட்டுக்க. பொன்மணி உன் வீட்டுல சௌக்கியமா? நான் இங்க சௌக்கியம்.
2: பொன்மணி உன் வீட்டில் சௌக்கியமா? நான் இங்கு சௌக்கியமே.
1: உன்னை நினைச்சு பார்க்கும்போது கவிதை மனசுல அருவி மாதிரி கொட்டுது. ஆனா அதை எழுதணும்னு உட்காந்தா அந்த எழுத்துதான் வார்த்தை.
2: உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டுது. அதை எழுத நினைக்கையில் வார்த்தை முட்டுது.
1: அதேதான் பிரமாதம். கவிதை கவிதை படி.

0: எனக்கு உண்டான காயம் அதை தன்னால ஆறிடும். அது என்னமோ தெரியல, என்ன மாயமோ தெரியல, எனக்கு ஒண்ணுமே ஆவறதில்லை. இதையும் எழுதிக்க, நடுவில் நடுவில் மானே தேனே பொன்மானே இதெல்லாம் போட்டுக்கணும். பாரு எனக்கு என்ன காயம்னாலும் உன் உடம்பு தாங்கிடும், உன் உடம்பு தாங்குமா? தாங்காது. பிராமி பிராமி பிராமி.
1: அதையும் எழுதணுமா?
0: இது காதல். என் காதல் என்னன்னு சொல்லாம எங்க எங்க அழுகையா வருது. ஆனா நான் அழுது, என் சோகம் ஒன்ன தாக்கிடுமோ அப்படின்னு நினைக்கும் போது வர்ற அழுக கூட நின்றுடுது.

0: மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல,
1: காதல் அல்ல,
0: காதல் அல்ல,
1: காதல் அல்ல,
0: அதையும் தாண்டி புனிதமான விதமான விதமான

நேரம் 12:59 நிமிடம் 35 நொடிகள் ஆயிட்டிருக்கு. கிட்டத்தட்ட நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற மற்றும் பங்கு பெற முயற்சித்த அத்தனை சிநேகிதிகளுக்கும் நன்றி கூறி மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ரோசி. நன்றி நேர்களே.

0: Use the hashtag BBC Stumped. And you can watch the show on YouTube as well by going to the BBC World Services YouTube channel. Thanks to Chari Sharma and Jim Maxwell and to all of you for listening. Speak to you soon. Bye-bye.
1: Stumped is a BBC Sport production for the BBC World Service in association with ABC and Akashvani.
2: இதுவரைக்கிட்டும் ஸ்டம்ப்டு சீசன் 7.
3: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9.
4: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
2: வணக்கம் நேர்களே, ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 வசந்த கானங்கள். நெஞ்சம் விட்டு நீங்காத காவிய திரை இசை கானங்களின் தொகுப்பா தினமும் இந்த நேரத்தில் நாம கேட்டு ரசிச்சுட்டே இருக்கோம். இன்னைக்கு காதலன் காதலி தலைவன் தலைவிக்கு இடையில் இருக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு விஷயம், அவங்களுடைய அன்பை வளர்க்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம். எது அப்படின்னு கேட்குறீங்களா? ஊடல். ஊடல் எப்படி அன்பை வளர்க்கும் அப்படின்னு கேட்கலாம். இதை பற்றின சிறப்புகளை திருவள்ளுவரே சொல்லியிருக்காங்க இல்லையா, இன்பத்து பாலில் வந்து சொல்லியிருக்காங்க. ஊடல், ஊடல் வகை போன்ற அதிகாரங்கள்லாம் இதை பற்றி ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரியான பாடல்கள் வரக்கூடிய பாடல்கள்லாம் தலைவன் தலைவிக்கிடையிலான சின்ன சின்ன செல்ல சண்டைகள், அந்த சண்டைகள் முடிஞ்சவுடனே சமாதானப்படுத்துறது, இந்த மாதிரியான அழகான துள்ளலான பாடல்களாக அமைய போது இன்னைக்கு வசந்த கானங்கள் நிகழ்ச்சியில். பாடல் தெரிவுகளுடன் நிகழ்ச்சியில் உங்களுடன் சூரியகலா.
5: Yeah,

ஓவன் தானோ மனம் மாறி போவதும் ஏனோ, எங்கே நீ சென்றாலும் விடுவேனோ. லெஃப்ட் ரைட் லெஃப்ட்.

0: left, right about turn.
1: இன்வெஸ்டிங் ஓட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?
2: ஓ ரெண்டு ரெண்டு இரண்டு நாலு, காது கொடுத்து கேளு, மனப்பாடம் பண்ணு.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: நம் மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4-2 ஆட்டக்களம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
2: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
3: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
2: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும்.
4: உங்க பொன்னான கைகள் புண்ணாகலாமா, உதவிக்கு வரலாமா?

0: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?
1: ஓ ரெண்டு ரெண்டு இரண்டு நாலு, காது கொடுத்து கேளு, மனப்பாடம் பண்ணு.

நேரம் 1:28 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 வசந்த காணங்கள். இன்னைக்கு வசந்த காணங்களில் ஊடல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்து நம்ம அது சார்ந்த பாடல்களாக கேட்டுகிட்டே இருக்கோம் இல்லையா. வள்ளுவம் அழகாக ஒரு விஷயம் சொல்லுது, அதாவது ஊடல் அப்படிங்கிறது உப்பு போன்றது அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம சாப்பாட்டில் உப்பு இல்லைன்னா சுவைக்காது, அளவுக்கு மீறினா சாப்பிட முடியாது. அது போல தான் ஊடலும் தலைவன் தலைவிக்கு இடையில இல்லது உறவுகளுக்கு இடையில அழகான ஒன்று அப்படின்னு சொல்லி வள்ளுவம் சொல்லுது. கேட்கலாம் அடுத்த பாடல், அன்னை இல்லம் திரைப்படத்திலிருந்து.

0: வசந்த கணங்கள் கேட்டுட்டே இருக்கும் இந்த நிகழ்ச்சியின் கூடுதல் சிறப்பாக நம்ம ஒவ்வொரு நாளும் முகநூல் பக்கத்தில் நம்ம பதிவிடுற முதல் நாள் பதிவிட்ட கேள்விகளுக்கான பதில்கள், அது யார் பதிவிட்டாங்கன்னு அவங்க பெயரோடு இந்த இடத்துல நம்ம பதிவு செய்வோம் இல்லையா. அதற்காக நேர்கள்லாம் பதிவு செஞ்சுட்டு பதிலாக அனுப்பின நேர்களெல்லாம் ஆவலாக காத்துட்டே இருப்பீங்க. இப்போது அதற்கான நேரம் வந்தாச்சு. முதல்ல என்ன கேள்வி, அதற்கான பதில் என்ன அப்படிங்கிறது பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம கூட நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்காங்க
1: பிரபு.
0: ஓகே பிரபு, நம்ம மூன்று கேள்விகள் ஒவ்வொரு நாளும் கொடுப்போம்.
1: கண்டிப்பா.
0: இன்னைக்கு வந்து நேற்று வந்து உலக அஞ்சல் தினம், நேற்று அக்டோபர் 9 கொண்டாடணும். சரி, அது கொண்டாடப்பட்ட ஆண்டு முதன் முதல்ல எப்போ கொண்டாடணும் அப்படிங்கிற கேள்வியை முன் வச்சிருந்தோம். அதற்கு நிறைய நேர்கள் சரியான பதில் சொல்லியிருக்காங்க. அந்த பதில் என்ன, நேர்கள் யாராரு அப்படிங்கிறத சொல்லிடுவோம்.
1: உலக அஞ்சல் தினம் வந்து கேட்கப்பட்ட கேள்விக்கு 1969 நிறைய நேயர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது போஸ்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம இன்னொன்று வந்து வலைதளங்களில் வந்து இந்த மாதிரி சோசியல் மீடியாவில் வந்து நம்ம போஸ்ட் பண்ணுறதுக்கு காரணம் என்னென்னா,

0: நம்முடைய நேயர்களுடைய திறனை வந்து இன்னும் ஊக்குவிக்கிறதுக்காக நிறைய வந்து பொது அறிவு கேள்வியாகவும் அவர்களுக்கு பிடித்தமான கேள்வியாக நம்ம கேட்டுக்கிட்டு வரோம். அந்த வருஷத்தில் நேற்று கேட்கப்பட்ட கேள்வியில் முதல் கேள்வியை வந்து உலக அஞ்சல் தினம் கேட்டிருக்கலையா, அது யார் யார் படித்தானு வாசிச்சிருவோமா,
1: கரெக்டாக
0: போட்டிருக்கானு வாசிச்சிருவோம். உலக அஞ்சல் தினத்தை யார் யார் சரியான முறையில் பதில் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, மன்னார்குடியிலிருந்து சசிகலா தியாகராஜன் அனுப்பியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் குருபரன், பாரிவள்ளல், மீரா வெங்கட்ராமன், மதுரையிலிருந்து கோ சண்முக சுந்தரம், பட்டாளத்திலிருந்து அப்துல் ஜலீல், பிரமிளா தமிழ்ச்செல்வன், ஆர்எஸ்டின்னு ஒருத்தர் அனுப்பியிருக்காரு.
1: அதாவது அவங்க கைத்தறி நகர்லேருந்து ஆர்எஸ் துவாரகன்.
0: அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கனகரத்னம் கனியாம்பூண்டி திருப்பூர் மாவட்டத்தில் அனுப்பியிருக்காங்க. நாமக்கல்லேருந்து செல்வராஜ் அனுப்பியிருக்காரு. அவினாசிலேருந்து அதியன் பூவிழி மீனா அனுப்பியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா சூரி விஜன் ராகவன் அப்படிங்கிறவர் அனுப்பியிருக்காரு. அப்படி தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஆட்கள் இருக்காங்க.
1: பூலுவப்பாளையத்திலேருந்து ஆனந்த முருகன் அவங்க சொல்லியிருக்காங்க. ராதாகிருஷ்ணன் தேனி மாவட்டத்திலேருந்து அனுப்பியிருக்காங்க. அடுத்து மணிகண்டன் அவங்களுடைய அக்கௌண்ட்லேருந்து எம்என் சுமதி யமனேஸ்வரம் ராமநாதபுரத்துலேருந்து அனுப்பியிருக்காங்க. தேவனூர்லேருந்து ஜோதிலட்சுமி அனுப்பியிருக்காங்க. அடுத்து குத்தாலத்திலேருந்து தேரடி தில்லை வில்லாளன் அனுப்பியிருக்காங்க. அதுக்கப்புறம்
0: மதுரையிலேருந்து குமரன் காலிலேருந்து பார்த்தீங்கன்னா மணிமாலா தேவி அனுப்பியிருக்காங்க. குருபரன் மாதிரி மறுபடியும் வந்து மதுரை அனுப்பாண்டி குருபரன் அனுப்பியிருக்காரு. சுகுமாரி சுந்தரராஜன் அனுப்பியிருக்காங்க. போனகிரிலேருந்து சுமதி பாபு அனுப்பியிருக்காங்க. அன்புராணி, அடுத்து பார்த்தீங்கன்னா சிவகங்கையிலேருந்து மாயாண்டி ஞானகுரு அனுப்பியிருக்காரு. திருமூலஸ்தானத்திலேருந்து வீரசுந்தரி அனுப்பியிருக்காங்க. ராமகிருஷ்ணன் கொழுமங்கலம் கொண்டான்லருந்து அனுப்பியிருக்காரு. வீரதுரை அரியலூர்லேருந்து அனுப்பியிருக்காங்க. மதுரை கைத்தறி நகர் சூர்யா வாசுகி பார்கவி ஆகியோரும் அனுப்பியிருக்காங்க. கன்னியாகுமரியிலேருந்து வி வேணுகுமார், புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி தாலுகாவிலேருந்து கீரங்குடி எஸ் அசோக் குமார் அவர்,
1: இடையில ஒருத்தவங்க இருக்காங்க இல்லையா, ஜீவநாதன் அப்படிங்கிறவங்க அனுப்பியிருக்காங்க. மதுரை திருநகர்லேருந்து உஷா முத்துராமன், அடுத்து பிரபுதேவி அவங்க அனுப்பியிருக்காங்க. அவினாசியிலிருந்து அனுப்பியிருக்காங்க. சென்னையிலிருந்து அந்தோனிராஜ், அடுத்து ஜனார்த்தனன் மதுரை திருநகர்லேருந்து. இவ்வளோ பேரும் 1969 அப்படின்னு சரியான பதிலை குறிப்பிட்டிருக்காங்க.
0: அவருக்கு ஒரு நம்ம அவங்களுக்கு ஒரு நம்ம வாழ்த்து சொல்லி
1: நிச்சயமா. அடுத்து இன்னும் கேள்விகள் கேட்டிருந்தோம் இல்லையா,
0: கேட்டிருப்போம். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம வசந்த கணங்கள் வந்து நிறைய பாடல்கள் வச்சிருக்கீங்க இல்லையா, ஒரு பாடலை கேட்டுட்டு அடுத்து நம்ம கேள்விக்கு போயிடுவோம்.
1: சரி கேட்டுடலாம். இதோ காற்றலைகள்ல 1:35 நிமிடத்துல.

0: வசந்த கணங்கள் நிகழ்ச்சிக்கு இடையில சமூக வலைதள பக்கத்துக்கான நேரமாக நம்ம கேள்விகளுக்கான பதில்கள், நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் அனுப்பின நேர்களினுடைய பேரை சொல்லிட்டு இருக்கோம். அடுத்து ஒரு சூப்பரான கேள்வி, ஒரு கற்பனையான கேள்வி, எல்லார் மனசுக்குள்ளேயும் இந்த ஆசை இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அது என்ன கேள்வி கேட்டிருந்தோம்?
1: நீங்கள் ஒரு திரைப்படத்தில் கதாநாயகன் அல்லது கதாநாயகியாக நடித்தால் முதல் காட்சி எப்படி இருக்குங்கிறதாங்க கேள்வி.
0: அதற்கான இப்போ பிரபு நீங்க சொல்றீங்களா பதில?
1: கண்டிப்பா சொல்லிடுவான். இப்போ எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் சீன் வச்சு வச்சுக்கலாம், நான் என்னுடைய கற்பனையான காட்சியில் நான் கதை என்ன நடிக்கும் பொழுது, ஒரு இயற்கை சூழ்ந்த மலர்கள் நிறைந்த பூஞ்சோலையில நான் உட்காந்துருப்பேங்க.
0: சரி,
1: சாதாரணமா இல்ல, பேப்பரும் பேனாவுமா.
0: ஓஹோ,
1: நான் உட்காந்து எழுதிட்டு இருப்பேன். என்ன சுத்தி கேமரா வந்து ரொட்டேஷன்ல இருக்கும். அப்படியே பிஜிஎம் வந்து அப்படி ஒரு மெல்லோடியான ஒரு பிஜிஎம் வரும். அப்படியே என்ன ஜூம் பண்ணி பார்த்தானா, அந்த இயற்கையை ரசிச்சு ஒரு கவிதை எழுதிட்டு. சரி, என்ன கேட்டீங்களே, நீங்க சொல்லுங்களேன், நீங்க ஒரு கதாநாயகி நடிச்சா எப்படி இருக்கும்?
0: சிம்பிளா சொல்றேன், எனக்கு ஒண்ணுமே இல்ல, ஒரு குழந்தைய கொஞ்சம் மாதிரி அழகா.
1: அருமை அருமை. சரி, இந்த கேள்விக்கு நேயர்கள் வந்து பதில் எழுதிருப்பாங்க, அவங்க யாரான்னு பாத்துருவோமா?
0: சொல்லிடலாம். சரி, முதல்ல
1: சொல்லுங்க.
0: சூரிய விஜய ராகவன் அவங்க சொல்லியிருக்காங்க, அதாவது உதவி செய்யற மாதிரி ஒரு சீனை வந்து நமக்கு சொல்லி காமிச்சிருக்காங்க. அதாவது அதுவும் காலை நேரமா இருக்கணுமா, அழகான கிராமம், பறவைகளுடைய கீச்சொலி சுத்தம் அதாவது சுற்றி இருக்கணும், அதற்கிடையில இவர் உதவி செய்யற மாதிரி இருக்கணும் அப்படின்னு
1: சொல்லியிருக்காங்க. இயற்கை உரிமைகள் தான் இருக்காங்க.
0: ஆமா, அடுத்து என்ன சொல்றாங்க பாப்பமா? அடுத்து சத்யமூர்த்தி காமராஜ் அவங்க, போதையில்லா உலகத்தை உருவாக்கியவராக தோன்றுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து
1: பூலு வாழம்பாளையம் ஆனந்தபுரம் வந்து என்ன சொல்லிருக்காங்க, இயற்கை காட்சியை பார்த்து ரசிப்பது போல முதல் காட்சி இருப்பான்னு சொல்லிருக்காங்க.
0: எல்லாரும் அந்த மாதிரி தான் சொல்லிட்டே இருக்காங்க. அடுத்து கைத்தறி நகர்ல இருந்து ஆர் எஸ் துவாரகன் வந்து மாஸ் சென்ட்ரி கொடுக்கணுங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க.
1: அடுத்து பாத்தீங்கன்னா வீரதுரை அரியலூர் சொல்லிருக்காங்க, கண்டிப்பா சொல்றேன், ஆனா நான் சொல்றத கேட்டு யாராவது அந்த காட்சியை வேறு படத்துல வச்சுட்டா என்ன பண்றது? இது ஆக்சுவலா வந்து பயங்கர காமெடி சென்சோர் டயலாக்
0: சொல்லிருக்காரு,
1: முதல் காட்சி ஓகேனு சொல்லிருக்காரு. அதனால நான் நடிக்கும் போது நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கணும் சொல்லியிருக்காரு. அடுத்து மதுரை ஆண்டாளபுரத்துலேருந்து சாமனதன் சொல்லியிருக்காரு, ஒரு அருமையான காட்சி என்னன்னா புன்னகை மன்னன் படத்தில் வரக்கூடிய காட்சிகள் வந்து இருக்கணும்னு சொல்லி சொல்லியிருக்காரு.
0: ஆனால் அது அவங்க எந்த அர்த்தத்தில் குறிப்பிட்டிருக்காங்க அப்படிங்கிறது புரியலை. அடுத்து சிவநாத் அவங்க, அதாவது கதாநாயகனை உடனடியாக காட்ட மாட்டாங்க இல்லையா, 10 நிமிடம் கழித்து தான் காமிப்பாங்க. அது மாதிரி காட்சியில் அப்படியே கொஞ்சம் ரசிகர்களை காக்க வச்சு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு மதுரை சந்தைப்பேட்டையிலேருந்து ஓகே சிவா சொல்லியிருக்காங்க.
1: அடுத்து எஸ்பி ரவி ராமேஸ்வரத்தில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அப்பா கதாநாயகனும் 10 வயது இருக்கும், 1950 அழகநல்லூர் பெரிய சிறு கால்வாயில் குளித்தபடியே அம்மாவின் முந்தியில் மீன் பிடித்து கொண்டிருந்தோம், குறிப்பு அது சிற்றிய ஆறு அப்படின்னு சொல்லியிருக்காரு. திடீரென ஜல்லிக்கட்டு காலை அவ்வளியே வெறி பிடித்து பாய்ந்து வருகிறது
0: அப்படின்னு
1: சொல்லி அவிநாசில இருந்து
0: அதியன் பூவிழி மீனா அவங்க அனுப்பியிருக்காங்க, அதாவது ஏவுகணையில உட்காந்துட்டு வந்து இறங்குற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கற்பனையா சொல்லியிருக்காங்க.
1: ரொம்ப அதிகமா இருக்கு இல்லையா, அதுல வந்து கற்பனை உலகத்துல அவங்க அடுத்து ஆசைப்படுறாங்க போல. நாமக்கல் வந்து செல்வராஜ் சொல்லியிருக்காரு, வெற்றி வெற்றி வெற்றிங்கிற டயலாக் தான் முதல் சீனா.
0: நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களும் சக்சஸ் அப்படின்னு தானே தன்னுடைய சினிமா பயணத்தை தொடங்கினாங்க
1: ஆரம்பிச்சது. அடுத்து திருமூலஸ்தானம் வீரசுந்தரி அவங்க சொல்லியிருக்காங்க, கடலோர கவிதைகள் படத்துல இருந்து ரேக்கா குடையை பிடிச்சிக்கிட்டு வேலைக்கு போகும்போது அந்த மாதிரி எனக்கு
0: சூப்பர். அதுக்கப்புறம் கனகு கனகரத்னம் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அதாவது முதல் காட்சி வரும்போது இயற்கை அழகை ரசிச்சுக்கிட்டே ஒரு பாடலோட தொடங்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அடுத்து ஆனந்த முருகன் நம்ம நிகழ்ச்சிக்கு வாழ்த்து சொல்லியிருக்காங்க, கதாநாயகனாக நடித்தா அம்மா அவர்களின் புகைப்படத்தை கும்பிடுவது போல தோன்றணும் அப்படின்னு சொல்லிட்டு சித்தார்த்தன் வி சித்தார்த்தன் அவங்க சொல்லியிருக்காங்க.
1: அடுத்து பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டத்திலிருந்து என்எம் சுமதி யமுனேஸ்வரத்துலேருந்து எழுதியிருக்காங்க, ஒரு மாவட்டத்தை ஆளும் ஆட்சியாளராக இருக்க வேண்டும் சொல்லி முதல் காட்சியை சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா முத்துக்கணி சடமுனி எழுதியிருக்காரு, வணக்கம் மானமுறை முத்துக்கணி அப்படின்னு சொல்லிட்டு அதே டயலாக வச்சு வேணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க.
0: ஒரு விலை இருக்கலாம். அடுத்து தேனி சிலமலையிலிருந்து பிச்சைமணி சொல்லியிருக்காங்க, நல்ல அதாவது உண்மை உழைப்பு நல்ல ஒழுக்கம் சார்ந்த காட்சியில் நடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: புஷ்பலதா சொல்லியிருக்காங்க,

0: ஒரு கிராமம், அதில் வாய்க்கால் வரப்பு என்று பாட்டு பாடிக்கிட்டே சுற்றி திரிய வேண்டும் சொல்லியிருக்காங்க. நினைக்கும் போது ரொம்ப சூப்பராக இருக்கு,
1: அழகாக தான் இருக்கு.
0: அடுத்து வந்து ஆர் சோமசுந்தரம் சொல்லியிருக்காங்க, மலைமேல் நின்று எக்கோ ஒளிய வந்து ஒரு பாடல் மர்ம காட்சி போல படம் இருக்கணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சோமசுந்தர சௌபரியில.
1: அடுத்து மதுரை குமரன் காலனியிலிருந்து மணிமாலா சொல்லியிருக்காங்க, இயற்கை ரசனையோடு பாடல் பாடணும் அப்படி சொல்லியிருக்காங்க. அடுத்து தேவனூர்லேருந்து ஜோதிலட்சுமி, கொட்டும் மலையில் நனைஞ்சபடி மலை துளிகளையும் இயற்கை காட்சிகளையும் ரசிப்பது முதல் காட்சியாக இருக்கணும். நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய நேர்கள் இயற்கை சார்ந்ததாக சொல்லியிருக்காங்க.
0: திடீர்னு வந்து ஒரு படத்தை கொடுத்துருக்கு சொன்னால் அதிகபட்சம் மனசில் வர இயற்கையாக இருக்கும். அடுத்து குருபரன் சொல்லியிருக்காருங்க, அனுப்பநடியிலிருந்து நன்றாக இருக்காது அந்த கனவு நான் கண்டில்லை அப்படின்னு சொல்லி
1: சரிதான்
0: சொல்லியிருக்காரு. நானே கதாநாயகன், குடும்பத்தில் நானே கதாநாயகன்,
1: கரெக்ட் தானே சொல்றதும்.
0: புவனகிரி சுமதி பாபு எழுதியிருக்காங்க, ஒரு தோட்டக்காரன் போல எனது முதல் காட்சி இருக்க வேண்டாம். பாருங்க இங்கேயும் வந்து விவசாயம் இருக்கு, இயற்கை தாங்க இருக்கு. அடுத்து வந்து சுகுமாரி சுந்தரராஜன் சொல்லியிருக்காங்க, நல்ல அமைதியான பாடலுக்கு முதல் காட்சியாக வரும்னு சொல்லியிருக்காங்க. இன்பா இலக்கியா சொல்லியிருக்காங்க, கடற்கரையில் தான் முதல் காட்சி எடுக்கப்படும், நான் கடல் நடுவில் வருவது போல வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. அந்தோணிராஜ் சென்னையிலிருந்து எழுதியிருக்காரு, வெளிநாட்டிலிருந்து பணக்காரராக வருவது போல் காட்சி இருக்கணும்.
1: சரி
0: பாருங்க. அடுத்து வந்து அன்புராணி சொல்லியிருக்காங்க, விமானத்தில் பறப்பதாக செல்ஃபி போட்டோ எடுப்பது என் உண்மை நடிப்பு, பிடித்தது இதுவே நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: அடுத்து சோமசுந்தர பிரபு சென்னை பழைய வண்ணாரிப்பேட்டையிலிருந்து சொல்லியிருக்காங்க, என் கடையில் வியாபாரம் நன்றாக நடக்கும்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து மாயாண்டி ஞானகுரு, டைரக்டர் கையில் தாங்க அந்த முடிவு இருக்குது அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. அடுத்து சிவபாண்டி, என்னை வாழ வைக்கும் மக்களே போற்றி போற்றின்னு திரையரங்கில் குழுமி இருக்கவங்களை பார்த்து சொல்கிறது மாதிரி அந்த என்ட்ரி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: ராமகிருஷ்ணன் குழுமங்கலத்தில் குழுமங்களை கொண்டாங்கன்னு அனுப்பியிருக்காங்க. முதல் காட்சி வந்து ஆதரவற்றோருக்கு உணவளிப்பது போல வேணும்னு சொல்லியிருக்காங்க. சூரிய நாராயணன் கைத்திரி நகர்லேருந்து சிறிதேவி குமரன் எழுதியிருக்காங்க, முதல் காட்சி வந்து டூயட்டாகவே
1: இருக்காங்க.
0: அசோக்குமார் புதுக்கோட்டையில் அனுப்பியிருக்காங்க, காமெடியாக இருக்கணும் சொல்லி அனுப்பியிருக்காங்க. அடுத்து ஜீவானந்தனில் கோமதிபுரத்தில் ஜீவானந்தன் அனுப்பியிருக்காரு, ஊட்டி அல்லது கொடைக்கானல் போயிருந்தாங்க, இயற்கை காட்சியை ரசித்துக் கொண்டே நல்ல பாடல் பாடிக்கிட்டு
1: அப்படியே வந்து
0: என்ட்ரி ஆகணும் சொல்லி மாஸ் என்ட்ரி ஆகணும் சொல்லியிருக்காங்க. அடுத்து உஷா முத்துராமன் என்ன எழுதிருக்கேன், 16 வயது நிலை படத்தில் வந்து ஸ்ரீதேவி சொல்வது போல, அம்மா நான் பாஸ் ஆகிட்டேன், அம்மா நான் பாஸ் ஆகிட்டம்மா என்று சொல்வது போல இருந்தாலும் இருக்கணும், ஏன்னா படமும் பாஸ் ஆகணும்ல.
1: சூப்பர்.
0: அடுத்து பார்த்தீங்கன்னா பிரபுதேவி அனுப்பியிருக்காங்க, எங்கிறதுனா அவினாசி காந்திபுரத்துலேருந்து, நடிக்கிறதே பெருசுங்க, முதல் காட்சியாவது இரண்டாவது காட்சியே ஆனாலும் என்ன, முதல் காட்சியில படம் பாக்குற
1: தியேட்டர்ல நவீன் சுந்தர் தத்துவ பாடலோட ஆரம்பிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஜனார்த்தனன் மதுரை திருநகர்ல இருந்து, அவங்களும் வெற்றி வெற்றின்னு சொல்றது மாதிரி தான் காட்சி இருக்கணும் அப்படி சொல்லியிருக்காங்க.
0: நீங்க பாத்தீங்கன்னா இந்த கேள்வி வந்து மக்களுடைய மனது ரொம்ப சுவாரஸ்யமா அவங்களுடைய எண்ணங்களை பிரதிபலிக்கிற மாதிரி இருந்தது. நிறைய பேர் வந்து இயற்கை ரசிச்சாங்க. அது மட்டும் இல்லாம இன்றைய என்ன கேள்வி கேட்டிருக்கோம் அப்படிங்கறத ஒரு பாடலுக்கு பிறகு தெரிஞ்சிடும். வசந்த கணங்களை ஒரு
1: இன்னுமே வந்து ஒரு கேள்வி பேலன்ஸ் இருக்கு இல்லையா, அதையும் நம்ம முடிச்சுட்டு அடுத்து நம்ம சொல்லிடலாம்.
0: நம்ம நேருக்கு நம்ம லீடு கொடுத்துருவோம், பாடலை கேட்டுக்கிட்டே இருக்கேன். இன்னைக்கு என்ன கேள்வி கேட்டுங்கிறத நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம் பாடலுக்கு பிறகு.

0: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?
1: ஓ ரெண்டு ரெண்டு ஈ ரெண்டு நாலு, காது கொடுத்து கேளு, மனப்பாடம் பண்ணு.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: நமது முகநூல் பக்கத்தில் நேற்று கேட்ட கேள்விகளுக்கான பதில்கள் நேயர்கள் சொன்னதெல்லாம் நம்ம பகிர்ந்துட்டு இருக்கோம். அடுத்த கேள்வி என்ன கேட்டிருந்தோம், நமக்கேன் வம்பு, இதை பற்றிய உங்கள் கருத்து என்ன அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய நேயர்கள் வந்து பதிவிட்டிருக்காங்க. இது வந்து ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட கருத்து இல்லையா?
2: கண்டிப்பாக இது இந்த கேள்வி வந்து அவர்களுடைய தனிப்பட்ட கருத்து அனுப்பியிருக்காங்க. யார் என்னென்ன அனுப்பியிருக்காங்க பார்த்துருவோமா. மன்னார்குடியிலிருந்து சசிகலா தேவராஜன் அனுப்பியிருக்காங்க, மற்றவர்களின் வீண்வாதங்கள் சண்டைகளிலிருந்து விலகிருப்பதே தேவையற்ற மன உளைச்சலுக்கு தவிர்க்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒருத்தருக்கு உதவி தேவைப்படும் போது நிச்சயமாக அதை நம்ம செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. மீரா வெங்கட்ராமன் சொல்லியிருக்காங்க, ரொம்ப டீப்பாக இயங்க வேண்டாங்க, அது மன கஷ்டத்தை கொடுக்குன்னு சொல்லியிருக்காங்க. கைத்திரி நகர் ஆர் எஸ் துவராகன் என்ன சொல்லியிருக்காங்க, பக்கத்து வீட்டுக்காரர்களின் குடும்ப சண்டையில தலையிடுவது நமக்கு ஏன் வம்பன்னா
1: இது நிச்சயமாக மூன்றாம் மனிதர்கள் தலையிடாமல் இருக்கிறது ரொம்பவே நல்லது.
2: சுகுமார் வடிவேல் சொல்லியிருக்காங்க, ஒரு கருத்தை நாம் பதிவிட்டால் அதற்கு மாற்று கருத்து பதிவிட 11 பேர் இருப்பாங்க, அதனால நமக்கே வம்பு.
1: அடுத்து வீரதுரை அரியலூர்லேருந்து, வாழ்க்கையில் நன்மை மட்டும் செய்தால் நமக்கேன் வம்பு வரப்போகிறது, நல்லதை செய்வோம் நல்லதை பெறுவோம் சொல்லியிருக்காங்க.
2: நன்மை சூப்பர்.
1: மதுரை ஆண்டாள்புரத்துலேருந்து சாமிநாதன் என்ன சொல்லியிருக்காருனா, ரெண்டு நண்பர்கள் சண்டை போட்டுக்கொண்டா நான் சமாதானமாக போக விளக்கி விடுவேன்.
2: அடுத்து கனகரத்னம் கனியாம்பூண்டி திருப்பூர் மாவட்டத்தில் அனுப்பியிருக்காங்க, நான் எந்த பிரச்சனையும் சொல்ல மாட்டேங்க, என்ன பிரச்சனை நடந்தாலும் நமக்கே இந்த வம்புன்னு சொல்லி முடிந்தவரை தள்ளி நின்று கொள்வேன், எல்லாம் சேஃப் சொல்லி இருக்காங்க போல. நாமக்கல் செல்வராஜ் என்ன அனுப்பியிருக்காங்க, நமக்கேன் வம்புன்று தான் இருப்பேன், இன்றைய காலகட்டத்தில் இப்படி தான் இருக்க வேண்டும் அப்படின்னு தோணுதுன்னு
1: அனுப்பியிருக்காரு. சரி.
2: அவினாசிலிருந்து அதியன் பூவிழி மீனா அனுப்பியிருக்காங்க, நம் உண்டு நம்ம வேலை உண்டுன்னு இருந்தால் போதுங்க, நமக்கே வம்புங்க, இதனாலே வாழ்க்கை ஓடுதுங்க அப்படின்னு
1: அனுப்பியிருக்காங்க.
2: அடுத்து பார்த்தீங்கன்னா சூரி விஜயராகவன் அனுப்பியிருக்காரு, நமக்கேன் வம்பு கருத்து என்னென்னா, என்ற சொற்றொடரே சமூகத்தில் அடிக்கடி பயன்படுத்தப்படும் ஒரு வாக்கியமாக இருக்குது, பிறர் பிரச்சனைகளை தலையிடாமல் நம் வேலையை உண்டும்
1: பார்த்துக்கிட்டோம்னா
2: பிரச்சனையே நமக்கு வரவே அவசியம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க.
1: அடுத்து சித்தார்த்தன் சொல்லியிருக்காங்க, அநியாயம் நடந்தால் நமக்கேன் வம்புன்னு ஒதுங்கிடக்கூடாது, தட்டி கேட்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிவபாண்டி, நமக்கேன் வம்பு என்ற நிலை சில விஷயங்களில் தலையிட்டதால் அவர் வாங்கிய அடி அப்படி ஏதோ சொல்லியிருக்காங்க யாரையோ குறிப்பிட்டு. அடுத்து தவறான இடத்துல தட்டி கேட்கத்தானங்க ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பூலுவப்பாளையத்திலேருந்து ஆனந்த முருகன் சொல்லியிருக்காங்க.
2: தேனி மாவட்டத்திலேருந்து பண்ணபுரத்துலேருந்து ராதாகிருஷ்ணன் அனுப்பியிருக்காரு, அந்த இடத்துலேருந்து தப்பித்துக் கொள்வதே நல்லது, நமக்கே வம்பு. அடுத்து பார்த்தீங்கன்னா தேனி சிலமலை வீசி பிச்சைமனை அனுப்பியிருக்காரு, பொதுவாக என் பணி செய்து கொள்ள வேண்டும், நம்ம வேலையை நம்ம செஞ்சால் போதுங்க. தேவனூர் ஜோதிலட்சுமி அனுப்பியிருக்காங்க, தவறுகள் குற்றங்கள் நடக்கும்போது தான் நமக்கு வம்பு என்று ஒதுங்கி போவதற்கு தான் இந்த வாக்கியத்தை பெரும்பாலும் உச்சரிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பிரச்சனைனு வந்தால் நம்ம தட்டி கேட்கணும், அதே நேரங்களில் என்ன பிரச்சனை அங்கே எங்கே நடக்குது அந்த சூழலெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அதில் தலையிடுறோமா தலையிடக்கூடாதுங்கிறத நம்ம தான் முடிவு பண்ணணும், நமக்கே ரொம்ப அனுப்பியிருக்காங்க. பொன்னியம்மன் மேடு வண்ணை கணேசன் அனுப்பியிருக்காரு, பல இடங்களில் இதை நான் வரவேற்கிறேன், இதை நான் கடைபிடிக்கிறேன் அனுப்பியிருக்காரு. அடுத்து பார்த்தீங்கன்னா
1: குருபரன், தான் உண்டு தன் வேலை உண்டு நமக்கே வம்பு அப்படின்னு இருந்தாலும் அநியாயம் நடக்கும்போது மனசுக்குள்ளே தடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் ஓடிக்கிட்டு தான் இருக்கும், மறைமுகமாக தடுக்க முயற்சி செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு மதுரை அனுப்பாட நிதியிலிருந்து குருபரன் அனுப்பி

0: அங்கே நிறைய பேருடைய கருத்து அநேகமாக மனசுக்குள்ளே இந்த இது இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது சுகுமாரி சுந்தரராஜன், தட்டி கேட்கவும் வேணும், தட்டி கொடுக்கவும் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: புவனகிரி சுமதி பாபா அனுப்பியிருக்காங்க, எல்லா இடங்களிலும் அப்படி இருந்து விடக்கூடாதுங்க. நமக்கு சம்பந்தம் இல்லாத இடத்துல இடமா இருந்தால் கூட நம்மை பற்றி பேசாத இடங்களிலும் மட்டுமே நமக்கு ஏன் வம்பு என்று ஒதுங்கி விட வேண்டுமே தவிர மற்ற இடங்களில் நமக்கு ஏதாவது பிரச்சனை வந்தால் நிச்சயமாக அதில் வந்து பிரச்சனைகளை கையாள வேண்டும் சொல்லி அனுப்பியிருக்காங்க. பிரபுதேவி அனுப்பியிருக்காங்க, நமக்கேன் வம்பு, 1008 பிரச்சனைகள் இருக்கு, நமக்கே 1008 பிரச்சனை இருக்கு, நினைக்கிற மனிதர்கள் தான் அதிகம், அதனால ஆள விடுறா சாமி.
0: அதே மாதிரிதான் மாயாண்டி ஞானகுரு சிவகங்கையிலன்னு சொல்லியிருக்காங்க, நான் இதுக்கெல்லாம் கருத்து சொல்லி வம்புல மாட்டிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு
1: தெளிவா அனுப்பியிருக்காரு. சென்னையில இருந்து அந்தோனிராஜ் அனுப்பியிருக்காரு, எல்லா இடங்களிலும் நமக்கேன் வம்பு என்று இருந்து இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்காரு. திருமூலஸ்தான வீரசந்திரன் அனுப்பியிருக்காங்க, நமக்கேன் வம்பு என்பது ஒரு எல்லையை வகுத்துக் கொள்வதாகும், பிறர் தனிப்பட்ட விஷயங்களில் தலையிடாமல் இருக்கவும் நம் நிம்மதியை பாதுகாக்கும் இதை பயன்படுத்துவது புத்திசாலித்தனம் அப்படின்னு சொல்லி இப்படின் சொல்லி சரியாக சொல்லியிருக்காங்க. ராமகிருஷ்ணன் கொழுமங்கலம் கொண்டாலும் அனுப்பியிருக்காரு, பொது இடங்களில் கவனத்தில் கொள்ள வேண்டியவை நமக்கேன் வம்பு. கைத்திரி நகர் சிறிதேவி குமரன் அனுப்பியிருக்காங்க, சுயநலமாக இருப்பவர்களுக்கு இது பொருந்தும். உஷா முத்திரம் அனுப்பியிருக்காங்க, பல இடங்களில் நம்மை காத்துக் கொள்வது இது ஒரு தாரக மந்திரம்.
0: இறுதியா நிறைவாக சரளூர் ஜெகன் அவங்க சொல்லியிருக்காங்க, பொறுப்பற்ற மனிதர்கள் கடமையிலிருந்து தப்புவதற்காக சொல்லப்படும் வார்த்தை தான் நமக்கேன் வம்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மாதிரி தனக்குன்னு பிரச்சனைகள் வரும்போது யாரும் உதவவில்லை என்றால் அப்போ தெரியும் பிறரது வேதனை, அதனால் நமக்கு என்ன உனக்கு என்னன்னு இல்லாமல் மற்றவர்களுக்கு உதவுங்க அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க. சரளூர்லேருந்து
1: நம்ம வந்து நேர்கனு சொன்னது போல் இன்றைக்கு என்ன கேள்வி கேட்டோம் அப்படிங்கிறத நம்ம சொல்லிவிடுவோம். முதல் கேள்வி வந்து பார்த்திங்கன்னா சினிமாவை சம்மந்தப்பட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்கோம், நடிகர் கவுண்டமணி அவர்கள் நடித்த நகைச்சுவை காட்சிகளில் உங்களை வயிறு குழுங்க சிரிக்க வைத்த காட்சி எது?
0: உங்களுக்கு பிடித்த உணவு அது பற்றி கேட்டுக்கோம்.
1: நிறைய வருங்க, விதவிதமான வகையை நம்ம தெரிஞ்சுக்க போறோம்.
0: அதுக்கப்புறம் இந்தியாவின் முதல் பேசும் திரைப்படம் எது? இதெல்லாம் வந்து இன்று நம்ம பதிவிட்ட கேள்வி. இந்த கேள்விக்கெல்லாம் நேர்களே உங்களுடைய பதிலாம் நம்முடைய முகநூல் பக்கத்துல.
1: இந்த கேள்விக்கெல்லாம் நாளைக்கான வசந்த கனகங்கள் நிகழ்ச்சியில நம்ம பேர்களை வாசிக்க போறோம். சோ நேர்களே உங்களுடைய பதில வந்து முகநூல் பக்கத்துல நிச்சு கட்டாயம் பதிவிடுங்க, அதை நம்ம நாளைக்கு படிக்க போறோம். கேட்டு மகிழுங்க.
0: ஆமாம், உங்களுடைய பதில்களுக்காக நாங்களும் காத்துட்டே இருக்கோம். இது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9.

0: விஷயம் பேச வந்தால் எத்தனை கோபம்.
1: அங்கே பார்த்தது போதும்,
0: பழகிய பின் பிரிவதென்றால் எத்தனை பாவம்.
1: என் பெண்மைக்கு லாபம்,
0: தெய்வம் வந்து சாட்சி சொன்னால் கோபம் தீருமா.
1: தெய்வம் பொய்யும் கூறுமா.
0: கைகளிலே உயிர் இழந்தால் பாசம் தோன்றும்.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இதுவரைக்கும் இனிய பாடல்களோடு நெஞ்சம் விட்டு அகலாத கானங்களோடு நாம கேட்டு ரசித்த இந்த நிகழ்ச்சி வசந்த கானங்கள் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன். சூரியகலா.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேயர்கள் தொடர்ந்து கேட்கலாம் நேயர் விருப்பம். இன்றைய நேயரின் விருப்பம் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் நேயர் வேளாங்கண்ணி சொக்கலிங்கம். நிகழ்ச்சியில் உரையாடுகிறார் செந்தில்நாதன்.
2: ஐயா வணக்கம். உங்களை பத்தின ஒரு அறிமுகம் நம்ம நேயர்களுக்காக.
3: காற்று மண்டலத்தை கல்கண்டு மண்டலமாக்க மதுரை பண்பலையும் ஐயாவையும் வணங்குவது பெங்களூர்லேருந்து வேளாங்கண்ணி சொக்கலிங்கம். மனைவி பெயர் பஞ்சவர்ணம். எனக்கு ரெண்டு மகள்கள். முதல் மகள் அன்னலட்சுமி ஐயப்பன், ரெண்டாவது மகள் நித்யா நாகப்பன், மகன் மணிகண்டன், மருமக மீனா. எனது சொந்த ஊர் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி.
2: காரைக்குடி தான் நீங்க? நம்ம தமிழ்நாட்டுக்காரவர் தான். காரைக்குடியிலேருந்து அங்க போயிருக்கீங்க?
3: ஆமா. அதாவது நான் வந்து எஸ்எஸ்எல்சி வரை படிச்சிருக்கேன். படிச்சுட்டு 5 வருஷம் மருந்து விற்பனை திருவிழா அனுபவம் பெற்று வேளாங்கண்ணியில மருந்து கடை ஆரம்பித்தேன். அப்ப வந்து காலையில ஒரு 6 மணிக்கு போய் கடை திறப்பேன். அப்ப வந்து நிறைய பேர் வந்து பேஸ்ட் பிலிம் ரோல் இந்த மாதிரி மருந்து எல்லாம் வாங்க வருவாங்கல்ல.
2: ஆமா,
3: அது மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தான். 35 ஆண்டுகள் மருந்து விற்பனை நிலை நடத்தி
2: விருப்ப பாடலா என்ன பாடல் கேட்கலாங்க? முதல் பாடலா
3: வந்து காலையில் தினமும் கண் விழித்தால் என் பாட்டு வந்து திரைப்படத்துல இருந்து உன்னி கிருஷ்ணன் சாதனா சர்க்கும் பாடினது.
2: சரிங்க, இந்த பாடலை கேட்டுட்டு நம்ம நிகழ்ச்சியில இணைவோம்.

0: நீங்கள் கேட்டவையிலிருந்து பிள்ளை நிலா அந்த பாட்டு கேட்டிருக்கீங்க. இந்த பாடல் கேட்கக்கூடிய நிகழ்வு என்ன, அந்த பாடல் பிடித்ததுக்கான காரணங்கள் என்ன?
1: பிள்ளைங்கள்லாம் ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிக்கும். பேரன் பேத்தி ரெண்டு மக ரெண்டு ஒரு மகன் எல்லாரோடையும் நல்ல அன்பா சிரிச்சு விளையாண்டுக்கிட்டு நல்ல இதா இருக்கும். அதனால எனக்கு இந்த பிள்ளைகள் நிலா ரெண்டு பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
0: நீங்கள் கேட்டவை திரைப்படத்திலிருந்து பாடல் இதோ வலம் வருகிறது காற்றாலைகளில்.

0: உங்க மனைவி
1: அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்தார் மன்மத லீலையில. ரொம்ப எனக்கு பிடிச்ச பாட்டு என்னுடைய மனைவியே எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னன்னு கேட்டீங்கன்னாக்க, நான் கடை ஆரம்பிக்கும் போது என்கிட்ட கொஞ்சம் முதலீடு கொஞ்சம் கம்மியா இருந்துச்சு. அப்ப என் மனைவி தன் நகையெல்லாம் கலத்தி கொடுத்து வித்துட்டு நீங்க தொழில் பண்ணுங்கன்னு சொல்லி சொன்னது தீர மனசுக்காரி. அதனால அது ரொம்ப எனக்கு அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். இறைவன் கொடுத்த வரமாவே நான் என்ன கருதுறேன்.
0: சோ உங்க மனைவிக்காக மன்மத லீலை திரைப்படத்திலிருந்து கே ஜே ஜெயசுதாஸ் குரலில் எம் எஸ் விஸ்வநாதன் இசையில்

0: அடுத்த பாடல்
1: சகோதரர்கள் படத்துல முத்துக்கு முத்தாக அந்த பாடல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னாக்க எனக்கு அண்ணன் தம்பி நாலு பேரு, அக்கா தங்கச்சி நாலு பேர், எல்லாரும் அண்ணன் தம்பி எல்லாம் நல்ல ஒரு அன்பா இருப்போம். அதனாலதான் எனக்கு அந்த முத்துக்கு முத்தா பாட்டு கேட்கும் போதெல்லாம் கண்டசாலாவோட குரல்ல அப்படியே ஒரு காந்தமா இருக்கும் எனக்கு சகோதரர்கள் மேல.
0: ஒரு கூட்டு குடும்ப வாழ்க்கை வந்து இந்த பாட்டுல எழுதி சொல்லிருப்பாங்க. அந்த கூட்டு குடும்பத்தோட தத்துவத்தை விளக்குற மாதிரி இந்த பாட்டுகள் இருக்கு. அண்ணன் தம்பி எப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து வாழணும்ன்றதுக்கு அதற்கு உதாரணமா அந்த பாட்டு கேட்டிருக்கீங்க. அன்பு சகோதரர்கள் திரைப்படத்திலிருந்து கண்டசாலா குரலில் கே வி மகாதேவன் இசையில் பாடலுக்கு வரிகள் கண்ணதாசன். இதோ பாடல் காட்டாளர்கள்.

0: உங்க குடும்பத்துக்காக ஒரு பாட்டு கேட்கணும்னா என்ன பாட்டு கேட்பீங்க?
1: நல்லது ஒரு குடும்பம், தங்க பதக்கத்துல இருந்து நல்லது ஒரு குடும்பம்.
0: டிஎம் சவுந்தரராஜன், பி சுசீலா குரல்ல நேயர்களே, நேயர் கேட்ட பாடல் விருப்ப பாடல் தங்க பதக்கம் திரைப்படத்திலிருந்து டிஎம் சவுந்தரராஜன், பி சுசீலா குரலில், எம் எஸ் விஸ்வநாதன் இசையில், கண்ணதாசன் வரிகளில், பாடல் இதோ காட்டளைகளில்.

0: வானொலி கேட்கக்கூடிய பழக்கம் உங்களுக்கு எப்படிங்கய்யா? திருவாயுதில
1: காலையில கடைக்கு போய் திறக்கிறோம் 6 மணிக்கு.
0: ஆ சரிங்கய்யா.
1: அப்ப வந்து ஜனங்க வர்ற வர என்னடா பண்ண ரேடியோ போட்டு விட்டுறது. அப்ப வந்து காரைக்கால் மதுரை கொடைக்கானல் எல்லாம் மாத்தி மாத்தி கேட்டுக்கிட்டு அப்படியே பொழுது போயிடுது. அதுல இருந்து பாட்டுல பேச ஆர்வம் ஏற்பட்டு பேசவும் கவிதைகள் எழுதவும் நிறைய அறிவிப்பாளருடைய உச்சரிப்புகளை கேட்டு கேட்டு வளர்ந்த வண்ணம்.
0: அருமையா அருமையா சொன்னீங்க. இதுவரைக்கும் நம்மோட நிலையத்துல தொலைபேசி வழியாக இணைந்து நேயர் விருப்ப கானங்கள் நிகழ்ச்சியில் தனக்கு பிடித்த பாடல்களை கேட்டு மகிழ்ந்த சொக்கலிங்கம் ஐயா அவர்களுக்கு நமது நிலையத்தின் சார்பாகவும் நேயர்கள் சார்பாகவும் நெஞ்சார்ந்த வணக்கங்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம்.
1: மதுரை பண்பலையில் எனது விருப்ப பாடல்களை கேட்க அனுமதி அளித்த இயக்குனர் மற்றும் அறிவிப்பாளர்கள் அனைவருக்கும் கேட்ட நேயர்கள் அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.
0: நன்றி வணக்கம்.
1: நன்றி.
2: மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை மிக மிக குறைந்த சேதாரத்தில் BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக சேதாரத்தில் 20% தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது சேதாரத்தில் 20% தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
3: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?
4: ரெண்டு நாலு காது கொடுத்து கேளு, மனப்பாடம் பண்ணு.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இனிய பிற்பகல் வணக்கம் பண்பலை நேயர்களே, இன்றைய கவிதை அரங்கத்தினை கேட்டு மகிழ்ந்திட அன்புடன் வரவேற்கிறேன் அன்பிருக்கிறேன் பிரபு. நிகழ்ச்சிக்கு போவதற்கு முன்பாக, கவிதைங்கிறது என்னென்னா எண்ணற்ற சொற்களை தைத்து அழகான பாமாலையாக்கி ரசிக்க வைப்பது தாங்க கவிதை. அந்த கவிதையில் இன்பம், துன்பம், உணர்வுகள், இயற்கை, கற்பனை, சோகம், அழுகை இந்த மாதிரி எல்லாம் கலந்துருக்கும். ஆனால் அதை படிக்கக்கூடிய கேட்கக்கூடிய நேயர்களுடைய மனதில் ஒரு கவிதை

தாறு அப்படி பிழிந்து நிறைந்திருக்குங்க. அந்த வகையான கவிதைகள் தான் இன்றைக்கி நம்ம கவிதை அரங்களை கேட்டு ரசித்து அதற்கு இணையான பாடல்களையும் கேட்டு மகிழ போகிறோங்க. இன்றைய கவிதை அரங்கத்துடைய தலைப்பு வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, தலைவி, தலைவன் மீது கொண்ட காதல் மற்றும் அவன் இல்லாத நேரங்கள் ஏற்படக்கூடிய பிரிவு, ஏக்கம், வழி, அது மட்டும் இல்லாமல் அவனை ரசித்த ரசனைகளோடு சேர்ந்து வரக்கூடிய வரிகள் தாங்க இன்றைக்கி நம்ம கேட்க போகிறோம். இன்றைய கவிதைகளுடைய முதல் கவிதை, வசீகரம் தோற்குமே உன்னிடம், வசீகரம் தோற்குமே உன்னிடம், வசியம் வைத்தாயோ என்னிடம், வசியம் வைத்தாயோ என்னிடம், நறுமண பூவெல்லாம் இப்பெண்ணிடம், நறுமண பூவெல்லாம் இப்பெண்ணிடம், எழுதிய கவிதையோ அழகாகுது தமிழிடம், எழுதிய கவிதையோ அழகாகுது தமிழிடம், வழி தேடுகிறேனே காதல் எவ்விடம், வழி தேடுகிறேனே காதல் எவ்விடம், கண்டுகொண்டேன் கண்ணாளனே உன்னிடம், கண்டுகொண்டேன் கண்ணாளனே உன்னிடம்.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: காற்றலையில் கலந்து வானொலியின் வழியே நேயர்களின் மனதை மகிழ்வித்துக் கொண்டிருப்பது ஆகாஷ் வாணி. மதுரை எஃப்எம் 103.3 MHz மற்றும் ராமஸ்ரம் எஃப்எம் 100.9 நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கவிதை அரங்கம். கவிதை அரங்கத்தினுடைய அடுத்த கவிதையா, எண்ணுகின்ற எண்ணமெல்லாம் யார் அறிவார் உன்னையன்றி. எண்ணுகின்ற எண்ணமெல்லாம் யார் அறிவார் உன்னையன்றி, உன்னதமான சொல்லோடிணைந்த செயலால் பூரணமாகிறாயே. வாழ்வின் அற்புதமானவனே, வாழ்வின் அற்புதமானவனே, பேரன்பு காதலனே, அன்பை கொடுப்பதில் மன்னவனே, அன்பை கொடுப்பதில் மன்னவனே. பூவையின் கரம் பிடித்து வழி நடத்து, பூவையின் கரம் பிடித்து வழி நடத்து.

மதிய உணவெல்லாம் சாப்பிட்டுட்டு ரிலாக்ஸாக நீங்கள் உட்காந்துருக்கிற வேலையில் நம்ம பண்பலையில் கேட்கக்கூடிய அத்தனை நிகழ்ச்சியும் அது மட்டும் இல்லாமல் கவிதை அரங்கம் வந்து உங்களுடைய காதுகளில் வந்து அப்படி நிறைந்து மனதையும் மகிழ்வித்து கொண்டிருக்கும் அதனோடு இணைந்த பாடல்களாகங்க. கவிதை அரங்கத்தில் அடுத்த கவிதை, மேகம் தீண்டிய தென்றல், மேகம் தீண்டிய தென்றல் என் மனதையும் தீண்டியதே, என் மனதையும் தீண்டியதே, அவன் நினைவை தூண்டியதே, அவன் நினைவை தூண்டியதே, கயலிரண்டும் அழகனை தேடியதே, கயலிரண்டும் அழகனை தேடியதே, மண்ணில் பொழிந்தது வான்மழை, எண்ணில் பொழிந்தது காதல் மழை, மண்ணில் பொழிந்தது வான்மழை, எண்ணில் பொழிந்தது காதல் மழை, விழி மூடாது ரசித்தேன் அவனே அழகிய சிலை, விழி மூடாது ரசித்தேன் அவனே அழகிய சிலை.

நேரம் பிற்பகல் 2:48. காற்று மண்டலங்களை இசை மண்டலமாய் செவிக்கு சுவைப்படுத்திக் கொண்டிருப்பது ஆகாஷ் வாணி எஃப்எம் ரெயின்போ 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நாம் கேட்டிணைந்து கொண்டிருக்கிறோம். கவிதை அரங்கம். நேயர்களே, தனிமை சில நேரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னவோ எண்ணங்களில் வந்து ஓடிட்டே இருக்குங்க. அந்த வார்த்தைகள் வந்து விழும் பொழுது சில நேரங்களில் கையில் ஒரு பேனாவும் ஒரு பேப்பரும் இருந்துச்சுன்னு வச்சுக்கலேன், அந்த வார்த்தைகள் அப்படியே நீங்கள் கோர்வையாக்கி மாலையாக்கி பாமலையாக படித்து பார்க்கும் பொழுது மிகப்பெரிய கவிதையாக நம்ம கைகளில் தவளங்க. கவிதை அரங்க

பாடத்தினுடைய நிறைவு பாடல் பகுதிக்கு வந்துட்டோம். நிறைவு பாடல் நிறைவு கவிதையாக அன்பினும் வெண்பா எழுதியவனே, அன்பினும் வெண்பா எழுதியவனே, அழகினும் ஆனாய் மிளிர்ந்தவனே, அழகினும் ஆனாய் மிளிர்ந்தவனே, ஆசையினும் அறிவிப்பை நவிழ்ந்தவனே, ஆசையினும் அறிவிப்பை நவிழ்ந்தவனே, சில எனும் சிருங்காரம் அவிழ்த்தவனே, சில எனும் சிருங்காரம் அவிழ்த்தவனே, காதலினும் ஈர்ப்பால் சுழல்பவனே, காதலினும் ஈர்ப்பால் சுழல்பவனே, மனமெனும் புதினத்தில் புதுமையானவனே, மனமெனும் புதினத்தில் புதுமையானவனே, மடந்த இவளை மணந்தவனே, மடந்த இவளை மணந்தவனே, ஆயுளுக்கும் எந்தன் துணையானவனே, ஆயுளுக்கும் எந்தன் துணையானவனே.

நிறைவு பெற்றது கவிதையரங்கம். நிகழ்ச்சியை கேட்ட அத்தனை நேர்களுக்கும் நன்றி. மீண்டும் மற்றொரு கவிதையரங்கத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். அன்பிற்கு நீ கேட்கலாம் வானிலை அறிக்கை சென்னையிலிருந்து அஞ்சலாக.

சேலம், திருச்சிராப்பள்ளி, நீலகிரி மற்றும் வேலூர் மாவட்டங்களில் 1.5 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரையும் அதிகரித்துள்ளது. மழை பதிவான இடங்களும் அளவுகளும் ஈரோடு மாவட்டம் வரட்டுப்பள்ளம் பகுதியில் 7 சென்டிமீட்டர் மழையும், நீலகிரி குன்னூர் அஞ்சல் அலுவலகம், மதுரை சோழவந்தான், மேட்டுப்பட்டி ஆகிய இடங்களில் 6 சென்டிமீட்டரும், கன்னியாகுமரி தக்கலை, திருநெல்வேலி மாவட்டம் ஊத்து, நீலகிரி மாவட்டம் அழகரை எஸ்டேட், சின்னக்கோரை ஆகிய இடங்களில் 5 சென்டிமீட்டரும், கன்னியாகுமரி குருத்தன்கோடு அடையாமடை, நீலகிரி பர்லியார், திருநெல்வேலி நாலுமுக்கு, மணிமுத்தாறு, மதுரை ஆண்டிப்பட்டி, தென்காசி அடவி நயனார் கோவில் ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டரும், கன்னியாகுமரி நெய்யூர், பேச்சிப்பாறை, இரணியல், குளச்சல் ஆகிய பகுதிகள், தூத்துக்குடி கயத்தாறு, நீலகிரி குத்தாபாலம், கெத்தை, கீழ்கோத்தகிரி எஸ்டேட், கோயம்புத்தூர் மாவட்டம் தொண்டாமுத்தூர், பெரியநாயக்கன் பாளையம், மதுரை மாவட்டம் பேரையூர், கள்ளந்திரி, கள்ளக்குடி, சிட்டாப்பட்டி ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர் மழையும், ஏனைய பல இடங்களில் 2 முதல் 1 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது. மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய தெற்கு தமிழக கடற்கரை பகுதிகளில் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. சுமார் 0.9 கிலோமீட்டர் உயரத்தில் மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய தெற்கு தமிழக பகுதிகளில் மேல் நிலவும் வளிமண்டல சுழற்சியிலிருந்து உள் தமிழகம் மற்றும் உள் கர்நாடகா வழியாக வடக்கு மத்திய மகாராஷ்டிரா வரை ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இன்று கோயம்புத்தூர் மாவட்டத்தில் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி, தேனி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் காற்றுடன் கனமழை பெய்யக்கூடும். திண்டுக்கல், விருதுநகர், மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, தென்காசி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. ஏனைய தமிழகத்தில் ஓரிரு இடங்களில், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும். நாளை நீலகிரி, கோயம்புத்தூர், திண்டுக்கல், விருதுநகர், மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, தேனி, தென்காசி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்றுடன் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. கொடைக்கானல் பகுதிக்கான அடுத்த 24 மணி நேரத்திற்கான வானிலை முன்னறிவிப்பு. வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் பலத்த மழைக்கான வாய்ப்புள்ளது. அதிகளவு வெப்பநிலை 19 டிகிரி

செல்சியஸ் ஆகவும் குறைந்த அளவு வெப்பநிலை 13 டிகிரி செல்சியஸ் ஆகவும் நிலவக்கூடும். சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறத்திற்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஆங்காங்கே மேகமூட்டத்துடன் காணப்படும். அதிகளவு வெப்பநிலை 34 முதல் 35 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்த அளவு வெப்பநிலை 27 முதல் 28 டிகிரி செல்சியஸாகவும் நிலவக்கூடும்.

0: தொடர்வது செய்திச் சுருக்கம். சென்னை அஞ்சலாக கேட்கலாம் இன்னும் சில நொடிகளில்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக புற்றுநோய் சிகிச்சைக்கான மருந்துகளின் விலை 70% வரை குறைந்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் மக்களின் நம்பிக்கையை இழந்துள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். மனநலம் தொடர்பான பிரச்சினைகளால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. அமைதிக்கான நோபல் பரிசை வென்ற தென்னாப்பிரிக்காவில் பிறந்த தமிழ் வம்சாவளியைச் சேர்ந்த திருமதி நவநீதம் நவிப்பிள்ளைக்கு மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வாழ்த்து தெரிவித்துள்ளார். தமிழக மக்களின் நம்பிக்கை பெற்ற தலைவராக முதலமைச்சர் திரு விஜய் திகழ்வதாக மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். மனநல சவால்களை எதிர்கொண்டவர்களின் குரலுக்கு செவி சாய்க்க வேண்டியதன் அவசியத்தை மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் உலக மனநல தினத்தையொட்டி வெளியிட்டுள்ள செய்தியில் தெரிவித்துள்ளார். பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய தாவைக்க அரசு தவறிவிட்டதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. ஆஸ்திரேலியாவில் நடைபெற்ற உலக பவுல் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் புட்டுல் சோனோவால் வெண்கலப் பதக்கம் வென்று வரலாற்று சாதனை படைத்துள்ளார். பெண்டிகோ சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஆன்ஷ் நேகி இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். துருக்கியில் நடைபெற்று வரும் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தாராஷா மற்றும் அகர்ஷி காஷ்யப் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். தில்லியில் நடைபெற்று வரும் தேசிய ஓபன் தடகள சாம்பியன் போட்டியில் தமிழகத்தின் ஆகாஷ்ராஜ் தங்கப்பதக்கத்தையும் தினேஷ் வெள்ளிப்பதக்கத்தையும் மோகன்ராஜ் மற்றும் நந்தினி வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர். லெக்சிங்டன் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சகஜா எமலப்பள்ளி மொரோக்காவின் எல் ஜார்டி இணை பட்டம் வென்றது. லாகோஸ் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மாயா ராஜேஸ்வரன் யுக்ரைனின் எலிசாவேட்டா இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: வணக்கம் நேர்களே, மத்தியான நேரத்துல மெல்லடியான மெட்டுகளை கேட்டு ரசிக்க போறோம் மெல்ல வரும் பாட்டுல. இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. முதல் பார்வை மனதில் காதலாக மாறும் அந்த இனிய தருணத்தை பாடலாக ரசிக்கலாம். ஆஹா படத்திலிருந்து தேவாவின் இசையில் ஹரிஹரன் மற்றும் சித்ராவின் குரலில்.

நேரம் 3:08 மெல்ல வரும் பாட்டு தாங்க கேட்டுக்கிட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில நாம அடுத்ததா கேட்க போற பாட்டு ஆசை ஆசையாய் படத்திலிருந்து மணி சர்மாவின் இசையில், ரஞ்சித்தின் குரலில், பா விஜயின் வரியில்.

சொல்லுவா. லவ், நோ நோ, எப்பயுமே ஆம்பளைங்க தான் முதல்ல லவ் சொல்லணுமா?

இசையால் நாம் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. தோழி என்றொரு உறவிற்கு காதல் தேவையில்லை, புரிதல் என்ற உணர்வு மட்டுமே அழகானது. இசைக்கிறது அடுத்த பாடலாக காதலில் விழுந்தேன் படத்திலிருந்து.

நம் மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4:02 ஆட்டக்களம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

ஆகாஷ்வாணி மாதிரி எஃப்எம் ரெயின்போ மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம்ல மெல்ல வரும் பாட்டு தாங்க கேட்டுக்கிட்டு இருக்கோம். மழை வந்த வெட்கத்தில் எத்தனை முகப்பொருட்கள் பூக்களுக்கு. பசங்க படத்திலிருந்து ஜேம்ஸ் வசந்தன் இசையில் தாமரையின் வரிகளில் நரேஷ் ஐயர் மற்றும் ஸ்ரேயாவின் குரலில் கேட்கலாம் ஒரு பாடலை.

0: குழம்பும் மண் பானையும் பக்கு பக்கு.
1: டைரக்டர், உங்க அமுதேஸ்வர் பேசுறேன். மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 நிகழ்ச்சி எல்லாத்தையும் கேளுங்க, நானும் உங்களோட சேர்ந்து கேட்கிறேன்.

0: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் மாபெரும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 10% மற்றும் உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% தள்ளுபடி. குக்கர், மிக்சி, கிரைண்டர், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. அத்துடன் ஒவ்வொரு 10,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு வெள்ளி நாணயமும், ஒவ்வொரு 20,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு தங்க நாணயமும் இலவசம். வெள்ளி ஜரிகையும் வாங்கப்படும். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம், புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
1: நேரம் 3:38. மெல்ல வரும் பாட்டில் நாம் அடுத்ததாக கேட்க போகிற பாடல் டும் டும் டும் படத்திலிருந்து நா முத்துக்குமார் வரிகளில், கார்த்திக் ராஜா இசையில், சாதனா சர்கம் மற்றும் உன்னி கிருஷ்ணனின் குரலில்.

இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. உலக தரத்தில் எங்களது சொந்த தயாரிப்பில் உருவான பல லட்சக்கணக்கான டிசைன்களில் மிக மிக குறைந்த சேதாரத்தில் BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக சேதாரத்தில் 20% தள்ளுபடி. உங்கள் பழைய 9

0: 16 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கே எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது சேதாரத்தில் 20% தள்ளுபடியும் பெறுங்கள். உலக தர சான்றிதழ் பெற்ற பெல்ஜியம் கட் நேச்சுரல் வைர நகைகளுக்கு சைக்கூலி இல்லை, சேதாரம் மட்டுமே. மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம்.
1: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?
2: ஓ ரெண்டு ரெண்டு ரெண்டு நாலு காது கொடுத்து கேளு, மனப்பாடம் பண்ணு.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: நம் மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4-2 ஆட்டக்கழம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

அகாஷ்வாணி மாதிரி எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெல்ல வரும் பாட்டு தாங்க கேட்டுக்கிட்டு இருக்கோம். அடுத்ததான் நாம கேட்க போற பாட்டு சத்தியம் படத்திலிருந்து யுக பாரதியின் வரிகளில் ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில் சாதனா சர்க்கம் மற்றும் பென்னி தயாலின் குரலில் கேட்கலாம்.

நம் மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4:02 ஆட்டக்கிழம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

மெல்லடியான மெட்டுக்களோடு நாம் இணைந்திருப்பது மெல்ல வரும் பாட்டில். நாம் அடுத்ததாக கேட்க போகிற பாடல் கும்கி திரைப்படத்திலிருந்து டி இமான் இசையில், யுகபாரதியின் வரிகளில் கே ஜி ரஞ்சித் மற்றும் ஸ்ரேயா கோஷலின் வரிகளில்.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். பிரதமர் திரு நரேந்திர மோடி சென்னையில் நாளை 13,000 கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சித் திட்டப் பணிகளை தொடங்கி வைக்கிறார். நாளை காலை போரூரிலிருந்து பூந்தமல்லி வரையிலான மெட்ரோ ரயிலில் அவர் பயணிக்கவுள்ளார். 4,090 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தின் 2வது கட்டமான பூந்தமல்லி வடபழனி வழித்தடத்தை பிரதமர் திறந்து வைக்கிறார். 3,700 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்படவுள்ள தேசிய நெடுஞ்சாலை திட்டங்களுக்கு பிரதமர் அடிக்கல் நாட்டி நிறைவடைந்த திட்டங்களையும் தொடங்கி வைக்கிறார். உலகளாவிய பாதுகாப்பு நிலைமைக்கு ஏற்ப நவீன ராணுவ தளவாடங்கள் கொள்முதல் செய்யப்பட்டு வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். மனநலம் தொடர்பான பிரச்சினைகளால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்பட்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. தேர்தல் வழக்குகளின் பட்டியலை சென்னை உயர்நீதிமன்றம் இறுதி செய்யும் வரையில் மதுராந்தகம் தாராபுரம் இடைத்தேர்தலில் பயன்படுத்தப்பட்ட மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. அரசு முதுநிலை மருத்துவர்கள் பணிக்குச் சேர்ந்த முதல் மாதத்திலேயே ஊதியம் தடையின்றி வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். தமிழக மக்களின் நம்பிக்கையை பெற்ற தலைவராக முதலமைச்சர் திரு விஜய் திகழ்வதாக மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய தாவேக அரசு தவறிவிட்டதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. தேனி மாவட்டத்தின் புதிய ஆட்சியராக திரு சிவகிருஷ்ணமூர்த்தி இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். ISL கால்பந்து போட்டி இன்று தொடங்குகிறது. இன்று நடைபெறவுள்ள ஆட்டங்களில் பெங்களூரு தில்லி அணியையும் சென்னை கோவா அணியையும் எதிர்கொள்கின்றன. ஆஸ்திரேலியாவில் நடைபெற்ற உலக பவுல் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் புட்டுல் சோனாவால் வெண்கலப் பதக்கம் வென்று வரலாற்று சாதனை படைத்துள்ளார். துருக்கி சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தாராஷா மற்றும் அகாஷி காஷ்யப் காலிறுதி சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். தில்லியில் நடைபெற்று வரும் தேசிய ஒப்பன் தடகள சாம்பியன் போட்டியில் தமிழகத்தின் ஆகாஷ்ராஜ் தங்கப்பதக்கத்தையும் தினேஷ் வெள்ளிப்பதக்கத்தையும் மோகன்ராஜ் மற்றும் நந்தினி வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர். லெக்சிங்டன் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சகாஜா அமலப்பள்ளி மொரோக்கோவின் எல் ஜார்டி இணை பட்டம் வென்றது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் மாலை 4:03. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 நேயர்கள் கேட்கவிருப்பது ஆட்டக்களம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ. இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன்கோவின் விழாக்கால சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

0: வசந்த் அண்ட் கோ. காற்றலையில் கலந்து வானொலியில் நேயர்களின் மனதை மகிழ்வித்துக் கொண்டிருப்பது மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 MHz மற்றும் ராமகிருஷ்ண எஃப்எம் 100.9. நாம் ஆட இருக்கிறோம் வசந்த் அண்ட் கோ வழங்கும் ஆட்டக்களம். இன்றைய ஆட்டக்களத்தில் ரொம்ப சுவாரஸ்யமாக சிறப்பான சில போட்டிகள் நம்ம கையாளப்போம். நிகழ்ச்சியில் இருந்திருப்பது பிரபு
1: மற்றும் சூரிய பிரகதீஷ்.
0: சூர்யா, இன்னைக்கு நம்ம ஆட்டத்தை வந்து என்ன தலைப்போட ஆட போறோம்?
1: போல இன்னைக்கு சூப்பரான ஒரு கேமோட நம்ம பிரபு வந்திருக்காரு. கண்டுபிடி கண்டுபிடி, இன்னைக்கான விளையாட்டோட பேரு. கண்டுபிடிக்க போறீங்க எதை அப்படின்னு பாத்தீங்கன்னா,
0: நீங்க தலைப்பு நான் சொல்லிட்டீங்க, எதை கண்டுபிடிக்க போறேன்னு இப்ப நீங்க தான் சொல்ல போறீங்க.
1: நான் தான் சொல்ல,
0: நான் ஒரு எழுத்து சொல்லட்டுமா?
1: சரி, ஓகே சொல்லிருங்க.
0: மலை,
1: மலை, அதாவது மலை, திருவண்ணாமலை, பழனிமலை, பொதிகை மலை, இமயமலை, வேற என்ன?

0: இருக்குது. கொல்லிமலை.
1: ரைட்டு. இந்த மாதிரி வார்த்தை நம்ம கொடுத்தோம்னா அந்த ஒரு வார்த்தையை பிடிச்சிட்டு அதை சார்ந்த வார்த்தைகள் நம்ம இன்னைக்கு நேயர்கள் டக்கு டக்கு டக்குன்னு சொல்ல
0: போகிறாங்க. சூப்பர், அருமையான கேம், எல்லாரும் சூப்பராக விளையாடுவாங்கன்னு நம்புவோம். வந்திருக்கிற நேயர் யாருன்னு கேட்டலாமா? சரி ஓகே, நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு கேம் உங்களுக்கு எப்படி தோணுச்சு? தமிழில் வந்துட்டு நிறைய வகையான கேம் நம்ம இதுவரைக்கும் விளையாண்டுருக்கோம், இப்படி ஒரு கேம் வந்துட்டு.
1: இது இது என்னென்னா நேயர்கள் வந்து அவங்க வந்து ரொம்ப சிறப்பான, நம்ம நம்ம நேயர்கள் எப்பயுமே வெவ்வேறு மாதிரி இருப்பாங்க. எதை கேட்டாலும் உடனே சொல்லக்கூடிய ஆற்றல் படி தான் நம்ம நேயர்கள்.
0: கண்டிப்பாக நம்மளும் நிறைய விஷயங்கள் அவங்களுக்குள்ளே பூத்திருக்கோம், நிறைய அறிவு சார்ந்த விஷயங்கள் நம்ம ஆகாஷ்வாணியில் போயிருக்கு. அதை படித்து எல்லாருக்குமே வந்து அதை கேட்டு அறிவானவங்களும் இருப்பாங்க. நேயர்கள் அது மட்டும் இல்லைங்க, ரொம்ப ஷார்ப்பு. வந்திருக்கிற நேயர் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்போம். வருக வணக்கம்.
2: வணக்கம் சார், மதுரையிலிருந்து வெங்கடேஷன் சார். சார்
0: ஐயா சொல்லுங்க ஐயா, நிகழ்ச்சி கேட்டுக்கிட்டு இருக்கீங்களா? லேடா
2: கேட்டுருக்கீங்களா? கேட்டுருக்கா சார், கேட்டுருக்கா
0: சார். ஓகே, உங்களுக்கான வார்த்தை பிரபு என்ன வச்சிருக்காருன்ற கேட்டலாம்.
1: மரம்.
2: என்ன சார்?
1: மரம். மரம்.
0: ஒரு அஞ்சு மரத்தை பேர் எடுத்து.
2: மரமா?
1: ஆமா.
2: தென்னை மரம்.
1: சூப்பர்.
2: வன்னி. வன்னி மரம்.
0: அருமை.
2: பனை மரம்.
0: பனை மரம்.
2: ஆலை மரம்.
0: ஆல மரம்.
2: ஆலம். ஆல மரம். அப்புறம் அரச மரம்.
0: முதல் நேயர் அருமையா
1: சொல்லிட்டாங்க.
0: சரிங்கயா, அடுத்ததா வந்திருக்கிற நேயர் யாரு அப்படின்றத கேட்டலாம். வருக வணக்கம்.
3: வணக்கம் மூவருக்கும். மாலை வணக்கம். ஜெயிலிருந்து பாலசுப்ரமணியம் பேசுறேன்.
1: வணக்கம் சார். சார் உங்களுக்கான வார்த்தைகள் சொல்லிடலாமா?
3: சொல்லுங்க.
1: ஆறு. ரிவர். ரிவர். ரிவர். ஆறு. ஆறு.
3: ஆறு. வைகை ஆறு. குண்டாறு.
0: குண்டாறு.
3: தாமிரபரணி ஆறு.
0: சூப்பர். இன்னும்
3: காவேரி ஆறு.
1: அருமைங்க. அருமைங்க.
0: அருமை. ஐந்து ஆறு அருமையா சொல்லிட்டீங்க.
1: ஆனா ஆறு ஆறுக்கு பதிலாக ஐந்து ஆறு சொல்லியிருக்காரு பார்த்தீங்களா, சூப்பரா இருக்குல்ல.
0: உங்க நிகழ்ச்சிக்கு அளவில் எல்லாம் போயிட்டு இருக்கு. நன்றி நிகழ்ச்சியில வந்ததுக்கு. அடுத்ததான் வந்திருக்கிற நேர் யாருன்னு கேட்டலாம். வருக வணக்கம்.
4: வணக்கம். மதுரை. பிஜாபுரம் மீனாட்சி நகர்ல இருந்து ஈஸ்வர்லால் பேசுறேன்.
0: சரிங்கய்யா, விளையாட தயாரா இருக்கீங்களா?
4: விளையாட தயார்.
0: விளையாட தயாரா? சரி, உங்களுக்கான வார்த்தை நம்ம கடல்.
4: கடல். கடல் பாசி.
0: இல்ல இல்லங்க, கடலோட பேர்களை வந்து அஞ்சு பேர்கள் சொல்லுங்க.
1: கடலுக்கு பேர் இருக்குமில்ல, அந்த கடல் சொல்லுங்களேன். கடல் பேர்.
4: கடலுக்கு பேர் வந்து, கடலுக்கு பேர்.
0: யோசிங்க யோசிங்க, உங்களுக்கான நேரம்
1: போயிட்டே இருக்கு.
4: கடல். கடல். கடல். கடல் ஞாபகத்துக்கு வர மாதிரி டகார்னு.
1: இப்ப இப்ப நான் நான் உனக்கு க்ளூ கொடுக்கட்டுமா? இந்திய பெருங்கடல். இந்திய பெருங்கடல்.
0: இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு அஞ்சு பெருங்க கடல்கள் பேர் சொன்னீங்கன்னா கரெக்டா
4: இருக்கும். பசும் கடல். அரபிக் கடல்.
1: ஆ சூப்பர், சொல்லுங்க.
0: இரண்டு.
4: கால்வாய் கடல்.
1: என்னங்க ஐயா?
0: இல்லைங்களே.
4: சரிங்க,
0: அடுத்த நேருக்கு வழிவிட்டலாம். ஒரு விளம்பர இடைவெளியை தொடர்ந்து

0: வசந்த் அண்ட் கோ.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் மாபெரும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 10% மற்றும் உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% தள்ளுபடி. குக்கர், மிக்சி, கிரைண்டர், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. அத்துடன் ஒவ்வொரு 10,000 ரூபாய் பர்ச்சேசுக்கும் ஒரு வெள்ளி நாணயமும், ஒவ்வொரு 20,000 ரூபாய் பர்ச்சேசுக்கும் ஒரு தங்க நாணயமும் இலவசம். மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
2: கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் ஆகாஷ்வாணி மதுரை FM 103.3.

நேரம் மாலை 4:14 நேயர்கள் இணைந்திருப்பது ஆட்டக்களமை நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ. இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோவின் விழாக்கால சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

0: நிறமாலை 4:15, இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நேர்கள் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க, கண்டுபிடி கண்டுபிடி. இன்னைக்கான ஆட்டக்கலாம் நிகழ்ச்சியில் இதாங்க விளையாட்டு. சூப்பராக விளையாண்டுட்டு இருக்கோம், வந்த நேர்கள்லாம் செம்மையாக விளையாண்டுட்டு இருக்காங்க. அடுத்ததாக வர்ற நேயர் யாருன்னு கேட்டலாமா?
1: வருக வணக்கம்.
2: வணக்கம் சார், நான் மதுரையிலேருந்து ஐஸ்வர்யா பேசுகிறேன்.
0: வணக்கங்கம்மா, நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களா?
2: ஆ, கேட்டுட்டு இருக்கேன்.
0: கண்டுபிடிக்க தயாரா இருக்கீங்களா?
2: ஆ, தயாரா இருக்கேன்.
0: உங்களுக்கான வார்த்தை இதோ.
1: உணவு.
0: ஒரு அஞ்சு உணவு பேர் சொல்லுங்க.
1: ஃபுட்டு ஃபுட்டு அஞ்சு ஃபுட்டோட பேர் சொல்லுங்க.
2: இட்லி, தோசை, பூரி, பொங்கல், புரோட்டா.
0: ஆகா, அஞ்சு பேர். அதுல

0: நீயோர் வெற்றியாளர், அடுத்ததா வந்திருக்கிற நேயர் யாருன்னு கேட்டலாம். வருக, வணக்கம்.
1: இனிய வணக்கம் ஐயா, நம்ம அம்சாபுரத்துல இருந்து மீனா பேசுறேன்.
0: சரிங்கம்மா, விளையாட தயாரா இருக்கீங்களா?
1: விளையாட தயாரா இருக்கு.
0: உங்களுக்கான வார்த்தை மாதம், தமிழ் மாதங்கள்.
1: தமிழ் மாதங்களா?
0: ம்,
1: ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை, மாசி.
0: ஆகா, அருமை,
2: சூப்பர்.
0: அஞ்சுதா சொல்லுவீங்களா?
1: என்னையா?
0: இல்லை, ஓகே, அவர் வெற்றியாளர் ஆகிட்டீங்க, அஞ்சு தான் சொல்லுவீங்களான்னு கேட்டேன். அடுத்ததும் கூட சொல்லியிருக்கலாம், சரி, ஓகே.
2: நிகழ்ச்சியில் இருந்தமுக்கு நன்றிம்மா.
0: நன்றி, நன்றி நிகழ்ச்சியில் வந்ததுக்கு.
2: அடுத்து வரக்கூடிய நேர் வருக்கு, வணக்கம்.
0: எல்லாரும் சூப்பராக விளையாடுறாங்க இல்லையா?
2: ஆமாம் சார், ஏன்னா நம்ம ஏன் நேர்களுக்கு இந்த மாதிரி கொடுத்துருங்களா?
0: கரெக்டாக அறிவுற்ற மாதிரி ஒரு கேம் எடுத்துகிட்டு
2: அவன் ஏற்கனவே நேர்களை அறிவானவங்க தான், அவங்க எல்லாமே தெரியும்.
0: சூப்பர்.
2: அது இல்லாமல் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயத்தை திரும்ப ரீகால் பண்ணிக்கிட்டே இருப்போம்.
0: கரெக்ட், கரெக்ட்,
2: எங்கனால அது பயன்படும், அதுக்காக தான். அடுத்து வரக்கூடிய நேர் வருக, வணக்கம்.
0: வணக்கம்,
3: இருவருக்கும் இருவருக்கும் நன்றி கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு இணைவது கே கே நகர்ல இருந்து மணிகண்டன்.
2: ஆ ஐயா, நிகழ்ச்சியில உங்களுக்கான எழுத்த சொல்லிடலாமா? வார்த்தைகள்
3: சொல்லுங்க சார. வார்த்தை சொல்லுங்க.
2: நகை, ஆபரணம், நகை, நகை,
0: அணிகலன்கள், அணிவாங்கல்ல, நகை.
3: நானே
2: யோசிக்கிறேன்,
0: அப்படி ஒண்ணு இருக்கோ அப்படின்னு நினைச்சேன்.
2: பாருங்க, சொல்லிட்டீங்க பாருங்க. நாக இணைப்பில் இணைந்தபுக்கு நன்றிங்கய்யா. வருக, அடுத்த நேயர் வருக, வணக்கம். அடுத்த நேயர் வருக, வணக்கம்.
0: நேரம் 4:17, இது ஆகாஷவாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9.
2: சூர்யா, இப்போ சிறப்பாக நேர்கள் சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா, நீங்கள் சொல்லுங்கள் அந்த நிகழ்ச்சியை பற்றி. நீங்கள்
0: ஓகே, நிகழ்ச்சியை பற்றி சொல்லணும் அப்படின்னா, ஏற்கனவே நம்ம ஆகாஷவாணியில் நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி சொல்லியிருக்கோம். அதனால நேர்கள் எல்லாருமே அறிவார்ந்தவங்களாக மாறி இருக்காங்க. அதனால வர்ற நேர்கள் எல்லாமே ஈஸியாக சொல்லிடுவாங்கன்றதான் என்னோட கருத்து. இந்த கேமில் நீங்கள் வேணால் பாருங்கள், எல்லா நேர்களுமே ஷார்ப்பாக சொல்லி முடிச்சிருவாங்க,
2: எல்லாரும் சொல்லிடுவாங்க. அடுத்த நேர் வருக, வணக்கம்.
0: வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க.
4: மேலூர் உரங்காம்பட்டி சாத்தையா பேசுறேன்.
0: மேலூர் உரங்காம்பட்டி சாத்தையா ஐயா, நிகழ்ச்சி கேட்டுக்கிட்டு
4: இருக்கீங்களா?
0: சரிங்க, விளையாட தயாரா இருக்கீங்களா? உங்களுக்கு வார்த்தை சொல்லிடலாமா? காய்கறிகள் ஒரு அஞ்சு சொல்லுங்க பாப்போம்.
4: கத்திரிக்காய், வெண்டைக்காய், புடலங்காய், பாவக்காய், சீனிரங்காய்.
0: சரி, வேற கடையே போட்டலாம் போலயா? நிறைய சொல்றீங்களே. ம், பரவாயில்ல, சொல்லிட்டீங்க, ஆறு சொல்லிட்டீங்க. நிகழ்ச்சியில நீங்க வெற்றியாளர், நிகழ்ச்சியில வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.
2: நன்றி.
0: அடுத்ததா வந்திருக்கிற நேயர் யாருன்னு கேட்டலாமா?
2: வருக, வணக்கம்.
0: வணக்கம்.
5: வணக்கம் சார்.
2: வணக்கம்மா, எங்க இருந்து பேசுறீங்க?
5: நான் மதுரை மாவட்டம் சாந்தரங்கலத்துல இருந்து காளீஸ்வரி பேசுறேன்.
2: அம்மா, இன்றைய நிகழ்ச்சியில உங்களுக்கான வார்த்தையை சொல்லிடலாமா?
5: சொல்லுங்க சார்.
2: பறவைகள், பறவை, பறவையோட பேர் சொல்லுங்க.
0: ஆண்டிப்பட்டியிலிருந்து
6: ரகுராமன் பேசுறேன்.
0: நன்றி ஐயா, நிகழ்ச்சியில் இணைந்ததுக்கு. உங்களுக்கான வார்த்தை மாநிலம், ஒரு ஐந்து மாநிலங்கள் பேர் சொல்லுங்க பாப்போம்.
6: மாநிலம்,
0: ம்,
6: தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா,
0: ம்,
2: உங்களுக்கான வார்த்தைகள் சொல்லிடலாமா? விலங்கு,
5: புலியும்
0: சேர்த்து சொல்லிருக்கலாம். நம்மளோட தேசிய
2: தேசிய விலங்கு.
0: ஓகே, அடுத்ததா வந்திருக்க நேர் யாருன்னு கேட்டலாமா? வருக, வணக்கம். நேரம் 4:20, இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. விளையாண்டுகிட்டு இருக்கோம் கண்டுபிடி, கண்டுபிடி. சூப்பரா நேர்கள் கண்டுபிடிச்சு,
2: ஆட்டக்களத்துல,
0: ஆட்டக்களத்துல அருமையா கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. நம்ம கேட்கற கேள்விகள் ஈஸியா இருக்கா, இல்ல இவங்க எல்லாரும் ஷார்ப்பா இருக்காங்களா அப்படின்னு யோசிக்க வேணா, நேர்கள் கண்டிப்பா ஷார்ப்பா.
2: கரெக்டா சொன்னீங்க, கரெக்டா சொன்னீங்க.
0: சரி ஓகே, வந்திருக்கேன் யாருன்னு.

0: எல்லாம் வருக. வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் எங்கேருந்து பேசுறீங்க?
1: மதுரை பாலரங்கபுரத்துலேருந்து உக்கரபாண்டியன் பேசுகிறேன்.
0: சரிங்கய்யா, உங்களுக்கான வார்த்தை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிலங்கள், ஐவகை நிலங்கள் என்னென்னு சொல்லுங்க பாப்போம்.
1: குறிஞ்சி, மருதம், முல்லை.
0: இன்னும் ரெண்டே
2: ரெண்டே ரெண்டு ரெண்டே ரெண்டு பாக்கி சொல்லுங்க, கேட்போம்.
0: கடலும் கடல் சார்ந்த இடமும் என்னது?
1: மருதம், நெய்தல்,
0: நாலு, இன்னும் ஒன்று.
2: மூன்றுக்கு மேல போனாலே வெற்றியாளர்கள் தான் நம்ம நேயர்கள். ஆனா நம்ம நேயர்களுடைய கெபாசிட்டி பாத்தீங்கன்னா ஐந்து ஆறு ஏழு தொடர்ந்து போயிட்டு இருப்பாங்க
0: கண்டிப்பா.
2: ஆனா லிஸ்ட் ரொம்ப பெருசா போகும் இல்லையா?
0: ஆறு ஏழு ஒன்பது வரைக்கும் போறாங்க அப்படின்னா நம்ம எவ்வளவு வேணா வைக்கலாம்
2: அப்படின்னு. அதனாலதான்
0: ஓகே வந்திருக்க நேரம் யாருன்னு கேட்டலாம். வருக வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம், வருக வணக்கம்.
3: ஹலோ, நாங்க அணியூர்ல இருந்து தமிழரசி
2: பேசுறோம். ஆமா, இன்றைய ஆட்டக்காலத்துல உங்களுக்கான வார்த்தைகள் சொல்லிடலாமா? எண்ணெய், எண்ணெய்,
3: எத்தனை?
2: ஆமா,
3: நல்லெண்ணெய், கடல் எண்ணெய்,
0: நன்றி. சரிங்க, ஒரு பாடலை கேட்டு மீண்டும் நிகழ்ச்சியில் இணையலாம்.

0: நேரம் 4:25. காற்று மண்டலங்களை செவி இசை மண்டலமாக மாற்றி நேயர்களுடைய மனதில் வந்து ரசனையோடு நம்ம ஆடிக்கொண்டிருப்பது ஆட்டக்களம். இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்னையோட ஆட்டத்தினுடைய தலைப்பு கண்டுபிடி கண்டுபிடி. சூர்யா, அடுத்த வரக்கூடிய நேயருக்கு வந்து ஒரு சிறப்பான ஒரு வார்த்தை வச்சுருக்கீங்க. நீங்கள் சொன்னீங்க, அவங்க யாருன்னு வரவேற்று அவங்களுக்கு அந்த வார்த்தையை சொல்லிடுங்களேன்.
1: வருக வணக்கம், யாருங்கிறது?
2: வணக்கம் சார்.
1: வணக்கம், யாருங்க பேசுறீங்க?
2: நான் மயிலாடுதுறை மாவட்டம் குற்றாலம் கே சிவசுப்பிரமணியன். நலம் இருக்கீங்களா?
1: நிகழ்ச்சியில எல்லாரும் சூப்பரா இருக்கும். இது கேட்டதுக்கே ரொம்ப நன்றி. சரிங்கய்யா, விளையாட தயாரா இருக்கீங்களா?
2: சொல்லுங்க சார்.
1: அதுக்கு முன்னாடி, நம்ம ஆட்டக்களம் வந்தாலே எல்லாரும் உற்சாகமா சந்தோஷமா இருக்கணுமே, நீங்க கொஞ்சம் மெதுவா பேசுற மாதிரி இருக்கே.
2: இல்ல, சந்தோஷமா தான் சார் இருக்கேன்.
1: ஜாலியா பேசுங்க. அப்போ மெதுவா பேசுறீங்க, சந்தோஷமா பேசுங்க.
2: சந்தோஷமா தான் சார் பேசுறேன்.
1: சரி, எங்களுக்கா ஒரு சிரிப்பு சிரிச்சிருங்க பாப்போம்.
2: வெற்றியாளர்
1: நீங்க தான்.
3: உலோகங்கள்
1: சொல்லுங்க பாப்போம்.
0: பறக்க மண்ணல் வேகத்துல ஜெட் வேகத்துல. அடுத்து வரக்கூடிய
1: நேயர் வருக வணக்கம்.
4: இனிமையில் புதுமையாய் புதுமையில் புத்துணர்ச்சியாய் புத்துணர்ச்சியில் புதிய புதிய நிகழ்ச்சிகளை அள்ளி வழங்கும் உயர்ந்தோங்க பாச நேச பண்பலை அது 100.3 100.9 மதுரை எஃப்எம் தொகுப்பாளர் அனைவருக்கும் வணக்கம். மதுரை மாவட்டம் திருமங்கலம் மாவட்டம் ஆலாம்பட்டியிலிருந்து எஸ் ராமர்.
0: வணக்கம் ஐயா. ஐயா, இன்றைக்கான உங்களுக்கான வார்த்தைகள் வந்து பருப்பு.
4: பருப்பு?
0: ஆமாங்க ஐயா.
4: சொல்லவா சார்?
0: சொல்லுங்க ஐயா.
4: உளுந்த பருப்பு, துவரம் பருப்பு, பாசி பருப்பு, கடலை பருப்பு, கொண்ட கடலை பருப்பு, நெல்.
1: அஞ்சு சொல்லிட்டீங்க, ஏற்கனவே வெற்றியாளர் தான்.
0: வெற்றியாளர்
1: நீங்க ட்ரை பண்ணுங்க. இன்னும் மேல ட்ரை பண்ண முடியும்னா
0: தெரிஞ்சா சொல்லுங்க. கேட்போம்.
1: சரி, ஓகேங்கய்யா, நல்லா முயற்சி பண்ணீங்க. வெற்றியாளர் நீங்க ஆல்ரெடி அஞ்சு சொல்லிட்டீங்க. சரி, அடுத்த நேயர் கழிவிட்டலாம். வருக வணக்கம். அடுத்த வந்திருக்க நேர் யாரு?
5: அடிச்சு பெஞ்சா மலை அசையாம நின்னா தெல. எல்லோரும் விரும்பி கேட்பது 103.3 மதுரை பண்பல.
1: அருமையா சொல்லிட்டீங்க. நிகழ்ச்சியில வந்ததுக்கு ரொம்ப நன்றி. நம்ம வந்து ஒரு விளம்பர இடைவெளியை தொடர்ந்து மீண்டும் நிகழ்ச்சியில் இணையலாம்.
6: நிறமாலை 4:29 நேர்கள் இதுவரை இணைந்திருந்தது ஆட்டக்கிழமை நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ. இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோவின் விழாக்கால சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

0: 4:34 இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நேர்கள் விளையாண்டுட்டு இருக்கோம். தட்டாலடியான அதிரடியான சூப்பரான ஃபன்னான அட்டக்கலம். இன்னைக்கு ஒரு கேம் செமையாக வந்திருக்கு, கண்டுபிடி கண்டுபிடி. நேர்கள்லாம் வரிசையாக ஜெயிச்சுக்கிட்டே இருக்காங்க. அடுத்ததா வர்ற நேயர் யாரு?
1: நேர்களை வந்து ஜெயிக்க வச்சு அழகா பாக்கணும் இந்த கேமை கொண்டு வந்திருக்கோம்.
0: ஆகா, எல்லாம் ஜெயிச்சுக்கிட்டே இருக்காங்கன்றனால எப்படி சொல்றீங்களா, இல்ல கண்டிப்பா ஜெயிச்சிருவாங்க சொல்றீங்களா?
1: ஜெயிச்சிருவாங்க நமக்கு நம்பிக்கை இருக்கு.
0: அதான் பாருங்க. சரி ஓகே, வந்திருக்கிற நேயர் யாருன்னு கேட்டலாம். வருக, வணக்கம். ஒரு 5 மாவட்டங்கள் சொல்லுங்க பாப்போம். மதுரை,
2: சென்னை,
0: கோயம்புத்தூர்,
2: சேலம்.
0: சேலம் நம்ம கிட்ட கிடைக்கிறதே சொல்லலாம்.
1: சென்னை போய், சேலம் போய், கோயம்புத்தூர் போயிட்டு
0: இன்னும்
2: அடுத்து
1: நமக்கு பக்கத்துல
0: நேரம் போயிட்டே இருக்கு.
1: திண்டுக்கல், அவ்வளவுதான்.
0: அருமை. சரி, ஆனா அருமையா ஜெயிச்சிட்டீங்க.
1: இந்த பக்கம்
0: பக்கத்துல நிறைய இருக்கு.
1: அதான் இந்த பக்கம்
0: இருக்கு
1: இல்லைங்க. மதுரையில இப்படி போனா திண்டுக்கல், சவுத்துல இறங்கினா சிவகங்கை. இப்படி

0: தமிழ்நாடு இருக்கு, திருநெல்வேலி, தூத்துக்குடி, ஓகே அஞ்சு சொல்லிட்டாங்க. சரி வந்திருக்கிற அடுத்த நேர் யாருன்னு கேட்டலாம். வருக வணக்கம்.
1: வருக வணக்கம்.
2: வணக்கம் வணக்கம். மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்டடியில் இருந்து சந்திரசேகர் பேசுற நிலமா இருக்கிறீங்களா?
0: சார் நிலமா இருக்கும், நீங்க சூப்பரா இருக்கீங்கன்னு நம்புறோம். ஆகாஷ்வாணி மதுரையில ஓடுற அஞ்சு நிகழ்ச்சி பேர்.
2: ஆட்டக்களம்
0: ஆட்டக்களம்,
2: கண்ணாம்பூச்சி, இது அது பேர் என்ன, கண்ணாடி மாளிகை.
0: கண்ணாடி மாளிகை சூப்பர். ரெண்டு
2: நீங்க
0: சொல்லுங்க, வரிசையா சொல்ல முடியும் உங்களால. யோசிங்க யோசிங்க. இப்ப அடுத்ததா சாயங்கால நேரத்துல சூப்பரா பாட்டு போகுமே, நான் கூட வந்து நல்ல நல்ல பாட்டா போடுவேன்.
1: சொல்லிடுங்க நீங்களே.
0: மாலை தென்றல், மாலைக்கு ஏத்த இதமான பாடல்களா மாலை தென்றல்.
1: அடுத்த நிகழ்ச்சி நீங்க பண்ண போற லீடு கொடுத்தீங்க பாத்தீங்களா, அங்கதாங்க நீங்க நிக்கிறீங்க.
0: சரி ஓகேங்க. அடுத்ததா வந்திருக்கிற நேர் யாருன்னு கேட்டலாம்.
1: வருக வணக்கம்.
3: நாராயணபுரம் மதுரை.
0: சரிங்கய்யா,
1: ஐயா இன்னைக்கு உங்களுக்கான வார்த்தை சொல்லலாமா? மதுரையை சுத்தி இருக்கக்கூடிய ஐந்து கோயில்களை சொல்லுங்களேன். நம்ம மதுரை
3: மாவட்டத்தில் அழகர் கோயில், திருப்புறம், குன்றம், கூடல், அழகர் பெருமாள் கோயில், தப்பக்கோலம்.
1: ஆஹா, பாத்தீங்களா கோயில்
0: கேட்டவுடனே
1: அத கோயிலுக்கு மாத்தி பாடிட்டாரு பாருங்க. சிறப்பங்க நிகழ்ச்சியில நன்றி
0: நன்றி. சரி அடுத்ததா வந்திருக்கிற நேயர் வருக வணக்கம்.
4: வணக்கம் சார், ரெண்டு பேருக்கும் வணக்கம்.
1: வணக்கம்மா.
0: வணக்கம் சொல்றது யார் இங்க இருந்து?
4: மதுரையில இருந்து ஜெயா.
1: அம்மா உங்களுக்கான வார்த்தைகள் வந்து பழம்.
4: பழமா? வாழைப்பழம், மாம்பழம், மாதுளம்பழம், ஆரஞ்சு பழம், சீத்தாப்பழம், கொய்யா பழம்.
0: சூப்பர்.
4: போதுமா என்ன சார்?
0: போதும் போதும், அஞ்சு சொல்லிட்டீங்க. உங்களுக்கு தெரியும்னா நீங்க வந்து சொல்லலாம்.
4: தெரியும்னா சொல்லலாமா?
0: ஆமா உங்க இஷ்டம் தான், சொல்லலாமே.
1: நேர்கள் வந்து பழங்கள் வந்து நம்ம நிறைய தொடர்ந்து சாப்பிட்டோம், உடம்புக்கு ரொம்ப புத்துணர்ச்சியாகவும் உடம்பு வந்து ரொம்ப சிறப்பா வச்சுக்கணுங்கிறதுக்காகவும் இந்த கேள்வி நான் கொண்டு வந்திருக்கேங்க.
0: ஓகே, இது அவங்க கருத்து
1: இன்னைக்கு.
0: இன்னைக்கு உங்களோட கருத்து இதுதான்.
1: இதுதான்
0: சரி ஓகே. ஆமாங்க, எல்லாரும் நிறைய தண்ணி குடிங்க, நல்ல பழங்கள் சாப்பிடுங்க. அடுத்து வந்திருக்க நேர் யாருன்னு கேட்டலாம்.
5: மூவருக்கும் மாலை வணக்கம் சார். புதுக்கடை மாவட்டம் பொன்னபுரத்தில் கீரமுடியில் அசோகமா.
1: வணக்கம் சார்.
5: வணக்கம் சார்.
1: உங்களுக்கான வார்த்தைகள் வாகனம்.
5: வாகனம்,
1: சைக்கிள்,
5: கார்,
0: சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க,
1: நிறைய இருக்கு.
0: அருமை. பறக்கிறது மிதக்கிறது எல்லாத்தையுமே சொல்லலாமே.
1: ஆமா
0: சொல்ல வேண்டியதானே, விமானம்,
1: ரயில், கப்பல்,
0: எத்தனையோ விஷயங்கள் இருக்கு. சரிங்கய்யா, நல்லா சூப்பரா சொன்னீங்க. அடுத்து வந்திருக்க நேர் யாருன்னு கேட்டலாம். வருக
1: வருக வணக்கம். வணக்கங்க. வணக்கம் வணக்கம்.
0: யார் எங்க இருந்து பேசுறீங்க?
6: ராமநாதபுரம் சாத்தன்குடியில இருந்து முருகன்.
1: ஐயா உங்களுக்காக ஒரு வார்த்தைகள் வச்சிருக்கேங்க.
6: சொல்லுங்க, அருமையான வார்த்தைகளை சொல்லுங்க.
1: மீன்,
0: மீன் வகைகள்ல ஒரு அஞ்சு சொல்லுங்க பாப்போம்.
6: அஞ்சு மீனா? சுறா
0: மீன், நேரடியா சுறா போயிடுறது.
6: சிலேபி மீன், சீலா மீன், வஞ்சர
1: மீன்,
6: அப்புறம் கெளுத்தி மீன், அப்புறம் ஆஸ்திரேலியா மீன்.
1: ஆஹா அருமை அருமை.
0: எல்லா மீனையும் அருமையா சொல்லிட்டீங்க, நிறைய மீன் பிடிச்சிருக்கீங்க போல.
1: ஆமா, மீனுக்கு மீன் அழகா சொல்லிட்டாரு பாத்தீங்களா?
0: கரெக்ட் கரெக்ட், செமையா சொல்லிட்டீங்க. நிகழ்ச்சியில வந்ததுக்கு ரொம்ப நன்றி. அடுத்ததா வந்திருக்க நேர் யாருன்னு கேட்டலாமா? வருக வணக்கம்.
7: வணக்கம், காசி மாயன் குடித்துறை.
0: சரிங்கய்யா, நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களா? லாடலாமா?
7: ஒரு மணி நேரமா ட்ரை பண்ணி ரிங் எடுக்க மாட்டீங்க.
0: நீ முயற்சி பண்ணிட்டே இருக்கணும்ல. கண்டிப்பா நீங்களே நிறைய தடவை நிகழ்ச்சியில வந்திருக்கீங்க, உங்களுக்கு தெரியாது ஒண்ணும்ல. சரியா
7: சொல்லுங்க.
0: சரிங்க, ஒரு ஐந்து நிறங்கள், வானவில்ல இருக்கிற நிறங்கள் சொல்லுங்க பாப்போம்.
7: நிறங்களா?
0: நிறங்கள்
1: ஐயா, வானவில்ல இருக்கிற நிறங்கள். வானவில் இருக்குல்ல.

0: இருக்கிற நிறங்கள்
1: ஆமா
0: மட்டும்.
1: ஆமா ஆமா ப்ளூ கிரீன் எல்லோ
2: ஆ
1: ஒயிட் ஆரஞ்சு கிரீன்
0: கிரீன் ஆல்ரெடி சொல்லிட்டீங்க, ஒயிட் வந்து மாணவில்லை கிடையாது
2: கிடையாது.
0: நாலு சொல்லிட்டீங்க, என்ன ஒன்னே
1: ஒன்னு இன்னொன்னு எல்லோ ப்ளூ கிரீன் ஆரஞ்சு ப்ளூ
0: வருக.
2: வணக்கம். சுற்றுலா தலங்களை சொல்லுங்களேன். சுற்றுலா தலங்கள் டூர் போறோம்ல அந்த
3: கொடைக்கானல், கொடைக்கானல், ஊட்டி, நீலகிரி,
2: ரெண்டு ஒண்ணு தானமா?
0: நன்றி.
2: மகிழ்ச்சியா, ரொம்ப நெகிழ்ச்சியா விளையாடுறாங்க பாத்தீங்களா? 4:42 அடுத்து வரக்கூடிய நேர்.
0: வணக்கம், இணைப்புல இருக்கீங்க, இங்க பேசுங்க. யார் இங்க இருந்து வரீங்க?
4: வணக்கம் சார், நான் பத்மாவதி பேசுறேன் சார், மூன்று மாவட்டில இருந்து.
0: சூப்பர், நிகழ்ச்சியில இணைஞ்சிருக்கீங்க. கேட்க தயாரா இருக்கீங்களா?
4: கேட்க தயாரா இருக்கேன் சார்.
0: உங்களுக்கானது சிறு தானியங்கள்.
4: சிறு தானியமா சார்? கேப்பை, கம்பு, சோளம்,
0: ஓகே,
4: வரகு.
0: அஞ்சு சொல்லிட்டீங்க, மேல எல்லாருக்கும் தெரியற மாதிரி ஒரு தகவலா இன்னொன்னு சொல்லுங்க பாப்போம்.
4: வரகு, இந்த பாசி பயிறு, உளுந்தம்பயிறு,
2: இதெல்லாம் பயிறு வகைகள்.
0: இல்ல பயிறு இல்ல, சிறு தானியங்கள். சாமை சொல்லலாம் இல்லையா?
2: சூப்பர்மா,
0: நிகழ்ச்சியில வந்ததுக்கு நன்றி.
2: சூர்யா,
0: அவங்க கூட சொல்லுவாங்களோ மாட்டாங்களோ அப்படின்னு சொல்லிடுவாங்க.
2: ஏன்னா இன்னைக்கு சிதறாம சிறுதானியத்தை சாப்பிட்டோம்னு வச்சுங்களேன், எப்படி பழத்துக்கு நீங்க சொன்னீங்களோ அந்த மாதிரி சிறுதானியம் சாப்பிட்டு உடம்பு ரொம்ப ஆரோக்கியமா இருக்குங்க,
0: வலுவா இருக்கும்னு சொல்றீங்க.
2: ஆமா,
0: ஓகே. அடுத்த கருத்து
2: என்ன?
0: அடுத்த கருத்து,
2: ஆமா, ஆட்டக்கலத்தை கருத்தாவும்
0: பாடலை கேட்டுட்டு மீண்டும் நிகழ்ச்சியில் இணையலாம். இது ஆட்டக்கலம்.

0: நேரம் 4:47 நாம் சிறப்பாக, ரொம்ப சுறுசுறுப்பாக, மனதுக்கு மகிழ்ச்சியாக நிகழ்ச்சி ஆடிக்கொண்டிருப்பது ஆட்டக்களம். காற்று மண்டலங்களை இசை மண்டலமாக செவிக்க சுவைப்படுத்திக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ மதுரை 103.3 மெகாஹெர்ட்ஸ் மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. சூர்யா,
1: சொல்லுங்க. இன்னைக்கு நம்ம விளையாட்டு செம்மையா போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். நேர்கள் வரிசையா வந்துட்டு இருக்காங்க, செம்மையா கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. அதாங்க விளையாட்டு கண்டுபிடி கண்டுபிடி,
0: அதாங்க விளையாட்டு கண்டுபிடி கண்டுபிடி. சூப்பருங்க.
1: அடுத்ததா வந்திருக்கிற நேயர் வருக, வணக்கம்.
2: நல்ல பல குறிப்புகளை வழங்கி கொண்டிருக்கும் அறிவிப்பாளர்களுக்கும் ஒருங்கிணைப்பாளர்களுக்கும் வணக்கம். ஒரு இணைப்பில் இருக்கிறது காரைக்குடி சாமிநாதன் சார்.
1: சரியா, விளையாட தயாரா இருக்கீங்களா?
2: என்ன
1: இனிப்பு வகைகள் ஒரு அஞ்சு சொல்லுங்க பாப்போம்.
2: இனிப்பு லட்டு, ஜிலேபி, பூந்தி, மாவு உருண்டை.
0: மாவு உருண்டை,
1: சரி, ஓகே, 4.
2: ஆமா, அப்புறம் வந்து பாசி பயித்த மணியாரம்.
0: ஐயா இல்லங்கய்யா, இந்த லட்டு ஜிலேபி இதெல்லாம் போனீங்க, மைசூர் பாக்கு ஒன்று இருக்கு, பாதுஷான ஒன்று இருக்கு,
1: அதெல்லாம் போகாம நேர பாசி பேர் பணியாரம் வந்து எப்படி இனிப்பு வகையில செய்யறோம்?
2: இது வந்து நாட்டு நாட்டு நாட்டு பழகாரம் இது.
1: சரி, ஓகே, அதான் பாசி பயிர் பணியாரம் பணியாரம் வந்துட்டு இனிப்பு இனிப்பு பணியாரம் இருக்கு, கார பணியாரம் இருக்கு.
0: எனக்கு
1: தெரிஞ்சு அவருக்கு அடுத்த வந்திருக்க நேயருக்கு கேள்வியை முந்தின நேயரே கேட்டு போயிட்டாரு நினைக்கிறேன். கேள்வி கேட்க போறோம். வருக, வணக்கம். யார் எங்க இருந்து வந்திருக்கீங்க?
3: சிவகங்க மாவட்டம் திருப்புவனவட்டம் கூடத்துப்பட்டி கிராமத்துல இருந்து பரமசிவம்.
1: சரிங்கய்யா, உங்களுக்கான கேள்வி
3: சொல்லுங்க.
1: நாடுகள், இந்த நேயர் வந்து உங்களுக்காக ஒரு கேள்வி கேட்டு போயிட்டாங்க. ஒரு 5 நாடுகள் சொல்லுங்க பாப்போம்.
0: மாநிலம்.
1: சரி, ஓகே, நல்லா முயற்சி செஞ்சீங்க. அடுத்த நேர் கொலைவிட்டலாம். அடுத்த வந்து நேர் யாருன்னு கேட்கலாம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க? ஏதோ குட்டிஸ் வாய்ஸ் கேட்குது.
0: ஹலோ,
1: இணைப்பில் இருக்கிறது யாரு? வருக, வணக்கம். 4:50, இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9.
0: வருக, வணக்கம்.
4: எல்லாருக்கும் மாலை வணக்கம்.
0: வணக்கம்.

0: அவங்க பாத்தீங்களா, நம்ம ரெண்டு பேருக்கெல்லாம் சொல்லல, எல்லாருக்கும், எல்லாரும் கேட்டுட்டு இருக்க எல்லாருக்கும் மாலை வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: மதுரை காமராஜ்
0: இருந்து முனிய சரி. சிரிச்சுக்கிட்டே பேசுறீங்க, சரி ஓகே. உங்களுக்கான கேள்வியை கேட்டலாமா? நாடத்தவர் எல்லாத்தையும் கேளுங்களா? சரி, உங்களுக்கு கண்டிப்பா அதை கேட்க மாட்டேன். அது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு உடை, உடைகள் வந்து ஒரு அஞ்சு டைப் சொல்லுங்க பாப்போம். சேலை,
2: சேலை,
1: பாவடை,
0: சூப்பர்,
1: ஜாக்கெட், தாவணி.
0: சரி, வேற வேற வேற
1: வேற கவுனு,
0: கவுனு,
1: வேஷ்டி,
0: வேஷ்டி, சரி, சட்டை. சரி, அருமையா சொல்லிட்டீங்க, நிகழ்ச்சியில வந்ததுக்கு ரொம்ப நன்றி. 8:09 போயிட்டாங்க. ஒரு விளம்பரத்தை தொடர்ந்து மீண்டும் நிகழ்ச்சியில இணையலாம்.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை மிக மிக குறைந்த சேதாரத்தில் BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக சேதாரத்தில் 20% தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது சேதாரத்தில் 20% தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
4: இன்வெஸ்டிங் ஓட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?
5: ஓ 2 2 2 4 காது கொடுத்து கேளு, மனப்பாடம் பண்ணு.

0: நேரமலை 4:52, இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நம்ம விளையாண்டுக்கிட்டு இருக்கோம் கண்டுபிடி இன்னைக்கான ஆட்டக்கிளம் நிகழ்ச்சியில். ஆட்டக்கிளம்ல சூப்பராக போயிட்டு இருக்கு கேமு, நிறையா பேர் வந்துட்டாங்க, சூப்பராக ஜெயிச்சிட்டாங்க இல்லையா?
1: கண்டிப்பா.
0: அடுத்த வர நேர் யாருன்னு கேட்டலாம், வருக. வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம். யார், எங்கேருந்து வரீங்க? ஓகே, உஷாராணி அவர்களே, விளையாட தயாரா இருக்கீங்களா?
2: தயாரா இருக்கு.
0: சரி, ஓகே. உங்களுக்கான கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா, சுவைகள், ஒரு 5 சுவைகள் சொல்லுங்க பாப்போம்.
2: இனிப்பு,
0: கசப்பு, துவர்ப்பு. சொல்லுங்க சொல்லுங்க, 3 முடிஞ்சு, இன்னும் 2 பாருங்க. யோசிங்க யோசிங்க. காரம்.
2: காரம்.
0: இன்னும் ஒண்ணு.
2: துவர்ப்பு சொன்னனா,
0: கசப்பு, துவர்ப்பு,
2: இனிப்பு, காரம்.
0: வணக்கம்.
3: வணக்கம்
1: மேடம், யார் இங்கிருந்து பேசுறீங்க?
3: சாருக்கு வணக்கம். தரும் மாதிரி காசத்தூர்ல இருந்து பஞ்சவனம் பேசுறேன். மாலை வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா?
1: எல்லாரும் நலமா இருக்கும் நிலையத்துல. உங்களுக்கான வார்த்தை தின்பண்டம். தின்பண்டம், ஸ்நாக்ஸ், தின்பண்டம் சாப்பிடறோம்ல, சொல்லுங்க பாப்போம்.
0: நேரம் டீ வாங்கி வச்சு சைடுல ஏதாவது தொட்டுக்கு எடுத்துக்கிறோம்.
1: ஆமா, அந்த மாதிரி. அதனாலதான் சாயந்தர நேரத்துல இந்த கேள்வி கேக்குறேன்.
3: மிக்சர், சித்து, சேவு, கரபுந்தி.
0: சூப்பர். நன்றி, நீங்க ஒரு வெற்றியாளர். அடுத்ததான்
1: நமக்குமே வந்து நம்ம கேள்வி நம்ம
0: கேட்டாலும் சாப்பிட கூடாது, இப்ப ப்ரோக்ராம் பண்ணி முடிக்கணும்.
1: இல்ல, ப்ரோக்ராம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சொல்றேன்.
0: சரி, ஓகே. வந்து
1: அடுத்து வரப்ப
0: கேட்டலாம்.
4: மீச்சால இருந்து கலா பேசுறீங்க.
0: விளையாட தயாரா இருக்கீங்களா?
4: கலா பேசுறீங்க.
1: சரிம்மா, உங்களுக்கான வார்த்தைகள்
4: சொல்லுங்க.
1: இசை கருவிகள் ஒரு 5 பேர் சொல்லுங்களேன்.
4: மிருதங்கம், நாதஸ்வரம், வீணை.
1: சூப்பர். அருமைங்க. இன்னும் ஒன்று.
0: ஒன்னே ஒன்று.
1: அருமை. அருமை.
0: இந்த அழகா சொல்லிட்டீங்க. நேரம் 4:00.

0: 50 5 நிமிடம், இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இன்னைக்கான ஆட்டக்களம் அருமையா போச்சு அப்படின்னு நம்புறேன் இல்லையா?
1: கண்டிப்பா சூர்யா,
0: சூப்பரா போச்சு.
1: எண்ணற்ற நேர்கள் வந்து டக்கு டக்கு டக்குன்னு பதில சொல்லி நம்மளே மகிழ்ச்சியில் ஆழ்த்தினாங்க, வியப்பையும் கொடுத்தாங்க.
0: கண்டுபிடி கண்டுபிடி அப்படின்ற விளையாட்டை கொண்டு வந்ததுக்கு பிரபு அவர்களுக்கு நன்றி. சரி, ஓகே, நிகழ்ச்சியிலேருந்து விடைபெறுவது.
1: என் கூட ஆட வந்தது உங்களுக்கும் நன்றி.
0: நிகழ்ச்சியிலேருந்து விடைபெறுவது நான் சூரிய பிரகதீஷ் மற்றும்
1: பிரபு,
0: அழைப்பில் உதவி சூரியகலா.
1: நன்றி நேர்களே.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். பிரதமர் திரு நரேந்திரமோடி சென்னையில் நாளை 13,000 கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சித் திட்டப் பணிகளை தொடங்கி வைக்கிறார். நாளை காலை போரூர் பூந்தமல்லி வரையிலான வழித்தடத்தில் மெட்ரோ ரயிலில் அவர் பயணிக்கிறார்.

உள்ளார். காரைக்கால் பேரளம் இடையேயான ரயில் பாதையையும் கோவையில் 3 ரயில் மேம்பாலங்களையும் அவர் திறந்து வைக்கிறார். அம்ரித் பாரத் ரயில் நிலைய திட்டத்தின் கீழ் பழனி, வேலூர் கண்டோன்மெண்ட், அம்பாசமுத்திரம், பரமக்குடி, நாமக்கல் ஆகிய 5 சீரமைக்கப்பட்ட ரயில் நிலையங்களையும் பிரதமர் நாளை திறந்து வைக்கவுள்ளார். ஆவணங்களின் அடிப்படையில் வரலாற்று சின்னங்கள் மீட்கப்பட வேண்டியதன் அவசியத்தை தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் வலியுறுத்தியுள்ளார். உலகளாவிய பாதுகாப்பு கட்டமைப்புக்கு ஏற்ப நவீன ராணுவ தளவாடங்கள் கொள்முதல் செய்யப்பட்டு வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். மனநலம் தொடர்பான பிரச்சினைகளால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்பட்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. தேர்தல் வழக்குகளின் பட்டியலை சென்னை உயர்நீதிமன்றம் இறுதி செய்யும் வரையில் மதுராந்தகம் தாராபுரம் தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலில் பயன்படுத்தப்பட்ட மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்கள் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. அரசு முதுநிலை மருத்துவர்கள் பணிக்கு சேர்ந்த முதல் மாதத்திலேயே ஊதியம் தடையின்றி வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். தமிழக மக்களின் நம்பிக்கையை பெற்ற தலைவராக முதலமைச்சர் திரு விஜய் திகழ்வதாக மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய தாவேக அரசு தவறிவிட்டதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. தேனி மாவட்டத்தின் புதிய ஆட்சியராக திரு சிவகிருஷ்ணமூர்த்தி இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். கிகாலி சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தேவ் ஜாவியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். எகிப்து ஓபன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் வேலவன் செந்தில்குமார் மற்றும் அனாகத் சிங் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். ISL கால்பந்து போட்டி இன்று தொடங்கியது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரமாலை 5:03, இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. அழகான மாலை நேரத்தில் இனிமையான கானங்களாக வரிசையாக வளம் வர இருக்குது நம்ம மாலை தென்றல் நிகழ்ச்சியில். மாலை தென்றல் நிகழ்ச்சி அழகான பாடல்களாக உங்களுக்கு தர இருக்குது. அதில் முதலாவதாக வர இருக்கிற பாடல் என்னன்னு கேட்டிங்கன்னா, மஜ்னு திரைப்படத்தில் இருந்து ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில் இதோ பாடல் காட்டலைகளில்.

நேர்கள்லாம் கேட்டு ரசிச்சுட்டு இருக்காது. மாலை தென்றல் தரும் இன்னிசை காலங்கள். இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. எப்போ வந்துச்சுன்னே தெரியாமல் வர்றதாங்க காதல். அதே மாதிரி எப்போ காதலை கேட்டாலும் இனிமே உணர்வு தர்றது தாங்க நம்ம பாடல்கள். அந்த மாதிரி பாடல்களாக வரிசையாக வளம்பரம் இருக்கிற மாலை தண்டல் நிகழ்ச்சியில் அடுத்ததாக வர இருக்கிற பாடல் லேசா லேசா திரைப்படத்திலிருந்து ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில் ஸ்ரீலேகா பார்த்தசாரதி மற்றும் ஹாரிஸ் ராகவேந்திரா ஆகியோரின் குரலில் இதோ காட்டலைகளில் வந்துகிட்டே இருக்குது நேர்களுக்காக.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: நேரமலை 5:15, இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. மங்கும் மாலையில் மயக்கும் இசையாய் இதமான பாடல்களை வரிசையாக வளம் வந்துகிட்டு இருக்கு நம்ம மாலை தென்றல் நிகழ்ச்சியில். மாலை தென்றல் நிகழ்ச்சி தர அடுத்த பாடல் என்னன்னு கேட்டிங்கன்னா, பத்ரி திரைப்படத்திலேருந்து தேவி ஸ்ரீபிரசாத் இசையில் ஸ்ரீனிவாஸ் மற்றும் சுனிதா ஆகியோரின் குரலில் பாடல் இதோ காட்டலைகளில் நேர்களுக்காக.

நிறமலை 5:21, இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நேர்கள் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க மாலை தென்றல். மாலைக்கு இதமான அருமையான இதமான பாடல்கள் வரிசையாக வளம் வந்துகிட்டு இருக்கு நம்ம மாலை தென்றல் நிகழ்ச்சியில். அந்த வரிசையில் அடுத்ததாக வர இருக்கிற பாடல் அமர்க்களம் திரைப்படத்தில் இருந்து சித்ரா குரலில் பாடல். இதோ காட்டலைகளில் நேர்களின் இதயம் வருட, இதோ

நேரமலை 5:26. இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இந்த மாலை பொழுதுல ஜில்லுன்னு காத்தோட சேர்த்து சூப்பரான பாடல்களாக நம்ம இசை கலந்து வந்துகிட்டு இருக்கு மாலை தென்றல் நிகழ்ச்சியில். அடுத்ததாக வர இருக்கிற பாடல் குஷி திரைப்படத்துல இருந்து தேவா இசையில வைரமுத்து வரிகளில் பாடல். இதோ காற்றலைகளில் உங்களை சந்தோஷப்படுத்த இந்த

தென்றலில் இனிமையான பாடல்களாய் வளம் வருகிறது மாலை தென்றல். இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. தேனிற்கினிய பாடல்களாக வரிசையாக வளம் வர நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததாக வளம் வர இருக்கிற பாடல் என்னன்னு கேட்டிங்கன்னா, தீனா திரைப்படத்திலிருந்து யுவன் சங்கர் ராஜா இசையில் வாலிவரிகளில் இதோ பாடல் காற்றலைகளில்.

நேரமலை 5:39 நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது மாலை தென்றல். இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. சூப்பரான பாடல்களாக வரிசையாக கேட்டுக்கிட்டு இருக்கோம் நம்ம நிகழ்ச்சியில். அடுத்ததாக வர இருக்கிற பாடல் பூவெல்லாம் கேட்டுப்பார் திரைப்படத்திலிருந்து, யுவன் சங்கர் ராஜா இசையில். இதோ காற்றலைகளில் வளம் வருகிறது பாடல்.

இந்த சாயங்கால நேரத்துக்கான சூப்பரான பாடல்களாக நம்ம கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். மாலை தண்டர் நிகழ்ச்சியில் அருமையான பாடல்கள் வந்துகிட்டு இருக்கு. இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இனமலை 5:45. அடுத்ததாக வர இருக்கிற பாடல் ஜே ஜே திரைப்படத்தில் இருந்து பரத்வாஜ் இசையில் பாடல் இதோ காட்டளைகளில்.

நேரமலை 5:50, இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நேரில் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க மாலை தென்றல். மனதிற்கினிய பாடல்களாக மாலை தென்றலில் வரிசையாக வளம் வருது. அந்த பாடல்கள் வரிசையில் அடுத்ததாக வர இருக்கிற பாடல் என்னன்னு கேட்டிங்கன்னா, பிரியமான தோழி திரைப்படத்திலிருந்து இது நேர்கள் கேட்டு ரசிக்க ஒரு பாடல்.

நேரமாலை 5:55, இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நம்ம அப்படியே பாட்டு கேட்டுக்கிட்டே நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நிறைவாக ஒழுக்க இருக்கிற பாடல் அலைபாயுதை திரைப்படத்திலிருந்து, இதோ காட்டலைகளில் நேர்களின் நிறைவான காணமாய்.

திட்டங்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி சென்னையில் நாளை தொடங்கி வைக்கிறார். நாளை காலை போரூரில் இருந்து பூந்தமல்லி வரையிலான மெட்ரோ ரயிலில் அவர் பயணிக்க உள்ளார். காரைக்கால் பேரளம் ரயில் பாதையையும் கோவையில் 3 ரயில் மேம்பாலங்களையும் அவர் திறந்து வைக்கிறார். மேலும் அம்ரித் பாரத் ரயில் நிலைய திட்டத்தின் கீழ் பழனி, வேலூர் கண்டோன்மெண்ட், அம்பாசமுத்திரம், பரமக்குடி, நாமக்கல் ஆகிய 5 சீரமைக்கப்பட்ட ரயில் நிலையங்களையும் பிரதமர் திறந்து வைக்க உள்ளார். ஆவணங்களின் அடிப்படையில் வரலாற்று சின்னங்களை மீட்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கேட்டுக் கொண்டிருக்கிறார். உலகளாவிய பாதுகாப்பு நிலைமைக்கு ஏற்ப நவீன ராணுவ தளவாடங்கள் கொள்முதல் செய்யப்பட்டு வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். மனநலம் தொடர்பான பிரச்சினைகளால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்பட்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. தேர்தல் வழக்குகளின் பட்டியலை

சென்னை உயர்நீதிமன்றம் இறுதி செய்யும் வரையில் மதுராந்தகம் தாராபுரம் இடைத்தேர்தலில் பயன்படுத்தப்பட்ட மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்கள் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. அரசு முதுநிலை மருத்துவர்கள் பணிக்குச் சேர்ந்த முதல் மாதத்திலேயே ஊதியம் தடையின்றி வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். தமிழக மக்களின் நம்பிக்கையை பெற்ற தலைவராக முதலமைச்சர் திரு விஜய் திகழ்வதாக மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியிருக்கிறார். பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய தவேக அரசு தவறிவிட்டதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. தேனி மாவட்ட புதிய ஆட்சியராக திரு சிவ கிருஷ்ணமூர்த்தி இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். கிகாலி சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் டேவ் ஜாவியா இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். எகிப்து ஓபன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் வேலவன் செந்தில்குமார் அனாகத் சிங் இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். ISL கால்பந்து போட்டி இன்று தொடங்கியது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் மாலை 6:02. இனி நாம் கேட்கலாம் சேவை செய்திகள். மத்திய அரசு கல்வி நிறுவனங்களான ஐஐடி, ஐஐஎம், ஐஐடி, என்ஐடி மற்றும் மத்திய பல்கலைக்கழகங்களில் பயிலும் தமிழகத்தைச் சேர்ந்த பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் மற்றும் சீர் மரபினர் இன மாணவ மாணவிகள் கல்வி உதவித்தொகைக்கு விண்ணப்பிக்கலாம் என விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலிருந்து வந்துள்ள செய்தி. தமிழ்நாடு மற்றும் பிற மாநிலங்களில் உள்ள ஐஐடி, ஐஐஎம், ஐஐஐடி, என்ஐடி மற்றும் மத்திய பல்கலைக்கழகங்களில் பட்டப்படிப்பு, பட்ட மேற்படிப்பு பயிலும் குடும்ப ஆண்டு வருமானம் 250,000 மிகாமல் உள்ள பிசி, எம்பிசி, டிஎன்சி மாணவர்களுக்கு கற்பிப்பு கட்டணம், சிறப்பு கட்டணம், தேர்வு கட்டணம் மற்றும் இதர கட்டாய கட்டணங்கள் அல்லது ஆண்டிற்கு அதிகபட்சமாக 200,000 வரை கல்வி உதவித்தொகை வழங்கப்படும். இதற்கான விண்ணப்பங்களை பிற்படுத்தப்பட்டோர் நல இயக்ககம் சென்னை 5, மிக பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர் மரபினர் நல இயக்ககம் சென்னை 5, மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நல அலுவலகம் மற்றும் இணையதள முகவரியான www.bcw.tn.gov.in என்ற இணையதளத்திலும் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். மேலும் மத்திய மாநில அரசின் இதர கல்வி உதவி திட்டங்களில் பயன்பெறும் மாணவர்கள் இத்திட்டத்திற்கு தகுதியற்றவர்கள் ஆவர். இதற்கான விண்ணப்பத்தை பூர்த்தி செய்து கல்வி நிறுவனத்தில் சமர்ப்பிக்க வேண்டும். கல்வி நிறுவனம் பயிலும் சான்றிதழ் உடன் பரிந்துரை செய்து சம்பந்தப்பட்ட நலத்துறை அனுப்ப வேண்டும். புதுப்பித்த விண்ணப்பங்களை 31/10/2026 புதிய விண்ணப்பங்களை 30/11/2026 அனுப்ப வேண்டும். பருவத் தேர்வு கட்டண ரசீதுகள் 15/1/2027 அனுப்பப்பட வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலிருந்து வந்துள்ள செய்தியை கேட்டோம். இனி கேட்கலாம் விளக்கேற்றும் வேலை.

0: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?
1: ஓ ரெண்டு ரெண்டு இரண்டு நாலு, காது கொடுத்து கேளு, மனப்பாடம் பண்ணு.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: பின்னணி பாடகன் தீபன் சக்கரவர்த்தி பேசுறேன். எப்பவுமே கேளுங்க மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3. வாழ்த்துக்கள்.

நேரம் மாலை 6:25. இனி கேட்கலாம் இன்று நமது நிலையத்தில் ஒளிபரப்பாகும் நிகழ்ச்சி நேரமும். இவ்வறிவிப்பினை தொடர்ந்து மாலை 6:30 அந்திப்புக்கள், 7 பாட்டு இது ஹிட்டு, 8 செய்தி அறிக்கை சென்னஞ்சலாக கேட்கலாம், 8:05 சக்கர வியூகம் பகுதி 22 எழுத்தும் இயக்கமும் எஸ் கார்த்திகை தீபன் அவர்கள், 8:30 பட்டாம்பூச்சிகள் ராமேஸ்வரம் மெய்யம்புலி த கிரைஸ்ட் த கிங் இன்டர்நேஷனல் பள்ளி மாணவ மாணவிகள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சிகளை கேட்கலாம், 9:00 காற்றில் விரியும் கடித மலர்கள், 10:00 பட்டுச்சிறகு, 10:59 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz அலைவரிசையில் எமது நிகழ்ச்சிகள் நிறைவு பெறுகிறது. 11:00 நிகழ்ச்சியும் நேரமும், 11:05 தேனும் பாலும், 11:59 விவித் பாரதி தமிழ் 102.3 MHz மற்றும் மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசையில் சென்னையிலிருந்து அஞ்சலாக நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழலாம்.

0: என்னே மணி என்னாச்சு, இன்னும் எந்திரிக்கலையா?
1: நைட்டு வேலையை முடிச்சுட்டு வரதுக்கு லேட் ஆயிடுச்சுமா.
0: அதுக்காக 8 மணி வரைக்குமா? இன்னும் ஏசியை கூட ஆஃப் பண்ணல.
1: அதுக்கு என்னமா பண்றது?
0: என்னவா எல்நினோ கேள்விப்பட்டிருக்கியா?
1: என்னது எல்நினோவா? ஸ்வீட் எதுவும் செஞ்சு வச்சிருக்கியா?
0: வெப்ப அலை வீச போகுது, ஒண்ணு நிக்காம மழை பெய்யும் இல்ல வெயில் வாட்டி வதைக்கும்.
1: சரிமா, அதுக்கு என்னதான் பண்றது?

0: இனி வரக்கூடிய காலங்கள்ல இது மாதிரி ஆகாம இருக்கணும்னா நீர் வளத்தை பாதுகாக்கணும், மழைய பெருக்கணும்.
1: அதுக்கு
0: அதுக்கு ஆளுக்கு ஒரு மரக்கன்னு நடணும்.
1: சூப்பர் தங்கச்சி. மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம்.
2: பொது நலன் கருதி வெளியிடுவோர், ஆகாஷ்வாணி, மதுரை.

0: பிரியா, ஃபங்க்ஷனுக்கு நேரமாச்சு, சீக்கிரம் வாயேன்.
1: ரியர் வியூ கண்ணாடியை தொடச்சு நேரா வச்சிருக்கலாம்ல?
0: அதெல்லாம் சரியா தாம இருக்கு. நீ ஏறி உட்காரு, இந்த வண்டி எப்படி போகுதுன்னு மட்டும் பாரு.
1: முதல்ல ஹெல்மெட்ட போட்டு லாக் பண்ணுங்க.
0: போட்டாச்சு போட்டாச்சு.
1: ஏன் இப்படி ரைட்ல திரும்பினா அப்படியே ரைட்ல ஓட்டி திரும்புவீங்களா? எதுத்தாப்புல வண்டி வர வேண்டாமாங்க.
0: அவன் பிரேக் பிடிக்கட்டுமே. அடடா, ரெட் சிக்னல் வேற போட்டாச்சா?
1: வெயிட் பண்ணி போங்க.
0: இடது பக்கமா ரோட்டை விட்டு இறங்கி அப்படி முன்னால போயிடலாம்.
1: ஐயோ பல்லோ பல்லோ.
0: இங்கே உட்கார, நீ நான் பாத்துக்கிறேன்.
1: சொன்னேன்
2: ஏன் சார், ரோந்து வாகனத்தில் வரும்போது பார்த்துட்டே தான் வர்றேன். சிக்னலை மதிக்கல, பயங்கர வேகம், வண்டி ஓட்டிட்டே ஹெல்மெட்டாக கழட்டி மடியில் வைக்கிறீங்க, ஃபோன் பேசிட்டு பெரிய வாகனத்தை கேப் இல்லாத இடத்துல முந்த போய் இப்போ பாருங்கள் விழுந்து கிடக்கிறீங்க. நல்ல வேலை தப்பிச்சிங்க. சாலை பாதுகாப்பு விதிகள் அப்படிங்கிறது உங்கள் சுதந்திரத்தை பறிக்கிறதுக்குன்னு நினைக்காதீங்க. வண்டியை எடுக்கும் போதே உங்களை நம்பி உள்ளவங்களை மனசில் நினச்சிக்கிட்டு எடுங்க.
3: போக்குவரத்து விதிகளை பின்பற்றி பாதுகாப்பாய் பயணிப்போம்.
4: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
5: ஆகாஷ்வாணி இசைத்து

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் மாலை 6:30. காற்று மண்டலங்களை இசை மண்டலமாக்கி செவிக்கு சுவைப்படுத்திக் கொண்டிருப்பது மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இனிமையான மாலை பொழுது மங்கிக் கொண்டிருக்கும் இந்நேரத்தில் நாம் கேட்கவிருப்பது அந்திப்பூக்கள். இன்றைய அந்திப்பூக்கள் நிகழ்ச்சியில் முதல் பாடலாக முன்னை தாண்டி வருவையா திரைப்படத்திலிருந்து தாமரையின் வரிகளுக்கு ஏஆர் ரஹ்மான் இசையில் தேவன் ஏகாம்பரம் மற்றும் சின்மையோட குரல்களில் பாடல் இதோ காற்றலைகளில்.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: நேரம் மாலை 6:35. அடிவானில் சூரியன் துயில் கொள்ளும் வேளை, அந்திப்பொழுதில் பூக்கும் பண்பலையின் பாடலோடு அந்திப்பூக்கள். ஆமாம் நேயர்களே, அந்திப்பூக்கள் பாடலை கேட்டு மனம் மகிழ்ந்து கொண்டிருப்பீங்க. அந்த வரிசையில் அடுத்த பாடலாக மாற்றான் திரைப்படத்திலிருந்து விவேகாவோட வரிகளில் ஹாரிஸ் ஜெயராஜோட இசையில் விஜய் பிரகாஷ், கார்த்திக் மற்றும் ஸ்ரேயா கோஷலோட குரல்களில் பாடல். இதோ பண்பலையின் காற்றலைகளில்.

இனிமையான பாடல்களோடு பூத்து கொண்டிருக்கிறதுங்க அந்திப்பூக்கள். அந்திப்பூக்கள் நிகழ்ச்சியில் தொடரும் பாடலாக துப்பாக்கி திரைப்படத்திலிருந்து ப விஜயோட வரிகளுக்கு ஹாரிஸ் ஜெயராஜ் இசையமைக்க ஜாவித் அலி ரியானோரா பிலிப் ஷர்மிளாவோட குரல்களில் பாடல் இதோ காற்றலைகளில்.

46 நிமிடம். நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அந்திப்பூக்கள். இனிமையான பாடல்களை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது அந்திப்பூக்கள். அந்திப்பூக்களில் தொடரும் பாடல் இருமகன் திரைப்படத்திலிருந்து மதன் கார்க்கியோட வரிகளுக்கு ஹாரிஸ் ஜெயராஜ் இசையமைக்க கிறிஸ்டோபர் ஸ்டான்லி, அபய் ஜோத்புர்கர், உஜ்ஜயினியோட குரல்களில். இதோ பாடல் காற்றலைகளில்.

நேர மாலை 5:52. நேயர்கள், நாம் கேட்டுக்கொண்டிருப்பது அந்திப்பூக்கள். அந்திப்பூக்கள் நிகழ்ச்சியில் தொடரும் பாடலாக வடகரி திரைப்படத்திலிருந்து பொன்ராஜோட வரிகளுக்கு விவேக் மெர்வின் இசையமைக்க விஜய் பிரகாஷ், திவாகர் மற்றும் அஜேஷ் அசோக் குரல்களில் பாடல் இதோ காற்றலைகளில்.

அந்திப்புக்களோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டேங்க. நிறைவு பாடலாக எட்டு தோட்டாக்கள் திரைப்படத்திலிருந்து ஜிகேபியோட வரிகளுக்கு சுந்தரமூர்த்தியோட இசையில் யோகிசேகர் மற்றும் பத்மலதாவோட குரல்களில் பாடல்

நேரம் 7:01. இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. சூப்பரான செம்மையான ஃபன்னான பாடல்களாக வரிசையாக வளம் வர காத்திருக்கு நம்ம பாட்டு. இது ஹிட்டு நிகழ்ச்சியில் வர இருக்கிற முதல் பாடல் வித் லவ் திரைப்படத்திலிருந்து வந்துட்டே இருக்கு. கேட்டு ரசிங்க மக்களே,

ஆகான்னு நேயர்கள் கேட்டு ரசிக்கிற மாதிரி அருமையான பாடல்களாக வரிசையாக வளம் வந்துகிட்டு இருக்கு. நம்ம பாட்டு இது ஹிட் நிகழ்ச்சியில் இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. சூப்பரான டக்கரான பாடல்களாக வளம் வர இருக்கிற நிகழ்ச்சியில் அடுத்ததாக இருக்கிறது டிராகன் திரைப்படத்திலிருந்து இதோ.

ஆகா, சூப்பரான பாட்டா இருக்கே. இதாங்க பாட்டு இது ஹிட் நிகழ்ச்சி. நேரம் 7:08. இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நேர்கள் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க சூப்பரான ஹிட்டான அருமையான பாடல்களா பாட்டு இது ஹிட் நிகழ்ச்சி. அடுத்ததாக வரம் இருக்கிற பாட்டு வேட்டையின் திரைப்படத்திலிருந்து இந்த வந்துட்டே இருக்கு நேர்களுக்காகவே.

கண்ணா அந்த கட்டில தண்டர் குந்தர் அந்த வந்தர் ஜூட்டு கண்ணா அந்த சூட்டு கண்ணா வந்தர் ஜூட்டு கண்ணா இப்படி ஜோடு அந்த சூட்டு கண்ணா.

பாரா சூப்பரான பாடல்களாக ஓடிக்கிட்டு இருக்கு நம்ம பாட்டு இது ஹிட் நிகழ்ச்சியில். இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. அடுத்ததாக வர இருக்கிற பாடல் இந்தியன் 2 திரைப்படத்திலிருந்து. இந்த வந்துட்டே இருக்கு நேர்கள் கேட்டு ரசிக்கிறதுக்காகவே.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: நேரம் 7:18 ஆயிட்டு இருக்கு. இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. எல்லாரும் கேட்டு ரசிக்கிட்டு இருக்கீங்க பாட்டு. இது ஹிட்டு, சூப்பரான ஹிட்டான புதுசான பாடல்களாக வரிசையாக வளம் வந்துகிட்டு இருக்கு நம்ம நிகழ்ச்சியில். அடுத்ததாக வர இருக்கிறது நேர்களை கிழக்குன யூத் திரைப்படத்திலிருந்து ஒரு பாட்டு.

செம்மையான பாடல்களாக வரிசையாக வளர்ந்துட்டு இருக்கு நம்ம பாட்டு இது கிட்ட நிகழ்ச்சியில். இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. அடுத்ததான் வழிகாருகிற பாடல் தக் லைஃப் திரைப்படத்திலிருந்து இந்த வந்துட்டு இருக்கு நேர்களோட நெஞ்சதுக்கே.

நேரம் 7:24, இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நேரில் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க பாட்டு, இது ஹிட்டு. அடுத்ததாக வர இருக்கிற பாடல் டியூட் திரைப்படத்திலிருந்து வந்துட்டே இருக்கேன்.

0: நேரம் 7:29, இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. அடுத்ததாக வர இருக்கிற பாடல் பிரதர் திரைப்படத்திலிருந்து, இது பாட்டு, இது ஹிட்டு.
1: ஃப்ரீயா விடு ப்ரோ, வைப் பண்ணலாம், வைப் ஆயிரும். டேய், இப்போ நான் பாடுற மூலியாடா இருக்கிறேன். மாமா, டீ அசி.
2: என்னடா திட்டியா?
1: இல்லடா, அசினா ஆ கெத்து மாசு மக்கா மிஷி.
3: உன் சைட்ல ஃபால்ட்டை வச்சு நீ என்ன

0: 잠시.
1: நேர்கள் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க பாட்டு இது ஹிட்டு. நேரம் 7:33. இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. அடுத்ததாக வர இருக்கிற பாடல் கூலி திரைப்படத்திலிருந்து நேர்களோட நெஞ்சத்துக்கு இந்த வந்துகிட்டு இருக்கு பாட்டு.

நேரம் 7:37, இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நேர்கள் கேட்டு ரசிக்கிட்டு இருக்கீங்க பாட்டு, இது ஹிட்டு. அடுத்ததாக வர இருக்கிற பாடல் காத்து வாக்கில் ரெண்டு காதல், இந்த வந்துட்டே இருக்கு.

நேர்கள் கேட்டு ரசிக்கிட்டு இருக்கீங்க பாட்டு இது கிட்டு. நேரம் 7:41. இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. அடுத்ததா வர இருக்கிற பாடல் சோலோ திரைப்படத்திலிருந்து இதோ.

மக்களே, நேரம் 7:47. இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. அடுத்ததான் ஒழிக்க இருக்கிற பாடல் பொன்னியின் செல்வன் திரைப்படத்திலிருந்து, இது காற்றலைகளில்.

நேரம் 7:52, இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. ரசிச்சுட்ருக்கீங்க பாட்டு, இது ஹிட்டு, ஹிட்டான சூப்பரான பாடல்கள் வரிசையாக வளம் வந்துக்கிட்டு இருக்கு. அடுத்ததாக வர இருக்கிற பாடல் பிரேமலு திரைப்படத்திலிருந்து, இது காட்டளைகளில் நேர்களோடது நெஞ்சத்துக்கு

நேரம் 7:55. இது ஆகாஷவடி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நேர்களாம் கேட்டு ரசிச்சிருப்பீங்கன்னு நம்புகிறேன். 7:55 நிகழ்ச்சியோட நிறைவுக்கு வந்தாச்சு. நிறைவாக ஒழிக்க இருக்கிற பாடல் வந்துகிட்டே இருக்குது. இது பாட்டு, இது ஹிட் நிகழ்ச்சியோட நிறைவு பாடல், லவ் டுடே திரைப்படத்திலிருந்து.

நேர்கள் கேட்டு வச்சிங்க பாட்டு இது ஹிட்டு, தொடர்ந்து இணைந்திருங்கள் ஆகாஷ்வாணி முதலியுடன். தொடர்வது செய்தி அறிக்கை, சென்னை அஞ்சலாக கேட்கலாம்.

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தமிழகத்தின் வளர்ச்சிக்கான 13,000 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை பிரதமர் திரு நரேந்திரமோடி சென்னையில் நாளை தொடங்கி வைக்கிறார். நாளை காலை போரூர் பூந்தமல்லி வரையிலான வழித்தடத்தில் மெட்ரோ ரயிலில் அவர் பயணிக்கவுள்ளார். 4,090 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தின் 2வது கட்டமான பூந்தமல்லி வடபழனி வழித்தடத்தை பிரதமர் திறந்து வைக்கிறார். 3,700 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்படவுள்ள தேசிய நெடுஞ்சாலை திட்டங்களுக்கு அவர் அடிக்கல் நாட்டி நிறைவடைந்த திட்டங்களையும் தொடங்கி வைக்கிறார். இந்நிகழ்ச்சியில் நெடுஞ்சாலை 744 வடுகப்பட்டி தெற்கு வெங்கனூர் சாலை பகுதியையும் மதுரை சுற்றுச்சாலை பகுதியையும் அவர் திறந்து வைக்கிறார். நாகை தஞ்சாவூர் சாலையில் திருவாரூர் புறவழிச்சாலைக்கும் அவர் அடிக்கல் நாட்டுகிறார். 750 கோடி ரூபாய் மதிப்பிலான ரயில்வே உட்கட்டமைப்பு திட்டங்களையும் நாட்டுக்கு பிரதமர் அர்ப்பணிக்கிறார். காரைக்கால் பேரளம் இடையேயான ரயில் பாதையையும் கோவையில் 3 ரயில் மேம்பாலங்களையும் அவர் திறந்து வைக்கிறார். அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் மேம்படுத்தப்பட்ட பழனி, வேலூர் கண்டோன்மெண்ட், அம்பாசமுத்திரம், பரமக்குடி மற்றும் நாமக்கல் ரயில் நிலையங்களையும் பிரதமர் திறந்து வைக்கவுள்ளார். தமிழகத்தில் கடல்சார் உட்கட்டமைப்பை வலுப்படுத்தவும் சரக்கு கையாளும் திறனை அதிகரிக்கவும் துறைமுகம் தொடர்பான பல திட்டங்களையும் பிரதமர் தொடங்கி வைக்கிறார். பின்னர் சென்னை ஐஐடியில் உள்ள சுதா கோபாலகிருஷ்ணன் மூளை ஆராய்ச்சி மையத்தையும் பிரதமர் நாட்டிற்கு அர்ப்பணித்து வைக்கிறார். உயர் மருத்துவக் கல்வி மற்றும் மருத்துவ சேவையை நாட்டின் அனைத்து பகுதிகளிலும் உறுதி செய்ய வேண்டுமென்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். ஜார்க்கண்ட் மாநிலம் தியோகரில் உள்ள எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரி பட்டமளிப்பு விழாவில் உரையாற்றிய அவர், தரமான மருத்துவக் கல்வி நாட்டின் அனைத்து பகுதிகளிலும் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். இந்நிகழ்ச்சியில் இளநிலை மற்றும் முதுநிலை மருத்துவம் மற்றும் செவிலியர் பட்டங்களை அவர் வழங்கினார். 11 மாணவர்களுக்கு பதக்கங்களையும் சான்றிதழ்களையும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் ஜார்க்கண்ட் ஆளுநர் திரு சந்தோஷ்குமார் கங்குவார், மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் திரு பிரதாப்ராவ் ஜாதவ் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். தேர்தல் வழக்குகளின் பட்டியலை சென்னை உயர்நீதிமன்றம் இறுதி செய்யும் வரையில் மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலில் பயன்படுத்தப்பட்ட மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. தேர்தல் வழக்குகள் தாக்கல் செய்யப்படும் பட்சத்தில் இறுதி தீர்ப்பு அளிக்கப்படும் வரை இந்த மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பாதுகாப்பு அறையில் தொடர்ந்து வைக்கப்பட்டிருக்கும் என்றும் தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. தமிழகத்தில் பத்திரப்பதிவுகள் அனைத்தும் ஆன்லைன் வாயிலாக மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்பட்டு

0: வருவதாக அத்துறைக்கான மாநில அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். வணிக வரி மற்றும் பதிவுத்துறையில் படிப்படியாக இந்த காகிதமில்லா நடைமுறை மேம்படுத்தப்பட்டு வருவதாக அவர் கூறினார். இடைத்தேர்தலில் தாவேக்கா பெற்ற வெற்றி மக்கள் அளித்த பரிசு என்றும் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தெரிவித்தார். தமிழக மக்களின் பாதுகாப்பை மாநில அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், காவல்துறை அதிகாரிகளுக்கும் அரசியல் கட்சியினருக்கும் பாதுகாப்பு இல்லாத சூழல் நிலவுவதாக கூறியுள்ளார். தமிழகத்தின் கடைக்கோடி கிராமத்தில் வசிக்கும் மக்களின் நிலைமை குறித்து அவர் கவலை தெரிவித்துள்ளார். மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதற்கு தாவேக்கா அரசுக்கு கடும் கண்டனத்தை தெரிவிப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். குழந்தைகள் மற்றும் பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் மற்றும் கொலை குற்றங்கள் அதிகரித்துள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். போதைப்பொருள் தொடர்பான குற்றங்களும் அதிகரித்து வருவதாக திரு நயினார் நாகேந்திரன் அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார். எகிப்த் ஓபன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் பேலவன் செந்தில்குமார் இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 11-5, 11-2, 11-4 என்ற செட் கணக்கில் ஸ்பெயினின் பெர்னட்டை வென்றார். மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் அனாகத் சிங்கும் இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். கிகாலி சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தேவ் ஜாவியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் 6-3, 6-7 என்ற செட் கணக்கில் பிரான்சின் கொரன்டின் டெனோலியை வென்றார். லாகோஸ் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் மாயா ராஜேஸ்வரன் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். ISL கால்பந்து போட்டியின் முதல் ஆட்டத்தில் பெங்களூரு தில்லி அணியை வென்றது. பெங்களூருவில் இன்று நடைபெற்ற இப்போட்டியில் 3-2 என்ற கோல் கணக்கில் பெங்களூரு அணி வெற்றி பெற்றது. 15 வயதுக்குட்பட்டோருக்கான தேசிய டேபிள் டென்னிஸ் போட்டியில் ஹிமோன் குமார் மற்றும் தனேஷ் காப் சாம்பியன் பட்டங்களை வென்றுள்ளனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 8:05.
2: மற்றும் தயாரிப்பு எஸ் கார்த்திகை தீபன். கதைக்களத்தில் இதுவரை
3: கனா சார், கிளாக் ஷேடோ மிஷின கச்சிதமா முடிச்சிட்டீங்க. ஹாட்ஸ் ஆஃப் சார்.
4: முடிச்சிட்டீங்க இல்ல ஸ்டெல்லா, முடிச்சிட்டோம்.
3: தேங்க்ஸ் சார் கனல் சார்.
4: ஹாட்லைன்ல வந்திருக்கிறியே. யூ மீன் இன்ஃபர்மேஷன் அபவுட் அவர் நெக்ஸ்ட் மிஷன்?
3: Exactly, Kanal sir.
4: Target? Okay, Stella. Meet you at the airport.
3: I am waiting for you, sir.
5: Inna sir, appo next rest illaya?
3: So, appo namakku adutha mission vandircha Kanal sir?
4: Yes, Catherine.
3: Target, sir?
4: Mission Devil.
6: ஓடாதே ஓடாதே, கொலைகள் செய்து ஊளை இட்டு ஓடாதே ஓடாதே. நீ தப்பித்து புதுப்பித்து சட்டை மாற்றி வாழ்ந்தும் கூட வருவான், இவன் வருவான், பிடிப்பான், உன்னை பிடிப்பான். இவன் 6 அடி உயரம்,

0: கேத்ரின், கனல் சார் நம்மள இந்த லொகேஷனுக்கு தான வர சொன்னாரு?
1: எஸ் பியூலா, இந்த லொகேஷனுக்கு தான்.
0: பட் சார் இன்னும் காணாமே.
1: மேபி ஹெவி டிராஃபிக்கா இருக்கும்னு நினைக்கிறேன் பியூலா. சோ ஹி மேபி ஸ்டக் இன் தி டிராஃபிக்.
0: ஏன் கேத்ரின், இப்போதான் நம்ம பிளாக் ஷேடோ மிஷனை கம்ப்ளீட் பண்ணோம். இப்போ அதுக்குள்ள நம்மளுக்கு நெக்ஸ்ட் மிஷன் அசைன்மெண்ட் வந்துருச்சு.
1: எஸ் பியூலா, இந்த மிஷன்ல நம்ம டார்கெட் டெவில். யார் அந்த டெவில்? மிஷன் என்னவா இருக்கும்?
0: எனக்கும் எந்த ஐடியாவும் இல்லை கேத்ரின். கேத்ரின், அதோ

0: சார் கார் வருது பாரு.
1: ஆமா பியூலா.
2: ஹாய் கைஸ்.
0: குட் மார்னிங் கர்னல் சார்.
2: மார்னிங். கெட் இன் டு தி கார்.
1: கர்னல் சார், நியூ மிஷன் டெவல்னு சொன்னீங்களே, இவனுங்க யார் கர்னல் சார் புதுசா?
2: சொல்றேன் கேத்ரின்.
0: கர்னல் சார், இப்போ நாம எங்க போயிட்டு இருக்கோம்?
2: சொல்றேன் பியூலா.
1: என்ன பியூலா, கர்னல் சார் எது கேட்டாலும் சொல்றே சொல்றேன்னு சொல்றாரு, என்னவா இருக்கும்?
0: அதான் கேத்ரின், எனக்கும் புரியல.
1: கர்னல் சார், இது நம்ம ஹெட்குவார்டர்ஸ்க்கு போற ரூட் இல்லையே?
2: எஸ்.
0: என்ன கேத்ரின், எனக்கு ஒண்ணுமே புரியல. கர்னல் சார் ஏன் இப்படி அப்நார்மலா நடந்துக்கிறாரு?
1: அதான் பியூலா, எனக்கும் ஒண்ணுமே புரியல. கர்னல் சாருக்கு என்ன ஆச்சு?
0: இருக்காரு போல, அதான் ஏதோ மாதிரி பேசுறாரு.
1: பியூலா, இந்த பில்டிங் என்ட்ரன்ஸை பாரு, ஏதோ 01 அப்படின்னு போட்டிருக்கு. ஏதோ ஹார்ட்வேர் ஃபேக்டரியா இருக்குமோ?
0: மேபி கேத்ரின், அந்த 01க்கு கீழே பாரு ஒரு சிம்பல் இருக்கு. கம்ப்யூட்டர் சிஸ்டம் ஆன் ஆஃப் பண்ற ஸ்விட்ச்ல போட்டிருக்கிற மாதிரி இருக்கு அந்த சிம்பல்.
1: ஆமா பியூலா, நானும் அதை கவனிச்சேன்.
2: வெப்பன்ஸ் ஏதும் கொண்டு வந்திருக்கீங்களா ரெண்டு பேரும்?
0: இல்லையே சார், நீங்க வெப்பன்ஸ் எடுத்து வர சொல்லி எந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸுமே கொடுக்கலையே சார்.
1: ஆமா சார், நானும் கன் எதுவும் எடுத்துட்டு வரல. நாம MIB ஹெட்குவார்டர்ஸ் தானே போறோம்னு எந்த வெப்பன்ஸும் எடுக்காம வந்துட்டேன்.
2: ஓகே.
0: ஏன் கர்னல் சார், இங்க எதுவும் டேஞ்சர் இருக்கா? இது என்ன ஃபேக்டரி சார்? நீங்களும் எதுவும் சரியா சொல்லவும் மாட்டீங்க.
1: ஆமா கர்னல் சார், நீங்க கொஞ்சம் வித்தியாசமா பிஹேவ் பண்றீங்க இன்னைக்கு எங்ககிட்ட. We can't understand you sir.
2: Nothing. கொஞ்சம் தலைவலி, தட்ஸ் வை. நீங்க ரெண்டு பேரும் என் பின்னாடி வாங்க. அண்ட் இம்பார்ட்டன்ட், சுவிட்ச் ஆஃப் யுவர் மொபைல் போன்ஸ்.
1: ஏன் கர்னல் சார், சைலண்ட் ஆர் வைப்ரேட் மோட்ல போட்டுக்கவா?
2: Do what I say.
1: ஓகே சார்.
0: கேத்ரின், இந்த ஃபேக்டரி ஃபுல்லா ஆட்டோமேட்டட் போல.
1: ஆமா பியூலா, பட் இங்க எதுக்கு கர்னல் சார் நம்மள கூட்டிட்டு வந்திருக்காருன்னு தான் புரியல.
0: மேபி அந்த டெவில் மிஷன் சம்பந்தமா இருக்கும் கேத்ரின்.
2: ரெண்டு பேரும் வந்து எங்க ஸ்கேனர்ல கை வைங்க. மொபைல் போனை ஆஃப் செஞ்சிட்டீங்களா?
0: எஸ் சார், ஆஃப் பண்ணிட்டோம்.
2: கம் ஹியர், பிளேஸ் யுவர் ஃபிங்கர்ஸ் ஹியர்.
1: இந்த ஸ்கேனர்லயா சார்?
2: எஸ். உங்க ரெண்டு பேர் கையையும் வைங்க.
1: இதெல்லாம் ஏன் சார் நம்ம பண்றோம்? அப்பதான் உள்ள என்ட்ரி ஆக முடியுமா கர்னல் சார்?
2: எஸ்.
0: இந்த இடத்துக்கும் டெவில் மிஷனுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா கர்னல் சார்?
2: ஃபர்ஸ்ட் ஸ்கேன் யுவர் ஃபிங்கர்ஸ், தென் ஐ வில் டெல்.
0: ஓகே சார். கர்னல் சார், நீங்க உங்க கைகளை ஏன் ஸ்கேன் பண்ணல? நீங்க ஏன் சார் ஹேண்ட் க்ளவுஸ் போட்டிருக்கீங்க? ஏதோ அடிபட்டிருக்கா சார் கையில?
1: என்ன சொல்ற பியூலா, என்னாச்சு சார்?
2: ஒரு சேஃப்க்கு தான், நான் ஆல்ரெடி ஸ்கேன் பண்ணிட்டேன். அக்சஸ்டு இயர்லி இயர்.
1: நீங்க எங்க கூட தானே சார் வந்தீங்க, அப்புறம் எப்படி?
2: லிசன் கேத்தரின், ஐ ஆம் யுவர் டீம் லீடர். தேவையில்லாத கேள்வியெல்லாம் கேட்கக்கூடாது. ஒபே மை கமாண்ட், அண்டர்ஸ்டாண்ட்?
1: சாரி சார், தப்பா கேட்டிருந்தா மன்னிச்சிருங்க. வி வில் ஃபாலோ அண்ட் ஒபே யுவர் கமாண்ட். டோன்ட் கெட் ஆங்கர் கர்னல் சார்.
2: ஸ்கேன் பண்ணிட்டீங்களா?
0: எஸ் சார்.
2: ரெண்டு பேரும் அதோ அந்த கேபினுக்குள்ள போங்க.
0: சார், அந்த கேபினுக்குள்ளயா?
2: எஸ்.
1: அந்த கேபின்ல ஏதோ ஸ்டாண்டிங் ஸ்ட்ரக்சர் மாதிரி இருக்கே சார், ஹாஸ்பிடல் பேஷண்ட்ஸ் கொண்டு போற மாதிரி.
2: டோன்ட் பானிக், கோ இன்சைட்.
0: அந்த கேபினுக்குள்ள யாராவது இருக்காங்களா கர்னல் சார்?
2: ரெண்டு பேரும் முதல்ல உள்ள போங்க.
1: கர்னல் சார், என்ன இந்த பில்டிங் ஃபுல்லா ரெட்?

0: ரெட் வார்னிங் சிக்னல் சவுண்ட் கேக்குது.
1: சீக்கிரம் ரெண்டு பேரும் உள்ள போங்க, குயிக். கேத்தரின், டியூலா, கேபின்குள்ள போகாதீங்க. அவ கடல் இல்ல.
2: அவங்களை ஒண்ணு பண்ணிராத. கனல் சார், உங்களை மாதிரியே இருக்கிற இந்த ரோபோ நம்ம கேத்ரினையும் பியூலாவையும் சாமர்த்தியமா இந்த இடத்துக்கு எப்படி கூட்டிட்டு வந்திருக்கு பாத்தீங்களா?
0: ஸ்ரீதர், என்ன நடக்குது இங்க? அது கனல் சார்னா அப்போ இது?
2: இப்ப கேளுங்க, அது ரோபோ.
1: டோன்ட் ஸ்பீக், டோன்ட் மூவ், ஐ வில் ஷூட் யூ போத். வேண்டாம் வேண்டாம், சொல்றதை கேளு. லிசன் டு மை வேர்ட்ஸ். யூ ஆர் நாட் மை பாஸ் கனல் பிரியன். எஸ் எஸ் ஐ அக்ரி, நான் உன்னோட பாஸ் இல்லைதான். பட் ஐ வில் கன்வே இன்ஃபர்மேஷன் டு யூ. முக்கியமான தகவலை நான் உன்கிட்ட சொல்லணும். வாட் இன்ஃபர்மேஷன்? ஸ்ரீதர், நான் கொஞ்சம் கொஞ்சமாக பேசி என்னைய மாதிரி இருக்கக்கூடிய இந்த ரோபோவோட கவனத்தை திசை தரப்புறேன். நீ அதோ அந்த சர்வர் உங்களை போய் எப்படியாச்சும் இந்த ரோபோட்ஸை டீஆக்டிவேட் பண்ணணும்.
2: ஓகே சார்.
0: யாத்ரன், எனக்கு பயமா இருக்கு. இங்க என்ன நடக்குது? ரெண்டு கனல் சார், இதுல எது நம்ம கனல் சார்?
1: சி, உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கூடிய கமாண்ட் கேத்ரினையும் பியூலாவையும் இந்த ரோபோட்டிக் ஹார்ட்வேர் ஃபேக்டரி வரைய கூட்டிட்டு வர வேண்டியது. அது எனக்கு ஆல்ரெடி தெரியும். ஆனா வாட், திஸ் இஸ் த கமாண்ட் ஃபார் மீ. பட் நீ எப்படி இங்க வந்த? அத உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, சொல்லவும் தேவையில்லை. பரவாயில்லையே, நீ மனுஷங்களை விட அதீத நினைவாற்றலோடு இருக்கிறியே. இன்னும் மறக்கல. ஐ அப்ரிஷியேட் யூ.
2: ஐயோ, கனல் சார் நம்மளை போய் ஆஃப் பண்ண சொல்லி விட்டாரே சார் ரூம்ல. என்னது இது? இதுல இத்தனை இன்டர்நெட் இன்டர்ஃபேஸ் இருக்கு, இதுல எது டீஆக்டிவேட் பண்ற பட்டன் தெரியலையே, எப்படி கண்டுபிடிக்கிறது?
1: சமாளிக்க
2: முடியாது.
1: பரவாயில்ல, அச்சு அசலா என்னைய மாதிரி உன்னை வடிவமைச்சு அனுப்பியிருக்கானுங்களே அவனுங்க, ரொம்ப பிரில்லியன்ட். நீதான் ரொம்ப ரொம்ப பாவம்.
3: வாட் யூ மீன்?
0: பியூலா, அங்க பாரு, கனல் சார் கண்ணால நமக்கு ஏதோ சிக்னல் கொடுக்கறாரு. நம்மள மெதுவா பின்னாடி நகர்ந்து போக சொல்றாரு. சரி சரி, அப்படியே வா, மெதுவா பின்னாடி நகர்ந்து போலாம்.
3: டெல் வாட் இன்ஃபர்மேஷன், டெல் வாட் இஸ் இன்ஃபர்மேஷன்.
1: வெயிட், அதுக்குள்ள சொல்லிட்டா எப்படி? நீ தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரோபோவாச்சே, அதுவும் என்னைய மாதிரி அச்சு அசலா இருக்கிற. என்னை விட உனக்குத்தானே இன்டெலிஜென்ஸ் அதிகம். நான் என்ன இன்ஃபர்மேஷன் சொல்ல வரேன்னு நீ இந்நேரம் ஐடென்டிஃபை பண்ணிருப்பியே.
3: Don't laugh.

0: otherwise I will kill your Catherine and Beulah.
1: யார கொல்ல போற?
0: உன்னோட கேத்தரின் பியூலா.
1: நான் இருக்கிற வரைக்கும் அது நடக்காது ரோபோ கனல்.

0: கேத்தரின், பியூலா, மூவ்.
1: கனல் சார், அந்த ரோபோ உங்களை ஷூட் பண்ணுது.
0: ஸ்ரீதர், டீஆக்டிவேட் பண்ணிட்டியா?
2: சார், எல்லாமே காம்ப்ளிகேட்டடா இருக்கு. சரியா எந்த பட்டன் தெரியல சார்.
0: கேத்தரின், பியூலா,

0: எல்லா ரோபோட்ஸும் வெளியே வந்துடும். அதுக்கப்புறம் விளைவு விபரீதமாயிரும்.
1: ஓகே சார், பட் நீங்க
0: நான் இதை பாத்துக்கிறேன். நீங்க ஃபர்ஸ்ட் சர்வர் ரூமுக்கு போங்க.
2: மிஷன் இன்கம்ப்ளீட், மிஷன் இன்கம்ப்ளீட்.
1: கனல் சார், உங்ககிட்ட கன் இருந்தா அந்த ரோபோவை சுட்டு தள்ளுங்க.
0: நோ நோ வே கேத்ரின், கன்னுல சுட்டாலும் அது சாகாது, அதை கொல்லவும் முடியாது. டீஆக்டிவேட் மட்டும் தான் பண்ண முடியும்.
1: ஓகே ஓகே கனல் சார், இதோ ஸ்ரீதர் இருக்க சர்வர் ரூமுக்கு இப்பவே போறோம். என்ன பண்ணிட்டு இருக்க? அங்க கனல் சார் அந்த ரோபோ கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்காரு. நீ என்னடா இவ்ளோ லெத்தாஜிக்கா டீஆக்டிவேட் பட்டனை சர்ச் பண்ணிட்டு இருக்க?
3: கேத்ரினே, எந்த வயிறு எதுல கனெக்ட் ஆயிருக்குன்னு எனக்கு தெரியல. ஐயோ, தலையெல்லாம் சுத்துது. இதுல எங்கிட்டு நான் போய் டீஆக்டிவேட் பண்றது?
1: சரி சரி, நீ ஃபர்ஸ்ட் கனல் சார்ட்ட போ. அவர் அங்க தனியா அந்த ரோபோ கிட்ட போராடிட்டு இருக்காரு. பியூலா, நீ அந்த சிஸ்டம் அக்சஸ் பண்ண ட்ரை பண்ணு.
4: ஓகே கேத்ரின். சர்வர்ஸ் எல்லாம் வெல் ப்ரொடெக்டட். நம்மளால இந்த ரீசெட் பண்ணவோ டீஆக்டிவேட் பண்ணவோ முடியாதுன்னு நினைக்கிறேன்.
1: கீப் ட்ரைங் பியூலா, அங்க கனல் சார் டேஞ்சர்ல இருக்காரு.
3: கனல் சார், இதோ வந்துட்டேன்.
5: என்னங்கடா இது? இதுல எது நம்ம கனல் சார்னே தெரியலையே. ரெண்டு பேரும் மாறி மாறி அடிச்சு சண்டை போட்டு
0: இருக்காங்க. என்ன ஆச்சு? அக்சஸ் பண்ண முடிஞ்சா? டீஆக்டிவேட் பண்ணியாச்சா? ஓ மை காட், இந்த ரோபோ உள்ள கூடிய மத்த ரோபோஸ்க்கு சிக்னல் கொடுத்துருச்சு. சீக்கிரம் சீக்கிரம் அதை டீஆக்டிவேட் பண்ண ட்ரை பண்ணுங்க. இதுக்கு மேல இந்த ரோபோவை என்னால கண்ட்ரோல் பண்ண முடியாது.
2: டெல் தி இன்ஃபர்மேஷன், டெல் தி இன்ஃபர்மேஷன். அட இருடா.
0: சீக்கிரம் சீக்கிரம் டீஆக்டிவேட் பண்ணுங்க. எங்கிட்ட நானே சண்டை போடுற மாதிரி இருக்கு. சீதர்
4: கேத்ரின், ஐ காட் இட்.
1: சூப்பர் பியூலா.
2: அதுவா
0: அங்க பாரு.
1: பியூலா, சம எல்லா சிஸ்டமும் ஒண்ணொண்ணா லிங்க் டிஸ்கனெக்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு.
2: டெல், வாட்ஸ் இன்ஃபர்மேஷன், வாட்ஸ் இன்ஃபர்மேஷன்.
0: இன்ஃபர்மேஷனா? உனக்கு கோடிங் பண்ணி அனுப்புனாங்க இல்ல, அது இப்ப உனக்கே ஆபத்து அமைய போகுது.
2: ஐ வில் கில் யூ, ஐ வில் கில் யூ.
0: வாய்ப்பு இல்ல ராஜா.

0: கொஞ்சமாச்சும் யோசிக்க வேணாமா? இந்நேரம் கனல் சார் நானும் கரெக்ட் டைமுக்கு வரலனா கனல் சார் மாதிரி இருந்த அந்த ரோபோ உங்க ரெண்டு பேர் கதையை முடிச்சிருக்கும், தெரியுமில?
1: அது என்னவோ உண்மைதான் ஸ்ரீதர், பட் அந்த ரோபோ அச்சு அசலா கனல் சார் மாதிரியே இருந்துச்சு, கனல் சார் மாதிரியே பேசுச்சு,
0: கனல் சார் மாதிரியே சிரிச்சிச்சு, கனல் சார் மாதிரியே நடந்துச்சு, அதானே?
2: சிரிக்கலாம் இல்ல ஸ்ரீதர், அப்பவே டவுட் வந்துச்சு எங்களுக்கு, அது வந்த கார் கூட கனல் சாரோடதுதான்.
0: உங்களை கடத்தி கொள்ள கனல் சார் மாதிரியே ஒரு ரோபோ அனுப்பணும் உங்களுக்கு. கனல் சாரோட கார் மாதிரி ஒரு காரை ரெடி பண்ணி அதுல நம்பர் பிளேட் ஒட்டி அனுப்ப எவ்வளவு நேரம் ஆக போகுது?
3: கேத்தரின், உங்கள்கிட்ட இருந்து நம்ம எம்ஏபி சீக்ரெட் கோட் ஆர் நம்ம எம்ஏபி பத்தின ஏதாவது இன்ஃபர்மேஷன் கேட்டுச்சு அந்த ரோபோ?
1: இல்லை சார், பட் என்னோட கைரேகையும் பியூலாவோட கைரேகையும் ஸ்கேன் பண்ணி எடுக்கிறது தான் அதோட நோக்கமாக இருந்துச்சுன்னு மட்டும் தெரியும் சார்.
3: நானே நம்பிட்டீங்களா? கொஞ்சம் கூட டிஃபரன்ஸ் தெரியலையா உங்க ரெண்டு பேருக்கும்?
2: எஸ் கனல் சார், அச்சசல அப்படியே உங்களை மாதிரியே இருந்துச்சு.
1: நாங்க அங்க ஐ மீன் அந்த ரோபோ எங்களை அந்த ரோபோட்டிக் ஹார்ட்வேர் ஃபேக்டரிக்கு கூட்டு போனது எப்படி சார் நீங்க கண்டுபிடிச்சீங்க?
3: உங்க ரெண்டு பேரோட மொபைல் லாஸ்ட் லொகேஷன் அந்த ஃபேக்டரி.

0: காமிச்சிச்சு. ஆமா, நீங்க ரெண்டு பேரும் ஏன் மொபைல சுவிட்ச் ஆஃப் பண்ணீங்க?
1: அதுதான் சார் ஆஃப் பண்ண சொல்லுச்சு. கனல் சார் சொன்னா நாங்க கேட்டு தான் ஆகணும் தான்.
0: பியூலா, லிசன், எப்பவும் எல்லாத்தையும் சந்தேகத்தோட பார்க்கணும், புரியுதா?
1: ம், புரியுது சார்.
2: ஆமா ஸ்ரீதர், ஃபாஹிமா எங்க?
3: நல்லா தானே போயிட்டு இருக்கு, இப்போ ஏன் ஃபாஹிமாவை ஞாபகப்படுத்துற? ஏன், நான் நிம்மதியா இருக்கிறது உனக்கு பிடிக்கல அப்படித்தானே?
2: உனக்கு ஃபாஹிமா தான் சரி, இல்லைன்னா குளிர் விட்டு போயிடும். கனல் சார், ஃபாஹிமா எங்க?
0: ஃபாஹிமாவை மிஷன் டெவில்கான ஃபண்டமெண்டல் கிரவுண்ட் எவிடன்ஸை கலெக்ட் பண்ண கொல்கத்தாவுக்கு அனுப்பியிருக்கேன்.
1: இப்போ நாம எங்க போயிட்டு இருக்கோம் கனல் சார்?
0: சொல்றேன்
1: சார், ப்ளீஸ் சொல்லுங்க. இப்படிதான் அந்த ரோபோவும் சொல்லுச்சு.
0: ஓஹோ, இப்போ என்ன, நானும் ரோபோன்னு நினைக்கிறியா?
2: நோவே சார், அதான் கூட ஸ்ரீதர் இருக்கான்ல, இவனை ரோபோ கூட கிட்ட வச்சுக்காது.
3: எது, என்ன சொன்னா? என்ன
4: சொன்னா சார்?
0: ஸ்டெல்லா, எல்லாம் ரெடியா? இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டியா?
5: எஸ் சார், ஆனா 50% தான் கலெக்ட் பண்ண முடிஞ்சது.
0: என்ன சொல்ற? Are you
5: sure? Yes, Colonel sir. Most dangerous mission இது.
6: அந்த டெவில் பத்தி நமக்கிட்ட ஏதும் old crime records இருக்கா?
5: இல்ல சார், இந்த டீம் ரொம்பவே புதுசா இருக்காங்க.
0: அவனுங்களுடைய
6: டார்கெட் பத்தி ஏதாவது டீடைல்?
5: அது பார்ஷியலி கனல் சார்.
0: லொகேஷன்?
5: பிரான்ஸ்.
7: நீங்க இன்னும் சாகல. சாரி, அந்த ரோபோ இன்னும் சாகல. உங்களை மாதிரி இருக்கும்ல, அந்த ரோபோ நம்ம கார துரத்திட்டு வருது சார். சார், அந்த ரோபோ கனல் நம்மளை சுடலா செய்து.
1: சார், நாம அதை ஷூட் பண்ணாலும் நோ யூஸ்னு சொல்லிட்டீங்க, இப்போ என்ன பண்றது?
0: ஃபர்ஸ்ட் நாம இது கிட்ட தப்பிக்கணும்.
7: கனல் சார், முன்னாடி பாருங்க, உங்களை மாதிரியே இன்னொரு ரோபோ நம்ம காரை நோக்கி முன்னாடி வேகமா வந்துகிட்டு இருக்கு சார்.
1: சார், இப்ப என்ன பண்றது?
0: எஸ் எஸ், நான் சொல்ற விஷயம் கொஞ்சம் டேஞ்சர் தான், பட் நமக்கு வேற வழி இல்ல.
7: என்ன டேஞ்சர் சார்?
0: ஓடிக்கிட்டு இருக்க இந்த கார்ல இருந்து நம்ம எல்லாரும் குதிக்கணும்.
7: எது, ஓடுற கார்ல இருந்து குதிக்கணுமா சார்? என்ன சார் சொல்றீங்க?
0: வேற வழி இல்ல ஸ்ரீதர், அதுங்க இந்த காரை டார்கெட் பண்ணிருச்சுங்க. சோ நாம அதுங்களை டைவர்ட் பண்ணணும்னா கார்ல இருந்து குதிக்கிறது தான் ஒரே வழி.
1: கனல் சார், எனக்கு அன்னோன் நம்பர்ல இருந்து ஒரு ஃபிளாஷ் மெசேஜ் வந்திருக்கு.
0: என்ன மெசேஜ் கேத்தரின்?
1: நம்ம போயிட்டு இருக்க இந்த கார்ல பாம் இருக்கான். இதுவரை கேட்டது சக்கரவியூகம், புலனாய்வு தொடர் 2nd அத்தியாயத்தின் 22nd பகுதி. கதைக்களத்தில் கதாபாத்திரங்கள் ஸ்டெல்லாவாக எம் ஐஸ்வர்யலட்சுமி, ஆர்த்தி பியூலாவாக ஏ நஃபீஷா, கேத்ரினாக பி கே அஜிதா, ஃபாஹிமாவாக ஆர் சாந்தினி, ஸ்ரீதராக எம் முத்துசெல்வம். இவர்களுடன் கதை, எழுத்து, மனத்திரை கதை மற்றும் தயாரிப்புடன் கதைக்களத்தில் கனல் பிரியனாக களமிறங்கியது எஸ் கார்த்திகை தீபன். இப்பகுதியின் தொடர்ச்சியை அடுத்த வாரம் சனிக்கிழமை 8:05 கேட்கலாம். அதுவரை காத்திருங்கள்.

0: எங்க போனா அமுதா? ஏ அமுதா, ஃபேன், லைட், டிவின்னு எல்லாத்தையும் போட்டுட்டு போயிட்டா. கரண்ட் பில் என்ன ஆகுறது?
1: அடடா, ஏங்க கத்திக்கிட்டே இருக்கீங்க? மழை பெய்யற மாதிரி இருக்கேன்னு காய போட்ட துணியை எடுக்க போனேங்க.
0: போனா எல்லாத்தையும் அமத்திட்டு போக வேண்டியதானே.
1: குறை சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்களா?
0: குறை சொல்லலம்மா, இந்த மாதிரி எல்லாமே அலட்சியமா இருக்கு.

ராமேஸ்வரம் பண்பலை 100.9.

0: ஆகாஷ்வாணி மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் இரவு 8:29.
2: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz-இல் இனி கேட்கலாம் பட்டாம் பூச்சிகள். இன்றைய பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சி இரண்டு பகுதிகளா வளம் வர காத்துட்டு இருக்கு. முதல் பகுதியில் கேட்கலாம், ராமேஸ்வரம் மெய்யம்புலி கிரைஸ்ட் த கிங் இன்டர்நேஷனல் பள்ளி மாணவ மாணவிகள் வழங்கும் பல் சுவை நிகழ்ச்சி. இரண்டாம் பகுதியில் குழந்தைகளுக்கான சிறுகதை வழங்குகிறார் கவிஞர் சொல்வேந்தன் அவர்கள். பல் சுவை நிகழ்ச்சியில் முதலாவதாக திருக்குறளோட மகிமையை சொல்ல வராங்க மாணவி சண்முக பிரியா, வாங்க கேட்கலாம்.
3: அன்பார்ந்த ஆகாஷவாணி நேயர்களே வணக்கம். இன்று திருக்குறளின் பெருமையை பற்றி உங்களிடம் பேச வந்துள்ளேன். அல்லல்ல குறையாதது கல்வி செல்வம் என்பது அனைவரும் அறிந்ததே. அதுபோலத்தான் திருக்குறள் மூன்று காலத்திற்கும் மனித குலத்திற்கு தேவையான அனைத்து அறிவுரைகளையும் வாழ்வில் வெற்றி பெறுவதற்கான அனைத்து கருத்துகளையும் அள்ளித்தரும் பெட்டகமாக விளங்குகிறது. இலக்குகளை அடைய துடிக்கும் இளைஞர்களுக்கும் வாழ்க்கை போராட்டத்தில் சோர்ந்து நிற்பவர்களுக்கும் நம்பிக்கை ஒளி ஏற்றும் அற்புத வழிகாட்டியான திருக்குறளின் 62வது அதிகாரமான ஆழ்வினை உடைமையில் உள்ள இந்த ஒரு திருக்குறளை மட்டும் சில கதைகள் மூலம் எனக்கு தெரிந்த அளவுக்கு உங்களுக்கு எடுத்துரைக்க வந்துள்ளேன். முயற்சி திருவினையாக்கும், முயற்சியின்மை இன்மை புகுத்திவிடும். நமது முன்னாள் குடியரசுத் தலைவர் மற்றும் ஏவுகணை நாயகன் பற்றியும் அவரின் சாதனைகளை பற்றியும் நம் இந்திய மக்கள் மட்டுமல்ல இந்த உலகமே அறியும் அல்லவா? இத்துணை பெருமைகளுக்கு உரிய டாக்டர் அப்துல் கலாம் நமது ராமேஸ்வரம் மண்ணின் மைந்தன் என்று சொல்லும் பொழுதே நமக்கு மகிழ்ச்சியாக உள்ளதல்லவா? இத்துணை சாதனைகளும் எளிதாக கிடைக்கவில்லை. முயற்சி திருவினையாக்கும் என்ற குறளுக்கு ஏற்ப வாழ்நாள் முழுவதும் தனது விடாமுயற்சி மூலம் பல சாதனைகளை படைத்தவர். எளிய குடும்பத்தில் பிறந்த அவர் வறுமையை பொருட்படுத்தாமல் கடினமாக படித்து உயர்ந்தார். மாணவராக இருந்தபோது செய்தித்தாள் விநியோகம் செய்து தனது கல்வியை தொடர்ந்தார். சிவசுப்பிரமணிய ஐயர் கலாமின் அறிவியல் ஆர்வத்தை ஊக்குவித்தவர். ஆசிரியரின் ஊக்கமும் வழிகாட்டுதலும் கலாம் அவர்களின் கடின உழைப்பும் விடாமுயற்சியும் இந்தியாவின் தலைசிறந்த விஞ்ஞானியாகவும் பின்னர் குடியரசுத் தலைவராகவும் உயர்த்தியது. இன்று அவர் நம்முடன் இல்லை என்றாலும் முயற்சி திருவினையாக்கும் என்பதை மெய்ப்பித்தவர்.
2: அடுத்ததா, இந்திய விடுதலை போராட்டத்துல பெண்களோட பங்கு எந்த அளவு இருந்துச்சு அப்படின்னு உணர்ச்சியோட பேச வராங்க மாணவி ரீனா, வாங்க அவங்க நம்மளுக்காக என்ன சொல்ல வராங்க அப்படின்றத கேட்கலாம்.
4: ஆகாஷவாணி நேயர்களுக்கு என் இனிய வணக்கம். இன்று நான் இந்திய விடுதலை போராட்டத்தில் பெண்களின் பங்கு என்ற தலைப்பில் சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்திய சுதந்திர போராட்டம் என்பது ஆண்கள் மட்டுமல்ல, பெண்களும் தங்களின் தைரியம், தியாகம் மற்றும் அர்ப்பணிப்பால் வெற்றி பெற செய்த ஒரு மகத்தான போராட்டம் ஆகும். 1857 நடந்த முதல் சுதந்திர போராட்டத்தில் ராணி லட்சுமிபாய் வீரத்துடன் போராடி பெண்களின் துணிச்சலுக்கு எடுத்துக்காட்டாக விளங்கினார். சரோஜினி நாயுடு இந்தியாவின் குயில் என்று அழைக்கப்பட்டவர். இவர் மகாத்மா காந்தியுடன் இணைந்து உப்பு சத்தியாகிரகம் உள்ளிட்ட பல போராட்டங்களில் பங்கேற்று மக்களை விழிப்புணர்வு செய்தார். கஸ்தூரிபாய் காந்தி காந்தியடிகளின் கொள்கைகளை மக்களிடம் கொண்டு சென்றதோடு பல போராட்டங்களில் பங்கேற்று சிறை தண்டனையும் அனுபவித்தார். அருணா ஆஷிப் அலி 1942 வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் போது தேசிய கொடியை ஏற்றி விடுதலை போராட்டத்திற்கு புதிய உத்வேகம் அளித்தார். உஷா மேத்தா ரகசிய வானொலி நிலையத்தை நடத்தி சுதந்திர போராட்ட வீரர்களின் செய்திகளை மக்களிடம் கொண்டு சேர்த்தார். இவ்வாறு எண்ணேற்ற பெண்கள் தங்களின் குடும்பத்தையும் தாண்டி நாட்டின் சுதந்திரத்துக்காக தியாகம் செய்தனர். அவர்களின் வீரமும் தியாகமும் இன்று நமக்கு சுதந்திரமான இந்தியாவை வழங்கியுள்ளது. அவர்களின் வாழ்க்கையிலிருந்து நாம் தைரியம், ஒற்றுமை, நாட்டுப்பற்று மற்றும் சேவை மனப்பான்மையை கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு நாட்டின் முன்னேற்றம் அந்நாட்டின் பெண்களின் முன்னேற்றம்.

0: இடத்தில்தான் உள்ளது என்பதை உணர்ந்து பெண்களை மதித்து அவர்களின் பங்களிப்பை போற்றுவோம் என்று கூறி உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் கிறைஸ்தகிங் பள்ளி மாணவி ரீனா. நன்றி, வணக்கம்.
1: அடுத்ததா நாளைய உலகம் மாணவர்கள் கையில் என்ற தலைப்பில் உரை வழங்க வராங்க மாணவி ஸ்ரீ வான்மதி.
2: மாணவர்களின் கைகளில் புத்தகம் மட்டுமல்ல எதிர்காலமும் உள்ளது. ஆகாஷவாணி நேயர்களுக்கு எனது இனிய வணக்கம். இன்று நான் பேச விரும்பும் தலைப்பு நாளைய உலகம் மாணவர்களின் கைகளில் என்பதாகும். மாணவர்கள் தான் ஒரு நாட்டின் எதிர்கால தூண்கள். இன்றைய மாணவர்களின் சிந்தனை, ஒழுக்கம், கல்வி மற்றும் திறமைகளே நாளைய உலகம் மாணவர்களின் கைகளில் என்ற கூற்று மிகவும் பொருத்தமானது. கல்வி என்பது புத்தக அறிவை மட்டுமல்ல, நல்ல பண்புகளையும் மனிதநேயத்தையும் வளர்க்கும் ஒரு கருவியாகும். மாணவர்கள் அறிவியல், தொழில்நுட்பம், சுற்றுச்சூழல், பாதுகாப்பு, சமூக பொறுப்பு போன்ற துறைகளில் ஆர்வம் கொண்டு செயல்பட்டோம் உலகம் முன்னேற்ற பாதையில் செல்லும். ஒவ்வொரு மாணவரும் நேர்மையாகவும் பொறுப்புடனும் கடின உழைப்புடனும் செயல்பட வேண்டும். பெற்றோர், ஆசிரியர்கள் மற்றும் நாட்டின் மீது அக்கறை கொண்டு வாழ வேண்டும். நல்ல எண்ணங்களும் உயர்ந்த லட்சியங்களும் கொண்ட மாணவர்கள் நாட்டை வளமானதாக மாற்றுவார்கள். மாணவர்கள் இன்று கற்றுக்கொள்ளும் நல்ல பழக்கங்களும் திறன்களும் நாளைய சிறந்த தலைவர்களாகவும், விஞ்ஞானிகளாகவும், மருத்துவர்களாகவும், ஆசிரியர்களாகவும், சமூக சேவையாளர்களாகவும் உருவாக்கும். உதாரணமாக கேரளாவை சேர்ந்த மாணவன் ரோஹித் கிருஷ்ணா சூரிய சக்தியை பயன்படுத்தி இயங்கும் ஒரு புதிய கருவியை உருவாக்கியுள்ளார். தமிழ்நாட்டை சேர்ந்த மாணவர் மு ஜெயக்குமார் வெப்ப உணரியை கொண்டு தீ விபத்துகளை தடுக்கும் உதவு பாதுகாப்பு கருவியை உருவாக்கியுள்ளார். இது போன்ற மாணவர்களின் புதுமையான சிந்தனைகள் நாளைய உலகிற்கு புதிய மாற்றங்கள் உருவாக்கும். இந்த இளம் விஞ்ஞானிகள் போல மாணவர்கள் அனைவரும் தங்கள் இலக்கை நோக்கி முயற்சி செய்து நாளைய உலகின் சாதனையாளர்களாக உயர வேண்டும். எனவே மாணவர்களாகிய நாம் ஒழுக்கத்தையும் கல்வியையும் கை கொண்டு நம் நாட்டின் முன்னேற்றத்திற்காக உயர வேண்டும். அப்போதுதான் நாளைய உலகம் அமைதியும் வளமும் நிறைந்த உலகமாக மாறும். இன்றைய மாணவர்கள் நாளைய தலைவர்கள் என்பதை மனதில் கொண்டு செயல்படுவோம் என்று கூறி விடைபெறுவது உங்கள் கிறைஸ்தகிங் பள்ளி மாணவி ஸ்ரீவான்மதி. நன்றி, வணக்கம்.

0: இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மெகாஹெர்ட்ஸ் மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெர்ட்ஸில் பட்டாம்பூச்சிகள். இன்றைய பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சியில் ராமேஸ்வரம் மெய்யம்புலி கிரைஸ்ட் த கிங் இன்டர்நேஷனல் பள்ளி மாணவ மாணவிகள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சி தான் கேட்டுக்கிட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில் இனி உடற்பயிற்சி செய்வதனால நமக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்குது அப்படின்றத சொல்ல வராங்க மாணவர் முத்து ஹரிஹரன்.
1: அன்பார்ந்த வானொலி நேயர்களுக்கு வணக்கம். உடற்பயிற்சியின் நன்மைகள் பற்றி கூறப்போகிறேன். உடற்பயிற்சியானது இதய தமனி நோய், பக்கவாதம், இரண்டாம் வகை நீரிழிவு நோய் மற்றும் புற்றுநோய் போன்ற பெரும் நோய்களின் அபாயத்தை குறைப்பதோடு மரண அபாயத்தையும் 30% குறைக்கக்கூடும். உடல் பயிற்சியால் ஏற்படும் நன்மைகள் என்னவென்று அறிந்து கொள்ளலாமா? உடல் உறுப்புகளின் சீரான செயல்பாட்டுக்கும் நல்ல நிலையில் வைத்துக் கொள்வதற்கும் உதவுகிற ஒரே தீர்வு உடற்பயிற்சி ஆகும். உடற்பயிற்சி செய்வதன் மூலம் தசைகள் நன்றாக விரிவடையும், உடலில் சோர்வு நீங்கும், மனதில் உற்சாகம் பிறக்கும், நிம்மதியான தூக்கம் வரும். உடற்பயிற்சி செய்வது எந்த பக்க விளைவையும் தராது. தொடர்ந்து உடற்பயிற்சி செய்பவர்களுக்கு புற்றுநோய் வரும் வாய்ப்புகள் கூட குறையும் என்கிறது ஆராய்ச்சி. வாரத்திற்கு 3 மணி நேரம் நடந்தால் மாரடைப்பை தடுப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் என்கிறது ஓர் ஆராய்ச்சி. மாரடைப்பு மட்டுமல்ல, பல்வேறு நோய்கள் வருவதற்கான வாய்ப்பும் வெகுவாக குறையும். இரத்த ஓட்டம் சீராகும், உடலுக்கு புத்துணர்ச்சி கிடைக்கும். மற்றவர்களுடன் உரையாடியபடியே நடக்கும்போது மனதிலும் உடலிலும் உற்சாகம் பிறக்கும். தொடர்ந்து உடற்பயிற்சி செய்பவர்களுக்கு எடை கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறது, உடலில் கொழுப்பு சேர்வதில்லை. வாகன வசதி, பொது போக்குவரத்து வசதி குறைந்த அந்நாட்களில் பலரும் நடைபயணமே மேற்கொண்டனர். அதனால் நோய் நொடிகளும் குறைந்தன. அதிகாலை வேளையில் எழுவதே நல்ல விஷயம்தான். காலையில் உடற்பயிற்சி செய்யும் வழக்கம் உள்ளவர்களுக்கு அதிகாலையில் எழும் வழக்கமும் ஏற்படுகிறது. காலை வேளையில் சுத்தமான காற்றை சுவாசிக்க முடிகிறது. உடற்பயிற்சியால் உள்ளுக்குள் செல்லும் பிராணவாயுவின் அளவு அதிகரிக்கிறது. மருத்துவர்களின் வழிகாட்டுதல்களை பற்றி அறிவோமா? பெரியவர்கள் தினமும் சுறுசுறுப்பாக இருக்க முயற்சி செய்ய வேண்டுமென்றும், வாரத்திற்கு குறைந்தபட்சம் 150 நிமிடங்கள் பல்வேறு வகையான செயல்பாடுகளில் ஈடுபட வேண்டுமென்றும் கூறுகின்றனர். காலையில் நடப்பது, மிதிவண்டி ஓட்டுவது போன்ற செயல்பாடுகள் மிகச்சிறந்த உடற்பயிற்சியாகும். எந்த ஒரு செயலும் உங்கள் ஆரோக்கியத்திற்கு பயனளிக்க வேண்டுமென்றால் உங்கள் இதய துடிப்பு அதிகரிக்கவும், சுவாசம் வேகமடையவும், உடல் சூடாக உணரவும் போதுமான வேகத்தில் நீங்கள் இயங்க வேண்டும். பல பெரியவர்கள் பயனிடத்திலோ தங்களின் ஓய்வு நேரங்களிலோ ஒரு நாளைக்கு 7 மணி நேரத்திற்கும் மேலாக உட்கார்ந்தே செலவிடுகிறார்கள். இது அவர்களை மிகவும் செயலற்ற வயது குழுவாக ஆக்கிறது. தொலைக்காட்சி பார்ப்பது, கணினியை பயன்படுத்துவது, குறுகிய பயன்களுக்கு வாகனங்களை பயன்படுத்துவது மற்றும் உட்கார்ந்தே இசை கேட்பது ஆகியவை உட்கார்ந்தே நிலையிலான நடத்தையின் பொதுவான எடுத்துக்காட்டுகள் ஆகும். இதனால் உடல் எடை அதிகரிக்கிறது என்று கருதப்படுகிறது. நாம் தினமும் ஓடுவது, நடப்பது, ஏரோபிக் பயிற்சி போன்ற பயிற்சிகளை மேற்கொள்ளலாம். சுருக்கமாக, உடற்பயிற்சி நமது ஆயுட்காலத்தை கூட்டும் என்பதில் எல் அளவும் சந்தேகம் வேண்டாம். இன்றே நாம் உடற்பயிற்சி செய்ய ஆரம்பிப்போம். இப்படிக்கு உங்கள் கிரைஸ்த கிங் மாணவன் முத்து ஹரிஹரன். நன்றி.
0: நிகழ்ச்சியின் நிறைவாக மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம் என்ற வரிகளுக்கு ஏற்ப ஆளுக்கு ஒரு மரம் வளர்ப்போம் என்ற தலைப்பில் உரை வழங்க வராங்க மாணவி முஃபினா.
2: ஆளுக்கு ஒரு மரம் வளர்ப்போம். ஆகாஷவாணி நேயர்கள் அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த வணக்கம். ஒரு மரம் வெட்டினால் 10 மரம் வளர்ப்போம் என்று சொல்வோம். ஆனால் நாம் எத்தனை மரம் வளர்த்தோம்? இன்றைய வெப்பம், மழையின்மை, மாசுபட்ட

0: காற்று, இவை அனைத்திற்கும் தீர்வு ஒன்றே ஒன்றுதான். அதுதான் ஆளுக்கு ஒரு மரம். ஆளுக்கு ஒரு மரம் வளர்ப்போம். ஒரு மரம் என்பது வெறும் மரம் அல்ல, அது ஒரு மலை மேகம், ஒரு ஆக்சிஜன் தொழிற்சாலை, ஒரு பறவையின் வீடு, ஒரு மனிதனின் உயிர். இந்த உலகத்தில் நான் பிறந்தபோது எதையும் கொண்டு வரவில்லை, ஆனால் இந்த உலகை விட்டு செல்லும் போது ஒரு நல்ல செயலை விட்டு செல்லலாம். அந்த நல்ல செயல் என்ன தெரியுமா? ஆளுக்கு ஒரு மரம் வளர்ப்பது. ஒரு கற்பனையாக இன்று பூமி தான் நம்மிடம் பேசுகிறார் என்று நினைத்து பாருங்கள். மனிதனே, உனக்காக நான் காற்றை கொடுத்தேன், நீரை கொடுத்தேன், உணவை கொடுத்தேன், நிழலை கொடுத்தேன், ஆனால் நீ எனக்கு என்ன கொடுத்தாய்? இந்த கேள்விகளுக்கு பதில் ஒன்றே, நாங்கள் ஒவ்வொருவரும் ஒரு மரம் வளர்ப்போம். மரம் என்பது நம் அனைவருக்கும் உயிர் தரும் தாய், இலவச ஆக்சிஜன் வங்கி, இயற்கையின் குளிர்சாதன பெட்டி, பறவைகளின் வீடு, மலையின் நண்பன் மற்றும் மனிதனின் ஆயுள் தோழன். நாம் மரத்தை வளர்க்கவில்லை, உண்மையில் மரம் தான் நம்மை வளர்க்கிறது. ஒரு நிமிடம் சிந்தியுங்க, நமது வீட்டில் மின்விசில் நின்றா நமக்கு வியர்க்கிறது. ஐயோ, மரங்கள் இல்லாமல் போனால் இந்த பூமியே கொதிக்கும் மடுப்பாக மாறிவிடும். மரம் இல்லை என்றால் மழை குறையும், நிலத்தடி நீர் வற்றும், வெப்பம் அதிகரிக்கும், விலங்குகள் அழியும், மனித வாழ்வு கேள்விக்குறியாகும். ஒரு மரம் நம் அடுத்த தலைமுறைக்கான உயிர் காப்பீடு. ஒரு சிறிய கதை கூற விலகிறேன். ஒரு வயதான தாத்தா மாமர கன்றை நச்சு கொண்டிருந்தார். ஒருவர் கேட்டார், தாத்தா, இந்த மரத்தில் வரும் பழத்தை நீங்கள் சாப்பிட முடியாது, ஏன் அடைகிறீர்கள்? தாத்தா சிரித்து கொண்டே சொன்னார், நான் சாப்பிடும் பழத்தை என் முன்னோர்கள் நட்ட மரம் கொடுத்தது. நான் நடும் மரம் என் பேர குழந்தைகளுக்காக. அதுதான் உண்மையான மனிதநேயம். அன்புடையவர்களே, நாம் நடும் மரம் நம்முடைய பெயரை நினைவில் வைத்திருக்காது, ஆனால் நம்மால் நடப்பட்ட மரத்தின் நிழல் ஓய்வெடுக்கும் தலைமுறைகள் நம்மை வாழ்த்தும். எனவே பணம் சேமிப்பதை விட மரம் சேமிப்போம். மரம் வளர்ப்பதை விட பெரிய தர்மம் இல்லை. ஆளுக்கு ஒரு மரம் வளர்ப்போம். பசுமையான பூமியை அடுத்த தலைமுறைக்கு பரிசளிப்போம் என்று கூறி உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் கிறைஸ்த கிங் மாணவி முஃபினா. நன்றி, வணக்கம்.
1: இதுவரை ராமேஸ்வரம் மெய்யம்புலி கிறைஸ்ட் த கிங் இன்டர்நேஷனல் பள்ளி மாணவ மாணவிகள் வழங்கிய பல்சுவை நிகழ்ச்சி கேட்டோம்.

0: இரண்டாம் பகுதியில் குழந்தைகளுக்கான சிறுகதை வழங்க வருகிறார் கவிஞர் சொல்வேந்தன் அவர்கள்.
1: எனதருமை குழந்தைகளே, உங்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கம். குழந்தைகளே, இந்த உலகத்தில் எல்லா செயலும் யாருடைய கட்டளைப்படி நடக்கிறது? எல்லாம் வல்ல இறைவனினுடைய கட்டளைப்படி தான் நடக்கிறது. எல்லா செயலுமே, எந்த செயலை செய்தாலும் அது இறைவன் மூலமாகத்தான் செய்ய முடியும். இறைபக்தி பிள்ளைகளுக்கு இருக்கணும். இறைபக்தி இருந்தாலே எல்லா விஷயத்திலையுமே கொஞ்சம் உயர்ந்தவர்களாக மாற முடியும். இன்றைக்கி அது சம்பந்தமாக உங்களுக்கு சின்ன கதை சொல்கிறேன். எது நடந்தாலும் அது இறைவன் செய்கின்ற செயல், இதை மட்டும் மனசில் வச்சுக்காங்க. ஒரு பெரிய கிராமம், கிராமத்துலேயும் சின்ன கிராமம் பெரிய கிராமம் இருக்குது. இது பெரிய கிராமம், வியாபாரிகள் நிறைந்த கிராமம், சின்ன சின்ன வியாபாரிகள். அப்போது இந்த சின்ன சின்ன வியாபாரிகள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, பக்கத்து ஊர்களில் ஏதாவது சந்தைகள், வாரச்சந்தைகள் இருக்கும். வியாபார பொருட்களை மாட்டு வண்டியில் ஏற்றிக்கிட்டு அந்த ஊரில் உள்ள சந்தையில் போய் விற்றுட்டு வர்றது வழக்கமாக இருக்கும். ஒரு கிழமை இந்த ஊர் வாரச்சந்தைக்கு போவாங்க, அடுத்த ரெண்டு நாள் கழித்து அடுத்த ஊர் வாரச்சந்தைக்கு போவாங்க. இப்படி மாறி மாறி போவாங்க. வாரத்துக்கு அப்படி ஒரு 5 நாள் சந்தைகளுக்காக போக வேண்டிய கட்டாயம் இருக்கும். அப்படி போகும்போது அந்த ஊரில் அந்த கிராமத்திலேருந்து ஒரு 5-6 வியாபாரிகள் இந்த மாட்டு வண்டியை கட்டிட்டு தன்னுடைய வியாபார பொருட்களை ஏற்றிட்டு போகிறது உண்டு. சில மாட்டு வண்டிக்கு கூண்டு இருக்கும், மழைகளவன் தான் நினையாது உள்ளே இருக்கிற பொருட்கள். சில மாட்டு வண்டியில் கூண்டு இருக்காது, நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ இந்த ஊரில் ஒரு தெய்வ பக்தி உள்ள ஒரு மனுஷன், உப்பு வியாபாரி, ஒரு 10-20 உப்பு முடியை ஏற்றிக்கிட்டு அந்த மாட்டு வண்டியை ஓட்டிக்கிட்டு அடி பக்கத்து ஒரு சந்தையில் போய் விற்றுட்டு அதில் கிடைக்கக்கூடிய சொற்ப லாபத்தை வச்சு விருந்தினர்களை நல்லா கவனிச்சிக்கிட்டு அந்த ஊரில் இருக்கிற ஏழை பாழைகளுக்கும் கொடுத்து உதவிக்கிட்டு அந்த ஊர் கோயிலுக்கும் சின்ன சின்ன தான தர்மங்களை செய்துக்கிட்டு எந்த கடன் தண்ணி இல்லாமல் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழக்கூடிய ஒரு சின்ன உப்பு வியாபாரி. ஒரு நாள் சந்தைக்கு போகிறாரு. அன்னைக்கு வியாபாரமே ஆகலை. வியாபாரம் ஆகலாம், வருமானம் இருக்காது. ஏதோ ஒரு கால்வாசி வியாபாரம் ஆகியிருக்கு, முழு வியாபாரம் ஆகலை. அவன் கொண்டு போன உப்பு மூட்டையை போகிறோம் திரும்ப வண்டியில் ஏற்றிக்கிட்டு தன்னுடைய சொந்த ஊரானுக்கு ரிட்டர்ன் ஆகிட்டு இருக்கிறார். வரும்பொழுது பெரிய மழை பெஞ்சிச்சு, தாங்க முடியாது பெரிய மழை. மழை பெஞ்சால் என்ன ஆகும்? உப்புலாம் குழந்தைகளுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும், உப்பெல்லாம் கரைஞ்சி தண்ணியோட தண்ணியாக போயிடுச்சு. வெறும் சாக்கு மூட மட்டும்தான் வண்டியில் இருக்குது, உப்புலாம் காணலை. ஒரே வருத்தப்பட்டார், தாங்க முடியாத வருத்தம். ஒரு மணி நேரம் கழித்து இந்த மழை பெஞ்சிருக்கும்னா இந்த உப்பு மூடையெல்லாம் பத்திரமாக கொண்டு போய் வீடு சேர்த்துருப்பேனே, இந்த இறைவன் எனக்கு ஒரு கருணை காட்டாமல் முன்னாடியே இந்த மழையை கொடுத்து எல்லா உப்பையும் நனைய வச்சு எல்லாத்தையுமே தண்ணியில் கரையை விட்டு என்னை பெரிய நஷ்டத்துக்கு ஆளாக்கிட்டாரே அப்படின்னு இறைவனை கொஞ்சம் இந்த வியாபாரி நினச்சி அப்படியே வருத்தப்பட்டுட்டே வீட்டை பார்த்து அந்த மாட்டு வண்டியில் நனைஞ்சிக்கிட்டே வராரு. ஒரு குறிப்பிட்ட ஒரு 2-3 மைல் தூரம் வந்த பிறகு ஒரு வண்டி இல்லை, அந்த ஊருக்காரங்க 4-5 ஒரு வண்டி இல்லை, மற்றவங்களுக்கெல்லாம் வியாபாரம் ஆகியிருக்கு. அவங்க வியாபாரத்தை முடிச்சுட்டு வெத்து வண்டியோடு வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு 5-6 திருடர்கள் ஒரு புதர்குள்ளேருந்து எந்திரிச்சு ஓடி வந்தாங்க. எல்லோரும் ஆளுக்கு ஒரு துப்பாக்கி வச்சுருந்தாங்க. ஏன்னா வியாபாரிகள் வந்து வியாபாரத்துக்கு போயிட்டு வரும்பொழுது நிறைய கை நிறைய பணம் வச்சுருப்பாங்கல்ல, இந்த பணத்தை பிடிங்கிடலாம் அப்படிங்கிறக்க ஆளுக்கு ஒரு துப்பாக்கி வச்சு நேரம் நீட்டி வருவாங்க. வியாபாரிகளை துப்பாக்கி வச்சு சுடலாம்ங்கிறதுக்கு துப்பாக்கியை செயல்படுத்துவாங்க, ஆன் பண்ணுவாங்க. ஒரு துப்பாக்கியுமே சுடாது. ஏன் சுடலைன்னா மலையில் துப்பாக்கி நனைஞ்சதுனால, அந்த பிஞ்ச மலையில் துப்பாக்கிலாம் நனைஞ்சு போனதுனால, இல்லை நாட்டு துப்பாக்கி தானே அந்த காலத்தில், ஒரு துப்பாக்கியுமே சுடலை. அப்போ அந்த 5-6 வண்டியில் வந்த

0: இந்த வியாபாரிகள் புறமே புரிஞ்சுக்கிட்டாங்க, ஆகா மலையில நினைஞ்சனால தான் துப்பாக்கி சுட மாட்டேங்குது, நாம இனிமே இந்த வியாபாரி இந்த திருட்டு பயிர்களை விடக்கூடாது, விரட்டி பிடிப்போம்னு சொல்லி எல்லாரும் விரட்டினாங்க. திருடல் பயந்து ஓடிட்டான். அப்போ இந்த வியாபாரி நினைச்சாரு, ஆஹா இறைவன் மலை கொடுத்தது கூட நல்லதாகத்தான் நமக்கு தோணுகிறதுன்னு நினைப்பார். இந்த மலை இல்லைன்னா இந்த திருடருடைய துப்பாக்கி நினைச்சிருக்காது, துப்பாக்கி நினையலைன்னா வந்த வியாபாரிகளை பூரமே இவனை சுட்டு இருக்கிற துட்டையும் கொள்ளையடிச்சிட்டு போயிருப்பானுங்க. அப்போ நமக்கு போனது உப்பு தான் போச்சு, இறைவன் உப்பை நினைய வைத்து நஷ்டத்தை கொடுத்திருந்தாலும் நம் உயிரை காப்பாற்றக்கூடிய அளவிற்கு இன்றைக்கி மலையை கொடுத்து இந்த துப்பாக்கியை பூரம் நினைய வச்சு அது பூரம் வேலை செய்ய விடாமல் ஆக்கியிருக்காரேன்னு சொல்லி இந்த இறைவனுக்கு இந்த வியாபாரி நன்றி சொல்லுவார். மற்ற எல்லா வியாபாரிகளும் சேர்ந்து இறைவனுக்கு நன்றி சொல்வார். அருமை குழந்தைகளே, எல்லாமே கடவுளுடைய செயல்தான். அவர் எதை செய்தாலும் அதில் ஒரு நன்மை இருக்கும். இன்பமும் துன்பமும் இறைவன் தருவது தான். எல்லாவற்றிற்கும் அவன்தான் நமக்கு முதல்வன், எல்லாவற்றிற்கும் அவன்தான் தலைவன், எல்லாவற்றிற்கும் அந்த இறைவன் தான் தகப்பன். இதை மனசில் வச்சு எல்லோருக்கும் பெரியவர் இறைவன் தான் என எண்ணி இறைபக்தியோடு பிள்ளைகள் இறைவனை தினசரி வணங்க வேண்டும் என கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
1: இதுவரை குழந்தைகளுக்கான சிறுகதை வழங்கினார் கவிஞர் சொல்வேந்தன் அவர்கள். இத்துடன் நிறைவு பெற்றது பட்டாம்பூச்சிகள். நிகழ்ச்சி அமைப்பில் உதவி எம் பாணிலட்சுமி பிரியா. நிகழ்ச்சி அமைப்பு கே. வேல்முருகன்.

0: பிரியா, ஃபங்க்ஷனுக்கு நேரமாச்சு, சீக்கிரம் வாயன்.
1: ரியர் வியூ கண்ணாடியை தொடச்சு நேரா வச்சிருக்கலாம்ல.
0: அதெல்லாம் சரியா தாமா இருக்கு. நீ ஏறி உட்காரு, நம்ம வண்டி எப்படி போகுதுன்னு மட்டும் பாரு.
1: முதல்ல ஹெல்மெட்டை போட்டு லாக் பண்ணுங்க.
0: போட்டாச்சு போட்டாச்சு.
1: என்ன பண்ணுவீங்க? போனை தொடாதீங்க, நான் எடுத்து ஆஃப் பண்ணி வச்சிடுறேன்.
0: உன் தம்பி தான்.
1: ஓரமா நிறுத்தியாவது பேசுங்களேன்.
0: என்ன மாப்பிள, சிக்னல் தாண்டிட்டான். அடுத்த கிராஸ் தாண்டி இன்னும் 2 நிமிஷத்துல அங்க இருப்பான். ஐயா, உனக்குதான் அடிபடலையே.
1: ஏமா, இதுக்குதான் சொன்னேன், பார்த்து ஓட்டுங்க பார்த்து ஓட்டுங்கன்னு.
2: ஏன் சார், ரோந்து வாகனத்துல வரும்போது பாத்துட்டே தான் வர்றேன். சிக்னல்ல மதிக்கல, பயங்கர வேகம், வண்டி ஓட்டிட்டே ஹெல்மெட்டா கழட்டி மடியில வைக்கிறீங்க. போன் பேசிட்டு பெரிய வாகனத்தை கேப் இல்லாத இடத்துல முந்த போய் இப்ப பாருங்க, விழுந்து கிடக்குறீங்க. நல்ல வேலை தப்பிச்சிங்க. சாலை பாதுகாப்பு விதிகள் அப்படிங்கறது உங்க சுதந்திரத்தை பறிக்கிறதுக்குன்னு நினைக்காதீங்க. வண்டியை எடுக்கும் போதே உங்களை நம்பி உள்ளவங்களை மனசுல நினைச்சுக்கிட்டு எடுங்க.
3: போக்குவரத்து விதிகளை பின்பற்றி பாதுகாப்பாய் பயணிப்போம்.
4: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
5: ஆகாஷ்வாணி இசை

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் இரவு 9:01. இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இன்னும் 1 மணி நேரத்துக்கு நேர்கள் கேட்டு ரசிக்கவிருப்பது காற்றில் விரியும் கடித மலர்கள். முதல் கடிதமாக நம்ம இன்றைக்கி வாசிக்க போகிறது யாரோடதுன்னு பார்த்தீங்கன்னா, தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியை சேர்ந்த செந்தில் குமரன் அவர்களோட கடிதம் தான். அவங்க வந்துட்டு விருப்ப பாடல்கள் வரிசையாக நிறைய எழுதியிருக்காங்க. அவங்களோட மொத்த பாடல்களையும் வாசிச்சுட்டு அதிலேருந்து ஒரு நல்ல பாடலை வந்துட்டு எல்லாருக்காகவும் அவருக்காகவும் வந்துட்டு காட்டலைகளில் கேட்டுடலாம். முதலாவதாக பார்த்தீங்கன்னா, அதே கண்கள் திரைப்படத்திலேருந்து ஒரு பாடல் கேட்டிருக்காரு. அதை தொடர்ந்து தேடி வந்த மாப்பிள்ளை படத்திலேருந்து ஒரு பாடல் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் தெய்வத்தாய் அப்படின்ற படத்துலேருந்து கேட்டிருக்காங்க. ராசாவே உன்னை நம்பி அப்படின்ற படத்துலேருந்து கேட்டிருக்காங்க. அப்புறம் அலை ஓசை அப்படின்ற படத்துலேருந்து கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, டிசம்பர் பூக்கள் படத்துலேருந்து ஒரு பாடல் கேட்டிருக்காங்க. விண்ணுக்கும் மண்ணுக்கும் அப்படின்ற திரைப்படத்துலேருந்து ஒரு பாட்டு கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் துணைவன் அப்படிங்கிற திரைப்படத்துலேருந்து பாடல் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் அதே கண்கள் திரைப்படத்துலேருந்து இன்னொரு பாடல் கேட்டிருக்காங்க. புதுநெல் புதுநாத்து திரைப்படத்துலேருந்து ஒரு பாட்டு கேட்டிருக்காங்க. கடைசியாக பார்த்திங்கன்னா, காசி திரைப்படத்துலேருந்து ஒரு சூப்பரான பாட்டு கேட்டிருக்காங்க. அந்த காசி திரைப்படத்துலேருந்து அவர் கேட்ட பாடல் இதோ காட்டலைகளில் வளம் வருகிறது அவருக்காகவும் மற்ற அனைத்து நேர்களுக்காகவும்.

நேரம் இரவு 9:07 நேர்கள் கேட்டு ரசிச்சிருப்பேன் நினைக்கிறேன். இதே மாதிரி உங்களோட கடிதங்களும் வந்துட்டு நம்ம ஆகாஷ் வாணியில் வாசிக்கப்படணும் அப்படின்னா அட்ரஸ் நோட் பண்ணிக்கோங்க. இந்த முகவரிக்கு உங்களோட கடிதங்களை வந்து நீங்கள் அனுப்பலாம். நிலைய இயக்குனர் காற்றில் விரியும் கடிதமலர்கள் பகுதி, ஆகாஷ்வாணி மதுரை, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 அப்படிங்கிற முகவரிக்கு உங்களோட விருப்பகானங்களை, விமர்சன கடிதங்களை நீங்கள் எழுதி அனுப்பலாம். அந்த கடிதமானது இங்கே கண்டிப்பாக வாசிக்கப்படும். அடுத்ததாக வாசிக்க போகிற கடிதம் யாரோடது அப்படின்றது பார்த்தலாம். அடுத்ததாக வாசிக்கப்பட போகிற கடிதம் யாரோடது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேனி மாவட்டம் காமாட்சிபுரத்துலேருந்து ஏ மாடசாமி அவர்கள் வந்துட்டு ஒரு விமர்சன கடிதம் எழுதியிருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பூத்துக்குலுங்கும் மலர்ச்செடிகள், புன்னகையில் இதழ் விரிக்கும் பூக்களின் வாசத்தோடு புள்ளினங்களில் கூக்குரல் பூக்கோளமிட, உதயனை எதிர்பார்த்து பூத்து கிடக்கும் தகவல்களை புத்துணர்வு தரும் திரையிசை கானங்களோடு இசைத்து நமக்கு வழங்கும் ஆகாஷ்வாணிக்கு மிக்க நன்றி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மிக்க நன்றியாக உங்களுக்கும் கடிதம் எழுதினதுக்கு. அடுத்ததாக நம்ம படிக்க போகிற கடிதம் யார் எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னை குன்றத்தூரை சேர்ந்த சௌத்ரி பிரகாஷ் அவர்கள் வந்துட்டு விருப்ப கானங்கள் நிறையவே கேட்டிருக்காங்க. அவங்க கேட்ட விருப்ப கானங்கள் எல்லாத்தையும் வாசித்து அதில் சூப்பரான பாடல் ஒன்று நம்ம ப்ளே பண்ணிடலாம். தாய்நாடு திரைப்படத்திலேருந்து ஒரு பாடல் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் சரவணா திரைப்படத்திலேருந்து ஒரு பாடல் கேட்டிருக்காங்க. மன்னவர் சின்னவர் அப்படிங்கிற திரைப்படத்துலேருந்து

இருக்காங்க. அதுக்கப்புறம் பாண்டியன் அப்படின்ற திரைப்படத்துலேருந்து ஒரு பாடல், அப்புறம் கழுவேத்தி முருகன் அப்படின்ற திரைப்படத்துலேருந்து கூட ஒரு பாடல் கேட்டிருக்காங்க. நம்ம இப்போ சரவணா திரைப்படத்துலேருந்து அந்த பாடலை கேட்டு வந்துடலாம். இதோ

9:13, இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நேர்கள் கேட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்கீங்க காற்றில் விரியும் கடித மலர்கள். அழகான கடிதங்களை வரிசையாக வாசிச்சுக்கிட்டு இருக்கோம். அடுத்ததாக நம்ம படிக்க போகிற கடிதம் யாரோடது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேனி மாவட்டம் பெரியகுளத்தை சேர்ந்த டாக்டர் எம்ஏ இளங்கோவன், திவ்யபாலா, சுரபி இத்தனை பேரோட சேர்த்து ஒருத்தவங்க எழுதியிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1/9/2026 அன்று 9 மணிக்கு வந்த காற்றில் விரியும் கடித மலர்கள் நிகழ்ச்சியில் நேர்களின் கடிதங்களை வாசித்து பாடல்கள் வழங்கிய அன்பு அறிவிப்பாளர் அவர்களுக்கு மதுரை ராமேஸ்வரம் பண்பலைகளுக்கும் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வேற யார் இல்லைங்க, நான் தான் அன்னைக்கும் வந்து கடிதங்கள் வாசித்தேன். இதே மாதிரி கடிதம் என்கிட்டயே வந்து மாட்டியிருக்கு. அருமை அருமை. சரி ஓகே, அடுத்ததாக வந்துட்டு ஒரு பாடல் கேட்டு வந்துடலாம். பாடல் யார் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வில்லிவாக்கம் குபேந்திரன் அழகர் சாமி சகோதரர்கள் வந்து கேட்டிருக்காங்க. அவங்க என்ன பாடல் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பாடல் கேட்டிருக்காங்க. அவங்க கேட்ட பாடல்கள் எல்லாத்தையும் வரிசையாக வாசிச்சுட்டு அதில் சூப்பரான பாடல் ஒன்று வந்து நம்ம காட்டலைகளில் வளம் வர செய்யலாம். இதய கமலம் அப்படின்ற திரைப்படத்துலேருந்து முதலாவதாக ஒரு பாட்டு கேட்டிருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, காதல் படுத்தும் பாடு அப்படின்ற திரைப்படத்துலேருந்தும், பாக்கியலட்சுமி அப்படிங்கிற படத்துலேருந்தும் பாடல்கள் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஆனந்தி அப்படிங்கிற படத்துலேருந்தும், கடைசியாக வாழ்க்கை படகு அப்படிங்கிற திரைப்படத்துலேருந்தும் பாடல் கேட்டிருக்காங்க. இப்போ பாக்கியலட்சுமி அப்படிங்கிற படத்துலேருந்து அவர் கேட்ட பாடல் இதோ காற்றலைகளில் வலம் வருகிறது.

நேரம் 9:19, இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நேர்கள் கேட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்கீங்க காற்றில் விரியும் கடித மலர்கள். அடுத்ததான் நம்ம படிக்க போகிற கடிதம் யார் எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நன்னிலம் அப்படின்ற ஊர்லேருந்து நாராயணன், நிலானி, வெண்பா, ஆதிரா, இனியா அப்படிங்கிறவங்க எல்லாரும் சேர்ந்து கடிதங்கள் எழுதியிருக்காங்க. அவங்க கேட்டிருக்கிற படங்கள் என்னென்ன படத்துலேருந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூதாட்டம் அப்படிங்கிற திரைப்படத்துலேருந்து ஒரு பாடல் கேட்டிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, வள்ளி தெய்வானை அப்படின்ற படத்துலேருந்து ஒரு பாடல் கேட்டிருக்காங்க. வசந்த வாசல் அப்படின்ற படத்துலேருந்து ஒரு பாடல் கேட்டிருக்காங்க. அதோடு சேர்த்து நிரபராதி மற்றும் ஆகா எத்தனை அழகு அப்படிங்கிற படங்கள்லேருந்து பாடல் கேட்டிருக்காங்க. அவங்க கேட்ட பாடல்களில் வள்ளி தெய்வானை அப்படிங்கிற திரைப்படத்துலேருந்து ஒரு பாடல் இதோ காற்றலைகளில் வளம் வருது, அவருக்காகவும் மற்ற அனைத்து நேயர்களுக்காகவும்.

அப்படிங்கிற திரைப்படத்திலேருந்து ஒரு பாடல் கேட்டிருக்காங்க. இப்போ இவங்க கேட்ட பாடல்களில் பாண்டிய நாட்டு தங்கம் அப்படிங்கிற திரைப்படத்திலேருந்து ஒரு பாடல் அவருக்காகவும் மற்ற அனைத்து நேர்களுக்காகவும் வலம் வருகிறது காற்றலைகளில். இதோ

நேரம் இரவு 9:23, இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நம்ம காற்றில் விரியும் கடித மலர்கள் நிகழ்ச்சியில் அடுத்ததாக படிக்க போகிற கடிதம் யாரோடது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடிலிருந்து எஸ்பி பாபு, சரஸ்வதி, பாலமுருகன் ஆகியோர் எழுதின கடிதம் தான். இவங்க வந்துட்டு என்னென்ன பாடல் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாலாட்டு பாடவா அப்படிங்கிற திரைப்படத்துலேருந்து ஒரு பாடல், நினைவெல்லாம் நித்யா அப்படிங்கிற ஒரு அழகான பாடல், அதுக்கப்புறம் ஜாலி கணபதி அப்படின்ற ஒரு படத்துலேருந்து ஒரு பாடல், அதுக்கப்புறம் பாண்டிய நாட்டு தங்கம் அப்படின்ற திரைப்படத்துலேருந்து ஒரு பாடல் கேட்டிருக்காங்க, அதுக்கப்புறமா புதிய பறவை

ரமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நம்ம அடுத்ததாக படிக்க போகிற கடிதம் யாரோடது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மஞ்சள் நீர் காயல் அப்படின்ற ஊர்லேருந்து எம் சிங்காரவேல் அவர்கள் எழுதின கடிதம் தான். வரிசையாக அவங்க கேட்ட பாடல்களோட படங்களை மட்டும் வாசிச்சிடலாம். ஊர்காவலன் அப்படின்ற திரைப்படத்துலேருந்து ஒரு பாடல் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறமேட்டு எதிரும் புதிரும் அப்படின்ற திரைப்படத்துலேருந்து ஒரு பாடல் கேட்டிருக்காங்க. அமரன் திரைப்படத்துலேருந்து ஒரு பாடல் கேட்டிருக்காங்க. அதனைத் தொடர்ந்து நீர்ப்பறவை அப்படின்ற ஒரு படத்துலேருந்து ஒரு பாடல், அப்புறம் குமார ராஜா அப்படின்ற திரைப்படத்துலேருந்து ஒரு பாடல் கேட்டிருக்காங்க. இத்தனை பாடல்களில் இருந்து நம்ம செலக்ட் பண்ணி நீர்ப்பறவை அப்படின்ற திரைப்படத்துலேருந்து ஒரு பாடல் கொடுக்குறதா இருக்கும். நேர்கள் எல்லோரும் கேட்டு ரசிங்க. அதோடு சேர்த்து எம் சிங்காரவேல் அவர்களுக்காக இந்த பாடல்

நேரம் இரவு 9:35. இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. மிக அழகான இனிமையான கடிதங்களை நம்ம வாசிச்சுக்கிட்டு இருக்கோம். அதோடு சேர்த்து அவங்க கேட்ட பாடல்களையும் கேட்டுக்கிட்டு இருக்கோம். அடுத்ததான் நம்ம கேட்க போகிற கடிதங்கள் யாரோடது அப்படின்றத பார்த்துலாமா? ராமேஸ்வரத்தை சேர்ந்த எம் ரம்ஜான் அவர்கள் வந்துட்டு கேட்டிருக்கிற பாடல்கள் தான் நம்ம அடுத்தடுத்து வந்துட்டு நம்ம வாசிக்க போகிறோம். அவங்க என்ன பாடல் கேட்டிருக்காங்க முதலாவதாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பஞ்சவர்ண கிளி அப்படின்ற படத்துலேருந்து கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் கிராமத்து மின்னல் அப்படின்ற படத்துலேருந்து கேட்டிருக்காங்க. அதனைத் தொடர்ந்து சிவாஜி படத்துலேருந்து கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறமா பாபா படத்துலேருந்து கேட்டிருக்காங்க. பாபா படத்துக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா, பெரிய வீட்டு பண்ணக்காரன் அப்படின்ற திரைப்படத்துலேருந்து கேட்டிருக்காங்க. அடிமை பெண் அப்படின்ற திரைப்படத்துலேருந்து கேட்டிருக்காங்க. அதோட மிருதன், நீதியை தேடி வந்த கடல் அப்படின்ற திரைப்படத்தை வந்து கேட்டிருக்காங்க. சண்டைக்கோழி அப்படின்ற திரைப்படத்தை வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறமே செண்பகமே செண்பகமே அப்படின்ற திரைப்படம் வந்து கேட்டிருக்காங்க. பெரிய லிஸ்ட்டாக இருக்குங்க. நிறையா கடிதம் எழுதியிருக்காங்க, நிறையா பாடல் கேட்டிருக்காங்க. அவங்க கேட்ட பாடல்களோட லிஸ்ட்டில் இருந்து முதலாவதாக அவங்க கேட்ட பஞ்சவர்ண கிளி அப்படின்ற திரைப்படத்திலிருந்து வருகிறது ஒரு பாடல். இதோ காற்றலைகளில்

0: நீ பாட்டை நிறுத்திட்டீங்க. குழந்தைய தூங்க வச்ச உங்க பாட்டு என் உள்ளத்துல தூங்கி கிடந்த பல எண்ணங்களை விழிக்க வச்சிருச்சு. நான் காதலிச்ச அந்த குரலை திரும்ப ஒரு முறை கேட்கணும் போல இருக்கு. பாடுங்கள்
1: பாடு. உங்களுக்கு இல்லாத பாட்டா?

நேரம் 9:44, இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நேர்கள் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க காற்றில் விரியும் கடித மலர்கள். அடுத்ததான் நம்ம படிக்க போகிற கடிதம் ஒரு விமர்சன கடிதம். யார் இதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, தேனி மாவட்டத்தை சேர்ந்த காமாட்சிபுரத்திலிருந்து இ மாடசாமி அவர்களோட கடிதம் தான். பாட்டு வேணுமா அப்படிங்கிற நிகழ்ச்சியை பற்றி 1/9/2026 என்று எழுதியிருக்காங்க. சிவகங்கை மாவட்ட நேயர்களின் மனதோடு உறைந்த ராகங்களை இதழோடு தகவலும் கானங்களுமாய் வழங்கிய கோகுலகரசி அவர்களுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோடு சேர்த்து ஆகாஷ்வாணிக்கும் வாழ்த்துக்கள் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. நிகழ்ச்சிக்கு கடிதம் எழுதுனதுக்கு ரொம்ப நன்றி ஐயா. அவங்க கேட்ட பாடல்கள் வரிசையாக இருக்குது, நம்ம ஒவ்வொன்றா வாசிச்சிடலாம். கலங்கரை விளக்கம் அப்படின்ற திரைப்படத்துலேருந்து ஒரு பாடல் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, தாய் சொல்லை தட்டாதே அப்படிங்கிற படம். பழனி அப்படின்ற திரைப்படத்துலேருந்து ஒரு பாடல் கேட்டிருக்காங்க. நான்கு சுவர்கள் அப்படின்ற படத்துலேருந்து ஒரு பாடல் கேட்டிருக்காங்க. அன்று கண்ட முகம் அப்படிங்கிற ஒரு படம். அதுக்கப்புறம் மற்ற நிறமாறா பூக்கள் அப்படின்ற ஒரு படத்துலேருந்து ஒரு பாடல் கேட்டிருக்காங்க. சாந்தின்ற திரைப்படம் கேட்டிருக்காங்க. அதனைத் தொடர்ந்து பாத காணிக்கை அப்படின்ற திரைப்படத்தை வரைக்கும் பாடல்கள் கேட்டிருக்காங்க. இவங்க கேட்ட பாடல்கள் எல்லாமே அருமையான பாடல்கள். அதிலிருந்து கலங்கரை விளக்கம் அப்படின்ற திரைப்படத்துலேருந்து ஒரு பாடல் இதோ காற்றலைகளில் வருகிறது.

ஆஹா, என்ன அருமையான பாடல்கள் இல்லையா? வரிசையாக நம்ம கடிதங்கள் படிச்சுக்கிட்டு இருக்கோம். கடிதங்கள் படிக்கிறது ரொம்ப அருமையாக இருக்குது, சந்தோஷத்தையும் கொடுக்குது. அடுத்ததாக நம்ம படிக்க போகிற கடிதம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செம்மன் சாலை வண்டியூர்லேருந்து ஜே ஜே சக்தி ஜனார்தனன் அவர்கள் எழுதியிருக்கிற கடிதம் தான். அவங்க கேட்டிருக்கிற பாடல்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, குலமகள் ராதை அப்படின்ற திரைப்படத்திலேருந்து ஒரு பாட்டு கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறமா நாணல் அப்படிங்கிற திரைப்படத்திலேருந்து ஒரு பாட்டு கேட்டிருக்காங்க. இப்போ வருகிறது குலமகள் ராதை அப்படின்ற திரைப்படத்திலேருந்து ஒரு பாடல், காற்றலைகளில் நேருக்காகவும் மற்ற அனைவருக்காகவும்.

பாடல்கள் இருந்தது, சிறப்பாக இருந்தது. இதனை வழங்கிய அறிவிப்பாளர் முத்துகிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கும் மதுரை ராமேஸ்வரம் பண்பலைக்கும் வாழ்த்துக்கள் அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. கடிதம் எழுதினதுக்கு ரொம்ப நன்றிங்க ஐயா. அடுத்த கடிதம் யார் எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதுரை சந்தப்பேட்டையை சேர்ந்த ஓகே சிவா அவர்கள் வந்து எழுதியிருக்காங்க. அவங்க வந்து ஒரு பாடல் கேட்டிருக்காங்க. அவங்க பாடல் என்ன படத்தில் இருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உன் கண்ணில் நீர் வழிந்தாள் அப்படின்ற திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல் கேட்டிருக்காங்க. அந்த பாடல் இதோ காற்றலைகளில் வளம் வருகிறது நேருக்காக.

நேரம் இரவு 9:54. இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. அடுத்ததாக நம்ம வந்துட்டு ஒரு விமர்சன கடிதம் தான் படிக்க போகிறோம். விமர்சன கடிதம் யார் எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரியகுளம் தேனி மாவட்டத்தை சேர்ந்தவங்க டாக்டர் எம்ஏ இளங்கோவன், நாகலட்சுமி, கவினயா அப்படின்றவங்க வந்து எழுதியிருக்காங்க. 5/9/2026 அன்று 10:00 மணிக்கு வந்த பட்டுச்சிறகு நிகழ்ச்சியில் கமல்ஹாசன், ரஜினிகாந்த்

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் இரவு 10 மணி.
2: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz-இல் இன்னிசை கானங்களாய் கேட்கலாம் பட்டுச்சிறகு நிகழ்ச்சி. இன்றைய பட்டுச்சிறகு நிகழ்ச்சி பெண்களின் காதல் வார்த்தைகளாய் ஒலிக்க இருக்கிறது. நீ பார்த்த அந்த ஒரு நொடி என் உலகமே மாறிவிட்டது. என் இதயம் அமைதியாக இருந்தது, உன் சிரிப்பால் இசையானது. நான் சொல்லாத காதலை என் கண்கள் தினமும் சொல்கின்றன.

நிலவின் வெளிச்சம் போல நீ என் வாழ்வில் வந்தாய். இருட்டாக இருந்த என் நாட்கள் உன் வார்த்தைகளால் ஒளிந்தது. உன்னை நினைக்கும் ஒவ்வொரு தருணமும் என் இதயம் புதுக்கவிதை எழுதுகிறது.

எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸில் கேட்டுட்ருக்கும் பட்டுச்சிறகு. இன்றைய பட்டுச்சிறகு நிகழ்ச்சி பெண்களின் காதல் வரிகளாய் ஒழித்து கொண்டிருக்கிறது. என் மனசு ஒரு ரகசியம், அதில் நீ மட்டும்தான், யாருக்கும் தெரியாத என் கனவு உன் பெயரை மட்டும் சொல்லும், நீ அருகில் இல்லையெனில் இந்த உலகமே வெறுமை போல் தெரிகிறது.

போது நீதான் நினைவாக வருகிறாய். ஒவ்வொரு இரவிலும் உன் நினைவோடு நான் பேசுகிறேன். என் இதயம் துடிக்கும் ஒவ்வொரு நொடியும் உன் பெயரையே சொல்கிறது.

நீ சிரிக்கும் போது என் உலகம் நிரம்புகிறது. நான் கேட்கும் ஒரே ஆசை, நீ என் அருகில் இருக்க வேண்டும்.

ஒரு சிறிய பறவை போதும் என் நாள் முழுதும் மகிழ்ச்சி. நீ சொல்லும் ஒரு வார்த்தை என் மனதை அமைதியாக்கும். நான் மறைக்க முயன்றாலும் என்

நானா கூட பொறாமைப்படும். உன்முகம் பார்க்கும் போது என் கனவுகளில் தினமும் நீதான் வருகிறாய். நீ இல்லாத ஒரு வாழ்க்கை

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகா ஹெர்ட்ஸில் கேட்டிருக்கும் பட்டச்சிறகு. என் இதயம் ஒரு புத்தகம், அதில் எழுதியது உன் பெயர். நான் மூடும் ஒவ்வொரு பக்கமும் உன் நினைவால் நிறைந்தது. என் காதல் கதையின் ஒரே நாயகன் நீதான்.

நிகழும் அந்த நேரம் நீ என் அருகில் இருந்தால் போதும். ஒரு குடையின் கீழ் நாம் இருவரும் நடந்தால் போதும். அந்த சிறிய தருணமே என் வாழ்க்கையின் பெரிய சந்தோஷம்.

இதயம் அமைதியாக இருக்காது. நீ சிரிக்காத நேரம் என் உலகம் முழுதும் அமைதியாகும். நான் வாழும் ஒவ்வொரு நாளும் உன் காதலால் தான் ஆழமாகிறது.

பெண்களின் காதல் வரிகளுடன் இன்னிசை கானங்களும் கேட்டு ரசித்தோம் பட்டுச்சிறகு நிகழ்ச்சி. இன்றைய பட்டுச்சிறகு நிகழ்ச்சியுடன் நான் சாந்தினி.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பட்டு சிறகு நிறைவு பெறுகிறது. ராமேஸ்வரம் பண்பலை 100.9 அலைவரிசையில் எமது இன்றைய ஒளிபரப்பு நிறைவு பெறுகிறது. மீண்டும் வரும் காலை 4:45 சந்திக்கலாம் நேர்களை.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் இரவு 11 மணி.

வரும் காலை 4:45 முதல் காற்றில்களில் பவனி வர காத்திருக்கும் நிகழ்ச்சியும் நேரமும், காலை 5 பக்தி மாலை, 5:30 இசை அமுதம், 6 செய்தி சுருக்கம் சென்னையிலிருந்து அஞ்சசியை கேட்கலாம், 6:02 சேவை செய்திகள், 6:10 இணைத்தானும் நல்லவே கேட்க, வழங்குவோர் முனைவர் அரின் அவர்கள். 6:15 புதிய காலை, இதில் இந்த நாளின் சிறப்பு நிகழ்ச்சி நேரம் ஆகியவை இடம்பெற கேட்கலாம். 6:35 ஒரு சொல் கேளிர், இன்று ஒரு செய்தி, இதில் அறிவிப்புகள். அதைத் தொடர்ந்து கூட்டுறவு மேலாண்மை பட்டய படிப்பில் தனது அனுபவத்தை பகிர்ந்து கொள்கிறார் மாணவி பொன் விசாலி அவர்கள். 6:45 நற்றினை பதிப்பகம் வழங்கும் இன்று சொல்வோம் நன்று சொல்வோம், வழங்குகிறார் முனைவர் வைக செல்வன் அவர்கள். 6:55 பூந்தளிர், 7 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள். காலை 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் வழங்கும் ஆலய அற்புதங்கள், இதில் தஞ்சாவூர் மேல அலங்கம் வடபத்ர காளியம்மன் திருக்கோவில் பற்றிய தகவல் வழங்குகிறார் பரமக்குடிமி சீனிவாசன் அவர்கள். 7:30 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்களின் தொடர்ச்சி கேட்கலாம். காலை 8 செய்தி சுருக்கம், 8:02 பாட்டு வேணுமா, மதுரை மாவட்ட நேர்களின் விருப்ப பாடல்கள் இடம்பெற கேட்கலாம் நேரலையாக. 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குவோர் தென்கட்சி கோஸ்வாமிநாதன் அவர்கள். 8:55 திரு இசை, 9 செய்தி சுருக்கம், 9:02 டைட்டம் பிட்ஸ் காத்திருக்க நேரமில்லை, 10 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக கேட்கலாம், 10:02 மெல்ல வரும் பாட்டு. முற்பகல் 11 போஸ்ட்பாக்ஸ் நம்பர் 111 மன் கி பாத் பற்றிய மக்களின் கருத்துக்கள் இடம்பெற கேட்கலாம் டெல்லியிலிருந்து அஞ்சசிய. நண்பகல் 12 செய்தி சுருக்கம், 12:02 நம்பிக்கை சிறகுகள் சர்வதேச பெண் குழந்தைகள் தின சிறப்பு நேரலை நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார் எஸ் அனிதா அவர்கள், உடன் உரையாடுகிறார் கே வேல்முருகன் அவர்கள். 1 தேசபக்தி பாடல்கள், 1:14 நமது மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாளை சென்னையில் கலந்து கொள்ளும் நிகழ்ச்சியின் நேரடி ஒளிபரப்பு சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். மாலை 4 செய்தி சுருக்கம் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 4:02 வசந்தன்கோ வழங்கும் ஆட்டக்களம், 4:30 ஆட்டக்களம், 5 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக, 5:02 மனதை மயக்கும் மாலை தென்றல், 6 செய்தி சுருக்கம், 6:02 சேவை செய்திகள், 6:05 விளக்கேற்றும் வேலை, 6:25 நிகழ்ச்சியும் நேரமும், 6:30 அந்திப்பூக்கள், 7:00 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி விளம்பர நிகழ்ச்சி கேட்கலாம். வாழைப்பழத்தில் மதிப்பு கூட்டு பொருட்கள் தயாரிக்கும் தேனி மாவட்டத்தைச் சேர்ந்த பிரீத்தி அவர்களுடன் நேர்முகம், உடன் உரையாடுகிறார் ஆர்பி பரிமலாதேவி அவர்கள். 7:30 பாட்டு இது ஹிட்டு, 8 செய்தி அறிக்கை, 8:05 பட்டாம்பூச்சிகள், 8:30 விளையாடலாம் வாங்க சிலம்ப விளையாட்டு குறித்து சிலம்ப விளையாட்டு பயிற்சியாளர் ஆர் தாரகேஷ் பங்கேற்கும் நேர்முகத்தின் நிறைவு பகுதி இடம்பெற கேட்கலாம். 9:00 இணைய இசை ஓசை கேட்கலாம். 10:00 பட்டுச்சிறகு தொடர்ந்து 10:59 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நிகழ்ச்சி நிறைவு. 11:00 நிகழ்ச்சியும் நேரமும், 11:05 தேனும் பாலும், 12:00 விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நிகழ்ச்சிகளை கேட்டு ரசிக்கலாம். நேர்கள் இதுவரை கேட்டது நிகழ்ச்சியும் நேரமும்.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 காவிய கணங்களை கற்றல் வழியே கேட்டு ரசிக்க இருக்கும் நிகழ்ச்சி தேனும் பாலும். நிகழ்ச்சியில் முதல் பாடல் களத்தூர் கண்ணம்மா படத்திலிருந்து. இதோ இசைவானில் கேட்டு இணைந்திருப்போம் நேர்களே.

நேரம் 11:13. தேனும் பாலும் கேட்டுட்டு இருக்கும் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் பார்த்திபன் கனவு திரைப்படத்திலிருந்து.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: என்னிசை ராகங்களை தந்து கொண்டிருக்கிறது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3. தேனும் பாலும் கேட்டிருக்கும் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் தேன் நிலவு திரைப்படத்திலிருந்து.

தேனும் பாலும் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக டி எம் சுந்தரஜன் பி சுசிலா குரலில் பணமா பாசமா திரைப்படத்திலிருந்து பாடல் ஏதோ.

0: ஆகாஷ்வணி மதுரை எஃப்எம் 103.3 காவிய கணங்களை தந்து கொண்டிருக்கிறது தேனும் பாலும். நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் வருகிறது, மனிதன் மாறவில்லை திரைப்படத்திலிருந்து.
1: போடு போடு போடு ஜோரான

நேரமிரவு 11:41 ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 கேட்டிருக்கிறோம். தேனும் பாலும் குளமகள் ராதே திரைப்படத்திலிருந்து பாடல் வருகிறது பி. சுசீலா குரலில்.

சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 இசையோடு என்றும் நீங்கள்.
1: தேனும் பாடும் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் பி சுசீலா குரலில் இதோ மேஜர் சந்திரகாந்த் திரைப்படத்திலிருந்து.

இன்னிசை ராகங்களை தந்து கொண்டிருக்கிறது தேனும் பாலும். நிகழ்ச்சியில் அடுத்ததாக நவராத்திரி திரைப்படத்திலிருந்து பி. சுசிலா பாடிய பாடல்.

நிறைவு பெற்றது தேனும் பாலும். ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 இனி சென்னை விவித் பாரதி 102.3 நிகழ்ச்சிகளை அதிகாலை 4:45 வரை கேட்டு ரசிக்கலாம் நேர்களே.

102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை, 101.4 சென்னை எஃப்எம் ரெயின்போ, 101.1 திருச்சி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, நாகர்கோயில் பண்பலை மற்றும் 103.3 மதுரை பண்பலை நேயர்களோடு இணைந்து நாம் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி காற்றின் மொழி.

0: அழைத்தது முன்னாலே
1: கூட்டுக்குள் இரண்டும் ஓடி ஒளிஞ்சு குஞ்சுதுவாயாலே குழு குழு காத்துக்கு கதகத பாக மிதிக்குது காலாலே குழு குழு காத்துக்கு கதகத பாக மிதிக்குது காலாலே
0: காட்டுப்புறா ஒன்னு ஜோடியே.

ஆணுக்கும் பெண்ணுக்கும் சம்மதமான பின் ரகசியம் கிடையாது, ஒரு ரகசியம் கிடையாது. காட்டுப்புற

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

வாழை தரும் முகில் என குழல், நல்ல இசை தரும் குழல் என குரல், உயிர் சிலை என உலவிடும் உடல், இணைத்தேன் அணைத்தேன் மலர் போல் பறித்த

கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். தூங்காத விழிகள்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

0: வெண்ணை கம்மலத்திலே.
1: நேரம் 4:34. திரை இசையில் பக்தி பாடல்கள் நிகழ்ச்சியில் நாம் இதுவரை கேட்டது சுலமங்கலம் ராஜலட்சுமியின் குரலில் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் இயற்றிய பாடல், எம் எஸ் விஸ்வநாதனுடைய இசையில் ஒலிக்க கேட்டோம். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல்

நேரம் 4:08 49 நொடி. திரை இசையில் பக்தி பாடல்கள் நிகழ்ச்சியில் நாம் கேட்டது கேஜே யேசுதாஸ் குரலில் கண்ணதாசனின் வரிகளில் ஜி தேவராஜனின் இசையில் ஒலித்த பாடல் சுவாமி ஐயப்பன் திரைப்படத்திலிருந்து.

102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை, 101.4 சென்னை எஃப்எம் ரெயின்போ, 102.1 திருச்சி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, நாகர்கோயில் பண்பலை மற்றும் 103.3 மதுரை பண்பலை நேயர்களோடு இணைந்து நாம் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி பொங்கும் மங்களம். நிகழ்ச்சியில் திருவள்ளூர் ஜேபி சிரஞ்சீவி அவர்களின் நாதஸ்வரம், டிசிபி பிரபு அவர்களின் தவில் கேட்கலாம். பொங்குமங்கலம் நிகழ்ச்சியில் முதலாவதாக தியாகராஜர் இயற்றிய கீர்த்தனையிலிருந்து அபீஷ்ட வரதா என தொடங்கும் பாடலின் மங்கள இசை ஒலிக்க இருக்கிறது. ராகம் ஹம்சத்வனி, தாளம் ஆதி தாளம்.

நேரம் 4:28. பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக மைசூர் வாசுதேவ சார் இயற்றிய வரலட்சுமி நமோஸ்துதே என தொடங்கும் பாடலின் மங்கள இசை ஒலிக்க இருக்கிறது. ராகம் கௌரி மனோகரி, தாளம் ரூபகம்.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இன்று சக ஆண்டு 1948 அஸ்வின மாதம் 19 தேதி பராப வருடம் புரட்டாசி திங்கள் 24 நாள். 2026 ஆண்டு அக்டோபர் மாதம் 11 தேதி ஞாயிற்றுக்கிழமை நேரம் காலை 4:50. ஆகாஷவாணி மதுரை எஃப்எம் 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இணைந்திருக்கும் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நிகழ்ச்சிகளை கேட்டு ரசிக்க நேர்களை அன்புடன் வரவேற்கின்றோம்.

0: கேள்வியாகிய உணவு செவிகளுக்கு கிடைக்காத போது சிறிதளவு வயிற்றுக்கும் உணவு தரப்படும். குறள் எண் 412, அதிகாரம் கேள்வி.
1: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 101.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பவனபுர காத்திருக்கும் நமது நிகழ்ச்சியும் நேரமும். காலை 5 மணிக்கு பக்தி மாலை, 5:30 இசையமுதம், 6 மணிக்கு சீரி சிறக்கும் சென்னையிலிருந்து அஞ்சு செய்தி கேட்கலாம், 6:02 சேவை செய்திகள், 6:10 இனத்தானம் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவரார் ரீனா அவர்கள், 6:15 புதிய காலை இந்த நாளின் சிறப்பு கேட்கலாம், 6:35 ஒரு சில கலையர் இன்று ஒரு செய்தி அறிவிப்புகள், அதைத் தொடர்ந்து கூட்டுறவு மேலாண்மை பட்டய படிப்பில் தனது அனுபவத்தை பகிர்கிறார் மாணவி பொன் விசாலி அவர்கள், 6:45 நற்றினை பதிப்பகம் வழங்கும் இன்று சொல்வோம் நன்று சொல்வோம் வழங்குகிறார் முனைவர் வைகைச்செல்வன் அவர்கள், 6:55 பூந்தளிர், இன்றைய பூந்தளிரில் குழந்தை சகன மகேஷ் அவர்களின் குரலை கேட்டு மகிழலாம், 7 மணிக்கு பிரகாஷ் புகை பூக்கள். ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் வழங்கும் ஆலய அற்புதங்கள், இதில் தஞ்சாவூர் மேல அங்கலம் வடபத்திரகாளி அம்மன் திருக்கோவில் பற்றிய தகவல் வழங்குகிறார் பரமக்குடிமி சீனிவாசன் அவர்கள், 7:30 பிரகாஷ் பொய்கை பூக்கள் தொடர்ச்சி கேட்கலாம், 8 மணிக்கு சிறி சுருக்கம் சென்னை அஞ்சலாக கேட்கலாம், 8:02 பாட்டு வேணுமா மதுரை மாவட்ட நேர்களின் விருப்ப பாடல்கள் கேட்டு ரசிக்கலாம், 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குவார் தன்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள், 8:55 திரை இசை, 9 மணிக்கு செய்யச்சிருக்கோம் சென்னை அஞ்சலாக கேட்கலாம், 9:02 டெடி மீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை 10 மணிக்கு செய்யச்சிருக்கும், 10:02 மெல்ல வரும் பாட்டு முற்பகல் 11 மணிக்கு போஸ்ட் பாக்ஸ் நம்பர் 111. மன் கி பாத் பற்றிய மக்களின் கருத்துக்கள் இடம்பெற கேட்கலாம் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய, நண்பகல் 12 மணிக்கு செய்திச்சிருக்கோம், 12:02 நம்பிக்கை சிறகுகள் சர்வதேச பெண் குழந்தைகள் தின சிறப்பு நேரலை நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார் ஏ சனிதா அவர்கள், உடன் உரையாடுகிறார் கே வேல்முருகன் அவர்கள், 1 மணிக்கு தேசபக்தி பாடல்கள், 1:14 நமது மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று சென்னையில் கலந்து கொள்ளும் நிகழ்ச்சியின் நேரடி ஒளிபரப்பு சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம், தொடர்ந்து மாலை 4 மணிக்கு செய்திச்சிருக்கும், 4:02 வசந்தன்கோ வழங்கும் ஆட்டக்களம், 4:30 ஆட்டக்களம், 5 மணிக்கு செய்திச்சிருக்கும், 5:02 மாலை தென்றல், 6 மணிக்கு செய்திச்சிருக்கும், 6:02 சேவை செய்திகள், 6:05 விளக்கேற்றம் வேலை, 6:25 நிகழ்ச்சி நேரமும், 6:30 கந்திப்புகள், 7 மணிக்கு இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி விளம்பர நிகழ்ச்சி, வாழைப்பழத்தில் மதிப்பு கூட்டு பொருட்கள் தயாரிக்கும் தேனி மாவட்டத்தைச் சேர்ந்த பிரீத்தி அவர்களுடன் நேர்முகம் உடன் உரையாடுகிறார் ஆர் பி பரிமலாதேவி அவர்கள், 7:30 பாட்டு இது ஹிட்டு, 8 மணிக்கு செய்தி அறிக்கை, 8:05 பட்டாம்பூச்சிகள், 8:30 விளையாடலாம் வாங்க சிலம்ப விளையாட்டு குறித்து சிலம்ப விளையாட்டு பயிற்சியாளர் ஆர் தாராகேஷ் அவர்கள் பங்கேற்கும் நேர்முகத்தின் நிறைவு பகுதி இடம்பெற கேட்கலாம், 9 மணிக்கு இணைய ஓசை, 10 மணிக்கு பட்டுச்சிறகு, 10:59 ராமேஸ்வரம் பண்பலை நிகழ்ச்சி ஒளிபரப்பு நிறைவு அடைகிறது, 11:00 நிகழ்ச்சி நேரமும், 11:05 தேனும் பாலும், நள்ளிரவு 12:00 விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நிகழ்ச்சிகளை சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். நேர்கள் இதுவரை கேட்டது நிகழ்ச்சியும் நேரமும். ஆகாஷவாணி மதுரை பண்பலை 101.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நேரம் காலை 5 மணி. பக்தி மாலை, பக்தி பாடல்களோடு இறை அருள் பெறுவோம்.

அளிப்பவன், வாடும் இதயம் மலர்வதற்கு வழிவகுப்பவன், வாஞ்சையோடு யாவருக்கும் துணை நிற்பவன், அலைமுழங்கும் கடல்

இன்னிசை ராகங்களால் இறைவனை தொழும் நேரம் 5:21. பக்தி மாளிகையில் இணைந்திருக்கின்றோம்.

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள். நேரம் 5:30. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேயர்கள் கேட்கவிருப்பது இசை அமுதம். திரைப்படங்களிலிருந்து பக்தி பாடல்கள்.